0: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஐந்தாம் திருமுறை 97வது பதிகம் 2வது பாடல் அண்டமார் இருளோடு. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொது பதிகம் சித்தத்தொகை திருக்குறுந்தொகை.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தேவு, பண் காந்தாரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருவோத்தூர் இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளி செய்தமையால் இப்பெயர் பெற்றது. காளிப்பிள்ளையார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளிய காலத்தில் சிவாலய திருத்தொண்டு புரிந்து வந்த சிவனடியார் ஒருவர் வைத்து வளர்த்து வந்த பனைமரங்கள் யாவும் ஆண் பனைகளாகவே இருந்தமை கண்டு அவர் வேண்டுகோளின் வண்ணம் அவற்றை பெண் பனைகளாக்கி காய்த்து பயன் விளையச் செய்ய பதிகம்பாடி அருளினர் என்பது வரலாறு. பூத்தேர்ந்தாயன என தொடங்கும் இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுளில் குறும்பை ஆண்பனை இன்குலையோத்தூர் என்று அருளிய போது அவை பெண் பனைகளாயின என்பது வரலாறு. ஆலயத்தில் பனை உருவமும் திருஞான சம்பந்த பெருமான் திரு உருவமும் எழுந்தருளச் செய்யப்பெற்று உள்ளன. ஆலய வெளிப்பிரகாரத்தில் தல விருட்ச மேடையில் பனை மரங்கள் உள்ளன. காஞ்சி புராணத்தில் திருவோத்தூர் திருத்தலச் சிறப்பு பேசப்பெறுதல் காணலாம். சுவாமி வேதநாதர், அம்மை இளமுலை நாயகி, தீர்த்தம் சேயார், ஆலய வளாகத்தில் உள்ள ஐங்கரக் கடவுள் திருமேனி, அதி அற்புதமான நாகலிங்கேஸ்வரர் மற்றும் உள்ள மூர்த்திகள் யாவும் அற்புதமான கலை கருவூலங்களாகும். கருடன் வழிபட்ட பட்டீஸ்வரர் ஆலயம் நகர் நடுவே உள்ளது. மிக தொன்மையான இத்தலத்தின் வழியேதான் நம் பெருமக்கள் தொண்டை நாட்டிற்குள் எழுந்தருளி தலையாத்திரை மேற்கொண்டு உள்ளனர். சேயாற்றிற்கும் பாலியாற்றிற்கும் இடைப்பட்ட அந்தர்வேதி திருத்தலங்கள் அபரிமிதமான ஆற்றல் நல்குவனவாம். புத்தெர்ந்தாயன எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு மருகலும் திருச்செங்காட்டங்குடியும் வினாவுரை பண் நட்டபாடை திருச்சிற்றம்பல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஐயாறு, பண் இந்தளம், திருச்சி.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கொள்ளம்போது ஓடத்தில் செல்லும் பொழுது அருளிய பதிகம். ஈரடி மேல் வைப்பு. பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்பல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திரு ஆரூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை காப்புத் திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கழுமலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கேசி. இராகம் காம்போதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கழுமலத்து இறைவன் காட்சி கொடுத்து அருளிய போது பாடி அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருமாளிகை தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு உபதேசம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் உபதே

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதி. எளியது இது வந்தே ஏழை காழியாதும் அழியீர் அறிவிலீர் ஆ ஆ ஒளிகொள்மிடற்று இந்தையதா பூண்டுழலும் இம்மானை உள் நினைந்த சிந்தையராய் வாழும் திறம் திறத்தால் மட நெஞ்சே சென்று அடைவது அல்லால் பெறத்தான் ஆதியோ பேதாய் நிறத்த இருவடிக்கள் ஏழைக்கு ஒரு பாகம் ஏந்தான் பாகம் ஏந்தான் திருவடிகட்கு சேரும் திருமார்பில் ஏனச்

முறை பேச கேட்டோம் நிலா தலையிலே சூடுவாய் நீ உலகமெல்லாம் இறப்பினும் நின்

உதைத்தால் ஊவாதே மாலாய கை மாமத கழித்து மத

கடுப்பகலில் வேலையே போல் திலங்குவீர் மாலையில் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்குருளே வேங்கிருளே போலும் மிடரு மிடத்தில் விடமுடையீர் உம்மிடத்தை இணக்கி மிடத்தில் விடங்கொள்ளவாரோ மிடத்தகத்து மைத்தாம் இருள் போலும் வள்ளம் அரிதா

சிலம்படியாள் ஊடலைத்தான் தவிர்ப்பால் ஊடலைதான் தவிர்ப்பால் வேண்டி சிலம்படி மேல் செவ்வரத்தன் சேர்த்தி நலம் பெற்றி எதிராய செக்கரினு இக்கோலம் செய்தார் முதிராமதியால் முடி முடிமேற்கொடுமதியான் முக்கணான் நல்ல அடிமேற்கொடுமதியோம் கூற்றை படிமேனிய வலமாம் அடிமை கொண்டாடப் பெற்றோம் இனி அவலம் உள்ளோ எமக்கு எமக்கிதுவோ பேராசையல்வோ தவிர எமக்கொரு நாள்.

கருத்தினால் நீ கருதி செல்லாம் உடனே திருத்தல உடனே திருத்தலாம் சிக்கன நான் சொல்லேன் பருத்தரல்க வெள்ள நீரேற்றான்.

விசில் வில் விதியுடைய வில் நோர் பணிந்து பசுல் புல் மணிமகுடல் தீப்ப முசிந்த

அரங்கமாய் தேய் காட்டிலாடுவ வாழங்குமோ எவ்வுயிர்க்குள் ஏழ இறங்குமேல் என்னாக வையால் தான் எவ்வுலகம் என்

செருக்கினால் வெற்படுத்த எத்தனையோ தில் தோழறக்கனையும் முள்நில் நடத்த திருத்தக்க மாலயனு காண மாலயனு காணாது அறத்தி மகிழ்ந்து ஏத்த காலனையும் வென்று

இருளில் உருயல் கோ மாமேகம் எல்கோ, மருளில் மணி நீலம் எல்கோ, அருள் எமக்கு நன்று உடையாய் சில்ஜடை மேல் நக்கிலங்கு விழ்மதியும் ஒன்றுடையாய் கண்டத்து ஒளே ஒளி விளிவல் மதனே உள்பொடியா நோக்கி தெளிவுள்ள சிந்தையில் சேர்வாய் ஒளி நஞ்சம் உள்ளவா அகுதி இருப்ப உன்னுடைய கண்டம்

அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே, எம்மை புறம் உரைப்பது எல்லை உடையான்.

அவள் கண்டாய் வானோர் பிரானாவான் என்றும் அவள் கண்டாய் அம்பவள வண்ணல் அவள் கண்டாய் மைத்தமல்ல கண்டத்தான் மற்றவள் பால் நல்லெஞ்சே மெய்

பொறுப்பல் மகள் மஞ்சு போல் மால் விடையாய் நிற்பிருந்து வேறிருக்க அஞ்சுமோ சொல்லாய் சொல்லாய் அவளோர் குலமங்கை பாகத்தகலாள் இவளோர் சலமகளுள் ஈரே தவள நீர் எல் வணிவீர் எல்

கால் வைத்தோம் மறைத்தே மறைத்துலகம் ஏழினிலும் வைத்தாயோ கல்வே உரை போடும் உன் கை கொண்டாயோ நிறைச்சிட்டுழைத்தெழுந்து நீயரிப்பமோ உலகம் உள்புக்களைந்தெழுந்த செல்வி அழல் அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால்

இளமுலையாள் காணவோ தீப்படுகாட்ட பேக்கணம் அவை வைத்தான் காணவோ செப்பேன் என

நடக்கில் படி நடுங்குல் நோக்கிற்று செய்வேன் இடுக்கில் உலகமைத்து ஏங்குல் அடுக்க அடு

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் முதல் கட்டளை மடையில் வாழ என்ற திருப்பாடல்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம்.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் திருமுறை சிறப்பு, மாகேஸ்வர பூஜையின் சிறப்பு, திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அரும்பற்ற பட ஆய்ம

கஷ்டப்பட தூவி தொடுமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூரம்பிரானையே காலத்துல சாம எடுத்துக்கிட்டு போற பூவெல்லாம் கோயில்ல கூட நம்ம கொண்டு சாத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். சாத்தி இருப்பார்களோ என்று கூட நான் எண்ணுகிறேன். ஆனா நம்ம நாட்டுல கிடையாது. காசிக்கு போனா நிச்சயமா அந்த வேலையை நாம செய்யலாம். எடுத்துட்டு போற தேக்கத்தை கூட சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிடலாம் இல்லையா? ஆமா, அங்க விற்கிறான தூத் பேடா, அதை கூட சாமி மேல கொண்டு வச்சு நாம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் இருந்திருக்குமோ என்று கூட நான் நினைக்கிறேன். ஆமா, அரும்பற்றப்பட ஆய் மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ கரும்பற்ற சிலைக்காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூரம்பிரானையை அரிச்சுட்ட வினையால் அடற்குண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறு சுற்றுப்பல பேசப்படாமலும் திருச்சித்தம்பலம் சென்றடைந்து மீனே உன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முந்தி சிதம்பரத்தை போய் நீ தரிசனம் செய்துவிடு என்று சொல்லுகிறார் என்று எண்ணுகிறேன். இன்னொன்னு, உட்கிடக்கையாக நீ இறந்து போகக்கூடாது. இரவாத யாக்கையை நீ பெற வேண்டுமே ஆனால் நீ சிதம்பரத்துக்கு சென்று விடு, தில்லை அம்பலத்தை வணங்கி விடு என்று சொல்லியிருப்பாரோ என்று கூட நான் எண்ணுகிறேன். நீ தவறாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். அதை வைத்துத்தான் வல்லற் பெருமானும் கூட நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னது கூட இருக்குமோ என்று கூட நான் எண்ணுகிறேன். ஆமா, அரிச்சுற்ற வினையாருடன் குண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறு சுற்றுப்புற பேசப்பட முனும் திருச்சி சம்பளம் சென்றடைந்து உய்மினே அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் சொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் இல்லையுமா சிற்றம்பலவனார்க்கு எல்லையில் அதோர் அடிமை பூண்டேனுக்கே என்னுடைய வினை என்ன செய்யும்? மூன்று வினை சொல்லுகிறார்கள். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு வினை, இதுக்கு முந்தி செய்தது ஒண்ணு, அதுக்கு முந்தி செய்தது வினை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? இந்த வினையெல்லாம் போக வேண்டுமே ஆனால் திருச்சிட்டுமரம் சென்றுவிடும். அல்லலன் செய்யும் அறிவினையன் செய்யும் தொல்லைவல் வினை தொந்தந்தான் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கு. இத இந்த கரூர் மடத்துல கைலை கூறுமணின்னு ஒருத்திருந்தார். இப்ப இருக்கிறவருக்கு மிஞ்சிருந்த மகா சன்னிதானம் ஒரு பத்து பெரியவங்களை நிறுத்திட்டு வினையை அனுபவித்துத்தான் தீரணும். அது நல்வினை என்றாலும் சரி, தீவினை என்றாலும் சரி. நல்வினை என்பது பொன் விலங்கு, தீவினை என்பது இரும்பு விலங்கு. விலங்கு விலங்குதான், இதை அனுபவித்துத்தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் பக்கத்துல நின்ன கேட்டுக்கிட்டவங்கலாம் ரொம்ப பெரியவர்கள், படித்தவர்கள். நான் பக்கத்தில் நின்னவன் உணர்ச்சி வசப்பட்டு என்ன கேட்டு விட்டேன், வினையை அனுபவித்துத்தான் தீரணும்னு சொன்னா கடவுள் வழிபாடு ஏன் அப்படின்னு கேட்டேன். அவரோ பண்டார் சன்னதி, நானும் அவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன ஓதுவர், பேச முடியுமா கேட்கலாமா? இந்த உணர்ச்சி வயப்பட்டு கேட்டுட்டேன். ஏய், யாரா சாமிநாதனா கேக்குறான், வா இப்படி அப்படின்ட்டு. வினையை அனுபவித்துத்தான் தீரணும்னா கடவுள் வழிபாடு ஏன்னு தானே கேட்டேன். கடவுள் வழிபாடு என்பது அது ஒரு மயக்க நெறி. அந்த நெறிக்கு போனால் மயக்க நெறின்னு சொன்னா குடிகார மாதிரி அர்த்தம் இல்லை, அதற்கு போய்விட்டால் இதையெல்லாம் மறந்துவிடும். அதற்குத்தான் கடவுள் நெறி வைத்தார்கள். வினையை என்னமோ அனுபவித்துத்தான் தீரணும், அந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது, எல்லாம் கடவுள் செய்யும் அப்படின்னு விட்டுடுவோம் அப்படின்னு வரும்பொழுது இவன் அதை மறக்கிறான் என்று அவர் சொல்லி முடித்தார். அதத்தான் சும்மா தனு வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவனருள் செய்விப்பதந்தால் எய்தவனை நாடியிரு என்று சொன்னது கூட அது தானோ என்னது என்று நான் எண்ணுகிறேன்.

உயிர்க்கும் பொழுதெல்லாம் ஊநிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை. இந்த ஊன் உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் அல்லது இந்த ஊன் நிலாவி இருக்கிற வரையிலும் நான் அவனை நினைத்துக் கொண்டு இருப்பேன். நான் நிலாவி இருப்பன் என்னாதனை, தேன் நிலாவிய சித்தம்பலவனார் வான் நிலாவி இருக்கவும் வைப்பரே. சிட்டர்வானவர் தந்து மரங்கொழும் சிட்டர்வான் செல்ல சிட்டம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொட செல்லும் அச்சிட்டர்வாரனு.

தடவை சொல்லுவார் அப்பர் சுவாமிகள், சிலையில் இருக்கிற ஆண்டவனை ஒன்றி நினைத்து விடு. அந்த சிந்தையிலிருந்து மாற்றம் வேண்டாம், ஒன்றிய சிந்தையோடு அவனை நினைத்து விடு. அப்படி நினைத்து விட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த அந்த பாட்டிலேயே அந்த ரிசல்ட்டும் அவர் சொல்றார் என்று நான் எண்ணுகிறேன். ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலார்கடிந்தான் அடியவர்க்கா. தெரியுமா, அப்படி நீ நினைத்து விட்டால் உனக்கு பெரிய துன்பம் எது? யமபயம். அது உன்னை தீர்த்து விடுவான் தெரியுமா? அதனை தீர்த்தான் தெரியுமா? ஒருத்தனுக்காக, மார்க்கண்டேய முனிவருக்காக அது உனக்கும் கிடைக்கும் தெரியுமா என்று சொல்லுவது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒன்றியிருந்து நினைமின்கள் தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலார் கடிந்தான் அடியவர்க்க, சென்று தொடுமின்கள் தில்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஒருத்தனார் உலகங்கற்பொரு சுடர் திருத்தனார் தில்லை சித்தம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அறுத்தனார் அடியாரே அறிவரே விண்ணிறைந்ததோர் ஒவ்வடலின் உரு எண்ணிறைந்த இருவர் கறிவுனா கண்ணிறைந்த கடிபுடி நம்பலத்துள் நின்று நின்றாடும் ஒருவரே வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்தம் வல்லை வட்டம் முதல் மூன்றுடன் மாய்த்தவன் இல்லை வட்டம் திதை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே. அந்த தில்லையில போய் ஆண்டவனை நீ பார்த்தாயோ இல்லையோ அது அப்புறமா இருக்கட்டும். சிதம்பரத்துக்கு வெளியிலேருந்து அந்த புவனகிரியிலேருந்து அந்த கோபுரம் தெரிகிறது அல்லவா? இங்க இருந்தபடியே தில்லை சித்தம்பலம்னு ஒரு கும்பிடு போட்டு விடு. அப்படி நீ போட்டு விட்டியே ஆனால் நீ இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போய்விடுமா அந்த வினை? நாவுக்கரசர் சொல்லுகிற சட்டம் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. பொய் சொல்ல நினைக்கிறியா? உண்மையைத்தான் சொல்லுவது நாவுக்கரசருடைய வாக்கு. தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. நான் முகலிவ தேடியும் திருந்தும் காண வல்லரும் மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து அடிபாடும் என் நெஞ்சு.

0: மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினம் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிரார்த்தெடுத்தான் முடிபத்திர மிதிகொள் சேவடி சென்றடைந்து உய்மினே நாவுக்கரசர் பதியம் தோறும் கடைசி பாட்டில் ராவணன் மலையை எடுத்தான் கைலை மலையை எடுத்தான் அது தவறு என்று நினைத்த ஆண்டவன் ஒரு விரல் நொதியினாலே அந்த மலை மேல் வைத்தான். அவருடைய கை கால் தலை எல்லாம் தனித்தனியே போய்விட்டு அலறினான். அவன் பாடினான், அவனுக்கு அருள் கிடைத்தது என்று அவன் சொல்ல தவறுவதே இல்லை. நாவுக்கரசர் பதியம் முழுதும் கடைசி பாட்டில் அப்படி இருக்கும். ஒரு சில பதிகம் விடுபட்டிருக்கிறது. அது விடுபட்டிருக்கிற காரணம்
1: செய்வர்கள் அடிக்கடி கேட்ட திருப்பதி. அது
0: அந்த திருப்பதிகத்தில் பாத்தீங்கன்னா கடைசியில் இந்த நிகழ்ச்சி வரல. ஏன் அப்படின்னு கேட்ட
1: அதற்கு விடை ஆண்டவன் அவரை பாட வைக்கலை அப்படின்னு சொல்லிவிடலாம். அது சொல்லுன்னா அவருடைய எண்ணங்கள் பூரா நமச்சிவாய மந்திரத்தில் ஊறி இருந்திருக்கிறார் என்று நாம் எண்ணிவிடலாம்.
0: அதே மாதிரி இன்னொரு திருப்பதிகத்திலும் இல்லை. மாசில் வீணையும் என்ற திருப்பதிகத்தில் கூட கடைசியில் இந்த நிகழ்ச்சியை அவர் சொல்ல விட்டிருக்கிறார். பாடுவதும் விட்டிருப்பதும் எல்லாம் ஆண்டவனுடைய திருவருள் என்றுதான் நாம் எண்ணிவிட வேண்டும். விரைவில் தீயினன் பாரிற்படுனை போல் மறைய நின்புடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினாலும் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று முடித்து விட்டார். அந்த திருப்பதியத்தை சென்ற மாதம் நாம் எண்ணி பார்த்தோம். இந்த திருப்பதியத்தில் நிச்சயமாக அதனை நினைவூட்டுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிந்தவரை நீ தவறு செய்ய வேண்டாம், அவனை பாடிவிடு, பாடிவிட்டால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், நீ பாடிவிடு, சோறு வேணுமா கிடைக்கும், அந்த உலகம் வேணுமா கிடைக்கும், பாடிவிடு பாடிவிடுன்னு 10 பாட்டு பாடி வைக்கிறார். ஆமா, அது வரும்போது நாம் எண்ணுவோம். ஆக கடைசி பாட்டுல கூட அவர் என்ன சொல்லுகிறார், மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை

0: இந்த திருப்பதிகத்தை ஒரு இசை போல அவன் ராஜராஜ சோழன் பாடிக்காட்டி மிகவும் தந்து 10 பாடம் இருக்கிறதா? ஏற்றி ஓடியும் இல்லை, மன ஏட்டில் எழுதியிருக்கிறேன் என்று பாடிக்காட்டினார். அவருக்கு ஏதோ பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். மீண்டும் இது 8 வடிவத்திலே எங்கே கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே மறுபடியும் ஒரு இசை போல அவனை சந்திக்கிறார் ராஜராஜ சோழன். ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை அவர் பாடி காட்டுகிறார் இவர். இதிலிருந்து ராஜராஜ சோழனுக்கு ஆசை வளர்ந்து கொண்டே செல்கிறது. அந்த ஏட்டை எடுத்துவிட வேண்டும் என்று அது கிடைப்பதற்கு என்ன வழி என்று எண்ணுகிறான். அந்த இசை போலவன் ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை பாடி காட்டுகிறான். இப்பொழுதும் சைவர்கள் மகேஸ்வர பூஜை என்று ஒன்று செய்கிறார்கள். அடியார்களை உட்கார வச்சு அவர்களை சாப்பாடு போட்டு அனுப்புறது பேரு மகேஸ்வர பூஜை. அவ்வளவுதான், அடியார்கள் பூஜை இல்லது மகேஸ்வரனுக்கே அந்த பூஜை என்று சொல்லிவிடுறார். இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் தேக்கிரார் பெருமான். இந்த மகேஸ்வர பூஜை என்பது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பாடல். அது கொண்டு வந்து இந்த அடியார்களை அழைத்து கொண்டு வந்து குலாவு பாதம் விளக்கிய வாசற்படியில அவங்களை நிறுத்தி தண்ணீர் விட்டு அவர்களை காலெல்லாம் நன்றாக அலம்பி அதுல பரிசுத்தமாக்குவது என்பதுதான் முக்கியமான பொருள். வேற ஒன்று இருக்கிறது அது வேண்டாம். அவருடைய திருவடியை பரிசுத்தமாக ஆக்கி அந்த தண்ணீரை, அவர்களுடைய திருவடியை அலம்பிய தண்ணீரை தலையிலும் தெளித்துக் கொண்டு உள்ளுக்கு சாப்பிடுகிறவர்களும் உண்டு. ஆமா, கொண்டு வந்து மனைத்து கொண்டு உலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடையே வைத்து, ஆசனம் என்பது பலகையினால் செய்யப்பட்டது, அது அவர்களை உட்கார வைத்து அர்ச்சனை செய்தபின் அவருடைய திருவடியை மலர்கள் கொண்டு அர்ச்சித்து உண்டினாலு கொண்டு வந்து மனைப்பு கொண்டு குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு இடத்திலாறு சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்பது தெய்வ சேர்க்கிறார் பெருமான். இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இன்றும் இருக்கிறார். அப்படி அவர்கள் செய்துவிட்டால் அந்த அடியார்களுக்கு சோறு போட்டு விட்டால் ஆண்டவனே ஒரு நாளைக்கு அதனை சாப்பிடுவதற்கு அந்த இல்லத்துக்கு வந்து விடுவான். அதுதான் சிறுத்தொண்டர் கதை. அடியார்கள் தந்தோறும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்கள். இதனை பார்க்கணும்னு நினைத்தான் ஆண்டவனே வந்தான் இல்லையா? ஆமா, அடியார்கள் சோறு போட்டதுனால ஆண்டவன் வந்தான். உண்டு உண்டு உண்டுன்னு போட்டோம் அவன் வந்தான். நாம இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவனும் இல்லை வர்றதில்லை, பயப்படுறான். ஆக அந்த அடியார்களை உட்கார்ந்து இப்படி பூசை செய்யும் பொழுது இப்பொழுதும் இந்த அன்னம்பாலிக்கும் தேவாரம் சொல்லுவது என்பது வழக்கத்திலே இருக்கிறது. அது இன்னும் மாறிவிடவில்லை, நிச்சயமாக இருக்கிறது. இந்த அன்னம்பாலிக்குங்கிற தேவாரத்தை சொல்லி பெரிய புராணத்தை சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஐயா உணவு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வழக்கம் இன்றும் இருக்கிறது. மடாலயங்கள்ல நிச்சயமாக இருக்கிறது. ஆமா, நாம வீட்டிலையும் நாம் இதை தினந்தோர் அப்படி செய்து விட்டோமே ஆனால் நமக்கு நல்லது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். மடாலயங்கள் அப்படி செய்வதனாலதான் இப்போ இந்த மடாலயங்கள்ல இருக்கிற சாப்பாடு எவ்வளவு மட்டமாக இருந்தாலும் அது ஒன்றும் உடம்புக்கு செய்வதில்லை. ஒண்ணும் தருமபுரம் மடத்துல ஒரு ஐயங்கார் ஒருத்தர் மேனேஜரா இருந்தார்,
1: அவர் ரிட்டையர்ட். இந்த கைலக்குருமணியில் இருந்த மகாசினிதானம் ஒரு நாள் அந்த ஐயங்காரை கூப்பிட்டு, ஐயங்கார் சாப்பிட்டாச்சா? நான் சோறு தின்னு 50 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது சாமி அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். சோறு தின்னு தெரிக்கிறது இல்ல, தீர்மானம் இல்ல, அதனால பல விதமான தொந்தரவுகள், அதனால நான் சோறு தின்னதுலயே 50 வருஷம் வச்சுட்டேன். ஏன் சரி, இன்னைக்கு போய் பெரிய மகரிஷிகள் தப சிரேஷ்டர்கள் உமரகுருபர முனிவர் முதற்கொண்டு உன்ன இடம் தெரியுமா, இந்த தருமபுர மடத்து பந்திக்கட்டு மகேஸ்வர பூஜை நடக்கிற இடம். ஆமா, குமரகுருபரர் வந்து தருமபுர மடத்து சிஷ்யர் தானே, அவர் சொல்லுவார் உன்னுடைய பந்திக்கட்டுல நான் சாப்பிட வேண்டாம், உன்னுடைய அடியார்கள் சாப்பிட்டு விட்டு வெளியிலே போடுகிறார்கள் பாருங்கள் எச்சில் இலை, அதனை நக்கி சாப்பிடக்கூடிய நாய்ப்பிறவி எனக்கு கொடு, அது போரும் என்று கேட்டாராம் அவர். ஆனதுனாலே ஐயங்கார் சுவாமி நீ இந்த பந்திக்கட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடு, பயத்தில் உனக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது என்று சொன்னார் இந்த கைலக்குருமணி. நான் கிட்ட இருந்தேன். இந்த ஐயங்கார் என்ன பண்ணார், அது சைவமடம், அதனால அவர்கள் உண்ணுவதில்லை, அதற்காக நமக்கும் குறைவில்லை அவருக்கும் குறைவில்லை. என்ன பண்ணினார், இது உடல்நிலையாக சரியாக இருக்கும் சொன்னோட போய் உட்கார்ந்து சாப்பிட்டார். அதுல இருந்து அவர் மேலே விட்டு போறவர்கள் இங்க சாப்பிட்டு இருந்தார் எனக்கு தெரியும். அது மாதிரி இந்த அன்னம்பாரிக்கும் தில்லை சிற்றம்பரங்கிற தேவாரம் பாடினால் சோறு கிடைக்கும் என்பது மாத்திரம் அல்ல, என்றைக்குமே நீ சோறு சாப்பிடக்கூடிய தகுதி உனக்கு கொடுக்கும் அந்த தேவாரம். சில பேர் சோறு சாப்பிடுறவங்க பார்த்தீங்களா, சோறு சாப்பிடாதேன்னு விடுறான், அப்படியே சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுங்கிறான் இல்லையா, அவன் எத்தனை வேளானாலும் நீ சாப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய தகுதியை உனக்கு கொடுக்கும். இந்த அன்னம்பாரிக்கும் தில்லு சிற்றம்பலம் தேவாரத்தை சொல்லி சாப்பிட்டு விடு, என்ன கஷ்டம், இதனால நமக்கு என்ன நஷ்டம் இல்லையா, சோறு வச்சுட்டு அவ உள்ள போய் அந்த சாம்பார் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த அன்னம்பாரிக்கும் தில்லு சிற்றம்பலம் பொன்னம்பாரிக்கும் சொல்லிவிட்டு சாப்பிட்டுறா, என்ன என்ன குறைவு இருக்கிறது அல்லவா. ஆமா, அப்படி செய்கிற வழக்கம் நமது சைவர்கள்டே இருந்தது. எங்கேயோ ஒரு சில சைவர்கள் இன்னும் அதனை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த அற்புதமான தேவாரத்தை பாடி காட்டினான் ஒரு இசை புலவன் காளிதாசன். மறுபடியும் இன்னொரு புலவன் வந்தான். அவன் வந்து, ஐயா நான் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிற திருநெடுங்களம் என்ற க்ஷேத்திரத்தில் இருந்து வருகிறேன் என்று சொன்னார். அப்படியா, எனக்கு ஒரு தேவார திருப்பதிகம் தெரியும், அது திருஞான சம்பந்தருடைய தேவாரம் அது. அப்படியா, முன்னே ஒரு பெரியவர் வந்தார், அவர் அப்பர் தேவாரம் என்று ஒன்று பாடி காட்டினார். இது திருநெடுங்கலத்திலிருந்து வருகிறீர்களா, திருஞான சம்பந்தர் தேவாரமா பாடி காட்டுகிறீர்களா என்று கேட்டான். அந்த பெரியவர் பாடி காட்டினார் ஒரு திருப்பதிகத்தை.

மறையுடையாய் மறையுடையாய்னா வேதத்தை உடையவனே என்று பொருள். எனக்கு தெரிந்த பொருள் சொல்றேன், என்ட்ரன்ஸ் பொருள். தோளுடையாய் அவனை தோல் போர்த்துக் கொண்டிருக்கிறான், புலித்தோலையும் போர்த்துக் கொண்டிருக்கிறான், யானைத்தோலையும் போர்த்துக் கொண்டிருக்கிறான். ஏன் புலித்தோலை போர்த்துக் கொண்டிருக்கிறான், யானைத்தோலை ஏன் போர்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சந்தர்ப்பம் வரும்போது நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். மறையுடையா

0: தடை மேல இந்த மூன்றாம் பிற சந்திரனை சூடி கொண்டிருக்கிறோம். அதுவும் ஏன் என்று நான் பின்னாலே உங்களுக்கு நினைவூட்டுவேன். கையிலே மானும் மழுவும் வைத்துக் கொண்டிருக்கிறான், உடுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறான், நெருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறான். இடது கையிலே மான் இருக்கும், வலது கையிலே மழு இருக்கும். வலது கையிலே உடுக்கு இருக்கும், இடது கையிலே நெருப்பு இருக்கும். இந்த உடுக்கையும் நெருப்பும் மானும் மழுவும் எல்லா ஊர்லயும் எல்லா சாமிகிட்டையும் இருக்கும், ஆனா ஒரு ஊர்ல இருக்காது. அது எது? ரைட்டு. எங்கேயோ நான் மேடையில் சொன்னதை சொல்லிக்கலாம், இல்ல நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ரெண்டு சந்தோஷம், தெரிஞ்சிருக்கிறது சந்தோஷம். சீர்காழியில திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமிக்கு மானும் மழுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அது ஆதி மூர்த்தி. இந்த மானும் மழுவும் நெருப்பும் உடுக்கையும் யானைத்தோரும் புலித்தோரும் இடையிலே வந்தது. எனக்கு கலைமாமன் இன்னொரு பட்டம் உண்டு, அது என்னது, இந்த ஜனாதிபதி கொடுத்த விருது உண்டு. இதே தமிழ்ச்சகத்தில் எனக்கு இசைப்பேரு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இடையிலே வந்தது தானே, நான் பிறக்கும் போதே வந்தது இல்ல, இடையிலே வந்தது. அதுபோல இந்த மானும் மழுவும் புலித்தோரும் யானைத்தோரும் சிவனுக்கு வந்தது இடையிலே வந்தது. அவன் தூய மூர்த்தி, அவன் கையில ஒன்னும் கிடையாது. ஆமா, அப்படி இருக்கிற மூர்த்தி தான் சிவன். இதுல சீர்காழியில இருக்கிற திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமி மானும் மழுவும் உடுக்கையும் நெருப்பும் இல்லாமல் இருக்கு. இந்த தூய மூர்த்தி, அந்த மூர்த்தியினுடைய அருள்னாலதான் கல்யாண சம்பந்தர் பிறந்தார். அந்த மூர்த்தியை வேண்டித்தான் சிவபாத இருதய வேண்டினார். அந்த மூர்த்தியை எனக்கு ஒரு குழந்தை குடு. ஏழாவது நூற்றாண்டிலே நாடு இருந்த நிலை, உத்தாட்டம் விடுபோனா அடிப்பான், இப்ப கூட அடிக்கிறோம். நானே அடி வாங்கியிருக்கிறேன். ஆமா, இப்ப உங்களை பார்த்தா சைவரா வேற ஒரு மதத்தவரான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆமா, என்ன பார்த்தா உடனே தெரிஞ்சுவான் இல்லையா? ஆமா, இதே மன்றத்துக்கு பக்கத்துலயே என்ன விரட்டிட்டு வந்தவனும் உண்டு, இதே மன்றத்துக்கு பக்கத்துல கூட. ஆமா, வேற்று மதத்தவர்கள் அன்று அது ஜாஸ்தியாக இருந்தது. ஏழாவது நூற்றாண்டுல கோயில்ல இருக்கிற சிவலிங்கத்தை முதற்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் புதைத்து விடுகிற அளவுக்கு மதவெறி இருந்தது ஏழாவது நூற்றாண்டுல. அந்த மதவெறியை போக்குவதற்கு எங்களால் முடியவில்லை. சாஸ்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள், இசை விற்பன்னர்கள் இருந்தார்கள், எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. சிவபாத இருதயர் போய் கேட்டார் அந்த சுவாமிய, சுவாமி இந்த சமணர்களை பௌத்தர்களை எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணி இல்லை, வலிமை இல்லை, திடம் இல்லை. நீ ஒருத்தனை உண்டாக்கி கொடு. எப்படி சூரபத்மாவை அழிப்பதற்கு முருகனை உண்டாக்கினாயோ அதே போல எங்களுக்கு இப்பொழுது வேறொரு ஒருத்தனை அனுப்பி கொடு, அவனால் இந்த மதத்தை வாட வைக்க கொடு என்று கேட்டார் சிவபாத இருதயர். என்று கேட்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. பெரிய புராணம் தான் நமக்கு ஆதாரம் இல்லையா? ஆமா, அந்த குழந்தை வந்துதான் இந்த சமுதாயத்தை வாழ வைத்தது. விஞ்ஞான சம்பந்தம் இல்லையே இந்த சைவ மதம் ஏழாவது நூற்றாண்டோட தீ வச்சிருப்பான், அழிந்து போயிருக்கும். ஆமா, அதைத்தான் கேட்டார் சைவ எல்லப்ப நாவரர் என்று ஒரு பெரியவர். கோயிலே இருந்திருக்காதுரா? திருநீர் இருந்திருக்காதுரா? தெரியுமா? ஆமா, அஞ்செழுத்து இருந்திருக்காது தெரியுமா? இவர்கள் தான் வாழ வைத்தார்கள் என்று நினைவூட்டினார் சைவ எல்லப்ப நாவரர் அல்லவா? அந்த மூர்த்திக்குத்தானே இதெல்லாம் கிடையாது.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் சீர்காழி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மூன்றாவது திருப்பிரமபுரம் பண் சீகாமரம் பக்கம் 35.
2: ஊரையோ வானவனே, தாமென்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆமென்று சரண் பூந்தா, தமை காக்கும் கருணையினாயா ஓம் என்று மறை பயில்வார் பிரம

திருவடியே உன்னம் செய்தீரு கண்டாய் உய்வதனை வேண்டுதியே அன்னம் சேர் பிரமபுரத்து ஆரமுதைய போதும் பல்லும் சீர்வாய் அதுவே பார்கண்ணே பறிஞ்சிடவே சானாளின்றி மனமே சங்கீதனை தவிர்ப்பிக்கும் போனாலும் திருவடிக்கே கொழுமலர் தூயத்தனையும் தேனாலும் பொழில்

கண்ணுதலான் விண்ணேற்றான் கமசடையான் விடையேறே பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன் பேர் பல உடைய விண்ணுதலா தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே எங்கேனும் யாதாகி புறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேறி கொங்கேயும் மரச்சோலை குளிர் பிரமபுரத்து உறையும் சங்கே ஒத்து ஒளிர்மேறி சங்கரன் தன் தன்மைகளே சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் ஒன்று எரி செய்த இலை நுனை வேல் தடக்கையா ஏந்திரையாய் ஒரு கூறல் அலைபுணல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே எரித்த மயிர் வாழறக்கல் வெற்பெடுக்க தோளொடுதாள் வெறித்தருளும் சிவமூர்த்தி நீரணிந்த மேலியினான் உரித்த வரித்தோளுடையான் உரை பிரமபுரம் தன்னை தரித்த மனம் எப்போதும் பெறுவார் தாம் தக்காரே கரியான்.

பிரமபுரம் சேர உரியார்தாம் ஏழுலகம் உடனாள உரியாரே உடையிலார் சீவரத்தார் தன் பெருமை உணர்வறியான் உடையிலார்வன் தலைக்கை மூர்த்தியாம் திருவுருவ பெடையிலார் வண்டாடும் பொழில் பிரமபுரத்து உரையும் சடையிலார்வன் பிறையார் தாழ்பணிவார் தக்காரே தன்னடைந்தார்க்கு இளம்பங்க

மதில் பிரம புரத்தி உரையோ காவலே முன் அடைந்த சம்பத மொழி

0: நம்முடைய சேக்கிராருடைய அந்த வரலாற்றை சூழ்ச்சி போனால்தான் விளங்க வைப்போம். இப்போ வரலாறும் நமக்கு தெரிந்து கொண்டே வரும். குளத்தங்கரைக்கு போயிட்டு குழந்தை அழுதது. அழுத உடனே பெருமான் உமையம்மையோடு கூட வந்து பால் கொடுத்தார். உள்ளே இதுவரை நீராடி கொண்டிருந்த தந்தையார் மேலே கரையேறியவுடன் வா என்று அழைக்கின்ற பொழுது பால் வால் வடிந்ததுனால யார் கொடுத்ததுன்னு கேட்டார். ஒரு கால் இந்த பால் தொடச்சிருந்தான்னு வச்சுங்க, நம்ம தேவாரமே இல்லை. அவர் அந்த தொடக்காதனாலதான் தோடைய செவியிலே வந்தது. நல்லா தொடச்சு வச்சுங்க, சரி வாராஜான வீட்டுக்கு போறோம். அப்படி இப்படி தொடக்காம இருந்ததுதான் யார்னு கேட்ட உடனே தோடைய செவியன் பாடி பாடி நிறைவுப்படுத்தின உடனே இவர் அப்படியே தன்னை அடங்கி தன் அடங்கி இருந்துட்டார். உடனே அந்த குழந்தை அந்த கொடுத்த இடத்திற்கு சென்றது. யார் அங்கிருந்து வந்த அங்கே தோணிபுரம் ஈசன் குளத்தங்கரைக்கு வந்து பால் கொடுத்தார். மீண்டும் தோணிபுரம் போயிட்டார். மீண்டும் இவர் தோணிபுரம் சென்று இதோ உமையோடு இருந்தானே உமையோடு இருந்தானே என்று பாடிய பிறகு என்ன ஆயிட்டனர், நேரா அப்புறம் தான் வீட்டுக்கு போற. அந்த வீட்டுக்கு போறது எப்படி பதியத்துல இருக்குமா, பதியத்துல இருக்காது, வரலாறுல மாதிரி போற. போனா அதுக்காக ஒரு 20 பாட்டு எடுத்துக்கிறார் திருஞான சம்பந்தர் வரலாற்றுல. எது இந்த தன்னடைந்தா இது இப்ப இந்த இது முன்ன படிச்சமே உமையோடு இருந்தானே அப்படி போற. வீட்டுக்கு போனா போகும்போது அடியோர்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே பரவி போச்சு. இந்த சிவபாதிரி வீட்டுல குழந்தை, ஆமா அந்த தம்பி சின்ன பையன், ஆமா ஞானம் பெற்றுதான் அரிய, ஆமா இப்படி எல்லாம் ஒரே உலகத்துல இது என்னது. இங்க ஒரே ஒரு சிறு குறிப்பு, நீங்கெல்லாம் நம்ம நீண்ட ஆண்டுகளாக நம்ம இதெல்லாம் நினைத்தவர்கள் தான், ஒன்னு யாரும் புதியவர்கள் புத்தடியார் இல்ல, பழகடியார் தான் இல்ல, சிவகாட்சி பழகடியார் தான். இப்ப இவருக்கு முதல் பதியத்தை என்ன பண்ணார், ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்தன்னு பண்ணார்ல. இந்த ஞான சம்பந்தங்கிற பெயர் அப்பா அம்மா வச்சதா, வச்சதா சொல்லல செய்கல. ஆனா இவர் தான் பாடுறார் தோழிய செய்யன் பாடும் போதே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். அப்ப ஞான சம்பந்தன்கிறது யார் வைத்தா, ஞான சம்பந்தன் இப்ப யார் பேர் வச்சாங்களான்னு சொல்லவே இல்லை செய்கிறார். இவர் முதல் பதியம் பாடின உடனே ஞான சம்பந்தன் உரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தொழில் திருதலிதான் பாடிவிட்டார். அப்ப யார் ஞான சம்பந்தம் பேர் வச்சது, அப்பா அம்மா வைக்கலன்னு தெரியுது. என்ன நடந்திருக்க வேண்டும், ஒரு யூகம், யூகம்தான் இதெல்லாம் பெரிய நம்ம பெரிய மேதையின் அர்த்தம் இல்ல, இதுதான் முடிவுன்னு சொல்லவும் இல்லை. அந்த உமையம்மை வந்தவங்க பால் கறந்து ஸ்ரீஞானத்தோடு கலந்து கொடுத்தாங்கல்ல, கொடுத்தார் சாப்பிட்டார். சாப்பிடும்போது தாய் தானே, அதனால வாயப்பட்டு நல்ல அருமையா ஞான சம்பந்தம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். யாரு அம்மாவே சொல்லியிருக்கணும், எதை அப்படி கொஞ்சம் போய் ஞான சம்பந்தம் அப்படி உதட்ட அப்படி கிள்ளிட்டே போயிருக்கணும். எனவே ஞான சம்பந்தம் ஒரே செய்த திருநறிய தமிழ் வல்லவர் சொல்லுங்க தெரியல, ஏன்னா அப்பா அம்மா வச்சதா சொல்லல. மீண்டும் பாருங்கள், எண்ணுங்கள், அம்மை போகின்ற பொழுது அப்படி சொல்லியிருக்க வேண்டும், சொல்லியிருக்க அப்படி இருக்கு. சரி போட்டோம். பிறகு இது முடிஞ்சு உமையோடு இருந்தானேன்னு பார்த்ததா பாட்டுட்டு நேரா வீட்டுக்கு புறப்பட்டு புறப்பட்டா முன்ன பாப்பா புள்ள போகுது தாம் போய்ப்புறோம். அடியுள்ளதுக்கெல்லாம் ஊரே திரண்டு போச்சு. அதெல்லாம் ஒரு 20 பாட்டை வச்சு பேசுற திரண்டா அப்படியே எங்க ஞான சம்பந்தன் வாழ்க பாலகா வாயம் வாழ்க இருக்கவே இருக்கா இதெல்லாம் சொல்லி எல்லாம் அங்க இருக்கிற அந்த அடியுள்ள அந்த காலத்து சட்டை கிடையாது, துண்டுதான் மேல போட்டுவாங்க. துண்ட என்ன மகிழ்ச்சி வந்ததுன்னா விசிறுவாங்களா அப்படி, ஆஹா ஞான சம்பந்தன் வாழ்கன்னு இது இது அது அப்படியே அந்த அந்த பேசி பானம் வரைக்கும் உயர்ந்துதான் உயர்ந்து போச்சான். இப்படி எல்லாம் சென்று வீட்டுக்கு சென்றார். இப்பொழுது இன்னைக்கு ஞானம் உண்டது முடிந்தது. மறுநாள் காலை, மறுநாள் காலை புறப்பட்டு வருகின்ற பொழுதுதான் இப்ப படிச்சம் பதியம் பாருங்க. எந்த பதியம்,
1: எம்பிரான்,
0: எம்பிரான் ஆவானுங்கிறத படிக்க சொன்னது. அப்போ முதல் நாள் பாடிய பதியம் தோருடைய செவியன் நரவ நிறைவன்று. இப்ப இந்த இரண்டாவது நாள் பாடிய முதல் பதியம் வாய் திறந்தது எது, எம்பிரான் எனக்கமுதம் ஆவா. ஏ அன்னைக்கு என்ன மனதில் தோன்று ரெண்டாம் நாள், என்னைக்குமே வீட்டை விட்டு பரப்பிட்ட கோவிலுக்கு போய் தான் மற்ற எங்கேயும் போறது. அதே போல ஊர் வீட்டுல இருந்து வந்தாலும் கோவிலுக்கு போய் வணங்கித்தான் வீட்டுக்கு போறது. இப்படி ஒரு நீதி அந்த காலத்துல பெரியவர்களுக்கு. நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, போகும்போது வேணா ஒரு கால கோயில் போவோம், வரும்போது எப்படா வீடு வந்து சேருவேன்னு ஆகிப்போச்சு எனக்கு அப்படின்னு தான் வர்றது. ஆனா அவர்களுக்கு வீடு என்பது எது, நேர திருக்கோவிலுக்கு மீண்டும் வந்து வணங்கி பிறகுதான் வீட்டுக்கு போவான். இது ஞான நல்ல நீதியா தெரியுது, தெரியுது. அப்படி செஞ்சிருக்காரு. அதனால மறுநாள் காலையில் என்ன பண்ணிருக்கார், இந்த எம்பிரான் எனக்கு வந்து இந்த பாட்டை பாடுறார், அதை பாடி நிறைவுபடுத்துறார். இதுதான் முதல் தலையாத்திரை. முதல் தலையாத்திரை பக்கத்துல திருக்கோலக்கா, திருக்கோலக்கா போய் வரலாம் என்று மனசுல பட்டுது. எனவே திருக்கோலக்கா போகிற இரண்டாம் நாளில் முதல் முதல் எங்கே சென்றது, திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடாற்றுகின்றது என்று தெரியும். இவ்வளவு தூரம் அருமையா தெரிவதற்கு காரணம் சேக்கிழார் தந்த அருக்குடை. இது பாருங்க, எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் என நேற்றுதான் ஞானம் உண்டுது, இன்னைக்கு மறுநாள் காலையில பாடுது இல்லைங்களா. தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும், தம்பிரான் தலைவன், யாரெல்லாம் தன்னை சரணாக அடைந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான் இல்ல, அப்படி தலைவனாக இருக்கின்றவன். தடல் ஏந்தும் கையானும் நெருப்பேந்துகின்றவன், கம்பமா கரி உரித்த காபாலி கரைக்கண்டன் வம்புலாம் பொழில் பிரம புறத்துறையும் வானவனி. இதோ இங்க இருக்கிற பெருமான் எனக்கு தலைவன், எனக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் தன்னை வணங்குகிறாரோ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக என்றெல்லாம் சொல்லி அந்த பெருமானை பாடுகிறாராம். பல பாட்டு, தாம் என்றும் மனந்தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமைக்கு ஆக்கும் கருணையரா கருணையினான். யாருக்கு கருணை செய்வானாரு, தாம் என்றும் மனம் தளரா தன்மையராய். ரெண்டு நாள் கோயிலுக்கு போறது, பத்து நாள் போயிடுது, அது கிடக்குன்னு விட்டுட்டேன் போங்க, அது நானும் போய் பார்த்தேன் ஒன்னும் நடக்கல விட்டுட்டான். பத்து நாள் இல்லையா, பத்து நாள் இல்லையா, பன்னால் அலைப்பொடியான் என்று எதிர்ப்படுமே என்று நாவுக்கரசர் பாடுங்க. குருநார் என்னாலப்பா, நடக்கிற வரைக்கும் போகணுமே தவிர நமக்கு போனது கூட நடந்துடாது. எவ்வளவு நாள் போ நடக்குதோ அது வரைக்கும் நம்ம போகணுமே தவிர இல்ல. டாக்டர்கிட்ட மருந்து கொடுத்தவனு, ஐயா ரெண்டு நாள் சாப்பிட்டா போதுமான்னா, அதை நீங்க சாப்பிடுங்க சார், நோய் தீர்ற வரைக்கும் சாப்பிட்றது, அதாரா ரெண்டு நாள் ஒரு நாள் கிரீங்களேன்னு கோவிக்கிறாருல்ல, ஒரு 15 டேஸ் சாப்பிடுங்க அப்புறம் வாங்க. வந்தா என்ன அவசியம் ஓரளவு இருக்கு, இன்னும் ஒரு பத்து நாள் சாப்பிட்டாலும் சரி வரும் என்று சொன்னா, நோய் நீங்கிற வரைக்கும் மருந்து சாப்பிடணுமே தவிர மருந்து சாப்பிட்டவனே நோய் நீங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படிதானே மருத்துவம் இருக்குது. அது போல நீ செல்லுகின்ற நோய் நீங்கிற வரைக்கும் நீ போகணுமே தவிர பத்து நாள் போய் நிறுத்தப்படாது. அதான் தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமைக்காக்கும் கருணையினான். அப்படி இருக்கிற பெருமான், ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்துறைகின்ற, ஓம் என்று மறை பயில்வார். சீர்காழியில் இருக்கவங்களாம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் அவங்கவுங்களும் காலையில எழுந்து நீராடி நீரும் மாடி வேதங்கள் திருமுறைகள் இவற்றை எல்லாம் படித்துக் கொண்டிருப்பாங்களாம், நல்ல ஆன்மீக உணர்வுடையவர்களாம் என்றெல்லாம் சொல்லி சீர்காழியை சிறப்பிக்கிறார். நன்னெஞ்சே உன இறந்தே நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்திரு கண்டாயிரு. பாவன் நெஞ்சுகிட்ட போய் கேட்கிறார், நெஞ்சே உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறான்ப்பா என்னன்னாரு, உன் மனசுல வேற எது நினைக்காத, இந்த சீர்காழியில் இருக்கிற பெருமானையே நினை, கெஞ்சி கேட்கிறேன் என்றெல்லாம் நெஞ்சை கேட்கிறார். அவர் நெஞ்சுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நமக்கெல்லாம் சொல்லுவதுதான் அப்படி சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நினைக்கிறார். சாணால் இன்று இம்மனுமே சங்கதனை தவிப்பிக்கும் கோணாலும் திருவடிக்கே. நமக்கு சாகவே வராது, ஆனா நிச்சயம் எப்படி இருந்தால் சாக வராது, பெருமான் நினைந்து கொண்டே இருந்தால் வராது. மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலைமிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர். எவன் ஒருவன் தன்னுடைய எண்ணத்தை பெருமானுடைய திருவடியில் வைத்திருக்கிறானோ அவன் நீடு வாழ்வார் திருவள்ளுவர். இப்படி எல்லாம் சொன்னார். இப்படி பல பாடல்களை சொல்லி ஒரு அந்த ஆறாவது பாட்டுல, எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். இதெல்லாம் இறையனுடைய இயல்பு. இப்ப நம்ம சிவகாசியில இருக்கிறோம், இருந்து ஒரு கால இல்லையில நம்முடைய ஆன்மாவானது
2: ஒரு 100,000 ஆண்டு இருந்து
0: கேட்டீங்கன்னா, மனம் மொழி உடல் இந்த மூன்றையும் அவனுக்கே சார்பாவை, அதான் அடைகள் அடைதல் அடைதல் என்ன பொருள் கேட்டா, மூன்றையும் அவனுக்கே சார்பா வச்சிடும். அதெல்லாம் நம்ம அங்க மாலையில பாடின திருவங்க மாலை, நெஞ்சே நீ நினையாய் மனசு நீ அங்க வையினர், வாயே வாழ்த்து கண்டாய் வாய்க்கு சொன்னார், கால்களால் பயன் என் கோயில வளம் வரணும். அப்போ மனத்தால் மொழியால் உடம்பால் மூன்றாலும் பெருமானி வணங்கு. அப்படி வணங்கினால் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. இன்பம் அல்ல, இன்பங்கள் ஒன்னு இல்லை, பல. பையன் பிளஸ் டூவில் 500 மார்க் எடுப்பான், பாப்பாவுக்கு இந்த ஆண்டே கல்யாணம் ஆகும், நம்ம வீடு போட்டால் அஸ்திவாரம் தரத்தில் எப்படியாவது பணம் வந்து வீடு கட்டிவிடுவோம் இல்லைங்களா, இத்தியாதி ஒவ்வொன்றா எல்லா இன்பங்களும் கிடைக்குமா. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கல்லடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன். முன்னடைந்தான் அரே முன்ன நினைந்து நினைந்து பெருமானை நினைத்தனான். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார். இந்த பதியத்தை அருமையா படித்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னடைந்தார் நிறைய வேண்டிய செல்வம் கிடைக்கும். செல்வம் கிடைக்கும்னு மட்டும் ஆசீர்வதிச்சா போதாது, ஏன்னு கேளுங்க. செல்வம் இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிக்க முடியுதா இல்லைன்னு. சீர்காழியில் ஒரு பெரிய சீகாரி முதலியார், இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப எங்கள் நாங்கள்லாம் போனோம்னா ரொம்ப அன்பாக பற்றா இருப்பார். ஒரு வாரத்துக்கு 2 தினமாவது எதையும்னு பேச சொல்லுவார். பேச சொன்னால் 2 வாரத்துக்கு 1 தினமாவது அங்கே வர்றவங்க அத்தனை பேருக்கு என்னென்னு பண்ணிட்டா எதையுன்னு சிறப்பு செய்யணும்னுப்பார். அப்படியே ஒரு நாளைக்கு இன்றைக்கி சந்தவை நிறைய நல்லா எல்லாரும் ஒரு 50 பேர் சாப்பிட்டோம் அப்படிம்பார். அன்றைக்கி அல்வா போட்டு சாப்பிடும்பார். ஆனால் தான் பிளட் ப்ரெஷர், அல்வா போட்டு எல்லாரும் கொடுப்பார். எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்கன்னு கேட்பார். இவர் ஒரு துண்டு போட முடியாது, போட்டுதுன்னு வச்சுங்க. உடனே என்னவா கோவிந்தராமனை கூப்பிடு டாக்டர் பெயர். அவர் இங்கே ஒரு துண்டு அல்வா வாயில் போட்டால் கோவிந்தராமன் டாக்டரை கூப்பிடணும். பாவம், அதில் பொன்னடைந்ததுனால மட்டும் போகங்கள் அடைய முடியாது. அதனால தான் பொன்னடைந்தார் நிறைய அவனுக்கு செல்வம் கிடைக்கும், போகங்கள் பல அடைந்தார். அல்வாவணி வந்து அது பாட்டு வெட்டி வெட்டி தின்னா கூட நீரிழிவு வரே வர சார், எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு நோய் கூட கிடையாது சார. போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரி, நல்ல சிவபுண்ணிய செல்வராகவும் வாழலாம். எனவே இந்த மொழி இந்த பதியத்தை படித்தால் அவ்வளவு தேர்வு. இப்படி சொல்லிவிட்டு பதியத்தை பெருமானை வணங்கியவர் இப்பொழுது எங்கே போகிறார், திருக்கோலக்கா போகிறார். ஒரு ஒரு ஒரு கல் தான் சீகாலிலிருந்து. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானசம்பந்தரோடு கூட சீர்காழியிலிருந்து திருக்கோலக்காவுக்கு அவர் முன்னே செல்ல நாம் பின்னே சென்று கொண்டிருக்கிறோம். போற்றி போற்றி
3: மடஜுவாள் பாய மாதர பொய்கே கோலக்காவோள சடையும் பிறையும் சா

பெண்டான் பாகமாக பிறை சென்னே கொண்டான் போல காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் குப்பவே உண்டான் நஞ்சே உலகம் உய்யவே பூணர் பொறிவுள் அரவம் புன்சடே கோணர் பிறையல் புடகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகள் ஆனவே தழுக்குள் பாவம் தளர வேண்டுமே மழுக்குள் செல்வன் மறிசேரம் கையா புழுக்குள் போத படையா கோலக்க இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்மேனே மயிலா சாயல் மாதோ பாகமா எயிலா சாய எரித்த எந்த குயிலா சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே வெடிகுள் வினையை விட்ட வேண்டுமே கடிகுள் கொன்று கலந்த சென்னியா பொடிகுள் விழவார் கோலக்காவுயும் அடிகள்

0: கோல காவோள கழலான் மொய்த்த பாதம் கைகள தொழலால் பக்க துயரம் இல்லையே எரியார் கடல் தூள் இலங்கை கோன் தன்னே முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்திதன் புரியார் பழிச்சி கோலக்காவையே நெறியால் சொல்லுவார் வினைகள் நீங்குமே நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அணைமேல் அவனும் காண்கீழ கூற்றம் உதைத்த குழக கோலக்க ஏற்றம் பாதம் ஏற்றி வாழ்வீனே பெற்ற மாசே பிறக்கும் சமணரும் உற்றதுவதோய் ஒரு வேளாளரும் குற்றியா கொள்ளார் கோலக்க பற்றி பரவ பறையும் பாவமே நலங்குள் காழி புலங்குள் கோலக்காவுளானே வலங்குள் பாட வல்லவாய்மையுளங்குள் மேலே போய் ஓங்கி வாழ்வரே.
1: இது திருக்கோலக்கா. இப்பொழுது ஒரு கல் தொலைவில் தான் சீர்காழியில் இருந்து அவர் அந்த ஆத்திர நடந்து தான் போனார். நாமும் பின்னாலேயே வந்துட்டோம். இந்த பாட்டு ரொம்ப அப்படியே இயல்பே அப்படியே பாடிருக்கேன். இன்னும் புதிதாக ஒரு கற்பனையெல்லாம் வைத்து பாடாமல் இன்றும் போனாலும் அப்படி பார்க்கலாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சீர்காழியிலிருந்து திருக்கோலக்கா போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல் தான். ஆனால் வயல் இருக்குது, இவர் சொல்கிற மாதிரி வாழை பாயாது, வயல் இருக்குது அவ்வளோதான் சொல்லலாம். படிக்க பாய்தான் முடிச்சிருக்கு. சின்ன குழந்தை போகுது, பின்னால் அடியவர் அப்பா எல்லாம் பின்னால் வர்றாங்க. வந்தா இப்படியே பார்க்குது ரெண்டு பக்கமும். பார்த்தா என்ன, நல்ல வயல்கள், தண்ணி நிறைய இருக்குது. அதுங்க வாழை மீன் இருந்தது என்றைக்குமே நண்டு கொளுத்தா வலையில் இருக்காது. நம்ம கூட சொல்கிறேன் ஒரு அளவுக்கு மீறினா சும்மா இருக்காது, அதுக்காக கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. சில பேசுறது வந்த விட கல்லூரியில் இந்த விடுதியில் பையனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நாளைக்கு வருவான், வரும்போது வந்து ஒருத்தர் வந்துட்டு அப்படி வச்சுட்டு விடுவோம். என்னடா காலையில் நான் பூரி நாலுக்கு அஞ்சா அப்படியுமா, எனக்கு அது தின்னு அப்படி அடிக்கும் சும்மா இருக்காது. அதனால் நல்ல தண்ணி பலமாக இருப்பதுனால அந்த வாழை மீன்கள் எப்படி இருக்கும்னாரு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மடையில் வாழை பாய அப்படி அப்படி எது அது பாயுதான், அங்கிருந்து இப்படி பாயுதான், ஆடாடா பார்த்தா அருமையாக இருக்குனர். இதில் இன்னொரு கருத்து, தண்ணி இருக்கிறது மட்டுமல்ல அவனவனும் பிடிச்சி பையில போட்டுக்க மாட்டான் போ. ஆமாம், அவன் நல்லா இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஆச்சுன்னா பிரியாணிக்கு. எனவே அங்கே இருக்கவங்க தப்பித்தவரி இவன் பைய எடுத்துகிட்டு போட்டு உழுது உள்ள வந்துட்டு வச்சுக்க, உள்ளே வந்து வச்சுட்டுனா அதாவது ஏண்டா ராஜா என் பைக்குள்ள நீ உழுவுற அப்படின்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த வயலில் விட்டுட்டு போவானே தவிர கக்கத்தில் வச்சுக்க மாட்டான். இல்லைன்னா மடையில் வாழ பாயுமா பாயாது. எனவே நீர்வளம் குறித்தவாறு மக்கள் மனநலமும் குறித்தவாறு. ஆமாம், மக்கள் மனநலம் வாழை வந்து என்ன பாயுதுன்னா நீர்வளமும் சரி மனவளமும் அப்படியே தப்பித்தவரி தகைத்த வந்ததுன்னா கூட எடுத்துக்கிட்டு போய் அப்படியே வயலில் விட்டுட்டு போ ராஜா ஏண்ட அப்படிலாம் போகும்போது மேலே விழுற அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்படி மடையில் வாழை பாய ரொம்ப அருமை இந்த பாட்டு. இதெல்லாம் ஒரு உதவமட்டியில் இப்போ எப்படி பிரித்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் படிக்கும்போது கூட அப்போ வந்து இப்படி பிரித்து படிக்க மாட்டாங்க. மடையில் வாழை பாய மாதரா அங்கே பிறகா கொடுப்பாங்க. பாய மாதரார் என்ன பண்ணுவாங்க, இப்போ சேர்க்கப்படாது இவங்கெல்லாம் பாருங்க. மடையில் வாழை பாய ஏன்னா வாழை பாயறதோடு இருக்கணும். ஏன்னா அடுத்த கருத்து மாதரார் குடையும் மடையில் வாழை பாய்தல் ஒருவர்னு. இது இவர் திருக்கோலக்கா போகும்போது ரெண்டு பக்கம் இருக்கிற வயல்ல அப்படி பாஞ்சிட்டு இருக்கு. அப்படியே பாஞ்சிட்டு பார்த்துட்டே போ, சின்ன பையன் தானே அப்படியே பார்த்துட்டே போறார். அடா ராடா என்ன அருமை நீர்வளம், என்ன அருமையான வாழைகள் பாய்கின்றன, யாரும் பிடிப்பார் இல்லை, அது பாட்டு நல்ல உயிர்கள் ரொம்ப வளமா வாழுது அப்படியே சொன்னோன்னு. இதோ இப்பொழுது திருக்கோலக்கா, அதுக்கு முன்னால குளம், தண்ணீர் அருமையா இருக்கிற காலம். அங்க என்ன பண்றாங்கன்னாரு, மாதரார் குடையும் பொய்கை. ஆண்டவை பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப அருமையா குடையிறாங்களாம். நீங்களா குடையிறாங்கன்னு சொன்ன சும்மா இருப்பீங்களா நீங்க? இப்படி சொன்னா ஈரோட்ல பக்குன்னு பிடிப்பாங்க. மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் குடைந்து குடைந்து உன்கடல் பாடி. திருவாசல் போய் விழுந்துடுவானா, தேவாலயம் படிக்கணும் திருவாசல் போடுவானா, மாதரார் குடையும் பொய்கை. குடையும் பொய் என்ன, எதுல குடைவாங்கன்னாரு, திருவாசலத்துக்கு போக கூடாதுன்னாரு. அங்க என்னது, அங்க என்ன
2: சொன்ன,
1: மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன்கடல் பாரி. ஐயா வழியடியோ மாட்கொண்டால் பொல்லாதோ. அருமை. அதனால மாதரார் குடை, எனவே அந்த காலத்தில் நல்ல பெண்கள் என்ன கேட்டா, அருமையா குளத்துக்கு போனா நல்லா நீராடுவார்கள் விளையாடுவார்களாம் இல்ல. அப்ப பெண்கள் நீச்சல் விழுங்கிறது இப்பதான் கிடையாது, அப்பவே. ஆனா அது அளவாகவும் ஆண்கள் காணாமலும் செய்தாங்க, அதோட விட்டுருங்க. என்ன சொன்னேன், அளவாகவும் ஆண்கள் காணாமலும் செய்ததாக கேள்வி. மாதரார் குடையும் பொய்கை. அதனால இந்த மடையில் வாழைப்பாய ரெண்டு பக்கமும் அந்த வயல்ல பாத்துக்கிட்டே போன குழந்தை. மாதரார் குடையும் பொய்கை, குளத்துக்கு அந்த கோயிலுக்கு முன்னால குளம் இருக்குது, அதுல குடைஞ்சாங்க. உடனே திருக்கோயில் கோலக்காவுளான் அப்படியே வர்ணிச்சுட்டு, கோலக்காவுளான். அங்க பார்த்தா என்ன சாமி, உங்க உங்க ஊரை சுத்தி பார்த்தோம்னா வயலெல்லாம் வாழை மீனா இருக்குது, பெண்கள் மகிழ்ச்சியா நல்லா அருமையா விளையாடி குளிக்கிறாங்க, அவ்விடத்தில் அது மாதிரி ஒண்ணுமில்லையே. என்னன்னு அவ்விடத்தில் என்ன, சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும். இவ்வளவு வளமா இருந்து வெண்பட்டு பிறல வேணாமா, சடையும் சடை, அதுல ஒரு பிறை சாம்பல் பூச்சும். உடைய கீழ் உடையும் கொண்ட உருவம் என் நல்ல வாழைப்பாயிரம் வயல், மாதரார் கொடிகின்ற பொய்கையுடைய வளம். இவ்வளவு இருந்தும் அவ்விடத்துல அமைதியா இருக்கிற சடை என்ன, பிறை என்ன, சாம்பல் பூச்சென்ன, கீழ் உடையன்ன, எளிமையில் எளிமை. அருமையில் எளிய அழகே போற்றி, அப்படி அந்த பாட்டு அமைந்திருக்கு. ரொம்ப அருமையான பாட்டு. இப்படி ஆகிருக்கிற அந்த அருமையான பதிகத்தை பாடினாராம். பெண்தான் பாகமாக பெருச்சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே இல்ல உண்டான் நெஞ்சு உலகம் உய்யவே. மாதிரியான நஞ்ச உண்டான ஏன் விஷத்தை உண்டானாரு, மற்றவங்க பிழைக்கிறதுக்காக உண்டானே தவிர, தியாகி சாமி மற்றவங்க வாழ தான் வாழ்வானே தவிர தான் வாழ மற்றவங்கள உருப்பிடாம அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லை. அப்படி இப்படிலாம் இருந்தோம் இல்ல. கோணல் பொறிகொள் அறவம் புன்சடை கோணல் பிறையன் குடகன். இந்த கோணல் பிறையன்னு சொன்னா கோணல்னு சொன்னோன்னு கோணல்னு அர்த்தம் இல்ல, கோணல்ல இப்படி இப்படி இருக்கு, வளைந்த பிறை உடையான்னு அர்த்தம். எனவே முழுப்பிறை அல்ல, அவன் அணிந்தது எட்டாம் பிறை. கோணல் பிறையான் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேண பறையும் பிணிகளானவினர். நீ அவனை பேணினால் பிணிகளானவை பறையினர். பறையினா நீங்க எந்த நோயும் வராது, தலைவலி காய்ச்ச போக்குவரத்து இத்தியாதிகள் எல்லாம் எதுவும் வராது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதை பாட வேண்டும். இப்படியாக பல பாடல்களை சொன்னவர் நிறைவாக நல்ல பதினோராவது பாட்டு. நலங்கொள் காடி ஞான சம்பந்தன் குலங்கள் கோலக்காவுளானையே வளங்கொள் பாடல் வல்லவாய்மையார். இந்த அருமையான பதிகத்தை யார் பாடுகிறார், அவர்கள் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. உளங்கொள்னர், உளம்னா மலை, மலையனைய வினை இருந்தாலும் வினை நீங்கி ஓங்கி வாழ்வர், ஓங்கி வாழ்வர்னர். அப்ப வினை நீங்குவார், ஓங்கி வாழ்வர்னர்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார்
2: அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருவாரூர்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுவருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நம்பி ஆரூரர் சுவாமிகள் ஞான வரலாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அடுத்த நிகழ்வு சிறப்பு ஆய்வரங்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கின்ற தலைப்பில் சித்தாந்த ஞான தேசிகர் திருவாவூர்தரை ஆதீன புலவரை ஐயா அவர்கள், சு குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் சிந்திக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்கின்ற தலைப்பிலே செந்தமிழ் செல்வர் சி மதன் முரளி ஐயா அவர்கள், ஆண்டரசு உழவார திருப்பணி குழு தலைவர் ஐயா அவர்கள் சிந்திக்கிறார்கள். தலைமை வகிப்பவர் நம்முடைய செந்தமிழ் அரசு சித்தாந்த ஞான தேசிகர் சிவத்திரு கி சிவகுமார் ஐயா அவர்கள். ஆய்வு என்பது ஒரு பொருளை பற்றி ஆராய்ந்து அதன் நுட்பங்களையும் அது கூற வரும் உண்மையான கருத்துகளையும் உலகிற்கு எடுத்து கூறுவதாகும். அதன்படி தீதில்லா திருத்தொண்ட தொகை தந்தவரும் முதலை உண்ட பாலனை செந்தமிழ் திறத்தால் மீட்டவரமாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கும் பறவை நாச்சியார் மற்றும் சங்கிலி நாச்சியார் ஆகியோரது உறவுகள் கூறும் செய்தியை நமக்கு இங்கு ஆய்ந்து கூற உள்ளார்கள். திருவாவூர்தரை ஆதீன புலவர் சித்தாந்த ஞான தேசிகர் சிவத்திரு சு குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்ற தலைப்பிலே ஆய்வு செய்ய உள்ளார்கள். அவர்கள் திருவாவூர்தரை ஆதீன புலவராக இருக்கின்றார்கள். அவருடைய ஆசிரியர், அவருக்கு போதித்த ஆசிரியர் ச ரத்தினவேலன் அவர்கள் சங்கரன் கோவில். அவர்கள் செய்து வருகின்ற சமய பணிகள், விக்ரமசிங்கபுரம் சைவநெறி கழகம் மற்றும் திருநெல்வேலி சிவநெறி கழகம் மற்றும் கோவில்பட்டி திருமுறை மன்றம், எட்டயபுரம் அடியார்க்கு அடியவர் பேரவை போன்ற அமைப்புகள் நடத்தும் சாத்திர வகுப்புகளில் தொடர் விரிவுரை ஆற்றுதல் செய்து வருகின்றார்கள். திருவாவூர்தரை ஆதீனத்திலே பரிமேலழகருடைய உரையை சிந்திக்கின்றார்கள் மற்றும் பெரிய புராணம் சி கே சி ஐயா அவருடைய உரையை சிந்திக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை உரையும் சிந்தித்து வருகின்றார்கள். இத்துடன் ஆதீன நூல்களில் கட்டுரை எழுதியும் சொற்பொழிவுகள் செய்தும் சமய பணிகள் ஆற்றி வருகின்றார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஆண்டரசு உழவார பணிக்குழுவின் தலைவரும் எங்கள் பெரிய புராண ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் சிவத்திரு சி மதன்முறை ஐயா அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்ய உள்ளார்கள். இதற்கு தலைமை தாங்கி ஆய்வின் முடிவை கூற உள்ளார் ஞானத்திரளின் ஆசிரியர் செந்தமிழ் அரசு சித்தாந்த ஞான தேசிகர் கி சிவகுமார் ஐயா அவர்கள். ஐயாவையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடியவர்கள் எல்லோரும் கண்டும் கேட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய குருவருளும் பெற்று நாம் உய்ய இதோ நமக்கு விருந்தாக. இந்த நிகழ்ச்சியின் முன்னுரையை ஞானத்திரளுடைய உதவி ஆசிரியர் ரேணுகா ரமேஷ் அம்மையார் அவர்கள் இந்த முன்னுரையை கூறுகிறார்கள். அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
3: திருச்சிற்றம்பலம் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை. திருச்சிற்றம்பலம் கூடியிருக்கும் அடியார் திருக்கூட்டமாம் உங்கள் அத்துணை பேருடைய புன்னார் திருவடிகளுக்கும் சிட்டடியன் முதற்கண் சென்னி சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகன் புகழ் பாடும் சபையின் ஆண்டு விழாவில் சென்னை கிளையிலிருந்து கலந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். இன்றைய தினம் மாலை அமர்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு. அவ்வரலாற்றிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்ற இரு பெரும் தலைப்புகளிலே அறிஞர் பெருமக்கள் ஆய்வரங்கத்தை நிகழ்த்த உள்ளார்கள். நம்முடைய சமயத்தின் சிறப்பே பெரிய புராண நூல்தான். வைராயா சொல்லுவாங்க, உலகத்துல எல்லா இடங்கள்லயும் ஆன்மீகம் இருக்கு, எல்லோரும் இறைவனை வணங்குகிறார்கள், ஆனால் தென்னகத்து மக்கள் தான் இறைவனை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லுவார். எல்லாரிடத்துல இறைவனை வணங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இறைவனிடம், ஆனா இந்த அனுபவிக்கிறதுங்கிறது இந்த தென்னகத்துலதான் இந்த உரிமை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண்ணு போனோன்னா சண்டை போடுவார் சாமி கிட்ட. ஒற்றிக்கல்லேன் விற்றுக்கொள்வீர், விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர், எத்துக்கடிகள் என் கண் கொண்டீர், நீரே பழிபட்டீர், மற்ற கண் தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே. இந்த ஒரு உரிமை போராட்டம் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அது தென்னகத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த அனுபவிக்கிறது சுவாமி அனுபவிக்கிறதுங்கிறது இங்க தென்னகத்துலதான். அதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா, அந்த அடியார்களுடைய உணர்வு, சுவாமிக்கும் அடியார்களுக்கும் இருக்கின்ற உணர்வு ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு குறை என்னன்னா, 63 பேர்ல பெண்களுடைய பங்கு மிகவும் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை. அது எங்க ஐயா அழகா அதை சொல்லுவாங்க, இல்ல அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா நிரூபிப்பாங்க. ஆனா இன்றைய தலைப்பு அந்த குறையை போக்குவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பெரிய புராணத்துல பார்த்தா இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பு, ஒரு காப்பியம் படைக்கும் பொழுது ஒருத்தரை உயர்த்தி பேசுனா இன்னொருத்தரை கொஞ்சம் தாழ்த்தி பேசுனா தான் இவங்களுடைய உயர்வு சொல்ல முடியுங்கிற மாதிரி போகும். ஆனா பெரிய புராணத்துல பல இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு சங்கடம் வரும். ஒரு நாயன்மாரும் இன்னொரு நாயன்மாருக்கு கூட சுவாமிய தூது அனுப்புனாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோச்சுக்கிறாரு. அறிவை காரணத்தினாலே ஆறுடை பழம தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாகில் வருவது எண்ணாம் கொள். அவ்வளவு கோபம் வரும். ஆனா அந்த சேக்கிழாருடைய திறமை, அது பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அப்படியே தூக்கிட்டு போவாரு. அவருடைய அந்த பக்தி அளமும் அப்படியே போயிட்டே இருக்கும். அவருக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரு, அவருடைய பக்தியும் உயர்ந்துகிட்டே போகுது. இதுல எது உயர்வுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இதையும் தூக்கிக்கிட்டே போவாரு, அதையும் தூக்கிட்டே போவாரு, அந்த செயலையும் அப்படியே மேல கொண்டு போவாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சேக்கிழாரால மட்டும்தான் முடியும். இத எங்க மனசுல ஆழமா பதிய வச்சவங்க எங்க ஐயா செந்தமிழரசு ஐயா. அவங்க ஞான சம்பந்தரை பத்தி பேசினாங்கன்னா, ஞான சம்பந்தரை தவிர இந்த உலகத்துல யாருமே உயர்வு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கேட்போம். நாவுக்கரசரை பத்தி பேசினா 5 கண்டத்துல நாவுக்கரசருக்கு இடையா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மணிவாசகரை பத்தி பேசினா 5 கண்டத்துல மணிவாசகருக்கு இணையா யாருமே இல்ல. இப்ப யாருதான் உயர்வு சொல்ல முடியாது. அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி திறமை, அத எடுத்து காட்டுறது எங்க ஐயா. அது ரொம்ப அற்புதமா அந்த பெரிய புராணம் சொற்பொழிவுல எங்களுக்கு அதை பதிய வைக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அத ஒவ்வொரு வரி வரியா வார்த்தை வார்த்தையா எண்ணி படிக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அது சென்னையில அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருடமாக சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை உலகலாம் என்று துவங்கி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் அதை அனுபவித்து வருகிறோம். பாடல் பாடலாக அந்த குறுந்தகடு தான் இன்று காலையிலே இங்கே வெளியிடப்பட்டது. இது ஒரு பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி இதை யாரு செஞ்சிருக்கிறாங்கன்னா, பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழாறு பெருமானே சிதம்பரத்துல அவங்க வாக்கால அதுக்கு விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அதை யாரும் செய்யல. அப்படி பாடல் பாடலா எண்ணி விளக்கம் பார்த்தவங்க யாரும் இல்ல. அதன் பிறகு முதல் முறையாக எங்களுடைய செந்தமிழரசு ஐயா அவர்கள் தான் பெரிய புராணத்திற்கு வரிக்கு வரி பொருள் கண்டிருக்கிறார்கள். அந்த குறுந்தகடை தான் நம்ம இன்னைக்கு காலையில, அதுவும் பெங்களூர்ல அதை வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறப்பு இன்னைக்கும் அந்த பட்டிமன்றத்துல இருக்கு. இங்க வந்து ரெண்டு ஆய்வாளர்கள் பறவையார ஒருத்தர் உயர்த்தி பேச போறாங்க, சங்கிலியார ஒருத்தர் உயர்த்தி பேசுறாங்க. பறவையார பேசுறதுக்காக நம்ம ஐயா திருவாவூடுதுறை ஆதீன புலவர் ஐயா குஞ்சதபாதம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மதன் மன்னா சங்கிலியாரை பத்தி பேச இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த சேக்கிழார் அதை எப்படியெல்லாம் முன் வச்சு, ஏன்னா சுந்தரர் ஈஸியா பேர் வாங்கிட்டு போயிட்டாரு, முதலைய உண்ட பாலகனை எழுப்பி அப்படி இப்படி கொண்டு வந்து அவரு பீக்ல இருக்கிறாரு. ஆனா அவருடைய அந்த பக்திக்கும் அன்புக்கும் இந்த இருவரும் கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த மன்றம் இங்கே கூடியிருக்கிறது. ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு அவரு பேர் வாங்கிட்டு போயிட்டாரு இல்லையா. இன்னைக்கு சாமியார் எல்லாம் எப்படி நாம நம்புறோம்னா, அவங்க செய்யற மேஜிக் வச்சுதான் நம்புறோம். மேஜிக் பண்ணலன்னா அவங்கள்ட்ட அருளே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா சேக்கிழார் பெருமான் சுந்தரரை பேசியதை விட அந்த முன்னோட்டம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா, சுந்தரருக்கு ரெண்டு மூணு பாட்டுல சொல்லிட்டு போயிடுவாரு. பிறந்தாரு, சிறுதேர் பருவம், டக்குனு மனப்பருவம் வந்துடும். ஆனா எங்க பறவையார சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை தமிழே பாடுறாரு அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் சங்கிலியார் உயர்வை பேசும்பொழுது அதே அளவுக்கு உயர்த்தி பேசுவார். அதையெல்லாம் இன்றைக்கு நம்ம அது ஒரு சிறப்பு தொகுப்பாக எடுத்து கொஞ்சம் நம்ம அந்த மந்திர தந்திரங்கள்லாம் அந்தாண்டு வச்சுட்டு சேக்கிழார் சுந்தரரை உயர்வு காட்டிட்டாரு. அது ஏற்கனவே எல்லாருக்கும் பதிந்து போன ஒரு விஷயம். ஆனா சுந்தரருக்கு ஈடு அவங்க அவங்களுக்கு இணையா ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கிறாங்கன்னா, சுந்தரர் அளவுக்கு அவங்களும் அந்த ஆற்றல்லையும் அன்புலையும் மிகுந்து நிக்கிறாங்கிறத இங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி பேச வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வழிவிட்டு அவர்களை அழைத்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சோ. திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையிலே எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் அளித்து திருவாளர் வாசமலர் மெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். திருச்சிற்று அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே முருகன் புகழ்பாடும் சபை தன்னுடைய 11ஆம் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக இன்று காலை துவங்கி ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவினுடைய நல்ல ஆதரவோடும் அவர்களுடைய திருப்பணி உழவாரப் பணி சிறந்து விளங்கும் முகமாக இணைந்து நடத்துகின்ற இந்த அற்புத ஞான விழாவில் மதிய அமர்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு என்பது பற்றி இங்கே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் ஒரு ஆய்வரங்கமாக சில செய்திகளை நாம் ஆய்ந்து சிந்திப்பதற்காக இந்த அரங்கத்தை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு கூட ஒரு சந்தேகம், எதற்காக மதியம் நேரம் இப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று யோசித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விடை கிடைத்தது. திருஞான சம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கம், அப்பர் சுவாமிகள் தாச மார்க்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம் என்கின்ற யோக மார்க்கம். எனவே நீங்கள் எல்லாம் உண்டு வந்து இப்பொழுது யோகத்திலே இருப்பதினாலே இந்த யோக மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு தகுந்த தருணம் என்று எண்ணினார்கள் போல். இதுல கொஞ்சம் பேர் எஸ்கேப் வேற. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறுல எப்பொழுதுமே சிக்கல்கள் இருப்பதாக சான்றோர்கள் கருதுகிறார். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள், கான்டெம்பரரிஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். சமகாலத்திலே வாழ்ந்த அவர்கள் காலத்திலே சமணமானது சைவத்தை அமிழ்த்தி அரசு ஆதரவோடு சமண இருள் எங்கும் பரவி சைவ ஒளி குறைந்திருந்த காலமாக இருந்தது. எனவே ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமண இருளை ஓட்டுவதற்கு சமணர்களோடும் பௌத்தர்களோடும் போராட வேண்டியிருந்தது. அது புறத்தே இருந்து வந்த பகையாக இருந்தது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே 9வது நூற்றாண்டிலே சைவம் நன்றாக தழைத்து இருந்தது. இன்னும் சொல்ல போனால் 3 அரசர்களுமே சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு முனைந்து நின்றார்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர சோழ பாண்டியர்கள் மூவருடன் இருந்து திருப்பரங்குன்றத்திலே ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வினோதமான நிலை என்ன என்று கேட்டால், அவருக்கு வெளியில் இருந்து அதிகமான பகையில் உள்ளே இருந்துதான் ரொம்ப அதிகம். அவர் வாழ்ந்த காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விமர்சனம் செய்தவர்களும் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு பிணக்கு கொண்டவர்கள் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்த்தவர்கள் உண்டு. அவர்களையெல்லாம் கூட நாயன்மார்களாக பாடி வைத்திருக்கிறார் பாருங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுதான் அவருடைய பெருமையிலேயே மிக உயர்ந்த பெருமையாகவும் இருக்கிறது. அடியாரை வணங்காது ஆரூர் பெருமானின் திருவருளை பெற்றுவிடலாம் என்று இவன் எண்ணுகிறானோன்னு ஆரம்பிச்சார் பாருங்க விரண் மண்டன். அப்பையிலிருந்து ஆரம்பிச்சது சண்டை, உள்கட்சி சண்டை. அவர் போறேன் ஐயா சொல்லுவாரு தூது, இந்த ஆள் அனுப்பலாமா? சிவபெருமான் அடியார் என்ன சொன்னாலும் கேட்பார், அவர் என்ன சொன்னாலும் கேட்பாருங்கிறதுக்காக என்ன வேலை வேணாலும் வாங்கலாமா நம்ம? அவர் போகத்தான் செய்வாரு. அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர்தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை, வர எதிர் காண்பேனாயில் எவ்வளவு கோபம் பாருங்க ஏறும் கழிக்காம. நான் மட்டும் அவரை நேர்ல பார்த்த அந்த ஆள யார? சுந்தர. நான் சொல்லலங்க, சேக்கிழார் பாட்டு எழுதியிருக்கு. அறிவை காரணத்தினாலே ஒரு பெண்ணுக்காக ஆளுடை பரமர் தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை, இவன் இருந்த இடத்துல இருந்துட்டு இந்த அளவு அஞ்சாயா ஏவி அங்கு இருந்தான் தன்னை, வர எதிர் காண்பேனாயில் வருவது என்னாம் கொல் அப்படின்னு அவ்வளவு கோபத்தோட இருக்கிற ஏறுவோம் கழிக்காம. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் காலத்திலேயே சைவ சமயத்திலே பல எதிர்ப்புகள் இருந்தன. அவர் ஒருவர் தான் இருமணம் புரிந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை நாம் தக்க கோணத்திலே காண வேண்டும் என்பதுதான் சேக்கிழாருடைய அடிப்படை நோக்கம். ஒரு செயல் செய்யப்பெறுகிற பொழுது அந்த செயலை நன்மையா தீமையா என்று ஆய்ந்து பார்க்கின்ற அருகதை நமக்கு இருக்கிறதா என்று முதலிலே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் வினைப்பயனை இறைவன் ஊட்ட வேண்டும்? ஒரு சிறிய செய்தி சொல்லிட்டு நான் இவர்களுக்கு வழிவிடலாம். வினைப்பயனை இறைவன் ஏன் ஊட்ட வேண்டும்? சமணர்கள் சொல்லுகிறார்கள், நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். நீ நல்லது செய்ய உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது செய்ய உனக்கு கெட்டது வரும் என்று சமணர்கள் சொல்லுகிறார்கள். அதை சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், வாட் இஸ் த ரோல் ஆஃப் யுவர் காட், உங்கள் கடவுளுடைய வேலை அங்க என்ன இருக்கு? நீ நல்லது செஞ்சா நல்லது வரப்போகுது, கெட்டது செஞ்சா கெட்டது வரப்போகுது, கடவுளுக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு. இது ரொம்ப ஒரு நுணுக்கமான செய்தி. நாம் அங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், எது நல்லது எது கெட்டது என்று யார் தீர்மானிப்பது? ஒரு செய்தி நல்லதா கெட்டதா என்று தீர்மானிப்பது யாருக்கு அந்த நினைப்பு இருக்கிறது? நான் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒருவர் வந்து விசாரிக்கிறார், என்னங்க ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள இருக்கே? ஆமாங்க, இந்த மாதிரியான ஒரு நல்ல செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன, நாங்கள் நற்பணி மண்டலம் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே 63 நாயன்மார்களுக்கு விழா எடுக்கிறோம், ரொம்ப சிறப்பா இருக்க. இந்தாங்க ஐயா என்னுடைய பங்கா 100 ரூபா வச்சுங்க அப்படின்னு கொடுத்துருப்பார். என்னுடைய பங்காக 100 ரூபா வச்சுங்கன்னு கொடுத்துருப்பிட்ட அதை வர வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார் அங்கிருந்து, என்ன இன்னும் ஒரே வாழைமரம் கட்டியிருக்கீங்க, இன்னும் சிறப்பாக செய்யறீங்களாமே, என்ன விஷயம் என்ன? நாயன்மார்களுக்கெல்லாம் விழா செய்கிறோம், நல்ல காரியங்கள்லாம் பல செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியா? சரி, இந்தாங்க 10,000 ரூபா வச்சு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். நல்லா கவனமா கேட்டீங்களா, முதல்ல எவ்வளவு கொடுத்துட்டு போனார்? இதற்கான புண்ணியத்தை வழங்குகிறவர் யார்? நல்வினை செய்திருக்கிறார்கள், இதற்கான புண்ணியத்தை வழங்குறவங்க யாரு? இந்த டொனேஷன் வாங்கிக்கிட்டவங்களா? இவர் டொனேஷன் கொடுத்துட்டு போனாரு, அவங்கள அதுக்கு புண்ணியம் கொடுக்க முடியும்? யார் கொடுக்கறது? சந்தேகமா இருக்கு போல இருக்கு. எல்லாரும் பாருங்க, மேல காட்டுறாங்க சிவபெருமான் தாங்கிறாங்க, கீழே கிடையாது சார் சத்தியமா? இல்ல கடவுளை காட்டுறதுக்காக மேலதான் காட்டும், கீழே அவர் எங்கேயும் இல்ல சார், சௌரியமா என்ன வேணா செய்யலாங்க அப்படின்னு நம்ம அவர் மேலதான் இருக்கிறதாவே தான் நம்ம பாவனை. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக எல்லா இடத்துலயும் நீக்கவனம் நிறைந்திருக்கிறாருன்னு நமக்கு அந்த உணர்வு வரணும். சரி சரி, கடை அவர் தானே தரணும். இப்ப 100 ரூபா கொடுத்தவருக்கு அந்த பக்கம் 10,000 ரூபா கொடுத்துருப்போம், நீங்க சொல்லுங்கம்மா. 100 ரூபா கொடுத்தவருக்கு புண்ணியம் எத்தனை சதவீதம் இருக்கும், 10,000 ரூபா கொடுத்தவங்களுக்கு புண்ணியம் எவ்வளவு சதவீதம் இருக்கும்? சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, சதவீதம் கணக்குல. 100 ரூபா கொடுத்தவருக்கு எவ்வளவு கொடுப்பார் புண்ணியம், 10,000 ரூபா கொடுத்தவருக்கு எவ்வளவு புண்ணியம், சதவீதம் நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு புரியாது, சாமி கொடுக்கிற 100 ரூபா கொடுத்தாரு, ஒரே என்ன பண்ணாருன்னு கேக்குறேன் நான் சொல்ல பாருங்க. ஆக்சுவலா 100 ரூபா கொடுத்தவருக்கு 10%, 10,000 ரூபா கொடுத்தவருக்கு 100% புண்ணியம் கொடுத்துருப்பார் நாம நினைப்போம். ஆனா என்ன பண்ணார், 100 ரூபா கொடுத்தவருக்கு 100% புண்ணியம், 10,000 ரூபா கொடுத்தவருக்கு 10% கொடுத்தார். என்ன அது இப்படி கொடுத்திருக்கிறாரு? 10,000 ரூபா அதிகமான தொகை இல்லையா? இல்ல, இந்த 100 ரூபா கொடுத்தவர் இருக்கிறானே அவனுடைய ஒரு நாள் வருமானமே 100 ரூபா தான், தன்னுடைய ஒரு நாள் வருமானமாகிய 100 ரூபாய கொடுத்துட்டு போயிட்டான். இந்த 10,000 ரூபா கொடுத்தா இருக்கிறாரு, அவருடைய ஒரு நாள் வருமானம் 10 கோடி. அவர் என்ன பண்ணாரு, கல்வெட்டுல பேர் பொறிப்பாங்களேங்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. இப்ப சொல்லுங்க சாமி, யாருக்கு புண்ணியத்தை அதிகமா கொடுப்பார்? 100 ரூபா கொடுக்கறவங்களுக்கு. அப்ப 100 ரூபா கொடுத்தவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன என்னவா இருந்தது, 10,000 ரூபா கொடுத்தவனுடைய என்ன என்னவா இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏன் சாமிக்கு தெரியும்னா, அவன் தான் உள்ளுக்குள்ள பிரியாம இருக்கிறவன், என்ன நினைத்து செய்கிறோம் என்று தெரிந்து வினைக்கு பயன்படுத்துவான். எனவே அகத்துரு நோக்கி உள்ளினரன்றி அதனை சகத்தவரும் காண்பதுதான் என்பது போல, ஒரு வினை செய்யப்பெறுகிற பொழுது அது நல்வினையா, அந்த நல்வினையின் தரம் எவ்வளவு, அல்லது தீவினையா என்று கருதி தீர்ப்பளிக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. எனவே அவன் ஒருவன் தான் வினை பயனை ஊட்டுகின்றவன். அப்ப ஒண்ணு நல்லதா கெட்டதான நாம தீர்மானம் பண்ண முடியுமா? அவர் நல்லவர் சார், இவர் கெட்டவர் சார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை, நம்ம கொடுக்க முடியாது. என்ன சார் எல்லாரும் பாக்குறாங்க, அந்த வீட்டுல ஒரு அழுகுரல் கேக்குது, அந்த குழந்தைய பிடிச்சு தூக்கி ரெண்டு காலையும் பிடிச்சுக்கிட்டார், ஒரு வாழை ஓங்கி அந்த குழந்தைய வெட்ட போறார், ஓடி வந்து வாசல்ல இருக்கிறவன் காலை பிடிக்கிறான், சாமி எல்லாரையும் வெட்டீங்க பரவாயில்ல, உங்க குலத்துக்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற ஒரே சந்ததி இதையும் நீங்க வெட்டிடாதீங்க சாமி, நீங்க சிவனுக்கு ஒதுக்கி வைத்த நெல்லை தின்றதற்காகத்தானே நீங்கள் இவ்வாறு தண்டித்தீர்கள், இந்த குழந்தை நெல்லை சாப்பிட்டிருக்காதே சாமி, நெல்லை சாப்பிட்டவங்களை எல்லாம் நீங்க வெட்டிட்டீங்க, சரி இந்த குழந்தை நெல்லு சாப்பிட்டிருக்காதே விட்டுறலாமே. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இது நெல்லு சாப்பிடாம இருந்திருக்கலாம், ஆனா நெல்லு சாப்பிட்டவ பாலை குடிச்சிருக்கோம், இதை இப்படியே விட்டா எதிர்காலத்துல சிவன் கோயில்ல ஏதாவது ஒரு பொய் கணக்கு எழுதி காசை சாப்பிடுவோம் அப்படின்னு வெட்டினார். இப்ப சொல்லுங்க, குழந்தைய வெட்டுறது நல்வினையா தீவினையா? எவ்வளவு சிக்கல். ஆனா வெட்டினவரை கொண்டு போய் சிவலோகத்துல வச்சுட்டார், நீ வந்து சிவகணங்களுக்கு. அப்ப ஒரு வினையை தீர்மானிப்பதற்குரிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. அதனாலதான் சொன்னார் ரொம்ப அற்புதமாக நம்முடைய அப்பர் சுவாமி சொன்னார், அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று, அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு வீட்டுக்குள்ள நுழையிற பொழுது போர்ட்டிகோல லைட் எரியுது, ஹால்குள்ள போனா டிவி ஓடுது, கிச்சனுக்குள்ள போனா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது, பெட்ரூம்ல போனா ஏசி ஓடுது, பேக்யார்ட்ல போனா மோட்டார் ஓடுது, எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில மீட்டர் ஓடுது. வீட்டு கணக்கு பண்ணாம வந்துட்டா, வாத்தியார் கேட்டார் என்ன பண்டிட கணக்கு பண்ணல சார், நீங்க கொடுத்த கணக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். என்னடா கஷ்டம், நீங்க வேணா சொல்லுங்க சார் இந்த கணக்கு எப்படின்னு போடுறது, நீங்க சொல்லுங்க சார். உண்மையிலேயே வாத்தியாருக்கு தெரியல, அது வேற விஷயம். அவர் என்ன பண்ணாரு, என்னடா இப்படி எயிட் எயிட் கேட்டுட்டு இருக்க, ஏறா பெஞ்சமேல ஏறலாம். ஏறும் போதே சொன்னா எனக்கு கணக்கு தெரியலனாலும் ஏறணும், வாத்தியாருக்கு தெரியலனாலும் நான் ஏறணும்டா பெஞ்சம் மேல அப்படின்னு ஏறி நின்னா. பக்கத்துல ரெண்டு பசங்க கோலி கொண்டு ஆடிட்டாங்க, இப்படி அடிச்சிட்டு சாருன்னு கத்துனா. என்னடா சார், என்ன மட்டும் கணக்கு போடலன்னு பெஞ்சமில ஏத்துனீங்க, பாருங்க காம்பவுண்டுக்கு வெளியில ரெண்டு பேரும் கோலி கொண்டு ஆடி இருக்கா, அவனே ஏத்தலையே என்ன. பாத்தியா சொன்னாரு, டேய் நீ அட்மிஷன் வாங்கி உள்ள வந்துட்ட, உன்னை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை. அவனுக்கு இன்னும் அட்மிஷனே கிடைக்கல, அதனால அவனை எப்படி நான் தண்டிக்க முடியும் என்று சொன்னார். நாமெல்லாம் அட்மிஷன் வாங்கி உள்ள வந்திருக்கிறோம், அதனால கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த வாத்தியாரோட வேலை. நம்மள நாம சும்மா நொந்து கூடாது, ஏன் இவர் நம்மளை இப்படி பண்றாரு, ஏன் நம்மளை மட்டும்.
5: அதுவும் சொல்லுவான் சார், பக்கத்து வீட்டுக்காரனையெல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காரு சார், என்னதான் சார் போட்டு வருத்துறாரு சாமி
4: அப்படின்னு நினைப்பான். துன்பம் என்பது என்னவோ சுவாமி நமக்காகவே கொடுப்பது போல இது கிடையவே கிடையாது. இவரலும் இகலும் இன்றி யாவருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம்.
5: கந்த புராணத்துல சொல்ற,
4: இவரலும் இகலும் இன்றி யாவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நொன்பியற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார்.
5: இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் சிவநிந்தை. எந்த காரணத்தை முன்னிட்டு சிவனை நிந்தனை செய்து கொள்ளும், நாம சரியா தவம் பண்ணலேன்னு நினைச்சுக்கோப்பான்னாரு கந்தபுரம்.
4: வினை பயனை ஊட்டுவதிலே சிவனுக்கு ஒருத்தனுக்குத்தான் பவர் இருக்கு, வேற யாராலையும் முடியாது. மற்ற கடவுள் ஏதாவது கொடுக்கலாம் கொள்ளலாம், அதுவும் அவன் அதிட்டு திடிப்பதனாலே கொடுக்குது. ஆனால் எந்த கடவுளாலும் உங்களுடைய வினைப்பயன் கணக்கை மாற்ற முடியாது, நீக்க முடியாது, தீர்க்க முடியாது. காரணம், அந்த கடவுளோட வினைக்கணக்கே சிவபெருமான் தான் இருக்கு. எனவே எல்லா வினைக்கணக்கையும் கையிலே கொண்டு இருக்கிற சிவபெருமான் தான் எது நல்வினை எது தீவினை என்று தீர்மானிக்கிறார்.
5: எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்.
4: சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் நம்முடைய வரலாற்றிலே ஏற்பட்ட தொடர்பை எப்படி பார்ப்பது? ரொம்ப அற்புதமான பகுதி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த வரலாறு போல. இப்ப ரேணுகாதேவி சொல்லிட்டு போன மாதிரி திரும்பவும் சொல்லுகிற, அஞ்சு கண்டத்துல இப்படி ஒரு சமாச்சாரமே கிடையாது. நிச்சயமா தான், ஏன்னு கேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக இருந்திருப்பார்கள், ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல ஒரு அருளாளரை பார்ப்பது என்பது நிச்சயமாக முடியாது. இங்கே ஞான வரலாறுலே தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஞான வரலாறு அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கு. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கிற தலைப்புல நம்முடைய திருவாரூரை ஆதீன புலவர் குஞ்சிதமாதன் ஐயா அவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலி நாச்சியாரும் பேசுவதற்காக நம்முடைய மதன் முரளி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளையும் நாம் இரண்டு பேரும் அறிஞர்களை கொண்டு சிந்திப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. குஞ்சபாதம் ஐயா அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை, உங்கள் அத்தனை பேருக்கும் அவர் அறிமுகமானவர் தான். திருவாவுடுதுறை ஆதீன புலவராக இருக்கக்கூடிய அவர் சிறந்த சித்தாந்த ஞானம் உடையவர், மலேசியாவிற்கு வருடந்தோறும் சென்று சித்தாந்த பாடங்கள் எடுத்து வந்தவர். ஒரு சமயம் நானும் மலேசியா போயிருந்த பொழுது அவரும் அங்கே வந்திருந்தார். அவர்கள் மிகுந்த சைவ சமயத்திலே தோய்வு உடையவர்கள், திருவாவுடுதுறை ஆதீனத்தினுடைய நல் மதிப்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே நமக்காக
5: வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதே நம்முடைய மிகப்பெரிய ஒரு பேர் என்று கருத வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பரவையாரையும் இணைத்து பார்த்து சேக்கிரார் சொல்லுகிற செய்திகள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக நமக்கு சில பல செய்திகளை எல்லாம் சொல்ல இருக்கிறார். மதன் முரளியை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை. அவர் உள்ளூர்காரர், அவரை பொறுத்த வரைக்கும் நான் வெளியூர்காரன். என்ன, அவர் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கணேஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வரலாற்றை முழுவதும் நாங்கள் சிந்தித்து நொடித்தான்மலை அந்த பதிகம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. காலையில இந்த பாடப்பகுதி அது வரைக்கும் பார்த்திருக்கோம் என்று குறிப்பிட்டார்கள். ரொம்ப அருமையா ஒன்று ரெண்டு செய்திகளை கணேஷ் சொன்னார்கள். நான் அதை நிறைவு செய்கிற பொழுது அதை நான் குறிப்பிடுகிறேன். ரொம்ப நுட்பமான செய்தி ஒன்று சொன்னார்கள் அவர்கள் வரவேற்பு உரையில். அந்த சங்கி நாச்சியாரை பற்றிய ஒரு செய்திகளை எல்லாம் இங்கே மதன் முரளி அவர்கள் கூற இருக்கிறார்கள். இந்த இரண்டு செய்திகளை கேட்ட பிறகு நான் அதற்கு முன்பாக சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு பயஸ் தம், அவங்க ரெண்டு பேரும் பயஸ் பண்ண விரும்பல, அவங்க சுதந்திரமாக. நான் அதனாலதான் அந்த சங்கி நாச்சியாரை பற்றியோ பரவை நாச்சியாரை பற்றியோ நான் எந்த கருத்தையும் நான் சொல்லல. அவர்களுக்கு ஆமா முழு உரிமை கொடுத்துருக்கிறேன். அவங்க முழுசா அவங்க சிந்திக்கிட்டு. ஆனா ஒன்னே பறவை நாச்சியார் நம் திருவாரூர் சம்பந்தப்பட்டவர், சங்கிலி நாச்சியார் திரு ஒற்றியூர் சம்பந்தப்பட்டவர். அதை சொல்லுகிற போதுதான் கணேஷ் குறிப்பிட்டார், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அங்கே சொன்னார். இந்த ரெண்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை சொல்லுகிற பொழுது ரெண்டும் புற்றிடம் கொண்ட அந்த அற்புதத்தை சொன்னார் அவர், குறிப்பிட்டார். நீங்க கவனித்தீங்களா என்னோ தெரியல, அவங்க அவர் சொல்லும் பொழுது அந்த இரண்டு தலங்கள் பார்க்க போனா, இப்ப எனது இடது பக்கமாக இருப்பது திருவாரூர், வலது பக்கமாக இருப்பது திருவொற்றியூர். இப்ப திருவாரூர் திருவொற்றியூர் என்கிற தலத்தின் அடிப்படையில இந்த இருவரையும் சிந்திக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் எனக்கு, ஒரு மனதில ஒரு எண்ணம். ஏன்னு சொன்னால் பெருமானுக்கும் திருவாரூர் பெருமானுக்கும் திருவொற்றியூர் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு சக்திகளாக விளங்கி இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும், பரவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும். எனவே இந்த இரண்டு பேரையும் இந்த இரண்டு ஊர்களின் அடிப்படையில நாம கொஞ்சம் சிந்திக்கலாமோ என்பது என்னுடைய ஒரு ஒரு லீடு, அதாவது எடுத்துக் கொடுக்கிற ஒரு இது. பட் அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு, எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் சிந்திக்கலாம். அடியை நிறைவு செய்கிற பொழுது நிறைவு பேச்சாக என்னுடைய பேச்சை நான் செய்வேன். அப்ப இன்னும் நீங்க பேசவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டு இல்ல, நான் தோற்றுவாய் தான் செய்திருக்கிறேன். முகவுரையாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் இருவரும் பேசிய பிறகு அந்த இரண்டிலிருந்தும் சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அடியனுக்கும் தோன்றுகின்ற சில செய்திகளை, மிக மிக முக்கியமான செய்திகளை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம். விளக்க உரை. தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: பார்வதி மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க. கருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் சிவபுராணத்தில் 26வது வரி முதலாக இப்பொழுது உரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களாகிய நாம் வந்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இஷ்டப்படி பிறப்பும் வரவில்லை, வாழ்க்கையும் வரவில்லை, இறப்பும் வரா. இறப்பு வராமலே போனா தேவலாம். சரி, வாழ்கிறோம் என்றால் நம்முடைய இஷ்டப்படி பிறப்பு வரவில்லை, வாழ்க்கையும் அமையவில்லை. அதனாலே நமக்கு மேலே ஒரு ஆற்றலாகிய கடவுள் இருந்து நம்மை பிறப்பிக்கிறான், வாழ வைக்கிறான், அப்புறம் முடிக்கிறான். அந்த கடவுளுக்கு இது இல்லை. பிறப்பறது பிறக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வது, அப்புறம் முடிவது ஆகியது கடவுள் கிடையாது. எப்போதும் உள்ளது கடவுள். உயிர்களும் எப்போதும் உள்ளது, ஆனா அந்த உடம்பு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். உயிர் வந்து அது பாப முன்னே தகுந்தாறு போல மாறி மாறி வந்து உண்டு. அதனாலே வந்து உயிர்களுக்கு எப்படி உடம்பு வருகிறது, அது எப்படி வாழ்கிறது என்பதை பற்றி இப்படி ஞான சாஸ்திரங்கள் ஞானிகள் மூலமாகத்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வாழ்கின்ற உயிரானது வாழ்கின்ற காலத்திலே செய்கின்ற செயலாலே அதற்கு வந்து பின்னாலே வருகின்ற வாழ்க்கை அமைகிறது. இப்போது என்ன செய்கின்றோமோ அதற்கு தகுந்தாற் போல அடுத்தாற் போல பரவி வரும். முன்னே எப்படி செய்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல இப்போ வந்திருக்கு. அதனாலே வந்து உயிர் என்பது ஒன்று உண்டு. இந்த உயிருக்கு வினை என்பது ஒன்று உண்டு. உயிர் செய்த வினை என்பது ஒன்று உண்டு. அந்த வினைக்கு தகுந்தாற் போல உடல், வாழ்வு, இடம் எல்லாமே அமைத்து கொடுக்கிற கடவுள் என்று ஒருவன். இப்ப நான் சொல்றது வழங்குதா? உயிர் வேற, கடவுள் வேற, அப்படித்தானே? கடவுள் வேறு, உயிர் வேறு. ஆனா இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாதது, அதான் ஒரு அதிசயம். கடவுள் இப்ப உயிரை நம்புறமா? உயிரை நம்புறமா? உயிரை நம்பாதவ யாரு இருக்கிறா? தெரியலேனாலும் கூட உயிரை கண்ணால யாரு பார்த்தா? உயிர் கருப்பா சிவப்பா? உடம்பத்தானே கருப்பு சிவப்புன்னு பாக்குறான். உயிரை யாருக்குமே தெரியாது. இவ்வளவு பெரிய கட்டிக்காரன் இன்னும் உயிரை பார்க்கல. அதனாலே உயிரும் தெரியாது, உயிருக்கு உயிரா இருக்கிற கடவுளும் தெரியாது. உயிரே தெரியாதுன்னா உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுள் எப்படி தெரியும்? ஆனா உயிரை கண்டு விட்டோம்னா உள்ள இருக்கிற கடவுளை கண்டுறலாம், உயிரை காண முடியாது. ஆனா அந்த உயிர் வந்து ஒரு சரீரத்துக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும்
1: உயிரை சரீரத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறான்.
0: அந்த அடைச்சு வச்சிருக்கிறவன் தான் கடவுள். சரீரம் நம்ம தானா தேடிக்கொண்டதல்ல, இந்த சரீரம் நாம சம்பாதிச்சதல்ல. பிறப்பு நம்ம சம்பாதிச்சிருக்கோம்னா எல்லாமே ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு மந்திரி வீட்டுல பிறக்கலாம், விளங்குதா? எல்லாமே சிவப்பா இருக்கலாம், எல்லாமே அழகா இருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு கூட நம்ம இஷ்டத்துக்கு அமையல. அதனாலே நமக்கும் மேலே ஒருவரடா அவன் நாளும் தெரிந்த தலைவரடா. நம்மை நன்றாக அவன் தெரிந்து வைத்திருக்கிறான், அவனை நமக்கு நன்றாக தெரியவில்லை. நம்மை அவன் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான், அவனை நமக்கு நன்றாக. அதனாலே இந்த உடம்பை இயக்குகிறது உயிர், உடம்பை இயக்குகிறது உயிர். உடம்ப உயிர், உயிரை உடம்பு இயக்காது, உயிரை வந்து உடம்பு இயக்காது, உடம்பே உயிர் இயக்குகிறது. இப்ப பேசுறது கைய ஆட்டுறதெல்லாம் எது செய்யுது? உடம்பா செய்யுது, உயிர் தான் செய்யுது, ஆனா தெரியல. அதே போல இந்த உலகத்தை இயக்குகிறது யாரு? கடவுள். அதான் தெரியல. உலகத்தை இயக்குகின்ற கடவுளும் தெரியல, உடம்ப இயக்குகின்ற உயிரும் தெரியல. அதனாலே வந்து உயிர் தன்னுடைய அறிவு, அறிவினாலே அது நினைக்கின்ற நினைவு, அந்த நினைவினாலே செய்கின்ற செயல், பேசுகின்ற வார்த்தை, இவைகளை வச்சு அவன் கணக்கு போட்டான். உயிருக்கு அறிவு உண்டு, உயிருக்கு அறிவு உண்டு. அது சிற்றறிவுன்னு பேர். உயிருக்கு அறிவு உண்டு. அது அறிவுங்கிறது எப்ப வந்துச்சு? உயிருக்கு அறிவு உண்டு, விவரம் தெரிகிறது எப்ப தெரியுது? ஒரு குறிப்பிட்ட வயசு 16, 20, 22 இப்படி வந்துதான் விவரம் தெரியுது. 4 வயசு 5 வயசுல விவரம் தெரியறது இல்லையில, விவரம் தெரியாத

0: அப்படிங்கிறான். அதனாலே அப்படி இந்த அறிவு இப்படி இருக்குதுப்பா, அறிவு இருக்குதே தவிர அறிவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குறிப்பிட்ட வயசிலே அதுவே அறிவுடையோடு சேரும் போது அறிவு உண்டாகும். ஆகவே அந்த அறிவின்படி அது நினைவு, அந்த நினைவின்படி வார்த்தையின்படி செயல். மனசு நினைக்குதா, வாக்கு பேசுதா, கை செய்யுது. நினைக்கிறோமா பேசுறோமா செய்யறோம். மனம் வாக்கு காயம் சொல்லுது. மனம் வாக்கு காயம், காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யாடா, வெறும் காற்றடைத்த பொய்யாடான்னு ஒரு பாட்டு. அதனால இந்த மனம் வாக்கு காயம் என்றாலும் மனசால நினைக்கிறோமா, வாக்குனால பேசுறோமா, உடம்பாலே கையினாலே செயல் செய்யும். இந்த மூன்றும் நல்லதாக இருந்தா நல்வினை, மூன்று கெட்டதாக இருந்தா தீவினை. இத அவன் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒரு வினாடி தவறாம நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறான். அதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. என்ன பேசுறான், என்ன நினைக்கிறான், என்ன செய்யறாங்கிறத அவன் மேல இருந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொருத்தரையும். அதுதான் அதிசயமா இருக்கு. யாரையும் விடாம அந்த கணக்கை போட்டு நீ இவ்வளவு வாக்கினாலே பாவத்தை பண்ணினாய், நீ இவ்வளவு மனசாலே பாவத்தை பண்ணினாய், இவ்வளவு செயலாலே பாவத்தை பண்ணினாய், நீ மனசாலே இவ்வளவு புண்ணியத்தை செய்தாய் நினைத்தாய், வாக்கினாலே இவ்வளவு புண்ணியத்தை பேசினாய், செயலால கையினாலே இவ்வளவு புண்ணியத்தை செய்தாய் என்று கணக்கு போட்டு அதற்கு தகுந்தாறு போல பிறப்பு, தாய் தந்தை, மனைவி, மக்கள், மற்றைய செல்வம், கல்வி, அறிவு, தேசம், இடம் எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். இதெல்லாம் வந்து எப்ப உண்டானது, முன்னையே தீர்மானம் பண்ணிடுறான். பேரளவு இன்பம் ஓடு வினி மூப்பு சாக்காடுன்னு ஆறு முன் கருவுட்பட்டது. அவிதி அனுபவத்தால் ஏறிடு முன்பு செய்த கண்மை இங்கு இவற்றிற்கு ஏறு. தேரு நீ இனி செய்கண்மம் ஏழுடர்ச்சி. அதனாலே இப்படி மனசு வாக்கு காயம் இந்த மூன்றினாலும் நினைப்பது பேசுவது செய்வது ஆகி இதை வச்சு நமக்கு அவன் நல்லது கெடுதல் வாழ்வு எல்லாமே தந்தான். அதனாலதான் பெரியோர்கள் நல்லத நினை, நல்லத பேசு, நல்லத செய். கெட்டதே என்னது, கெட்டத பேசாது, கெட்டத செய்ய. ஆகவே இப்படி மனம் வாக்கு காயம் மூன்றாலும் நினைவு செயல் ஆகிய இவற்றை வினை என்று சொல்லப்படும். மொத்தமா வினை என்று சொல்றது, மொத்தமா வினை என்று சொல்லும். அந்த வினையின்படிதான் நமக்கு வந்து பிறப்பு உண்டாகும், பிறப்பு உண்டாகும். அதனாலதான் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றையேன்னு ஆரம்பிக்கிறார். பொல்லா வினையேன் புகழுமாறு, கடவுளை புகழுவது என்று சொன்னால் அவனுக்கு ஏராளமான புண்ணியம் இருக்கணும். கடவுளை பேசுறதுன்னா புண்ணியம் ஏராளமா இருக்கணும். சாமான்யப்பட்ட கொஞ்ச புண்ணியத்துல கடவுளை பத்தி பேச முடியாது. ஊர் கதையை பேசுவான், உலகத்தை பேசுவான், வாய்க்கு வந்ததை பேசுவான், கெட்டதை பேசுவான், வீரமாக சண்டை போடுவான். உலகத்துல இருக்கிற அப்படித்தான் நிறைய வாக்கியத்தை அப்படித்தானே வீணாக்குறான் வார்த்தையை உண்டா இல்லையா. கடவுளை பத்தி பேசுறா சாமானியம் இல்ல, அதுக்கு புண்ணியம் ஏராளமா வரும். கடவுளை பத்தி பேசுறது, கடவுளை பத்தி பேசுறதா எல்லா புண்ணியங்களிலும் மேல உயர்ந்த புண்ணியம். கடவுளை பத்தி பேசுறதா புண்ணியங்களில் மிக உயர்ந்த புண்ணியம். அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணி என்ன சொன்னாரு, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கினார். கடவுளை பற்றி பேசுகிற வாக்குத்தான் மணிவார் இல்ல, அப்புறம் எல்லாம் பதறுவார். மணி பதர் புரியுதா, மணி அதற்கு நேர் எதிரடி சொல்லு என்ன, பதர், லாபம் நஷ்டங்கிற மாதிரி. வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, கடவுளை பற்றி பேசுகிற வார்த்தை தான் மணிவார். அதனாலே அந்த கடவுளை பற்றி பேசுவதற்கு புண்ணியம் எவ்வளவு இருக்கு வேணும், அளவில்லாத புண்ணியம் இருக்கும். இல்லையா, வீணான வார்த்தையா பேசி காலம் வீணாக்கி, காலத்தை வீணாக்கிடும். மாஷின் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பரப்பொருத்திய நல்ல மருந்தியனடி என்மனத்தேவை. பேச்சுக்கு இலக்குதமாம் பேச்சிறந்த மாஷின் மணியின் மணி வார்த்தை பேசி. ஆகையினாலே அப்படி உன்னை புகழுவதற்கு எனக்கு தகுதி இல்லைங்கிறாரு மாணிக்க வாசகர். பொல்லாவினையின் புகழுமாறு ஒன்று என்று சொல்லி அதற்கு மேலே அந்த வினையின் படி பரப்பு வருகிறது அல்லவா, அந்த பரப்பு ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐயறிவு உயிர், ஆறறிவு உயிர் என்று ஆறறிவு வரையிலும் உயிர்கள். ஓரறிவு தான் செடி கொடி புல்லிலிருந்து ஓரறிவு உயிர். ஓரறிவு புரியுதா, தொட்டா அது உணரும், தொட்டால் அதான் ஒரே அறிவு தான். மூக்கு கிடையாது, கண்ணு கிடையாது, காது கிடையாது, புல்லு போட்டு விளங்குதா? இந்த தொட்டாசி நிக்கின்னு ஒரு தலை இருக்கு பாத்திருக்கீங்களா? தொட்டாச்சு சுருங்கிக்கும்பியா பாத்திருக்கீங்களா? அப்ப தொட்டா உணர்ற உணர்வு அதுக்கு இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி ஓரறி உயிராய் இருக்கிற புல்லாய் பூடாய் புழுவாய் அது ஈரறி உயிர் மரமாய். மரம் அந்த ஓரறி உயிரோட சேர்ந்தது. புல்லாய் பூடாய் பறப்பு புல்லுல இருந்து தொடங்குதான். புல்லுல இருந்து தொடங்கும். நம்ம புல்லா எல்லாம் பறந்து வந்துட்டோம். புல்லா பிறந்து பூடா பிறந்து புழுவா பிறந்து வந்துட்டோம். இன்னும் சொல்றாரு பாருங்க, புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகம் ஆயி. பல்விருகம் என்றால் பல வகையான மிருகச்சாதிகளா, மிருக சாதிகளா. நம்ம ஒரு காலத்துல சிங்கமாக பிறந்திருந்தோம், கரடியாகவும் பிறந்திருந்தோம், புரியுதா? பல்விருகமாயி பறவையாய் பசி சாதிகளாக பாம்பாய் கல்லாய். புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதனாய். கல்லுக்கும் உயிர் உண்டு, கல்லுக்கும் உயிர் உண்டு. இப்ப அகலியே வந்து கௌதமர் என்ன பண்ணாரு? கல்லா போக கடவுன்னாரு. அப்புறம் ராமனுடைய பாதத்தூளி போட்டு பெண்ணா எழுந்தான், அழகுதா? அதே போல இந்த அட்டமாசித்தி உபதேசம் காட்டார்கள் அல்லவா கைலாயத்துல. அவங்க மறந்துட்டேன்னு சொல்லவும் நீங்க பட்டமங்கையிலே 1000 வருஷம் பாறையாக கிடக்குதுன்னு ஜாபம் போட்டார்லவா கார்த்திகை. பட்டமங்கையில் பாங்க ஆயிருந்தங்க அட்டமாசித்தி அருளி அது விடுவோம். அதனால கல்லுக்கும் உயிர். ஆகவே கல்லாய் கல்லுக்கு வந்து அது அறிவுன்னு சொல்ற வழக்கம் இல்லை. ஆக உயிர் உண்டு. ஒரு அறிவு தான் இருக்கு, ரெண்டு மூணா இருக்கும். கல்லுக்கு வளருன்னு சொல்றா, கைலாயம் வளருதுங்கிறாங்க. கைலாய் ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொண்ணுடி தான் முறை. கல்லாய் மனிதராய், புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய். இப்படி தாவரத்திலிருந்து இப்ப சங்கமம் என்கின்ற மனித பரப்புக்கு வந்திருக்கிறான். கல்லாய் மனிதராய், மனிதரா பறக்கிறது சாமானியம் இல்லைங்கிறார். மனுஷனா பறக்கிறது சாமானியம் இல்ல. அண்டசம் சுவயதசங்கள் உற்பிச்சம் சராயிசத்தோடு எண்டரு நாலன்பத்து 400,000 உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கார் என்பது சித்தியார். முட்டையிலே பறப்பது, வயர்வையிலே பறப்பது, வித்திலே பறப்பது, கருப்பையிலே பறப்பது, நால் வகை தோற்றம். முட்டையிலே தோன்றுவதா, வியர்வையிலே பேன் முதலியது, வியர்வையிலே தோன்றுவது, வித்திலே விதையிலே விதையிலே தோன்றுவது, அப்புறம் கருப்பை கருப்பையில தோன்றதான் பல இருக்கு. அண்டசம், அண்டசம்னா முட்டை, அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் சராயிசத்தோடு எண்டரு நாலன்பத்து 84,000,000 யோனி பேதமா. 84,000,000 யோனி எண்டரு நாலன்பத்து 400,000 உண்டு பல் யோனி எல்லாம் இத்தனை மற்ற எத்தனை பிறவிகள் எல்லாம் நீங்கி அதற்கு மேல மனுஷனா பறக்கிறான்னு சொன்னா அது ஆச்சரியம். அது கடலை கையினாலே நீந்து கரை சேர்ந்தது மாதிரி ஆச்சரியம். கலங்குதா? இப்ப மனுஷனா பிறந்திருக்கிறோம்னா இது ஆச்சரியமா சாதாரணமா? இது சாதாரணமா தெரியுமா? பின்ன என்னமா தெரியும்? நூல்கள் மூலமா அருளாளர்கள் மூலமா கேட்டான் தெரியும். அதனாலதான் அப்பர் சுவாமி வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்துடும். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை இதை பயன்படுத்திங்க, நல்ல வாய்ப்பு உற்றாதி அப்படிங்கிறாங்கல்ல, நல்ல வாய்ப்பு நம்ம வச்சே ஆளுது, பயன்படுத்திங்க, அதுல சேர்ந்துங்க என்றார். இது நல்ல வாய்ப்பு. இந்த சமயத்துல நீங்க அதை செய்யறத செஞ்சு முயற்சி பண்ணீங்கன்னா பலனை அடைஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு அப்பர் சுவாமி. வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்துடும். மனித பிறவியை மதிக்க தெரியாமத்தானே வீணாக்கிறா வெகு பேரு. மனித பிறவியே மதிக்க தெரியாமத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிறவி வந்திருக்கு தெரியுமா? புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய். அதனாலதான் அந்த கடுவெளி சித்தர் ஆகிய சித்தரு அத வந்து ஒரு தத்துவமாக ஒரு பாட்டு பாடினார். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் ஆளாறு மாதமாய் கோயவனை வேண்டி. ஆண்டினா ஒண்ணு இல்லாதவன், ஆண்டினா ஒண்ணு இல்ல. அதான் கேவலத்துல ஆணவ மலத்திலே கருவிகரணங்கள் இல்லாம அனாதி காலத்திலே கேவலமாகிய ஆணவ மலத்திலே கிடந்த காலம். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில்.
1: இந்த அளவெல்லாம் தெரிஞ்சா அல்லவா இந்த பிறவியை அருமை ஆகா, இந்த பிறவியில செய்ய வேண்டியதை செய்து வர வேண்டியதை பரவணுமே
0: அப்படின்னு அந்த புத்தி வரும். சாதாரணமா வருமா? உட்கார்ந்து கேட்டால வரும். கேட்கறதுக்கு எவ்வளவு புத்தி வரும்? சாதாரணமா எல்லாரும் உட்கார்ந்து கேட்க முடியாதுப்பா, இத எல்லாரும் உட்கார்ந்து கேட்க முடியாது. ஆண்டினா ஒண்ணும் இல்லாம இருந்தவன். அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? எனக்கு ஒரு தோண்டி போட்டு கொடு, தோண்டி போட்டு கொடு, தோண்டி போட்டு கொடு, தோண்டி போட்டு கொடுன்னு அரிச்சான் ஒரு குயவனை. அந்த கோயவன் 10 மாசம் தான் ஆச்சு, இந்தா பண்ணிட்டேன் இந்த பண்ணிட்டேன் அப்படின்னு 10 மாசம் கழிச்சு தோண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் பண்ணி கொடுத்தான். இந்த ஆண்டி வாங்கினவன் அத பத்திரமா வச்சு தண்ணி முகந்து அதற்கு பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தாம தலையில வச்சுக்கிட்டு கூத்தாண்டானா தோண்டி, தலையில வச்சுக்கிட்டு கூத்தாண்டா தோண்டி என்ன ஆகும்? பிரமாதமா இருந்துச்சு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி, நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, பாவம் செய்யாது மனமே, நாளை கோபம் கொண்டே அவன் கொண்டோடி போவானே, பாவம் செய்யாது மனமே என்று பாடிதார் கடுவிடி சித்தருங்கிற. இப்படி 10 மாசம் பாடுபட்டு ஒரு குயவன் மெனக்கிட்டு செஞ்ச பாண்டது. இத ஒழுங்கா வச்சுக்கிட்டு அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தி நீ பயணப்படணும். நீ செய்யத்தகாத காரியங்களை செய்து இந்த ஜென்மத்தை வீணாக்க கூடாங்கதான் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிறது. செய்யத்தகாத காரியங்களை செய்து இந்த பறவையை கெடுத்து அடுத்தாறு போல நீ மாடாகவோ ஆடாகவோ நாயாகவோ நரியாகவோ பறக்காதடா அப்படிங்கிற எச்சரிக்கை தான் இந்த பாட்டு.
1: நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, பாவம் செய்யாது மனமே
0: அப்படின்னு. அதனால மனித பிறவி கிடைத்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த பிறவியில கடவுளை அடைஞ்சிடலாம். இந்த பிறவியில கடவுளை அடைஞ்சிட்டா கவலையே இல்லை. அதுக்குத்தான் தனக்கூமை இல்லாதான் தாழ்ந்து இருந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாறும். கவலை இல்லாத யாராவது இருக்கிறானா உலகத்துல? கவலை இல்லாம இருக்கணும்னா கடவுள் திருவடி அடையணுங்கிறார் திருவள்ளுவர். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ்ந்து இருந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாறும். அதனாலே கல்லாய் மனிதராய் பேயாய், நம்ம விட பேய் உசந்தது. கல்லாய் மனிதராய் கணங்கடாய், கணங்கள்னா 18 கணங்கள்னு இருக்கு அந்த வகையில். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், அதற்கு மேல வல்ல அசுரராய் வலிமை உருந்திய அசுரர்கள். அசுர ராட்சசரன்னு கேள்வி போடுறோம்ல, இங்க முகன் தாரகாசுரன் சூரபன்மர் ராவணன் ராட்சசர் அந்த மாதிரி வல்ல அசுரராய். அதுக்கு மேல முனிவாராய், முனிவர்கள் கௌதமர் அகத்தியர் கண்ணுவர் காசிவர் முனிவர்கள் அந்த மாதிரி வர்க்கங்கள். முனிவராய் கல்லாய் மனிதராய் வேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய், அதற்கு மேல தேவர். இப்படி வடகிழக்கா சொல்றாரு, முனிவர்களுக்கு மேல தேவராய். செல்லார் புல்லிலிருந்து தேவர்கள் வரையும் சொல்லிட்டார். புல்லிலிருந்து தேவர்கள் வரையும், இப்படி புல்லில இருந்து தேவர்கள் வரையிலும் எல்லா பிறப்பும் பிறந்து ஆச்சு. பிறந்து ஆச்சு. புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராயி முனிவராய் தேவராய் செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பு பிறந்து இழைத்தேன் என்பவர். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதங்களிலே எல்லாம் பிறந்தாச்சு. எவ்வளவு பிறப்பு எடுத்துருக்க?

0: கடனு நாதாபயம் அடிமையுன் அடிமை கடியுன் அடிகள் தரவு என்பார் அருணகிரிநாதர். என்னை படைச்சு பிரம்மா சலிச்சு போன இதேவரே வந்துகிட்டே இருக்கிறானே, வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம ஓயாம வந்துகிட்டே இருக்கிறானே. போட்டு கொடுப்பானே போட்டு கொடு, ஏன்னா முதல்ல போட்டு கொடுத்த பாடு என்னடா உடைச்சிட்டேன் ஜான் அப்புறம் போட்டு கொடுக்கணும், அதையும் உடைச்சு விட்டுவார். இத்தனை நம்ம உடைச்சிருக்கிற பாட கொஞ்சம் அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அந்த பெருமாவுக்கு, அந்த போடுற போட்டு கொடுக்கற குயவனுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா? நம்மள கட்ட உடனே சந்தோஷமாவா இருக்கும், துக்கம் கட்டாவே பாடும் போய் இதே வேலையா இருக்கிறாரு சென்டால போய் உனக்கு சரியா இருக்கிறா போட்டு கொடுக்க எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா? ஆருக்கு பெருமாவு
1: அந்த பிறப்புகள் ஒரு இறக்கும் போது என்ன ஆகுது?
0: மண்ணு திங்குது, நெருப்பு திங்குது, நெருப்பு கூட சலிச்சு போச்சு. அப்புறம் எத்தனையோ பிறவியில வந்து பிராணிகள் தின்னு சேதம் ஆயிருக்கு உடம்பு. பிராணிகளுக்கு கழுகோடு நரியும் இரி புவி மரளி கமலன்னு எல்லாம் சலிச்சு போனாங்க. நாய் நெறிகள் எல்லாம் தின்னு சரிச்சு போச்சான். ஐயோ, பெருமா படைச்சு கொடுத்து சலிச்சு போனானா, நெருப்பு வேக வச்சு வேக வச்சு சலிச்சு போச்சா, ஏமே பிடிச்சுக்கிட்டு போய் பிடிச்சுக்கிட்டு போய் சலிச்சு போனானா. சிரிக்கவே கூட எனக்கு மனசு உன்னா இரண்டா எருவாய் கருவாய் தனிலே ஊருவாய் இதுவே பயிராய் விளைவாய் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொழிலாய் வெறி போல உருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே உருகால் முருகா பரமா குமரா உயிர்காய் என ஊதருடாரா. ஒரு புலவர் பாடினாரு, பெருமானே நான் இங்கே சாஸ்வதமா அலையாம குலையாம இங்கனே இருக்கலாம்னா எமே விட மாட்டேங்க, போன இடத்துல அங்கதான் இருக்கலாம் சொன்னா பரமா விட மாட்டேங்கிறேன். கணக்கு அடிச்சு தள்ளுற அவன் இவன் அடிச்சு அங்க தள்ளுறான். நான் எங்கதான் இருந்து நிலையா பிழைக்கிறது சாமி, இங்கு இருக்க என்றால் எமன் ஒட்டார், இங்கு விட்டு அங்கு இருக்க என்றால் அயன் ஒட்டார், எங்கு வைத்து பேணுவே நுடலை பித்தா பிரேசுடி தானுவே சொக்கானாதா என்று ஒரு புலவர் வாடுறார். பட்டினத்தார் இந்த பரப்ப நினைச்சு கொஞ்சம் இல்ல அவரு கவலைப்படும். மாதா உடல் சலித்த இத்தனை தாய் நம்மளால வேதனைப்பட்டிருக்கா தெரியுமா? நம்ம பக்கும் போது அவ பட்ட கஷ்டம் அதுதான் மாணிக்க வாசன தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்கசாகர துயரிடைப்படும். இந்த தாய் உயிர் போயிட்டு தானே அவளுக்கு வரும். மா

0: குப்பையில் வாராமல் மண்ணும் தனலார வானும் புகையார என் அறிய தாயும் இணைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியின் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா என்பார் பாட்டில் சுவாமி. அதனாலே அளவில்லாத புறப்பட்டு இருக்கிறோம். திருப்பூர் சிதம்பர சுவாமி ஒருத்தர், அவர் எப்படி சொல்றாருன்னா பரப்பை பத்தி, என் பரப்பை ஒரு கணக்கு சொல்றேன் கேட்டுக்கணும். அவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னா, நான் பிறந்த பரப்பு தூரம் தாய்கிட்ட பால் குடிச்சிருப்போம்ல, குடிச்சிருப்போம்ல, அந்த குடிச்ச வாழல்லாம் ஒரு பக்கம் வச்சு திருப்பார் கடல் இருக்குதுவாரு, மகாவிஷ்ணு படுத்திருக்கு திருப்பார் கடல், அதுக்கு பக்கத்துல நாம் குடிச்ச பால் கடலை வச்சா நான் குடிச்ச பால் கடல் தான் பெருசா இருக்கும், அவர் படுத்திருக்கிற பால் கடல் சின்னதா இருக்கும். பாத்துக்கோ அப்போ எவ்வளவு பரப்பு. எடுத்த சனநந்தூரம் இன்று எடுத்த தாய்மார் கொடுத்த முலை பால் அனைத்தும் கூட்டில் அடுத்து வளர்ப்பயனாக அனைத்துயிலும் பாலாளியும் சிறிதாம் மன்னா சிதம்பரமா தேவா என்பது அந்த பாட்டு. அதையினாலே அளவில்லாத பரப்படுத்திருக்கிறான். எல்லாம் நல்லா நினைச்சு பாருங்க, இன்னமேல் பிறகப்படா பரமாவுக்கு வேலை கொடுக்கப்படாது, பரமாவுக்கு வேலை கொடுக்கும், ஏமா நம்ம கிட்ட வரக்கூடாது, விளங்குதா? அதனாலே பரவாமல் இருப்பதற்காகவே இந்த ஜென்மத்தை இந்த செயலை இந்த காலத்தை பயன்படுத்தும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பரவாமை வேண்டும். அதனாலே பிறவிக்கு பயப்படணும், பறப்பதற்கு பயப்படணும்.
1: மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம் பொன்னம்பலவா திருவடி சரணம் என்று நான் நம்பி வந்தேன்
0: என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பார். ஆகையினாலே இனிமேல் பறக்காம இருக்கணும்னா யாரு பறக்காம இருக்கிறானோ அவனை பிடிச்சுக்கணும்.
1: பெறவாதிருக்க வரந்தரல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துவான் இது எப்படியோ அறவார் புகழ்த்தில்லை அம்பலவான அடிக்கமலம் அறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மருந்து.
0: இவ்வளவு எளிமை யாருமா சொல்லுவா?
1: அறவார் புகழ்த்தில்லை அம்பலவான அடிக்கமலம் அறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மருந்தே.
0: அதனால பரவாமல் இருக்க வேணுமானால் யாரு பரவாமல் இருக்கிறானோ அவன் திருவடிய மறவாமல் இருக்க வேண்டும். ஆகையினாலே இப்படி மாணிக்கவாச சுவாமி நமக்காக பாடிய இந்த திருவாசகத்துல
1: எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்,
0: ஒவ்வொரு பிறப்புலையும் பட்ட துன்பம் கொஞ்சம் அல்ல வல்லவா, அதனால பிறந்து இழைத்தேன், பிறந்து இழைத்தேன் என்றால் துன்பம், துன்பம் இழைத்தேன்னா சரீரம் இழைக்கிறது அல்ல, துன்பம்.
1: எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்
0: இப்படி அநேக ஜென்மங்களை எடுத்து எடுத்து எடுத்து இழைத்து போனேன். இப்பொழுது தேவரீருடைய திருவடியை கண்டுவிட்டேன், அதனாலே வீடு பெற்று விட்டேன். திருவடியை கண்டேன், வீடு பெற்றேன். இல்ல, திருவடியை கண்டா வீடு பெறதுக்கு, திருவடி தானே வீடு.
1: மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்.
0: மெய்யே, மெய்யே என்றால் மெய்ப்பொருளே, மெய்ப்பொருளாகிய உன்னை உன் திருவடியை கண்டேன். மெய்யே உன் பொன்னடிகள், பொன்னடி என்றால் அழகு பொருந்திய பொன் போன்ற திருவடி, பொன்னாறு திருவடிங்கிறார் அல்லவா அப்பர் சுவாமி, பொன் போன்று இருக்கின்ற திருவடியை கண்டேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு ஊற்றேன். திருவடியை கண்டேன், வீடு பெற்று விட்டேன், வீடு பெற்று விட்டேன். எந்த வீடு? அழியாத வீடு. இந்த வீடு என்ன வீடு? அழிகின்ற வீடு. இந்த வீடு அழிகிற வீடு தானே? இந்த வீடும் அழிகிற வீடுதான், அந்த வீடும் அழிகிற வீடுதான், ரெண்டு வீடுமே அழிகிற வீடுதான். அழிகிற வீடு அழிகிற வீட்டுல இருக்குது, இவ்வளவு ரெண்டு வீடும் அழிகிற வீடுதான். எவனாவது ஒரு 500 வருஷம் இருந்தவன் காட்டுங்க பாக்கலாம். 500 வருஷம் இருந்தாலும் இல்லையில, 200 இருந்தாலும் கூட இல்லையே, சரியா 100 இருந்தாலும் கூட இல்லையே,
1: அதிசயமா எங்கேயோ ஒருத்தர் பாம்பாவும் இருந்ததா என்ன பிரயோஜனம் 100 வருஷம் இருந்து.
0: அதையினாலே இப்படி அழியாத வீடுதான் வீடுன்னு பேரு. அதே குமரகுரு சொன்னார், சந்தரா அம்புலி இங்கே வா, இந்த கந்தனோடு வந்து விளையாடு, உனக்கு அழியாத வீடு தர சொல்லு, நீ எது கேட்டாலும் தருவான், அதுக்கு மேல அழியாத வீடுன்னு தருவான்.
1: யாரு? குமரகுரு சுவாமி. இந்த கந்தனோடு வந்து விளையாடு, அம்புலிய கூப்பிடுறாரு, அம்புலி வா அம்புலி வான்னு பிள்ளைக்கு கூப்பிடுவோம் இல்ல, அம்புலிவா அம்புலிவா அப்படி வழக்கம் இருக்குது இல்ல, அம்புலிவா அம்புலிவா அம்புலிவா அது வராது, கூப்பிடுற வழக்கம்.
0: அதே வந்து இந்த கந்தனோடு வந்து விளையாடினா உனக்கு அழியாது வீடு இந்த கந்தன் தருவான்.
1: ஒழியாத புவனத்து உயிர் குயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டன விடுத்து. இதிலே
0: புவனத்து உயிர் குயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டன விடுத்து உரையால் உணர்த்துவது ஒளியவர் அவர்கட்கும் ஊங்கண் முழக்கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னடி சுரந்தவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான் மெய் கண்ட தெய்வம் தெய்வமல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்ந்தியா.
1: பொழியாத புயல் தங்கு புவனமும் நான்முக புத்தேள் பெறும் புவனமும் பொன் உலகும் மண் உலகும் இவ்வுலகு வேண்டினும் பொருளன்றுவர்க்கு மற்ற அழியாத விடுந்தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே. அழகு புரி கந்தபுரி தலையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அவர் தாமறிவார் சில தத்துவரு அவர்கள் தாமறிவார்க்கு தமறு பரநாமே யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சை.

இவரும் இடுவதும் எண்ணுமில் இவரும் எண்ணுமில் இடுவதும் இவரும் எண்ணுமில் இன்பம் படுவது செய்யின்

உணர்ச்சியுள்ளாங்கே மேலன்பு போல உணர்ச்சியுள்ளாங்கே.

உதத்து உடருடையார் வர உளிதொரு ஒளி அடர்விட ஏறும் அமரர்கள் நாதன் இடமுடையான் நெஞ்சத்தில் இருந்தானே. கேள்வி கேட்டமைதல் அறங்கேட்டும் அந்தனர் வாய்மொழி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருவள்ளுவர் சொல்றார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரிவான் கத்தே உலகுங்கிறார். உலகம் யாரு கையில் இருக்குன்னா, இந்த ஐந்து புலன்களை யார் வெல்லுகிறார்களோ அவருடைய கையில் இருக்குங்கிறார் வள்ளுவர். திருவள்ளுவர் நல்லா படிக்கணும். திருவள்ளுவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நூல். அப்போ அந்த சத்தாபுதல் ஐந்தும் தன்னு வழி தான் சாரில். அப்ப இதெல்லாம் காரியமா இருக்கக்கூடிய எல்லாமே கொண்டு போய் காரணத்துக்கு போயிடணும், நம்மள்ட்ட வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா என்பது சித்து பொருள், இறைவன் என்பது சித்து பொருள், அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோடு சேரும். அழகான வார்த்தை. இந்த ஒரே ஒரு வரிக்கு மட்டும் 100,000 ரூபா போறோம். சித்துக்கு சித்தன்று சேரிடம் வேறுவிண்டோ. சித்துக்கு சித்தன்று சேர்விடம் வேறு உண்டோ. இன்னும் அழகான வார்த்தை பார்த்தீங்களா, ஆன்மாவும் சித்து இறைவனும் சித்து, அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோட சேரணும். அங்கே தான் சேரணும், அதுதான் உண்மை. இப்போ நம்ம எப்படி சேர்ந்துட்டுருக்காங்க இன்னைக்கு, இந்த சித்து, அதாவது சித்துன்னா என்ன, அறிவித்தால் அறியக்கூடிய சித்து, குறை அறிவு. இறைவன் மட்டும்தான் குறைவிலா நிறைவு. இப்போ நாம்லாம் குறைவுடையவங்க. இந்த சித்து என்று சொல்லக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு இந்த செயற்கை அறிவாகிய உலகத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் உயிருக்கு உலகப்பற்று என்பது செயற்கை, இறைப்பற்று என்பது இயற்கை. அப்ப அந்த இடத்துக்கு போகணும். அப்ப எப்படி போலுமா, அப்படி அங்க போயிட்டோம்னா அந்த இந்த ஆன்மாவும் ஒளி, இறைவனும் ஒளி, அது பேரு ஒளி, இது சிற்றொளி, ரெண்டும் அறிவுள்ள பொருள், அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ எங்கே சேர பாருங்க, சுத்த வெளியில். அவள் தான் வந்து இந்த யோகனத்திலையும் யோக நிலையிலையும் நம்ம இறைவனை அடைய முடியும். அது மூன்றாம் தந்திரத்தில் சிந்திக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. ஞானத்திலையும் இறைவனை அடையலாம். அப்போ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். இப்போ வெட்ட வெளி ஜோதிமயமான, அது என்ன, இது ஞானத்தில் அடையலாம். இப்போ உள்ளே இருக்கிற ஆன்மா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் இறைஞ்சிருக்கிறான், ஆனால் இந்த ஆன்மா இறைவனோட பேஸ்டில் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. நடுவில் இந்த உடம்பு ஒன்று இருக்குது, இந்த உடம்பை கரைக்கணும். இப்போ கரைக்கணும்னா அங்கே என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்குது, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது. காற்று நிச்சயமாக இருக்குது. இப்போ காற்றுல கரையணும். அப்படி காற்றுல கரைய முடியலன்னா, தெரியலன்னா ஜோதியில் கரையணும். இப்போ நம்ம நம்மளுடைய சைவ அருளாளர்கள்லாம் பெரும்பாலும் ஜோதியில் கலந்தவங்க தான், ஜோதியில் கரைஞ்சவங்க தான். அப்போ கரைய தெரியணும். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அதுதான் ரகசியம், ஞான ரகசியமும் அதுதான், யோக ரகசியமும் அதுதான். சுத்த வேலையில் சுடலில் சுடர் சேரும் அர்த்தம் இது குறித்து ஆண்டுகோள் அப்பிலேங்கிறது. ஆண்டுகோள் அப்பு.

அது அந்த குருவுக்கு, குரு இந்த குருவை கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குருவை விடாம இருக்கிறதுக்கு நல்ல மாணவர் தேவை. இப்ப நல்ல மாணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, அப்ப அந்த குருவினுடைய திருமேனியை பார்க்க வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்ப குருங்கிறதுக்கு ஒரு கிழக்கணும் கூடாது. இதுவே வந்து குருக்குள்ள சப்ஜெக்ட் தான். இப்ப குரு அப்படின்னு சொன்னா வாழ்த்து காட்டணும், ஆசிரியருங்கிறது வழி காட்டலாம். ஆனா குரு அப்படி இல்லை, அந்த சீடருடைய ஆன்மாவுக்குள் நுழைந்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நிலை. அப்போ கொஞ்சம் குருவுக்கு வந்து ரோல் அதிகமா இருக்கு. குன்னா குற்றம், ரூன்னா களைதல், குற்றத்தை களைதல். ஆன்மாவினுடைய குற்றத்தை யார் ஒருவர் களைகிறாரோ அவருக்கு பேர் தான் குரு. அப்ப அந்த குரு வரணும்னா இந்த ஆன்மா பக்குவம் அடையும். எப்ப பக்குவம் அடையும்? அப்ப சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்கணும். அப்ப கடந்து ஞானத்துக்கு தயாராக இருக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவம் என்று சொன்னால் உணர்த்தி குருநாதர் உணர்த்தியதை உணர்த்தும் பொழுது உணர்த்தியவாறே உணரக்கூடிய தன்மைக்கு பேரு பக்குவம்னு பேரு. அந்த நிலைக்கு அவர் பழுத்தரணும். பழுக்கும் பொழுது குரு வந்து அப்படியே ஆட்கொள்வார். இதுதான் நம்ம சிவஞான போதில் சொல்றோம். இப்போ இருக்கக்கூடிய மெய்கண்ட சாத்திரம் எல்லா நூல்களும் 14 சாத்திரங்களுக்குமே ஆதாரமானது பிரைமரி சோர்ஸ் திருமந்திரம் தான். அது மெய்கண்டாருடைய சிவஞான போதில் 8 நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தவம்ங்கிறது தான் சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் ஈக்குவல் டு தவம். தவத்தினில் உணர்த்த, இப்ப தவம் செய்தவர்களுக்குத்தான் இறைவன் குருநாராக வருவார். வந்துட்டாரு வச்சுங்க, தவத்தினில் உணர்த்த விட்டு, அப்ப விட்டுட்டேன்னா இந்த உலக பற்று பாசங்களை விட்டுன்னு அர்த்தம். அந்நியமின்மையின் அரண் கழல் செழுமை, அதுக்கடுத்து இறைவனை நோக்கி அந்த ஆன்மா செல்லும். அதுதான் அந்த குருவினுடைய தொடர்பு. இதை நம்ம மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவா வந்தார். குருவா வந்து நம்முடைய அவருடைய செவியில ஒரு வார்த்தை சொன்னார், எண்மையும் ஒரு வார்த்தைக்கு உட்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டார். சிவாய நம்பங்கிற வார்த்தைய குரு உபதேசம் சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் 3 வகையான தீட்சையில கொடுத்திருக்காரு. நயன தீட்சை கொடுத்திருக்காரு, கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி தீட்சை கொடுத்திருக்காரு, கையால தொட்டிருக்காரு, ஸ்பரிசு தீட்சை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு, உபதேச தீட்சை கொடுத்திருக்கிறாரு. 3 வகையான தீட்சைகளை மாணிக்க வாசகர் பெற்றார். அவரே ஒரு பாடல பாடுறாரு. இறைவன் வந்து குருநாராக வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை எனக்கு உணர்த்தினார். அவரே சொல்றார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அதாவது நானேயோ தவம் செய்தேன் அப்படி மாணிக்கவா நினைக்கிறாரு, நானா தவம் செஞ்சேன், என்ன தவம் செய்தேனுங்கிற, நானா செஞ்சேங்கிற. இவருக்கே ரொம்ப ஆச்சரியம். சிவபெருமா நேராக வந்து தீட்சை கொடுக்கறதுன்னா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இதுதான் குரு உபதேசம். இது நம்முடைய அருணகிரினார் கந்தர் அனுபவில சொல்றார், குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. எப்படி வரணும்? முருகப்பெருமான சொல்றாரு, நீ குருவா வாப்பாங்கிற, குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. அப்ப அந்த அதுதான் குரு ஸ்டேஜ். அப்ப இறைவன் வந்து உணர்த்துறார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது உணர்த்தி விட்டார். அப்ப குரு அந்த குருவினுடைய

0: திரிமேனி காண்டல். அந்த குருவினுடைய திரிமேனி எப்படி இருக்கு? சிவபெருமானே குருவா வர்றாரு. அப்ப சிவபெருமானே குருவா வரணும், அதுதான் நம்ம சைவத்தில் உள்ள சிறப்புத்தன்மை. குரு லிங்க சங்கம வழிபாடு என்பது சைவத்திற்கே உள்ள சிறப்பு. அந்த குரு தெளிவு குருவின் திரிமேனி காண்டல். அப்ப மாணவர் எப்படி இருக்கணும்? அந்த குருவினுடைய திரு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்புறம் குருவின் திருநாமம் செப்பல். இப்ப குருவினுடைய பெயரை சொல்லணும், அது ஒரு தெளிவு. குருவின் திருநாமம் செப்பல், செப்புதல்னா சொல்லுதல் அர்த்தம், தெளிவு, ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ குருவனுடைய திருப்பெயரை சொல்லலாம்னா சொல்லலாம், ஏ அப்பர் பெருமான் வந்து குரு, அப்பூதியடிகள் சீடர். இந்த அப்பூதியடிகள் அப்பர் பெருமானை அதற்கு முன் பார்த்ததே இல்லை, திருநாவுக்கரசுங்கிற பெயர் தான் தெரியும். அப்ப திருநாவுக்கரசருடைய அப்பர் பெருமானாக இருக்கக்கூடிய அவருடைய பெருமைகளை தெரிந்து அவர்களை பார்க்காமலேயே அவருடைய பெருமைகளை கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுந்து மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரிட்டார். அங்க அவர் வீட்டில் ஒரு பசுங்கண்ணுக்குட்டி இருக்கும், அந்த பசுங்கண்ணுக்குட்டிக்கு பேர் திருநாவுக்கரசு கண்ணுக்குட்டி. அங்க ஒரு அரிவாள் மனை இருக்கும், திருநாவுக்கரசு அரிவாள் மனை, திருநாவுக்கரசு அரிவாள், எல்லாமே திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு படி வா, அந்த அந்த அந்த திருநாவுக்கரசு படிய படிக்கு பேர் திருநாவு, தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு. இப்ப திருநாவுக்கரசு என்ற அந்த பெயர். அப்ப என்ன அந்த பெயரை சொல்றாரு இந்த கற்பனை கலைஞம் சிவபிரசாமிகள், திருநாவுக்கரசு எனும் நாமம் அத சொல்றார். சொல்லியும் எழுதியும் துன்பில் பதம் பெற்றார் ஒரு நம்பி அப்பூதி. அதாவது துன்பம் இல்லாத பதமா சிவபதத்தை எழுதினார். பக்தி பஞ்சாட்சரம் பேரு, இந்த குருநாதருடைய பெயரை நம்ம சொல்ல சொல்ல அது எல்லாமே பக்தி பஞ்சாட்சரத்தில் அடங்கும். அது சைவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவைந்த எழுத்தாவே இருக்கு. மணிவாசகர் ஒற்று எழுத்து நீக்கினா அஞ்சு எழுத்து வரும், நம்பி ஆறுவரர் ஐந்து எழுத்து வரும், ஞான சம்பந்தர் ஐந்து எழுத்து வரும், மணிவாசகர் ஐந்து எழுத்து வரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்து எழுத்தே வருது, அது ஒரு ஆச்சரியம். அப்போ அதுக்கு பேர் பக்தி பஞ்சாட்சரம்னு பேர். அப்போ அந்த குருவினுடைய திருநாமம் செப்பல், அது தெளிவு. அப்புறம் குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் தெளிவு. இந்த குரு என்ன பண்ண உபதேசம் பண்ணார், அந்த உபதேச வார்த்தைகளை அதாவது அட்வைஸ், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஒரு நெறி காட்டுறது, அந்த நெறியை எப்படி கடைபிடிக்கணும். அப்ப குருவினுடைய திருவார்த்தை கேட்டல், அது தெளிவு. இப்ப நான்காவதாக குருவினுடைய உருவத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலே தெளிவு. இதுதான் நம்முடைய இப்படி சொல்லியிருக்காங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அப்ப அது சிந்திக்கக்கூடிய திருவுருவை உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே ஒரு தெளிவை கொடுக்கும். இப்ப தீட்சை, இப்ப தீட்சை பார்த்தீங்கன்னா அதுல ஆறு வகையான தீட்சை உண்டு சைவத்தில். கண்ணால் பார்க்கக்கூடிய நயன தீட்சை, மனதால் நினைக்கக்கூடிய மானச தீட்சை, அந்த திருக்கரத்தால் தொடுதல் அது ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை. வாசக தீட்சை என்ன, ஞான நூல்களை போதித்துக் கொண்டிருத்தல். அப்புறம் சாத்திர தீட்சை, சாத்திர தீட்சைங்கிறது ஞான நூல்களை போதித்தல், வாசக தீட்சை என்பது உபதேசம் கொண்டுதல், ஒரு வார்த்தை சொல்லுதல், சிவாய நம சிவாய போல. அப்புறம் யோக தீட்சை, குருநாதர் ஒரிடம் இருப்பார், சீடர் ஒரு இடம் இருப்பார். அப்ப குருநாதர் தன்னுடைய யோகத்தினால் அங்க சென்று அந்த சீடர் இருக்கணும் இருக்கிடம் சென்று அங்க போய் தீட்சை கொடுக்கணும். இப்படி ஆறு வகையான தீட்சை இருக்கு. அதே அவுத்ரி தீட்சின்னு ஒண்ணு உண்டு. இந்த அவுத்ரி தீட்சின்னு சொன்னா அது வந்து இந்த ஹோமம் எல்லாம் வளர்த்த செய்வாங்க, அதுல ஞானாவதி கிரியாவதி உண்டு இருக்கும். இப்படி தீட்சைக்கு வந்து முறைகள் உண்டு. அது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த குருநாதர் அந்த அவர் முடிவு பண்றது. அதே மாதிரி தீட்சையில ஸ்டேஜஸ் உண்டு, ஒவ்வொரு நான்கு படிகள் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சமய தீட்சைன்னு ஒன்று உண்டு, அது எடுக்கணும். லைசன்ஸ் வாங்கினா கார் ஓட்ட முடியும். அப்போ தீட்சை வாங்கணும், குருநாதர் கொடுக்கணும். ரொம்ப திருட்டு அவர் குருநாதரும் பார்த்து கொடுக்கணும். அது சமய தீட்சைன்னு பேர். ரெண்டாவது விசேஷ தீட்சை. இந்த விசேஷ தீட்சைங்கிறது நம்ம சிவபூஜை பண்ணுறதுக்கு, ஆன்மார்த்த பூஜை பண்ணுறது விசேஷ தீட்சை. அப்புறம் நிர்வாண தீட்சை. இப்போ நிர்வாண தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு வேலையும் பூஜை பண்ணணும். அப்புறம் நான்காவதாக ஆச்சார அபிஷேக தீட்சை, ஆச்சார அபிஷேகம் பண்ணணும். இப்படி நான்கு வகையான நிலைகளில் தீட்சை உண்டு. அது வந்து ஸ்டேஜஸ். இப்படி இந்த குரு வழிபாடு, தீட்சை வழிபாடு எல்லாமே நம்முடைய திருமந்திரத்திலே நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் எதை நிலையான பொருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அப்போ நிலை இல்லாத பொருளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதனால தான் நம்மளுடைய திருக்குறளாக இருக்கட்டும், திருமந்திரமாக இருக்கட்டும், நிலையாமை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதாவது நம்ம என்ன செய்வோம், இந்த பொய்யான உலகத்தை தான் மெய்யாக நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இது பொய்யை பொய்ன்னு சொல்லணும். குருக்கு இலக்கணம் என்னன்னா பொய்ய பொய்ன்னு சொல்லணும். அப்ப எது மெய்யின்னா இறைவன் தான் மெய். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டியின்றி வீடுற்றேன், சிவபுராணம். அப்ப இறைவன் மட்டும்தான் மெய், பாக்கி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பொய். அதான் சொன்னார் நம்முடைய மாணிக்க வாசகர், பொய்யெல்லாம் வேணாங்கிறார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவம் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும், கூத்தாவும் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசந்துருக வேண்டுவனே. ஊர் வேணாம், பேர் வேணாங்கிறது எல்லாம் பொய்யுங்கிறது. கடவுள் மட்டும்தான் மெய். அப்ப இறைவனை அடைய வேண்டுமானால் பொய்யை நாம் எது தெரிந்து கொண்டு பொய்யை நாம் களைய வேண்டும். இப்ப சரீரம், இதுக்கு பேரு மெய்ன்னு பேரு. மெய்னா உடம்பு, ஆனா பொய்யான உடம்பு. ஏன் பொய்யான உடம்புக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க? பெரிய ஆராய்ச்சி உள்ளது. ஏன்னா மெய்யான இறைவனை அடைவதற்கு பொய்யான உடம்பு தேவைப்படுகிறது. எல்லாரும் ஒரு காலத்துல என்ன பண்ணா உடம்பு வேண்டான்ட்டாங்க. திருமுலர் மட்டும் உடம்பு வேணும்னாரு. உடம்புக்குள் ஒரு பொருள் கண்டேன்கிறார். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்போ உடம்பு வேணுங்கிறார். ஆனா தெரிஞ்சாலும் இந்த எதே அது உடம்பு, அதாவது ஞானம் பெறுவதற்கு உடல் தேவை, அவ்வளவுதான். ஆனா உடம்பையே நம்ம சதம் நினைத்துக்கு வரக்கூடாது. யாக்கை நிலையாமை முதல்ல சரீரம் நிலைக்காது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை, ரிட்டர்ன் டிக்கெட்டே வாங்கியாச்சு. அது கன்ஃபார்ம் ரிட்டர்ன் டிக்கெட்டு, மெசேஜ் தான் வரல, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியாச்சு. எப்போ நம்ம உள்ள உலகத்துக்கு நுழைஞ்சிட்டோமோ திரும்ப டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த உடம்பு ஒரு காலத்தில் அழிய போகிற உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு ஒரு காலத்தில் பஞ்சபூதங்களிலே சென்றடையும். செல்வம் நிலைக்காது, செல்வம் உருண்டோடும். சொல்றாரு, குன்றத்தனைய இருநிதி படைத்தோர் அற்றை பகலே அழிவினும் அழிவர், அறத்திடு பிச்சை கூவியிறப்போர் அரசரோடு இருந்து அரச ஆளினும் ஆளுவர். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. செல்வம் வந்து நிலைக்காது. அது வந்து யாருக்கு எப்ப கிடைக்கும் தெரியாது. அதில் வாழ்வும் நிலைக்காது. எல்லாம் நீர்க்குமிழிங்கிறார் கம்பராமாயணத்தில் வரும். நீர்க்குமிழியும் பாரு அந்த அந்த இதில் நீர்கோள வாழ்வை நம்பியும்பார், நீர்கோள வாழ்வும்பார். குளம் இருக்குன்னு சொன்னா குளத்துல நீர்க்குமிழி இருக்கும், அந்த நீர்க்குமிழி வந்து எவ்வளவு நிலையற்றது, அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சாஸ்வதமா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இதை பாருங்க, இந்த உடம்பு பாருங்க, ஒவ்வொரு நாள் இந்த உடம்பு போயிடுது. இந்த உடம்பு என்ன பண்ண போறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய செலவு பண்றோம், உடம்புக்கு அவ்வளவு செலவு பண்றோம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பேர் போயிடும். இப்ப நம்ம என்ன பேர் வச்சாலும் போயிடும். அப்ப எல்லாரும் ஒரே பேர் தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, காமன் பிணம். அப்பே சொல்லுவாங்க டெட் பாடியும்பாங்க. பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சரி, சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, அங்க சுடுகாடு சுட்டுடுவாங்க, எரிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்களா, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அது இறந்து போன டெட் ஆர் ஃபர்காட்டன், அப்படியே அன்னையோட மறந்து போச்சு, அன்னையோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தண்ணியில எப்ப முழுகிறாங்களோ அப்பவே அந்த அந்த அந்த வாழ் அந்த அவருடைய இறந்து போனவருடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த உடம்பு நிலையானது இல்லை, பொய். அதனால இந்த கிடைப்பதற்கு அறிய இந்த பிறவி கிடைச்சிருக்கும் பொழுதே நாம் இறைவனை பார்த்துடணும். அப்ப இந்த உடம்பை வந்து உடம்பு நிலையில்லாத உடம்புங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். பாட்டுகளை விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட போகுது. என்னைக்கு இருந்தாலும் உடம்பு விட்டு உயிர் போகாதானே போகுது, இரவல் தானே. இது வந்து ஷெல்டர், இரவல் வீடு. நமக்கெல்லாம் சொந்த வீடு இறைவன் திருவடி, அதுதான் வீடு. சொந்த வீடு திரு இறைவன் திருவடி தான் வீடு. இப்ப இதெல்லாம் வந்து வீடுனாவே முதல் நிலை திரிந்த தொழில் பெயர், விடுதல் தான் வீடு. இந்த விட்டதான் அது கிடைக்கும், விட்டுவிட போகுது உயிர். சரி, விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார். யாரு சுற்றத்தார், வச்சிருக்க மாட்டாங்க. அது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் வீட்டில். இப்ப நான் ரொம்ப கட்டுப்பாடு, இப்போ அப்படியே எடுத்துட்டு போய் கொண்டு போய் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம். சொன்னவர் யாரு, ஞானி பட்டினத்தார். ரெண்டு சொல்லணும் சைவத்தில், அன்பு என்று சொன்னால் கண்ணப்பர், ஞானி என்று சொன்னால் பட்டினத்தார். ரெண்டுதான் சொன்னார், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபிடிக்கன்னு சொல்லிட்டு அத்தனை கோடி சொத்தையும் யாருக்கும் எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் எழுதி கொடுக்காம உடனடியாக வந்துட்டார். சோழ ராஜாவே கடன் கொடுத்தவர், அவர் அரண்மனையில் இருக்கிற கதவே வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட பட்டினத்தார் என்ன சொல்றாரு, எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம். இதாப்பா இருக்கிற வரைக்கும் சிவனை கும்பிடுங்க போறோம். எல்லாம் என்ன செலவு பண்றாங்க நாட்டில், மனைவிக்கு சொத்து, குழந்தைங்களுக்கு சொத்து, பேர குழந்தைங்களுக்கு சொத்து, பிறக்க போற பேர குழந்தைங்களுக்கு சொத்து, இதெல்லாம் கூட வருமா? கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் என்ன செய்வாங்க, கொட்டி முழக்கி அழுவர். அதோட சரி அழுவாங்க, போது ஒரு நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ, அதான் வீடு வரை உறவு, அவ்வளவுதான். வீதி வரைதான் மனைவி, காடு வரை பிள்ளை, அது கடைசி வரை யாரோன்னு பண்ணாங்க. அது பட்டினத்தார் பாட்டு, பட்டினத்தாருடைய பாடல் தான். அது இறைவா கட்சி ஏகம் பண்ணி அது மயானம் தாண்டி வருவாங்களான்னா வரமாட்டாங்க, அதோட முடிஞ்சு. அப்ப நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்ப நிலையில்லாத வாழ்வு, அந்த உயிர் எப்ப வேணாலும் போகலாம். அதாவது என்ன சொல்றாரு, டெத்து கம்ஸ் சடன், எந்த நேரத்திலையும் வரலான்னு. ஒரு சித்தர் போனார், தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு, தெரியாது பல படுக்க படுக்கிறான், காலை எழுந்திருக்கும் போது என்ன நிச்சயம் தெரியாது. அதனால உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இல்லை வள்ளுவரை ஒவ்வொருத்தரையும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கையை வச்சுக்கணும். திருக்குறளை கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திருமந்தத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகான செய்திகள் கிடைக்குது நமக்கு. சொல்லாரு பாருங்க, வாழ்வாவது மாயம்ங்கிறார், மண்ணாவது திண்ணம்ங்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் பஞ்சபூதம் தானே, மண்ணால் ஆக்கப்பட்ட உடம்பு திரும்ப மண்ணுக்கு தான் போக போகுதுங்கிறார். சொல்லார், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடும் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. ரொம்ப பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒருத்தருக்கு. காலையில் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துருக்குறாங்க, மனைவி சாப்பாடு பரிமாறி இருக்கிறாங்க. அடிசில்னா உணவுன்னு அர்த்தம், பரிமாறின உணவு, அந்த சுவையான உணவு பரிமாறி இருக்காங்க. நம்ம கணவன் மனைவி பேசியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு இடப்பக்கம், இடப்பக்கம்னா ஹார்ட் இருக்கிற இடம், இறைனா சிறிதுன்னு அர்த்தம், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார். படுத்தவர் படுத்தவர் தான், அதாவது மரணம் எப்படி சொல்ல முடியாது, சடன் டெத்தும்பாங்க. சார் நேத்தா சார் பார்த்தாம்பாங்க. அப்ப மரணம் எந்த நேரத்திலும் வரலாம், எப்பொழுதும் வரலாம், எங்கேயும் வரலாம். ஆனா நம்ம வந்து இந்த காலன் வரும் முன், அதுக்கு அடி முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் இறைவனை பிடிச்சி வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தர்மம் செய்யணும், தானம் தர்மம் அப்படின்னு இருக்காரு. தானம் என்பது தகுதி உடையவர்களுக்கு கொடுப்பது, மேலானவர்களுக்கு கொடுப்பது. தர்மம் என்பது தமக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது. அதான் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகையினர் வள்ளுவர். ஈகையால் வரும் புகழ் நிலைக்கும். இந்த ஈகையில பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய புகழ் இருக்கும், அதே மாதிரி பாரியனுடைய புகழ் இருக்கும். இன்னைக்கு இலக்கியத்தில் கொடுத்து கொடுத்து கொடுத்து என்ன பண்ணாரு, ஒரு திருமந்திரத்தில் அது தான தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்யும் போது தகுதி பார்க்கக்கூடாது, எல்லாரும் கொடுங்கிறார். ஆர்க்கும் இடிமின் அவர் இவர் என்னன் மின் பார்க்காத, யாரு பசிக்குதுன்னு வந்ததுன்னு சாப்பாடு போடும். எவ்வளோ தர்மம், தர்மம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஒரு குழு கொடுக்குறார். அப்புறம் பாருங்க, இந்த பசி, பணம் இல்லாமல் பத்து நாள் வாழலாம், ஆனால் பசியோட பத்து நாள் வாழ முடியாது. இப்போ பசி தான் கொடுமை. அதுதான் நம்முடைய இதில் மணிமேகலையில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு, யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுத்தவங்கம்பாங்க. அப்போ சாப்பாடு போடணும், பசிக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது தர்மம். இது எளிமையாக சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எளிமையாக செய்யுங்கிறார். இறைவருக்கு ஒரு பச்சிலை, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு. பச்சலைன்னா எல்லாரும் பச்சலையாக முடியாது, பூ போடணும், பூ போடணும்னு சொன்னால் பூ போட்டு வழிபாடு செய்யணும். பூ போட முடியலன்னா அந்த பஞ்ச வில்லுன்னு சொல்கிறது, பஞ்ச வில்லு அப்படின்னா வில்வம், இந்த கிளுவை, மா, விழா, நொச்சி, இந்த அஞ்சும் பேர் பஞ்ச வில்லுன்னு பேர். அதையாவது நம்ம என்ன செய்யலாம், இறைவனுக்கு சாத்தலாம். இல்லை அருகம்புல்லு எல்லாராலையும் முடிய முடிஞ்சது தானே. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அதுதான் பூ போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவே, பா வேணப்படுவது உன் திருப்பாட்டே கற்பனை கலைஞர் சிவபிரசாமி. பூன்னு சொன்னால் தாமரை பூ தான் குறிக்கும், அது 108 இதழ் இருக்கும். அந்த பூ, நான் தாமரை பூவை ஒரு தடவை எடுத்து இறைவனுக்கு சாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு அஷ்டோத்திரம் பண்ண மாதிரி, 108 ஒரு அஷ்டோத்திரம் 108 போற்றி, 108 நமக இல்லையா, அப்போ 108 அஷ்டோத்திரம் சொன்ன மாதிரி அர்த்தம் ஒரே ஒரு தாமரை பூவில். அதான் போ பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே, பொறின்னா அந்த வண்டுகள். பாவெனப்படுவது உன் திருப்பாட்டு, பாட்டுனா திருவாசம் மட்டும்தான் குறிக்கும், தேவாரமும் தேவாரம்னு சொல்லணும், பெரிய புராணம் பெரிய புராணம்னு சொல்லணும், திருமந்திரம்னா திருமந்திரம்னு சொல்லணும். ஆனால் பாட்டுன்னு சொன்னால் திருவாசம் மட்டும்தான் குறிக்கும். எவ்வளோ அழகான பாட்டு.
1: யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை.
0: இந்த பசுவுக்கு என்ன பண்ணணும், அது இறைவனுடைய அபிஷேகத்துக்கு பஞ்சகவியம் கொடுக்குது, பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, அப்புறம் நெய் கொடுக்குது, கோஜலம் கொடுக்குது, கோமயம் கொடுக்குது, அப்ப பஞ்சகவியம். அப்ப அந்த பசுங்கிறது வந்து எல்லா தெய்வங்களும் உறைவிடமா சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு இது புனிதமானது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பசுவுக்கு ஒரு வாயிரை, ஒரு சின்ன ஒரு கீரை கட்டு கொடுக்கலாம், ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், ஒரு புல்லுக்கிட்ட வாங்கி போடலாம், ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நல்லா தளவாழ இலை போட்டு சாப்பிட்றோம், அறுவகை சுவையோடு சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிடும்போது என்ன செய்யணும், முதல்ல ஒரு பிடியை எடுத்து அந்த வலது பக்கம் வச்சிடணும். அதை எடுத்து அந்த இலையை சாப்பிட்டு முடித்தோடனே அந்த இலையை கொண்டுட்டு போய் வெளில போடும் பொழுது அங்கே பிராணிகளோ பறவைகளோ பார்க்கும், இதாக இருக்கான்னு பார்க்கும். அங்கே இருக்கும்போது அதை சாப்பிடும். அப்போ அது என்ன செய்யும், அந்த ஆன்மா வாழ்த்தும். நம்ம என்ன செய்வோம், நம்ம நம்ம சைவர்கள் பெரும்பாலும் ஒரு உருண்டை வச்சுருவாங்க, சில பேர் அப்படி சுத்தமாக சாப்பிட்ருவாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி நம்ம சாதத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி சம்பளம் சாப்பிடணும். அப்போ அங்கே போய் சாப்பிட்டோம்னா ஒரு பிராணிகள் சாப்பிடும், ஒரு பசு சாப்பிடும், ஒரு காளை மாடி சாப்பிடும், ஒரு ரவு மாடி சாப்பிடும், ஏதோ ஒரு புறாக்கள் அல்லது ஏதோ ஒரு காகங்களாக சாப்பிடும். அது வந்து ஒரு தர்மம், எளிமையான உங்களுக்கு தர்மம் செய்யலாம். அதுவும் முடியலன்னா யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, ஒண்ணுமே முடியலன்னா கூட இனிமையா பேசணுங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த நாலு வரியில பாத்தீங்கன்னா நாலாவது வரி தான் ரொம்ப சிரமமான வரி, ஆழமான வரி, ரொம்ப கடைபிடிக்கணும். எளிமையா பேச ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேகமா பேசிக்கலாம், பெரும்பாலும் பேசினா வன்னெஞ்சா வேதையராக இருப்பாங்க. ஆனா இந்த அன்பா பேசுறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதாவது நாலு ஸ்டேஜ் சொல்றாரு, எளிமையாக அறம் செய்யுங்க, முதல்ல என்ன செய்யுங்க, இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுங்க, ஒரு தலையை கொடுங்க, ஒரு ஒரு அருவம்புல சாத்துங்க, ஒரு வில்வன் சாத்துங்க, அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனால் ஒரு துளசி சாத்துங்க, சாதாரணமா. சரி, அடுத்தபடியாக பசுவுக்கு ஒரு வாயுரை இல்லையா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் பிறருக்கு இன்னுரை தானே, அப்ப எளிய முறையில் அறம் செய்ய வேண்டும். இப்படி அறக்கருத்துக்கள் எல்லாம் அடங்கி இருப்பது முதல் தந்திரம். 30 மணி நேரம் பேசிய பேச்சு இது. இந்த அலையில நாம் 1 மணி நேரம் இறைவன் எதை உணர்த்தியிருக்கிறாரோ அதை மட்டும் நான் பேசியிருக்கிறேன். 2ம் தந்திரத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த இனிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Tirunana Bhavani பதுமமலை, சங்கமலை, நாகமலை, மங்களமலை, வேதமலை என்ற 5 மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது இத்திருத்தலம். திருவேணி சங்கமம் நிகழ்த்த பதி. இறைவன் இறைவி இளம்பூரணனாம் கந்தமூர்த்தி ஒரு சேர அமைந்த திருமேனியை சோமாஸ்கந்தர் என்போம். இம்மூவரும் ஒருங்கே கூடிய அருங்காட்சியினை நினைவு கூறும் வண்ணம் காவிரியாறு, பவானி, அமுத நதி 3ம் ஒருங்கே கூடுமிடத்து திருவாணிக்குடல் அமைந்து உள்ளது. அமுத நதி பராசரர் அமுதகுடம் வைத்திருந்து எடுத்த இடத்தில் அந்தர் வாகினியாக சுரக்கும் நதி அமுத நதியாக உள்ளது. சங்கமேஸ்வரர் கோயில் வலப்பாலும், வேதநாயகியம்மன் ஆலயம் இடப்பாலும், முருகன் திருக்கோயில் நடுவனதாகவும் அமைந்துள்ளது. இக்காட்சி சோமாஸ்கந்தமூர்த்தத்தை நினைவுபடுத்துகிறது. வழிபடுவோர்க்கு யாதொரு தீங்கும் நன்னாத தலமாதலின் நன்னாவூர் நனா எனும் பெயர் பெற்றது. குபேரன் வழிபட்டதால் தட்சிண அழகை என்றும், இலந்தை மரம் திருத்தல மரமாதலின் பதரிகாச்சிரமம் என்றும், பராசரர் புற்றிய தலமாதலின் பராசர சேத்திரம் என்றும், திருமுக்கூடராதலால் தட்சிணப்பிரையாக என்றும், கூடச்சங்கமம் என்றும் அழைக்கப்பெறும் பெருமையினது. இறைவர் சங்கமுகநாதீஸ்வரர், சங்கமேஸ்வரர், நதிகளுக்கு இடையிலே இருத்தலால் நட்டாச்சீசர், திரு நனாவுடையார் அமிர்தலிங்கேசர், இறைவி வேதநாயகி, வேதவல்லி, பொன்னார் மௌலி, பன்னார் மொழியம்மை, வழிபட்டோர் பிரம்மா, குபேரன், பராசரர், விஸ்வாமித்திரர், தந்துவருத்தனன், வேதவியாசர், வக்ராசுரன், மகப்பேறு வேண்டுவோர் இங்குள்ள அமுதலிங்கேசரை இடுப்பில் சுமந்து ஆவுடையாரை வலம் வரும் மரபு உள்ளது. சிற்பத்தூணில் செதுக்கப்பெற்றுள்ள பெண்மணி மீது நீர்வார்க்க சிலை சிரிக்கும் காட்சி அற்புதம். 1804 கோவையில் கலெக்டராக இருந்த வில்லியம் கேரோ என்ற வெள்ளைக்கார துறை அம்பிகை அருள்பாலித்த திறம்போற்றி தந்தக்கட்டில் அர்ப்பணித்துள்ளார். கொங்கேடு சிவாலயத்து கூறு திருவாணி என்பார் விரலி விடுதூதுடைய ஆசிரியர். பரிஞான வாழ்வை தருமாறு வேண்டுகிறார் அருணகிரி பெருமான். பைப்பான்கள் புனைந்தவர்தம் திருநனாவினை இறங்கிய திருஞான சம்பந்த பிள்ளையார் ஈட்டும் துயர் அறுக்கும் எம்மானை பாடியருளிய திருப்பதிகம் பண் காந்தாரம் இராகம் நபரோஸ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னடி நிழத்தில் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலி, சந்திர மௌலி, அவரை வந்து தானே என்னிட கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சேர் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிளலையுள் விளங்கு வெண்பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கு இனி போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே என்று மிக அழகாக அதுல சொல்லியிருக்கார். அதாவது என்னுள்ள அவர் புகுந்தாச்சு, அவரை நான் போக விட மாட்டேன், ஏன்னா என் நெஞ்ச கோயிலுக்குன்னு ஒரு கதவு இருக்கு, அதை நான் திறந்தாத்தான் அவர் வெளியே வர முடியும், அவரை நான் வெளியே வரவிடாம சிறைப்படுத்தி உள்ள வச்சிட்டேன் அப்படின்னு மிக அழகாக ஒரு பெண் அகத்துறையில் பாடுவது போல இந்த பாடல்ல நமக்கு ஒரு அருமையான இறைவனை வந்து நம்ம மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கணுங்கிற ஒரு உன்னதமான கருத்தை நமக்கு அழகா வலியுறுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன செய்யறோம், பீரோல அப்புறம் பேங்க் லாக்கர்ல என்ன பணம், நம்ம சம்பாதிச்ச பணம், நகை, பத்திரங்கள்லாம் வைக்கிறோம். இது எல்லாமே அநித்தியமான பொருட்கள். ஆனா நித்திய பொருளான இறைவனோட திருவடிகளை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து என் தலையில அவருடைய திருவடியை வச்சாரு, அதனால நான் இனிமேல் அவரை என்ன செய்ய மாட்டேன், அந்த திருவடியை எங்கேயும் பிரிஞ்சு போக விட மாட்டேன், நான் பத்திரப்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கறத இவர் அழகாக இந்த பாடல்ல சொல்றாரு. அந்த திருவடியை நம்ம எப்போதுமே மறக்க கூடாது. நேற்றும் நம்ம அதே கருத்து தான் சிந்திச்சோம், நம்ம உயிர் எங்க இருக்குங்கிற கேள்வியை எழுப்பி அது இறைவன் திருவடி கீழே இருக்குங்கிற மாதிரி அந்த பாடலை சிந்திச்சோம். இப்ப இதுல சொல்றாரு நாவுக்கரசு பெருமான் சொன்ன ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அடிகள் நிழல் கீழதன்றோ எந்தன் ஆறு இறைங்கிற, என் உயிர் எங்க இருக்கு தெரியுமா, சுவாமி திருவடி கீழேதான் அப்படின்ட்டு மிக அழகாக சொல்றாரு. அப்போ நம்மோட தலைவனை நாம நம்பணும், அவர் தான் நமக்கு சேம துணையாக இருக்கிறார் என்று நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், அப்புறம் சுவாமி கேட்கிறாரு இல்லையா, பொன்னார் திருவடி கொன்று விண்ணப்பம் கேட்கிறாரு, அதுக்கு நற்றவர் சே திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரின்னு அவரே சொல்றாரு. சரி, இந்த பாடல்ல என் இடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழுஞ்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அழகான ஒரு சொற்றொடரை நமக்கு கொடுத்திருக்கார். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசேட தீட்சை வாங்கி சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அகபூஜை பண்ணிட்டு தான் புற பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உள்ள எது எதை எப்படி எப்படி பாவிக்கணும், உள்ள உள்ள உறுப்புகளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருதய தானம் வந்து பூசை தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பூசா தானம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம். அது இதய தாமரை, அதான் கமலம் மூன்றுன்னு சொன்னார்ல, ஒண்ணு வந்து இதய தாமரை. ரெண்டாவது தியான தானம் எதுன்னா புருவ நடுவுல, இங்கதான் நம்ம இறைவனை வந்து வச்சு தியானம் பண்ணுகின்றோம் அப்படின்ட்டு. அடுத்து அக்னி காரியம் பண்ணணும், அந்த ஓமத்தானம், அது எங்கன்னா உந்தி தாமரையில. உந்தினா என்னது, வயிறு, அந்த கொப்பல் கிட்டக்கதான் அங்க இருக்க தாமரையில தான் நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து ஹோமம் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அந்த அகபூஜை பண்ணும்போது அதுல வருது, அது நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த 6 சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதுல கீழே உள்ள 3 சக்கரத்திலையும் பிற தெய்வங்கள் இருப்பாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய சக்கரங்கள்ல சுவாமி இருப்பாரு அப்படிங்கறதுனால அந்த தானங்களை வந்து எப்படி நாம வந்து சிவ பூஜைக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பூஜையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு. அதனால தன் அதான் கமலம் மூன்றினுள் தோன்றி அப்படின்னு சொல்லியாச்சு, அந்த 3 தாமரைகளிலும் நீ எனக்கு சுடராக எழுந்தருள் இருந்து அருள் சேர் அப்படின்னு சொல்லியாச்சு, அருள் ஒளி பொருந்திய கடல் நீர் பெருக்கா வேற இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட திருவடிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், என்னோட உள்ளத்தை விட்டு நான் நீங்க விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அருளை கடலாகவும், அதான் நீர்பெருக்கு, அருளை கடலாகவும் ஆனந்தத்தை அதில் நிறைந்த நீர்பெருக்காகவும் நமக்கு அழகாக அவர் வந்து உருவகித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதான் அந்த ஞானிகளுடைய ஒரு அனுபவம். நம்மளா உட்கார்ந்திருந்து ஒரு விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் ஞானிகளுடைய கருத்தை சிந்திப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அடுத்த ஒரு பாடல்ல இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடல் இந்த பாடல். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பராய் இந்திரஜால பொய்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்தெய்வ நெறி நான்மறையவர் வீழி மிளலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே அப்படின்னு கேக்குறாரு. இந்த தெய்வத்தை வழிபட்டா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பிறவி பிணிலிருந்து தன்னையே காத்து கொள்ள முடியாத சிறு தெய்வங்களோட வழியில கொண்டு போய் நம்மள சேர்த்துரும். எது அந்த பல வகையான நெறிகளை கேள்விப்படும் போது நம்முடைய கவனமானது அப்படி திசை திரும்பி விடும். இந்த இந்திர ஜாலம் அப்படிங்கிற அதான் மாய பிறப்பரான்னு சொல்லி வச்சு பாத்தீங்களா, இருள் ஆணவம் மாயம் அப்படிங்கிறது வஞ்சனை அதான் நிலையாமை அத சொல்லுது. அப்ப மாய பிறப்பரா இந்திர ஜாலம்னா என்னது, பிறவிக்கு விட்டு நீங்காம நம்ம மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வர்ற மாதிரி. எதுல இந்திர ஜால பொய் தெய்வ நெறி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்திர ஜாலம்ங்கிற சொத்தோட நம்ம திருவாசகத்திலையும் பார்த்திருக்கோம். இந்திர ஜாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கணும். இல்லாத ஒரு பொருளை இருப்பதா காட்டுறது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பொருளை அதை கண்டு கொண்டு இருக்கும் பொருளை காணாதவாறு செய்யக்கூடிய ஒரு வித்தை. அந்த வித்தைக்கு பேரு கண்கட்டு வித்தை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி என்ன செய்யறது, அஞ்ஞானமும் வஞ்சனையும் கூடிய பிறவி பிணியில இருந்து நம்ம அதுல போய் அதுல சிக்காம நிலை பெயரில்லாத தெய்வங்களை எல்லாம் பரம்பொருளா கருதி வழிபடாம அந்த நல்ல வழியில நம்ம நிக்கணும். அப்ப அந்த வழியில போய் நம்ம சிக்காம இருக்கணும். அப்படி நம்மை தடுத்து நமக்கு அருள் செய்து சிந்தாமணி, நமக்கு ஏற்கனவே தெரியும் கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி எல்லாம் விரும்பினதெல்லாம் கொடுக்கக்கூடியவை, இவையெல்லாம் தேவலோகத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க இறைவனையே சிந்தாமணின்னு சொல்லியாச்சு. அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது. சிந்தாமணிங்கிறது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தெய்வரத்தினம் என்று சொல்லுவாங்க, ஒரு கல். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு, ஆதி புராதனா இருக்கக்கூடியவர் அவர் நமக்கு என்ன செய்யறாரு, மெய் தவ நெறி. இந்த சிவநெறி ஒண்ணுதான் மெய் நெறி, அதுதான் ஒரு உண்மை நெறி இல்லையா. அதனால அந்த நெறியதான் நம்ம பின்பற்றணும். திருவாசகத்தை கூட வரும், நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று அழகாக கூத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவின் பாடலானது முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப மற்ற நெறிகள்ல இருந்தா பிறவிக்கு வந்து கொண்டே இருப்போம். சைவ நெறி, சிவநெறி, தவநெறி, மெய் நெறி, உண்மை நெறின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான நெறியின் பால் வந்தால்தான் என்ன செய்யலாம், பிறவியானது நம்மை விட்டு நீங்கும். அப்போ பரமுக்திக்கு நல்ல வழி வந்து சிவநெறிதான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற அஞ்ஞான நெறிகள்லாம் மயக்கத்தோடு கூடியவை, அது வந்து கண்கட்டு வித்தை போன்றவை, அது பிறவியை ஒழிக்காது, அதெல்லாம் பொய் நெறி. அதனால இதெல்லாம் நமக்கு அறிவித்து நம்ம அதுல போய் அதை பின்பற்றாத படிக்கு நம்மளை தடுத்து நமக்கு திருவருள் செய்தது அந்த சிந்தாமணி போன்ற சிவபெருமான். அவரு நமக்குன்னு அருளிய நெறி வந்து ஆகம நெறி, அந்த நெறி தான் உண்மை நெறி. அதுல அவர் வகுத்த மாதிரியே அந்த பதிஞான பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம் என்றால் இறைவனை நாம் காணலாம். அப்படி இருப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பரஞானம் அவங்களுக்கு சித்திக்க பெற்றதால் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர் என்ற சித்தியார் கருத்துக்களுக்கு ஏற்ப அவங்களாம் சிவபெருமான மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த பொருளுமே புலப்படவே படாது, எதை பார்த்தாலும் அதுல எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு பாடுறாங்க இல்லையா நம்ம அப்பர் சுவாமி, அது போல. அடுத்து மிக அழகாக என்ன செய்யணும், ஒரு அடியாரா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார். அக்கனா என்று துவங்குகிறது அந்த பாடல். இந்த பாட்டுல நீங்க வந்து புறச்சமய நெறி, நம்ம பார்த்த பாட்டு வந்து புறப்புறம் புறம் அகப்புறம் அகம்னு நிறைய புறச்சமய நெறிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெறிகள் எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாம். அப்பர் சுவாமி கூட சொல்லுவார், எண்ணில் சமன் தீர்த்து என்னை ஆட்கொண்டார்கான் அப்படின்ட்டு. சமண சமயத்துல இருந்து அவரை மீண்டும் சைவ சமயத்துக்கு மீட்டு வந்தார் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கனா அக்கனான் பாடல் ஆரம்பிக்கு. கனானா கனவு காட்சி. கனவு காட்சியில கனவு காட்சினா எப்படின்னா அது இடையில வந்து அப்படி நம்ம எந்திரிச்சோடனே மறந்து போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இடையே அழியறதுக்கெல்லாம் கனவு காட்சிய ஓமையா சொல்லுவாங்கன்னு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த கனவுல பத்தி நமக்கு செல்வமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. கனவுல கூட பணத்தை பத்தியே சிந்திச்சிரு. அந்த நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவாங்க, மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடி எய்த்தும் பயனிலை ஊமகாள் அப்படின்னு. மாடுன்னா செல்வம். இந்த அழியக்கூடிய இந்த செல்வத்தை மாடா உழைச்சு அதை சம்பாதிச்சு ஓடா தேஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த நிலையற்ற செல்வத்தின் மேல நமக்கு ஆசை தேவையில்லை. பொன்னாசை மண்ணாசை, இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த இவ்வளவு இடம் வாங்கி போட்டுறணும், இத்தனை வீடு கட்டிடணும், இதை புறம் வாடகைக்கு விட்டுறணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடணும், இப்படித்தான் இன்னைக்கு புறம். அந்த காலத்துல தேவைக்கு சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சம்பாத்தியத்தின் மேல பற்று அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிட்டாருன்னு பாருங்க, சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடாவனம் காத்தேனே அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து பெண்ணாசையும் சரி மண்ணாசையும் பொன்னாசையும் சொல்லிட்டு ஐம்பல இன்பம்னு அடுத்தால சொல்லும்போது அதுல பெண்ணாசை வந்துருது. அப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதன் மூலம் நாம இருந்தோம்னா நமக்கு பிறவிக்கு வர்றதை தவிர வேற வழி கிடையாது. பிறவி நீங்கணும்னா உலக இன்பங்களை எல்லாம் வெறுத்து இறைப்பணி புரிய வேண்டும். அப்படி இறைப்பணி யாரெல்லாம் புரிகின்றார்களோ அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதை நான் செய்வேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாம அந்த தொண்டர்களுடைய அடிப்பொடியினை நான் அணிந்து கொள்ள, அவங்க திருவடி கீழே பாத தூளின்னு சொல்லுவாங்க, அடியார்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதத்துக்கு கீழே இருக்க தூளியை அந்த நான் தலையில் அணிந்து கொண்டு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ நல்ல நம்ம என்ன இந்த பாட்டின் மூலம் புரிஞ்சுக்கிடணும்னா, யான் அவமே புக்கிடா வண்ணம் என ஆண்ட புனிதனை வனிதை பாகனை திருவடி நீளனின் கீழ் புகுந்து அடங்கி நிற்கும் அடியாருடைய பொற்பாத துகளை பூசிக்கொண்டு நான் அவனுக்குரிய அடிமை பணியை செய்வேன் என்று மிக அழகாக எப்படி நம்ம இருக்கணும், அதாவது குருலிங்க சங்கம வழிபாடுன்னு மூணு வழிபாட்டை சொல்றாங்க இல்லையா சைவத்துல, அதை வந்து நமக்கு அழகா எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னும் அதுக்கு அடுத்த பாடல ஒரு அரிய செய்தியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த திருவிழி மிளலைங்கிற தலத்துல கொஞ்சம் தங்கி இருந்து, அந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தங்கி இருந்து வழிபட்டு இறைவனோட திருவடிய புகழ்ந்து துதிக்கின்ற அடியவர்களுடைய பாதத்தை இந்திரன் போன்ற தேவர்களும் புகழ்கிற, நாம வணங்குறது ஒரு பக்கம் இருக்கு, தேவர்களும் அவர்களை வணங்குகின்றார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அதற்கும் அடுத்தபடியாக எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின்தோள்கள், எண்ணில் பல்கோடி திரு உரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று ஐநூற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே என்று சொல்கிறார். அதாவது எண்ணிக்கையை கடந்த கோடிக்கணக்கான சிவந்த பாதங்கள், அதே மாதிரி பல முடிகள், நிறைய முகங்கள், நிறைய வலிய தோள்கள், கோடிக்கணக்கான திருவுருவங்கள், கோடிக்கணக்கான திருநாமங்கள், முக்கன் பொருந்திய பல முகங்கள், எல்லாமே அளவோட எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவரை அந்த ஐநூற்று அந்தனர் ஐநூற்றுவர், அந்த தலத்துல ஐநூறு அந்தனர்கள் வழிபடுறாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா பல கோடி நற்பண்புகளை உடையவர்கள். சரி, அப்ப அந்த பெருமான் வந்து நம்மை அடியவராக கொள்ளக்கூடிய அருள் உடையவர், இன்னருள் உடையவர் என்று அவரை பத்தி நமக்கு மிக அழகாக காட்டியுள்ளார் என்று நம்ம பாக்குறோம். ஐநூற்றுவர் அந்தனர் இல்லையா, அது வந்து இப்ப நம்ம தில்லையிலன்னா நம்ம தீஷிதர்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த ஐநூற்று அந்தனர்களையும் அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பக்கத்து அந்த ஊர் பேரை வச்சே வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்படி பலவிதமான முகங்கள், நிறைய முகம், நிறைய தோள்கள் இல்லையா, அப்படி எல்லாமே இருக்குங்கிறதுனால அந்த மூர்த்தியை வந்து நம்ம எப்படி வணங்குவோம் அப்படின்னா மகா சதா சிவம் மூர்த்தி என்று நாம வழங்குவோம் என்று அதை சொல்லிட்டு, அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் சுவாமி செருக்க ஒடுக்குனாரு, தக்கன், வெங்கதிரோன், சலந்தரன், பிரம்மன், சந்திரன், இந்திரன், எச்சன், மிக நெஞ்சு, அரக்கன், புறம், கரி, கருடன், மரளி, மரளிவேள், இவர் மிகை செகுத்தோன் அப்படின்னா வரம்பு கடந்த அகந்தை அவங்களுக்கு எல்லாம். அவங்கள பூரா, அதாவது தக்கன் வேள்வியில தக்கன், அந்த கதிரோன் சொல்லக்கூடிய சூரியன், அப்புறம் பிரம்மன், சந்திரன், இந்திரன், எச்சன், இவங்கெல்லாம் வீரபத்திரரால தண்டிக்கப்பட்டாங்க. வீரபத்திரரும் பத்திரகாளியும் போய் தானே தட்சியாகத்தை துவம்சம் பண்ணுவாங்க. அடுத்து சலந்தாசூரன் வந்து இறைவனோட சக்கரப்படையால் ரெண்டாக அறுபட்டவன். ராவணன் வந்து அகந்தையால கைலேக்கு கீழே கிடந்து வருந்தியவன். அப்புறம் இறைவன் வந்து என்ன செய்யறாரு, முப்புறத்தை, அதான் புறம் அப்படின்னு வருது இல்லையா, அதான் முப்புறத்தை வந்து சிரித்து அழிக்கின்றார். அப்புறம் மன்மதனை வந்து விழித்து அழிக்கின்றார். அடுத்து கருடன், இது கூட இல்ல கரின்னு வருது பாருங்க, கரிங்கிறது வந்து தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானை, அதையும் கொன்றாச்சு. யமன் மரலின்னு வருது இல்லையா, யமனையும் உதச்சு கொன்னாச்சு. இப்போ சிவநிந்தை செய்த கருடனை நந்தித்தேவர் தண்டித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த வகையில இப்படியெல்லாம் எல்லாரோட வரம்பு கடந்த அகந்தையை அழித்தவர் அவர் வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னா திருவிழிமிடலையில இருக்கிறார். அவரை அங்க போய் அவருடைய அழகிய பாத தாமரையில இருக்கக்கூடிய துகளை நான் அணிந்து கொள்வேன், அணிந்து கொண்டு அவருக்கு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடல எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கும் அடுத்தபடியாக, யான் களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. நான் அழைச்சா சுவாமி மறுக்காம கண்டிப்பாக வர வேண்டும், என்னிடம் வர தவறுவாரா, தவற மாட்டார், கண்டிப்பாக வந்து விடுவார் என்று சொல்லுகின்றார். அடுத்து அந்த பதிகத்துல ஒரு நிறைவு பாடல், அது வந்து பாடலங்கார பரிசில் காசு அருளி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாரு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பாட அங்க வந்து அவர் தினந்தோறும் பலிபீடத்துல காசு வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அந்த வரலாற்றை இதுல நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். பரிசு அப்படின்னா வெகுமதி, காசுன்னா படிக்காசு, அந்த உணவுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம்ல படி கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தினந்தோறும் உணவுக்காக கொடுக்கக்கூடிய காசு. அதை வந்து திருவிழி மிளலையில இருக்கக்கூடிய இறைவர்கிட்ட பெற்று சைவ பெருமக்களாகிய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் ஒரு பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் அமுது செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியாக, இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த வரலாறு நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த பாட்டுல அப்படி சொல்லிட்டே வரும்போது, நீ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்தீங்க சரிதான், ஆனா எனக்கு கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை, இப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத நல்ல புகழை உடைய பொன்மயமான கற்பகத்தரு போன்ற சிவபெருமானை கெழுமுதற்கு எவ்விடத்தில், அவர் அடைகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இறைவனுடைய அருளை பெற்று அவருக்கு களி கொடுத்து களிப்படைய வைத்த சேந்தனாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக திருவாவூர்துறை தலத்திற்கும் சென்று, அருமையான ஒரு தலம், கோமுக்தீஸ்வரர், ஒப்பிலாமுலை அம்பாள் இருக்கிறாங்க. அருமையான படரரசு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழேதான் 3000 ஆண்டுகள் திருமூல தேவநாயனார் தவம் செய்து நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை தந்தார். அந்த தலத்துலதான் திருமாளிகை தேவர் தான் நேற்று அவரை பத்தி நம்ம சிந்திச்சோம், நேற்றும் முந்தான நாளும். அது போல அந்த தலத்துக்கு இவரும் சென்று மிக அழகான ஒரு பதிகத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதுல வந்து சுவாமியை வந்து நிரந்தரன், எல்லா காலத்திலையும் நிலைத்திருப்பவன், என்றும் உள்ளவன் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அப்புறம் யாரெல்லாம் நல்ல இறைவனுடைய மெய்ப்பொருளை பற்றி பேசுகின்றார்களோ அந்த அடியார்கள் வணங்க அவர்களுக்கு புகழ் செல்வம் அருள் எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டகை, ஆண்டகைனா சிறந்தவர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 5வது பாடல்ல சிவ சின்னங்கள் எல்லாம் பத்தி சிறப்பா எடுத்து சொல்லி, 6வது பாடல்ல நமக்கு எல்லாம் தெரிந்த முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி திருப்புற சம்ஹாரத்தை பற்றி அழகாக எடுத்து சொல்லி, 7வது பாடல நம்ம மனசு வந்து கல் மனசு, அதை கனிவிக்கிறது சுவாமி தான் அப்படின்னு மிக அழகாக அவரை கருணாலயா என்று விளிக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக, அழிதல் சிறிதும் இல்லாத சிவஞான செல்வம் பெற்ற சாத்தனூர் என்று அந்த தலத்தை சிறப்பிச்சு கூறுகிறார். அப்புறம் ஒன்பதாவது பாடல மிக அழகாக சிவலோக நாயக செல்வமே என்று சிவபெருமான் தான் நமக்கு செல்வம் இல்லையா. அடுத்து நின் மெய்யடியார் மனக்கருத்தை முனித்திடும் முடித்திடும் குன்றமேன்னு சொல்றாரு. அடியார்கள் மனசுல மனத்துள் இருந்த கருத்தறிந்து முடிப்பானேன்னு சொன்ன மாதிரி அழகா அப்படி அழகா சொல்லி, ஆனா அவரை வந்து கோகனத் குன்றேந்தி கோகனத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினான்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் அயனுக்கும் ஆளுக்கும் தெரியாத நெறிய எனக்கு தந்த அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த பதிகம் முழுவதும் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து திருவிடைக்கழி என்ற தலம், அந்த தலத்துக்கு இதுவரைக்கும் இப்ப எட்டாம் திருமுறை வரைக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே பாடல் இருக்கிறது. ஒன்பதாம் திருமுறையில ஒரே ஒரு திருவிசைப்பா இவர் பாடுனது மட்டும்தான், மாலுலா மனம் தந்து அப்படின்னு துவங்குறதுல மட்டும் இந்த பதிகம் வந்து முருகப்பெருமானை, அவர் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி நமக்கு அந்த பதிகத்தை வணங்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அந்தாதி தொடையில இருக்கும் இந்த பதிகம் வந்து ஒரு தலைவி வந்து அதாவது தலைவன் மேல அன்பு கொண்ட தலைவி வந்து ரொம்ப வருந்துற அவளோட துயரத்தை பார்த்து அந்த நற்றாய் இறங்கி பாடுற மாதிரி அந்த பதிகம் ஒரு அகத்துறை பதிகமாக இருக்குன்னு பாக்குறோம். இந்த தலம் வந்து சோழ நாட்டு காவிரிக்கு தென்கரையில உள்ள சிவத்தலத்துல 47வது தலமா இருக்கு. இது தேவார பாடல் பெறாத தலங்கள்ல ஒன்று. இதுல வந்து முருகப்பெருமான் வந்து முதன்மையாக எழுந்தருள் இருக்கிறார். இது தேவயான அம்மையார் வந்து இறைவன்ட்ட திருப்பரங்குன்றத்துக்கு போக விடை கேட்டதாலும் முருகப்பெருமானுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும், அந்த விடை செல்ல விடை கேட்டதுனால விடை இவர் கொன்ற பழி கழிந்ததால் களி விடை களி அதான் திருங்கிறது அடைமொழியாக திருவிடை களி அப்படின்ட்டு ஒரு மகிழமரம் குறாமரம் ரெண்டு இருக்கு. மகிழமரம் சிவபெருமானுக்கும் குறாமரம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த தலத்துல இருக்க சுவாமி பேரு திருக்காமேஸ்வரர், அம்பாள் பேரு திருக்காமேஸ்வரி. ஆனா அம்பாள் வந்து தரங்கம்பாடிக்கு போனதால அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. சுப்பிரமணிய சுவாமி வந்து குறாமரத்துக்கு கீழே யோக நிட்டையில இருக்கிறார். யோக நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் விரும்பி வணங்கக்கூடிய நிலையில அவர் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அவருக்கு இந்த தலத்துல அவர் யோகம் நிலையில இருந்து வழிபட்டதுனால சுவாமி வந்து அவரை முதன்மை பெற்று விளங்கும்படி ஒரு அருள் புரிகின்றார் அப்படிங்கிறத நம்ம அதுல பாக்குறோம். தெய்வயானை அம்மையார் வந்து தவக்கோலத்தோட இந்த தலத்துல எழுந்தருளி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, ஆக அந்த பதிகத்தை அந்த தலத்துல வந்து நம்ம பொதுவாக முருகப்பெருமானை விழித்து அதுல பல இடத்துலயும் வருது. அதுல இரண்டாவது பாடல் அதாவது மூன்றாவது பாடல்ல வந்து கோவினை அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு பாடல்ல திருக்குறா நீளத்தில் நின்ற தூவி நற்பீலி மா மயிலூரும் சுப்பிரமணியன் தானே என்று முருகப்பெருமானுடைய திருநாமத்தை வைத்தே பாடியிருக்கிறார். இந்த பாடல் எல்லாம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விசாகத்திலையும் மற்றும் பொதுவாக வைகாசி விசாகம் அப்புறம் வந்து நமக்கு சஷ்டி இல்லையா, நமக்கு அந்த சஷ்டி எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்து அவருடைய திருப்பெயர் வர்றதுனால இதை வந்து என்ன செய்யலாம், பஞ்சபுராணத்துல திருவிசைப்பாக வைத்து அதை பாடலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, மற்றபடி இந்த இதற்கு அடுத்த பதிகத்துல அவர் வந்து அதுல வந்து பல வரலாறுகள் முருகப்பெருமான் சார்ந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே போகிறார். ஆறாவது பாடல்ல கிரௌஞ்சகிரிய அவரு இது பண்றாரு இல்லையா, அத வந்து முருகப்பெருமான் அழித்த வரலாற்று எல்லாம் நமக்கு அழகா, அதாவது கிரௌஞ்சங்கிற ஒரு அசுரன் வந்து அகத்திய முனிவருக்கு மலை வடிவுல பல தன்னுடைய மாயையால பல துன்பங்களை செய்தான். அதனால அவனை இவர் வந்து அழிக்கிறார் முருகப்பெருமான். அந்த வரலாறு எல்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் எல்லா பாடல்களையும் சொல்லி அந்த பதிகத்தை அவர் நிறைவு செய்கின்றார். மேலும் அந்த பதிகத்தை இந்த எழுந்ததிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும், யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகின்றார்களோ யாரெல்லாம் அந்த தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய இடர் கெடும் என்று மிக அழகாக நமக்கு ஒரு துன்பம் நீங்குவதற்குள்ள ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக இந்த பல்லாண்டு அந்த ஓடாத தேர அவர் வந்து பல்லாண்டு பாடி ஓட வைத்தார் தில்லையில அப்படிங்கிறது வரலாறு. கொடியேற்றும் போது கொடிக்கவி பாடுறதும் தேரோட்டத்துல திருப்பல்லாண்டு பாடுறதும் ஒரு மரபாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல மிக அழகாக மண்ணுக தில்லை, அந்த தில்லை தில்லை வந்து எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் வளர்கணம் பக்தர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வஞ்சகர் போயகல. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, புவனியெல்லாம் விளங்க உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிகின்றார். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர் அப்படின்னு சொல்றாரு. பின்னை பிறவி அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மறுபிறவி. இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம், இதுலயும் நம்ம நிறைய வினையை ஈட்டுறோம். பல பிறவிகளை நம்ம ஈட்டின பல வினைகளும் சஞ்சீதமும் இருக்கு. இப்போ செய்யறது ஆகாமியம், இதுவும் சேர்ந்து சஞ்சீதத்துல போய் சேர்ந்துரும். இந்த பிறவி முடிஞ்ச உடனே அப்படி இருக்கும்போது அந்த மறுபிறவியை ஒழிப்பதற்காக திருவடி ஞானத்தை தந்தவர்க்கு பல்லாண்டு கூறுதும் என்று மிக அழகாக அதிலே கேட்டிருக்கின்றார். இறைவன் வந்து ஆன்மாக்களை பிறப்பித்து வினை கட்ட அறுத்து காப்பாத்துதாரு. பிறவியில புக முடியாத அளவுக்கு அளவில்லாத பேரின்பத்தை அனுபவிக்க செய்து காக்கின்றார். ஆக இரண்டு வகையான காத்தல், அந்த இரண்டு வகையான காத்தல் இந்த பாடல்ல பேசப்பட்டிருக்கு. இறைவன் வந்து பித்தன் என்று அழைக்கப்பட்டிருக்க, இதுல நம்ம முன்னோர்கள் எல்லோருமே பித்தன் என்று பாடியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிண்டு மனத்தவர்கள் தான் புறச்சமய கருத்துக்கள். அது அந்த ஏன் புறச்சமயத்தெல்லாம் விளக்கணும்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா, மாறுபட்ட கருத்துக்கள். அந்த மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா நம்ம மனசும் மாறிடும். அதனாலதான் அந்த நிறைய செருக்குள்ளவர்கள் மிண்டு மனத்தவர்கள்லாம், நீங்கள்லாம் போலாம், மெய்யடியார்கள்லாம் விரைந்து வாமா. மெய்யடியார்கள் யாருன்னா உண்மை ஒழுக்கமும் இறைவன்ட்ட உள்ளன்பும் உடையவங்க. அதாவது பாச நீக்கமும் சிவப்பேரும் ஒருங்கே பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். நீங்க என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் சொல்ற

0: தன் பேரன்பு செலுத்தி இறைவன் பால் நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு, அப்படி குடிகுடின்னு சொல்லியாச்சுன்னா பரம்பரையா, தலைமுறை தலைமுறையா, வழி வழி அடிமையா அவருக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி, ஈசற்கு ஆட்சிமே குழாம்பூந்து அண்டம் கடந்த பொருள், அப்பாலுக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மா நாயின்னு சொல்லுவார். ஏழு உலக கடந்து அப்பால் நிற்கக்கூடிய பேரொளி, அண்டங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கிடுவாரு சுவாமி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அல்லவா, அதனால அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து எப்படிப்பட்டவர், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்றார். பண்டும்னா முற்காலம், இன்றும்னா தற்காலம், என்றும்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிற்காலத்தை இனி எல்லா காலத்தையும் சேர்த்து என்றும் உள்ளது அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் நம்ம அப்பர் சுவாமியும். முன்னவன் கான் பின்னவன் கான் மூவாமேனி முதல்வன் கான் சொல்வார் இல்லையா, அதே மாதிரிதான் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றினேன் மணிவாசக பெருமானை இதேதான் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம சுவாமி எப்படிப்பட்டவர்னா, தோற்றம் அழிவு இல்லாத என்றும் நிலைத்துள்ள பொருள் என்பதை இந்த பல்லாண்டில் கூறி, அவர் அப்படிப்பட்ட பொருளுக்கு நம்ம ஆசையின் காரணமாக நாம் பல்லாண்டு வாழ்க என்று அவரை வாழ்த்தி பாடுகின்றோம் என்று மிக அழகாக சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல நிட்டை, நிட்டைனா என்னது, தியானம், தியானம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் சொல்லி, நமக்கு நிட்டை இல்லா உடல், நீத்து நிட்டை செய்யாத உடலால தியானம் செய்யாத உடலால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவனோட பெருமைகளை இடைவிடாது நினைத்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பவர்களுடைய மனச இறைவன் கோயிலா கொள்வான். அந்த தியான அனுபவம் வந்து நமக்கு ஞானம்ங்கிறத தந்து அதனால உள்ளொளியே பெருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகிறார். நிட்டையில்லா உடல் வந்து பயனற்ற உடல் அப்படின்னு சொல்லி, தன் அடியார்களுடைய ஆணவங்கன்மம் மாயை என்ற மும்மலங்களை கெடுத்து தன்னுடைய திருவருள் ஆகிய புனித நீர்ல மூழ்க வச்சு தன்வயம் ஆக்குவார் இறைவன் என்பதை, என்னை தன்பால் படுத்தானே என்று இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொண்டு, வாழி நான்மறை வாழிய சைவ நூல், வாழி மன்னவர் செங்கோல், மனுநேரி வாழி, நீள்முகில் வையகம் யாவையும் வாழி, வாழி வளநகர் காஞ்சியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இன்றைய சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே எவ்வளவு ஒரு அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியினை தினந்தோறும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை ஆர்வத்துடன் கண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி திம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் shivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: தலம் திரு ஆறு, பதிகை எண் 73, பண் காந்தாரம்.

I'm

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தடுத்தாட்கொண்ட புராணம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: ஆதியும் அந்தமும் இல்லா. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது முதல் திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்ஞன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். பொதுவாக நான்கு அடிகளிலே திருப்பாடல்கள் இருப்பதனாலே திருவம்பாவை திருப்பாடல்களும் சில பதிப்புகளிலே அவ்வாறு பதிவிக்கப்பெற்றுள்ளன. ஆனால் இது தரவு இணை என்று சொல்லியிருப்பதனாலே ரெண்டு தரவுகள், ஒரு தரவுக்கே நான்கு அடிகள் வந்துடும். ரெண்டு தரவுங்கும் போது எட்டு அடிகள். மேலும் எதுகையை வைத்துதான் நாம் அடியை நாம் முடிவு செய்யணும். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லா, ஆதியும் என்று தொடங்குது ரெண்டாவது எழுத்து தீ. அடுத்தது சோதியை அம்பாட கேட்டேன், அதிலே ரெண்டாவது எழுத்து தீ வந்துவிட்டது, எதுகை ஒன்று போல வந்துவிட்டது. ஆகவே சோதியை என்பதை நாம் இரண்டாம் அடியாக கொள்ளலாம். மாதே தே வந்துட்டது, தீ தே எல்லாம் அந்த தகர வரிசை தானே, தானால வர வரிசை தானே, தா தா தி தே இல்லையா. மாதேவன் அடுத்தது வந்துட்டது. ஆக அந்த அந்த தானாவுடைய இனங்களாகவே இருக்கும் ரெண்டாம் எடுத்து போறான். முதல் பாட்டில் அதில் ஆரம்பிச்சதுனால அப்படியே வரும். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாடல்லையும் ரெண்டாம் எழுத்து அப்படி ஒன்று போல வரும். அதை வச்சு நம்ம எதுகையை தெரிந்து கொள்ளலாம். எதுகையை வச்சு அடுத்த எதுகை எங்கே வருதோ அதை அடுத்த அடி என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ. சொன்ன மாதிரி பத்திமையில் முதிர்ந்த அடியார் பெருமக்கள் அவர்கள் யாவருக்கும் முன்னால் துயிலினின்றும் நீங்கி எழுந்து அவர்கள் சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு தம்முடைய தோழிகளை அவர்களுடைய மனைகளுக்கு சென்று எழுப்ப புறப்படுகின்றார்கள். அப்பொழுது உள்ளுரையாக கூறியுள்ள செய்தி போல சத்தியை வியந்து போற்றிக்கொண்டுதான் அவர்கள் எம்பெருமானுடைய திருவருட்சக்தி, சிவபெருமானுடைய திருவருட்சக்தியை வியந்து போற்றிக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அப்போது அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று கொண்டு மா நாங்கள்லாம் வந்துட்டோம் எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்டு அதற்கப்புறம் அவர் எழுந்து வரணும் என்று அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் வரும்போதே எம்பெருமானை பாடிக்கொண்டே தான் வருகின்றார்கள். அந்த ஓசையை கேட்டே அவள் எழுந்து வர வேண்டும் என்பதுதான ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே. அது நீ பாடலை நிறுத்திவிட்டு நீ எழுந்திருன்னு வர தனியா சொல்லணுமா? அதைத்தான் அந்த அந்த ஆதங்கம் தான் அங்கு தெரிகின்றது. பெருமானுடைய புகழை உன்னுடைய செவியிலே கேட்ட மாத்திரத்திலே நீ எழுந்து வந்துவிட வேண்டாமா? அதற்கு பின்பும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? எப்படிப்பட்ட பொருளை பாடிக்கொண்டு வருகின்றோம்? ஏதோ ரோட்டை கேட்கிற சத்தத்துக்கெல்லாம் நீ விழிக்க வேண்டாம். ஆனா நாங்கள் எழுப்புகின்ற ஒளி அது எம்பெருமானை போற்றி பாடக்கூடிய அந்த இசைப்பாடலின் ஒளி. எப்படிப்பட்ட பெருமான்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. தொடங்கும் போதே சிவபெருமானுடைய மாட்சிமினை ஈடு இணையற்ற தன்மையினை எத்துணை அழகாக எடுத்துரைத்து தொடங்குகின்றது இந்த திருவம்பாவை பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதாவது சாத்திரங்களிலே தோத்திரங்களிலே அறிவு பொருள் சோதி என்று குறிப்பிடப்படும். அறிவை ஒளி என்றும் அறியாமையை இருள் என்றும் குறிப்பிடுவது சாத்திர தோத்திர மரபு. ஒளின்னு சொன்னா அது அறிவு, இருள்னு சொன்னா அறியாமை. அறியாமையை இருளாக உருவகம் செய்வர், அறிவை ஒளியாக உருவகம் செய்வர். ஒளியை உடையது சோதி. ஆகவே சோதி என்பது அறிவு பொருள். எம்பெருமானை அறிவு பொருள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இருக்கின்ற முப்பொருள்களிலே பதியாகிய எம்பெருமான் பதிப்பொருள், பதியாகிய எம்பெருமான் மட்டுமா அறிவு பொருள்? பசு என்று சாதி ஒருமையிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த வர்க்கத்திலே இருக்கின்ற உயிர்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் கூட அறிவு பொருள் தானே. பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடம், பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடப்பொருள். பசுவர்க்கமாக இருக்கக்கூடிய உயிர்கள் ஒவ்வொன்றும் அறிவு பொருள்கள் தானே. ஆனா அப்போ அறிவு பொருள் வந்து சோதின்னு சொல்லலாம்னா உயிர்களையும் கூட சோதின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். ஆனால் பெருமானை சொல்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் அவர் தான் இயற்கை உணர்வுடைய பொருள். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி வேறு எவரும் தனக்கு அறிவிக்க வேண்டியதன்றி உணர்த்த வேண்டியதன்றி தானே அனைத்தையும் ஒருங்கே உணரவல்ல பேரறிவு பொருள். ஆகவே பெருமானைத்தான் சோதி என்று சிறப்பாக சொல்வார்கள். அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடுகின்றார். அரும் சோதி பெரும் சோதி. அரும் சோதி என்று சொல்லும்போது உணர்வதற்கு அரிய நிலையிலே பெருமான் இருக்கின்றார். பொறிகள் கரணங்கள் வாயிலாக நாம உலகப் பொருள்களை எல்லாம் அறிகின்றோம். நம் பொறிகரணங்களின் துணை கொண்டு பல புதிய புதிய கருவிகளை உருவாக்குகிறோம். அந்த கருவிகளின் துணை கொண்டு எத்தனையோ நுட்பமான பொருள்களை எல்லாம் கண்டு வருகின்றோம். ஆனால் நம்முடைய கருவிகரணங்களுக்கோ கருவிகரணங்களால் உருவாக்கப்படும் விஞ்ஞான கருவிகள் எவற்றுக்குமோ உட்படாமல் அவை எவற்றாலும் அறிய முடியாத நிலையிலே இருக்கின்றான் பெருமான். ஆகவே பாசஞானம், நாம பொறிகரணங்கள் மூலமாக நமக்கு விளங்கும் ஞானம் பாசஞானம். பாசஞானத்தாலே அறியப்படாத ஒரு பெருநிலையிலே இருக்கின்றார். பாசஞான பற்றை விட்டு அதே சமயம் ஆன்மாவாகிய தம் மீது பற்று வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அந்த நிலை பசுஞானம் என்று சொல்லப்பெறும். அந்த பசுஞானத்தாலும் உலகப்பற்று நீங்கினாலும் தான் என்ற அகப்பற்று நீங்காமல் இருப்பதனாலே அந்த அகப்பற்று மயமாய் இருக்கக்கூடிய அந்த பசுஞானத்தாலும் அறியப்படாதவனாக இருக்கின்றான். பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் அப்பாற்பட்ட பொருளாக அந்த ஞானங்களாலே உணர்வதற்கு அரிய பொருளாக இருப்பதனாலே அருஞ்சோதி என்றார். இதுபோல பெருஞ்சோதி என்றார். சோதி என்பது விளக்கம் செய்வது, தன் ஒளியினாலே விளக்கம் செய்வது. எல்லா உயிர்களுக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதனாலே நிறைந்து எல்லோருக்கும் அறிவு விளக்கம் அருள்வதனாலே அது பெருஞ்சோதி. ஆகவே அருஞ்சோதி பாசஞான பசஞானங்களால் அறிய முடியாத அரிய நிலையிலே இருக்கிற சோதி. அதே சமயத்தில் எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் தருகின்ற சோதி பெருஞ்சோதி. உணர்வதற்கு அரிய நிலையில் இருப்பது என்பது அது ஒரு பெரிய சிறப்பாகுமா நாம எண்ணி பார்க்க வேண்டும். ஒருத்தர் இருக்கிறார், அவரை அணுகவே முடியாது, அவரிடம் பேசி எதுவும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது, அவரை யாருமே சந்திச்சவங்க இல்லை. அப்படிப்பட்ட அரிய நிலையில் இருக்கிறார்னு சொன்னா அவருக்கு புகழ் இருக்காது இல்லையா? குடத்தினுள்ளிட்ட விளக்கு மாதிரி ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டு இருக்க வேண்டிதான். மனிதர்களுக்கும் அப்படிதான். மனிதர்கள்லாம் பலராலும் அறியப்படுபவராக இருக்கணும், அப்பந்தான் அவர் புகழ் பெற்றவர், முக்கியஸ்தர், விஐபின்னு சொல்லப்படும். ஆனா சுவாமி யாராலும் அறிய முடியாத நிலையில் இருக்கின்றார், ஆனால் பெரும் புகழுடையவராக இருக்கின்றார். அது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா? உலகியல் நிலைக்கு மாறான நிலை. அறிவதற்கு அரிய நிலையிலே இருந்து கொண்டு பெரும் புகழோடு இருத்தல். ஏன்னா அவர் அறிவதற்கு அரிய நிலையிலே இருந்தாலும் அவர் அறிந்து ஆகணும், அப்பந்தான் ஆன்மாக்கள் கடை தேர முடியும் என்று ஆன்மாக்களாக நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறது. ஆகையினாலே அவர் அறிவதற்கு அரிய நிலையில இருந்தாலும் அவர் நமக்கு அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய அருளை நாம அனுபவித்துக் கொண்டுதான் வருகின்றோம். திரோதான சக்தியாக மறைப்பாற்றலாக இருந்து கொண்டு நமக்கு பல்வேறு வளங்களை வழங்கிக் கொண்டு வருகின்றார். அதை நாம முன்னை தவத்தின் பயனாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வருகின்றோம். அதனாலதானே இதை மாதிரி சாத்திர தோத்திர சிந்தனைகளெல்லாம் வந்து நாம கலந்து கொள்கின்றோம். ஆகையினாலே உணர்வதற்கு அரிய நிலையில் இருந்தாலும் அவர் பெரும்புகளுடையவராக திகழ்கிறார். அது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பண்பு பாருங்க. ஆகையினாலே அருஞ்சோதி பெருஞ்சோதி, பாசஞான பசஞானங்களால் அறியப்படாத அருஞ்சோதி, அதுக்கு எட்டாத அருஞ்சோதி, எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்ற பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா சோதி. சோதி என்பதோடு அருஞ்சோதி பெருஞ்சோதி ஒவ்வொன்றையும் தனித்தனியா அடைமொழியாக சேர்த்தாதான் ஒவ்வொன்றினுடைய பொருளும் நமக்கு நன்றாக விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா சோதி, அதாவது ஆதி என்பது பிறப்பு, அந்தம் என்பது இறப்பு, பிறப்பிறப்பு அற்ற சோதி. சோதி என்றால் அறிவு பொருள். அந்த சோதிக்கு இத்தனை அடை கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய வாத உரடிகள். அப்பதான் அதனுடைய மேன்மை நமக்கு விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இந்த சோதி என்ற அந்த பெயருக்கு எத்தனை அடைகள்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இப்போ இவ்வளவு அடைமொழிகள் கொடுத்து சொல்லும் போது நமக்கு என்ன ஓர் உண்மை விளங்குகிறது என்று சொன்னால், அப்ப இன்னொரு வகை சோதியும் இருக்க வேண்டும். நீ செந்தாமரைன்னு சொன்னா வெண் தாமரை ஒன்று உள்ளது, அதிலிருந்து பிரித்து காட்ட வேண்டியதான செந்தாமரைன்னு சொல்றோம். இனம் பற்றிய அடை என்று சொல்வார்கள், இனம் பற்றிய அடைன்னு சொல்வார்கள். செந்தாமரைன்னு அப்ப வெண்டாமரைன்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரியான அடை இது. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லா சோதி அப்படின்னா, அப்ப ஆதியும் அந்தமும் உடைய சோதி ஒன்று இருக்க வேண்டும். அரும்ஜோதி என்று சொன்னதுனாலே அத்துணை அருமையாக இல்லாமல் எளிமையான முறையிலே ஒரு எளிய சோதி இருக்க வேண்டும். பெருஞ்சோதி என்று சொன்னதுனாலே சிறு சோதி இருக்க வேண்டும். ஆதியும் அந்த பண்புகளுக்கு நேர் மாறான சோதிதான், ஆனா இந்த சோதிக்கு நேர் மாறாக இன்னொரு சோதி உள்ளது. எப்படி என்றால், ஆதியும் அந்தமும் உடைய எளிய சிறிய சோதி ஒன்று உள்ளது. சோதினா என்ன சொன்ன? அறிவு பொருள். நாம தான் அந்த சிறிய எளிய எளிமையும் சிறுமையும் கொண்ட சோதி பொருள்கள். நாம தான் ஆதியும் அந்தமும் உடையவர்களாக நாம தான் இருக்கிறோம். பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். நம்ம சோதி பொருள் தான், நமக்கு அறிவு இருக்கு, சோதி பொருள் தான், சித்த பொருள் தான். ஆனா பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கின்றோம். ஆதியும் அந்தமும் உடையவராக இருக்கிறோம், எளிமையும் சிறுமையும் உடையவராக இருக்கிறோம். ஆதியும் அந்தமும் உடையவராக இருத்தல் பிறப்பிறப்புக்கு உட்பட்டு இருத்தல். எளிய சிறிய சோதினா, எளிய சோதின்னு சொல்லும்போது என்னன்னா, நாம சோதி அறிவு பொருள் என்றாலும் அறிவிக்கத்தான் அறிகின்றோம். முதல்வன் அறிவிக்க அந்த அருஞ்சோதி அறிவித்தால் தான் நாம அறிகின்றோம். ஆகவே நாம எளிய சோதி தான். எளிய சோதி எளிமை என்பது அறிவிக்க அறிதல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதியா இருக்கிறோம். சிறுமை என்பது பாசச்சார்பு, ஆணவ மலச்சார்பு உடையவராக இருக்கிறோம், அது சிறுமை. ஆகவே ஆதி அந்தம் உடையதா இருத்தல் பிறப்பு இறப்புக்கு உட்படுதலாகும். அருமைக்கு மாறாக எளிய சோதியாக இருத்தல் உணர்த்த உணரும் நிலையிலே இருத்தல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதி, சிறுமையாவது மலச்சார்பு. இந்த தன்மைகள் இல்லாத சோதி எம்பெருமான் ஆகையினாலே அவனுடைய தனித்தன்மையை, உயிர் வர்க்கத்திலிருந்து அவன் வேறுபட்டு இருக்கக்கூடிய உயிர் வர்க்கமாகிய இந்த சோதியிலிருந்து அவன் வேறுபட்டு திகழக்கூடிய பாங்கினை இல்லையா எடுத்து எடுப்பிலேயே உணர்த்துகின்றான். என்ன, நம்ம பார்க்கின்ற எல்லா உயிரினங்களும் பிறப்பிறப்புக்கு உட்படுபவை, ஆதியும் அந்தமும் உடையவை, எளிமையானவை, சிறுமை கொண்டவை. அந்த உயிர் வர்க்கத்தில் யாரையும் நாங்கள் பாடிக்கொண்டு வரவில்லை அப்படின்னா நீ அதை கவனிக்காம தூங்க கூட செய்யலாம். ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச அளவங்க பாடிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கொண்டாடுவாங்க, இதே மாதிரி இவங்க யாரையோ கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சாதாரணமா நாங்க யாரை பாடிட்டு வரோம்? உயிர் வர்க்கத்திலேயே இல்லாத தனிமுதற் பரம்பொருளை, பிறப்பு இறப்புக்கு உட்படாத. பிறப்பு இறப்பு இல்லைன்னா இப்ப வினை இல்லை, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன், பாசஞான பசுஞானங்களால் அறிவதற்கு அறிய அந்த பெருஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். அந்த பெருஞ்சோதியை சார்ந்தால்தான் சிறு சோதிகளாகிய நமக்கு வாழ்வு. பேரொழியா பேரொழியாகிய சூரிய ஒளியை சார்ந்தால்தான் கண்ணொழியாகிய சிற்றொளிக்கு பயன். அல்லது காணும் தன்மை இருந்தும் அந்த தன்மையை அனுபவிக்க முடியாது, அந்த தன்மையினால் பயன் கொள்ள முடியாது. காணும் தன்மையினால் எப்போது நமக்கு பயன்? கண்ணுக்கு கண்ணு எந்த குறைபாடும் இல்லாத நல்ல கண்ணு தான் இருக்கட்டுமே, இருந்தாலும் இந்த கண்ணினுடைய ஒளியானது சிற்றொளி. இதுக்கு துணை செய்வதற்கு பேரொளி வேண்டும். பேரொளியாகிய கதிரவனின் ஒளியோடு ஒன்றி கலக்கும் போதுதான் அந்த கண்ணொளியினால் நமக்கு பயனே கிட்டுகிறது. அதுபோல சிறு சோதி சிற்றறிவுடையவர்களாக இருக்கின்ற நாம் பாசச்சார்போடு கூடி எளிமையான சோதியாக, உணர்த்த உணரும் சோதியாகவும், சிறுமையாகிய பாசச்சார்போடும் இருக்கின்ற நாம் அந்த பாசச்சார்பிலிருந்து விடுபட வேண்டும். உணர்த்த உணர்தல் நம்முடைய இயல்பு, அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் சிவம் தன்னை உணர்த்த நாம் சிவத்தை உணர வேண்டும். அழிந்து போகின்ற பொருள்களை உணர்ந்து மயங்காமல் அழிவில்லாத சிவத்தை நாம அவன் உணர்த்த உணர வேண்டும். அந்த நிலைக்கு உயரணும், அதுதான் பெரும் பயன். இல்லையா? அப்போ கண்ணானது நன்கு காணக்கூடிய கண்ணானது, ஒளி பொருந்திய கண், நல்ல பெரிய கண். அந்த கண்ணானது கதிரவன் ஒளியை சாராமல் மூடி கிடந்தால் என்ன பயன்? அதுபோலத்தான் எளிய சோதியாகிய ஆன்மாக்களாகிய நாம அரிய சோதியை சார்ந்து பயன் கொள்ள வேண்டாமா? அதான் சோதி என்று பெருமானை வர்ணித்தவள் வாழ்த்தடங்கன் மாதேன்னு அந்த பெண்ணை, தான் எந்த பெண்ணை எழுப்புகின்றாளோ அந்த பெண்ணை அவள் கண்ணின் அழகை குறிப்பிட்டு இங்கே பாடியிருக்கின்றாள். வாழ்த்தடங்கன் வாட்டடங்கன், அதை பிரிச்சா வாழ்த்தடங்கன். வாழ் என்ற சொல் நமக்கு வாழ்கிற ஆயுதத்தை தான் நமக்கு அது ஞாபகப்படுத்தும் பொதுவா. ஆனா வாழ் என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள் உண்டு. தொல்காப்பியத்திலே அந்த பொருள் சொல்லப்பட்டுள்ளது. வாழ் என்பதற்கு ஒளின்னு பொருள் உண்டு. ஆகவே தடம் என்பது பெருமை. அந்த கண் பெரிய கண்ணாக இருக்கின்றது. கண்ணை ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்வது சைவ சித்தாந்த மரபு. ஏன்னா கண்ணு காட்டக் காணும் தன்மை உடையது. கண்ணு வந்து கதிரவன் காட்டக் காண்பது. ஆன்மாக்களாகி நாம சிவபெருமான உணர்த்த உணர்பவர்கள். ஆகவே கண் வந்து ஆன்மாவுக்கு ஓமையா சொல்லப்படுவது. கண்ணினுடைய ஒளி ஆன்மாவின் அறிவு போன்றது. கண்ணினுடைய அந்த விசாலத்தன்மை ஆன்மாவின் வியாபகத்தை போன்றது. எனவே வாழ் என்பதனாலே ஒளி குறிப்பிடப்பட்டு ஆன்மா அறிவும், தடம் என்பதனாலே அந்த வியாபகம் குறிப்பிடப்பட்டு ஆன்ம வியாபகமும் குறிப்பிடப்படுகின்றன. அறிவும்

கொண்டிருப்பது மட்டும் நட்பன்று. தன்னுடைய நண்பனிடம் வேண்டாத செய்கை ஒன்று காணப்படுமேயானால் விரைந்து அறிவுறுத்தி அந்த வேண்டாத செய்கையை அவன் விடுமாறு செய்ய வேண்டும். அதுக்கு விரைவாக செயல்படணும். அந்த சமயத்தில் அவன் இன்மொழிகள் சொல்லி கேட்காவிட்டால் வன்மொழிகள் சொல்லியாவது அவனை அந்த வேண்டாத செய்கை செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும். அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டினர். மிகுதினா என்னன்னா அத தேவையில்லாத செய்கைகள், வேண்டாத செய்கைகள், அதுதான் மிகுதி. மேற்சென்று அப்படின்னா முற்பட்டு சென்று, தாமதப்படுத்தாமல் இல்லையா. ஏதோ வேண்டாத செய்கை வச்சிருக்கான், சரி பண்ணட்டும் பார்த்துருவோம் அப்படின்னு காலதாமதம் பண்ணாம இல்லையா, உடனே சென்று அதை தடுக்கணுமா. இன்மொழிகள் கூறுனா அந்த சமயத்தில் கேட்பானா, கேட்க மாட்டான் இல்லையா, சரி சரின்ட்டு போயிடுவான். அப்ப கொஞ்சம் கடிந்து உரைத்தாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் நட்பின் பயன் என்று சொல்கின்ற. அதை நமக்கு நேரடியா புரியல, பரிமேலழகர் தருகின்ற விசேட உரையினாலே நமக்கு புரிகின்றது. அதான் சொல்ற வேண்டாத செய்கை, வேண்டாத செய்கை அது பழியும் பாவமும் தரக்கூடிய, இம்மைக்கு பழியும் மறுமைக்கு பாவமாகவும் விளங்கக்கூடிய செய்கைகள் அதான் வேண்டாத செய்கைகள் இல்லையா. அவை துன்பத்தை தான் பயப்பிக்கும். அதனால அந்த அந்த மாதிரி செய்கைகளை தான் மிகுதின்னு சொன்னார். அதை செய்யணும்னு நினைக்கிறான் நண்பன், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நண்பனுக்கு, ஆக நம்ம நண்பன் இந்த மாதிரி செய்கையை செய்யணும்னு நினைக்கிறான். தெரிஞ்ச உடனே அவன் செய்வதற்கு முன்பே அதை தடுக்கணும், செய்யட்டும் பார்த்துப்போம் அப்படின்ட்டு கூடாது இல்லையா. அதான் மேற்சென்று அப்படின்னார், முற்பட்டு சென்று தடுக்கணும். அப்ப இனிய மொழிகள் கூறுனா கேட்க மாட்டான்னா, கடிந்துரைத்தாவது அதை தடுக்க வேண்டும். அதான் சொன்னார், பழியும் பாவமும் தரும் செய்கை துன்பமே பயத்தலான் வேண்டப்படுவது அண்மையின் அதனை மிகுதி என்றும், அது செய்தற்கு முன்னே மீட்டல் வேண்டுதலின் மேற்சென்று என்றும், இன்சொற்கு மீளாமையின் இடித்தற் பொருட்டு என்றும் கூறினார். பாருங்க ஒவ்வொரு தொடருக்கும் எப்படி பாருங்க அப்படியே பட்டை தீட்டி பிரகாசப்படுத்துகிறார் பாருங்க. இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது, இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது என்று அருமையாக தெரிவிக்கின்றார். அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் அடியார்களுக்குள்ளே இருக்குது. ஆக பாவை நோன்பு காலத்திலே துயிலழ வேண்டிய வைகரை பொழுதிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை எப்படி கடிந்துரைக்கின்றாள் பாருங்க. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். வாழ்த்தடங்கன் என்று அவளுடைய கண்ணை வர்ணிக்கின்ற அந்த இடத்திலே உள்ளுரை கருத்து எப்படி இருக்கின்றது? வாழ் ஒளி, தடம் பெருமை. ஒளி அறிவை குறிக்கின்றது, தடம் என்பது வியாபகத்தை குறிக்கின்றது. அறிவும் வியாபகமும் கொண்ட ஆன்மாவாகிய நீ ஆணவ இருளிலே கிடக்கலாமா? அந்த ஆணவ இருள் தானே விழித்தட வேண்டிய நிலையிலும் உன்னை உறங்குவதை சுகம் போல காட்டுகிறது. ஆணவமனத்தின் இயல்பு என்ன? துன்பத்தை இன்பம் போலவும் இல்லையா, உய்வை தடுக்கின்ற செயல்களை இனிய செயல்கள் போலவும் காட்டுவது தானே அதனுடைய வேலை. அப்ப துயிலிட வேண்டிய நேரத்தில் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விளைவிப்பது தான் அங்கே ஆணவமனத்தின் வேலை. ஆகையினாலே உறங்கி கிடப்பதற்கு அந்த ஆணவ மலச்சார்பு காரணம். ஒருவர் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் உழைத்திருக்கலாம், அதனால் அவரை மீறிய உடல் சோர்வினாலே உறங்கலாம், அது விதிவிலக்கு இல்லையா. அது மாதிரி உடல் நலமின்மையால் உறங்கலாம், அது விதிவிலக்கு. எப்பவும் போதே இருக்கிறோம், வழக்கம் வழக்கம் போல இருக்கிறோம். அப்போ எழுந்திருக்க வேண்டிய இடத்தில் எழுந்திருக்க வேண்டியது தானே இல்லையா. அப்பவும் நம்ம என்ன கூட கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குவது ஆணவ மலத்தினுடைய வேலை. நம்ம கீழ்நிலையில் நிறுத்துவது தானே அதனுடைய வேலை. இந்த சகல நிலையில் அது செய்கிற வேலை அதுதானே. கேவல நிலையில அறிவை முழுமையா மறைச்சுது. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில என்ன பண்ணும்? கீழ்நிலையில நம்மளை நிறுத்தும். அதோ ஞாபக சக்தி என்று சொல்வார்கள். அதோ ஞாமிகா, அதோ ஞாமிகா சக்தி, அதோ ஞாமிகா சக்தி. அதோ என்று சொன்னால் கீழ்நிலை, கீழ்நிலையிலே நம்மை நியமிப்பது அதோ ஞாமிகா சக்தி. ஆகையினால தான் சொன்னார், நீ அந்த ஆணவ மலை, அதான் பழைய திருப்பரந்தி புராணத்தில் மலை இருள் உற்று உறங்காமல். உறங்குவதற்கு என்ன காரணம்? இருள் மலச்சார்பு தான் காரணம். மலை இருள் உற்று உறங்காமல் அந்த மல பரிபாகத்தை விளைவிக்கக்கூடிய பெருமான் அங்கு தடாகமாகவே விளங்குகின்றார். அந்த தடாகத்தில் வந்து திளைத்தால் அது அவன் திருவருளில் திளைத்ததற்கு சமம். ஆகவே அதன் பொருட்டு எழுந்து வா என்று அழைப்பதுதான் திருவம்பாவை என்று அதனுடைய சாரத்தை அருமையாக சொன்னது. ஆகையினாலே வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ உறங்குகின்றாயோ என்பதற்கு உறங்குதலுக்கு சொல்லு பாருங்க, வளருதல் மங்களமான ஒரு சொல். வளருதியோ என்று சொன்னால் இன்னும் நீ துயில்கின்றாயோ, கண் வளருதல்

0: என்று ஒரு சொல்லாக சொல்வார்கள். அதுதான் இங்க வளருதியோ என்றார். இன்னும் உறங்குகின்றாயோ? வன்செவியோ நின்செவிதான், உன்னுடைய செவி வன்மையான செவியோ என்று தோழியினுடைய செவியை பழிக்கின்றான். ஏன்னா ஏன் செவியை பழிக்கின்றான்? அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும், அதையும் அந்தமும் இல்ல, அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வளருதியோ? அரும்பெருஞ்சோதியின் புகழை கருணையினை நாங்கள் வியந்து பாடுவதை கேட்டும் உறங்குகின்றாயே, ஆகவே உன்னுடைய செவிகள் வன்மை கொண்டனவோ என்று சொல்கின்றார். இப்ப பாருங்க, கண்ணு ஒரு உறுப்பு, செவியும் ஒரு உறுப்பு. என்ன, கண்ணு உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? ஆனா பழிப்பு எதற்கு வந்து சேருது? செவிக்கு வந்து சேர்கிறது. கண்ணை பழிக்கவில்லை. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ சொன்னார். வளருதலாம் என்ன, கண் உறங்குதல் தான். ஆனா எந்த உறுப்பை கடிந்துரைக்கின்றாள்? செவியை கடிந்துரைக்கின்றாள். ஏன்னா செவி நன்முறையிலே பெருமானுடைய துதியினை உள்வாங்கி இருந்தது என்று சொன்னால் அதுக்கப்புறம் கண்ணால உறங்கி கிடக்க முடியாது. செவிதான் முதல்ல செயல்படணும். கண் விழிக்க வேண்டிய, கண்ணை வந்து விழித்தட வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு செவிக்கு இருக்கிறது என்பது இதுல தெரியுது இல்லையா? ஆகவே வன் செவியோ நின்செவிதான். உலகியிலே அதான சொல்றோம். ஒருத்தர் சொன்னதை கவனிக்காம இருந்தா சொல்றோம், என்ன உனக்கு செவிடா, என்ன உன் காது அவிஞ்சு போன காதுன்னு காதை பழிக்கிறோம். ஆனா உண்மையில என்னன்னா, காது வந்து ஒரு வாயில், அது ஒரு பொறி தான். ஆகவே காதை பழித்தால் அதனுடைய உள்ளீடான கருத்து என்ன? காதை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறாயேன்னு அந்த உள்ள உயிருக்கு தான் அந்த கண்டனம் இல்லையா? அதை தூளமா சொல்லும் போது காது மேல வச்சு சொல்றாங்க. ஆகவே இங்க கண்ணை கூட சொல்லாமல் என்ன உறங்கி கிடத்தால் அது கண்ணுதான், கண்ணுதான் முதல்ல விழித்தெழணும். கண்ணு விழித்தெழுந்துட்டு அப்புறம் தன்னால படுக்கை விட்டு எழுந்து விடுவாள். ஆனாலும் அந்த காது அதை முறையாக அந்த துதிகளை உள்வாங்கி இருந்தால் அது உணர்வு வந்திருக்கும். கண்ணு விழித்திருப்பாள், எழுந்திருப்பாள். ஆகவே அங்கு காதை, காதுக்கு பொறுப்பு அதிகம்னு தெரியுது. வன்செவியோ நின்செவிதான், ஏன்னா பெருமானுடைய துதியை கேட்டல், கேட்டல் அதாவது ஞான நிலையில் உள்ள படிநிலைகளை சொல்லும் போது என்ன பார்த்தல் என்பதை கூட, தரிசித்தல் என்று கூட ஒரு படிநிலை சொல்லல, கேட்டல் என்பது தான் தொடங்குது. ஞானாசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும். அதான் செல்வத்துள் செல்வம், செவி செல்வம் என்றார். கேட்டல் சிந்தித்தல், கேட்டா அடுத்த சிந்தனை ஓடும். ஆகா அதையும் அந்தமும் இல்ல, அரும்பெரும் ஜோதி. ஐயப்பா, பெருமானுடைய அந்த ஒரு தன்மையை புரிந்து கொண்டாலே அப்ப சிறுசோதியாகி நாம் அந்த பெருஞ்சோதியில கலந்து விட வேண்டும் என்று சொல்லி விரைவாக எழுந்து விடுவாள். அந்த பொருள் உணர்ச்சி அங்க உள்ளத்துல போய் பதியல. ஏன்னா அந்த காது ஒழுங்கா, முதல்ல காது வழியா நிர்விகற்பமா உள்ள நுழைஞ்சாதானே மேற்கொண்டு எதுவும் நடக்கும். அந்த காது அந்த கடமையை செய்யல. அதனால வன்செவியோ நின்செவிதான் என்று இவ்வாறு ஒருத்தி கடிந்துரைக்கவும் மற்றொருத்தி சொல்கின்றாள், நீ நினைப்பது போல் அவள் வன்செவி உடையவளாக அவள் வேண்டுமென்றே தூங்கி கிடக்கவில்லையம்மா. அவளுடைய நிலை அதீத நிலையாக இருக்கின்றது. என்னவென்றால், நீ மாதேவனுடைய நீண்ட திருவடிகளை புகழ்ந்து உரைத்தாயல்லவா, அந்த புகழ் ஒளி இந்த வீதியிடத்திலே கேட்ட மாத்திரத்திலேயே சொல்கின்றாள், மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? மாதேவன் வார்களர்கள், நாம எதை போற்றணும்? ஆதியும் அந்தமும் இல்ல, அரும்பெருஞ்சோதியை போற்றணும். அந்த அரும்பெருஞ்சோதி யாரு? மாதேவன், மகாதேவனாகிய சிவபெருமான். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி என்பது ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத சொரூப நிலை. மாதேவன் என்று சொல்லும் பொழுது நாம ரூபங்களோடு கூடிய தடத்த நிலை. ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பரும் சோதினா நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வரணும்? சிவபெருமான், திருவுருவோடு விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா அந்த சோதி, அரும்பரும் சோதி நாம் ஆலயத்திலே கண்டு வழிபடுத்துவதற்கு வாய்ப்பான ஒரு முறையிலே திருவுருவம் கொண்டு விளங்குகின்றது. ஆகையினாலே நாம ரூபமற்று சொரூப நிலையிலே சொன்னால் அங்க தடத்த நிலையில சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா இந்த பெருமானுக்கு எத்தனையோ தெய்வங்கள், தெய்வ திருவுருவங்கள் எல்லாம் இருந்தாலும் சிவபெருமான் தான் அந்த சொரூபத்தை உடையவன். அரும்பெரும் சோதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுரூபத்தை உடையவன். ஆகவே அந்த சுரூப இயல்பை கேட்ட மாத்திரத்தில் தடத்த இயல்பு நினைவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அடுத்தவள் என்ன பேசுகின்றாள், மாதேவன் வார்களர்கள் என்று சொல்கின்றார். கழல் என்பது திருவடியை குறிக்கும். ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஆபரணம் கழல். கழல் அணியப்பெற்ற பாதத்துக்கே கழல் என்று ஆகுபேராய் வருகின்றது. ஆகையினாலே வார்கழல் சொல்லும்போது நீண்ட திருவடி, நீண்ட கழல். அந்த திருவடியை அடிய முடியும் அறிய முடியாத அளவிற்கு அண்ணாமலையாக திகழ்ந்தார் அல்லவா. ஆகவே திருவண்ணாமலையில் பாடியதற்கு ஏற்ப ஆங்காங்கே குறிப்புகள் காணப்படுகின்றன. மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே, வீதியில இந்த ஒளி ஒளித்த மாத்திரத்துல அவள் தன்னுடைய செவியிலே கேட்டு கேட்டலுமே கேட்ட மாத்திரையிலேயே விம்மி விம்மி மெய் மறந்து விம்மிதமுற்று மெய் மறந்து விட்டாள். அதனாலே என்ன நிலைக்கு உட்பட்டாள், போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு. அமளி என்பது இங்கு படுக்கையை குறிக்கும். அவள் உறங்கி கிடத்த படுக்கையிலிருந்து புரண்டு கீழே அவள் வீழ்ந்து கிடக்கின்றாள். படுக்கை எப்படிப்பட்டது, போதார். போது என்றால் பூ, போதார் என்றால் பூக்கள் நிறைந்த, பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையிலே வீழ்ந்து கிடக்கின்றாள். எப்படி கிடக்கின்றாள், ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். ஆகாள் என்பது ஆகாமல் என்று அதுக்கு பொருள் பண்ணணும். ஏதேனும் ஆகாமல் கிடந்தாள், ஆகாமல் என்று எச்சமாக இருக்க வேண்டியது ஆகாள் என்று முற்றாக இருக்கின்றது. இப்படி ஒரு எச்சம் முற்று போல இருப்பதை முற்றச்சம் என்று வழங்குவர். அதனாலதான் பழைய உரைகள்ல ஆகாள் என்பது முற்றச்சம், ஆகாமல் அல்லது ஆகாது, ஏதேனும் ஆகாது, எந்த செயலும் செய்ய முடியாத நிலையிலே கிடந்தாள். என்னே என்னே, ஆகா இந்த பெருநிலையை எவ்வாறு எடுத்துரைப்பது, என்னே என்னே வியந்து உரைக்கின்றாள். இதே என் தோழி பரிசு, இதுவல்லவா என் தோழியினுடைய இயல்பு. பரிசு என்பது இங்கு இயல்பு, இதுவல்லவா என் தோழியினுடைய முறை இயல்பு. ஏலோர் எம்பாவா, ஏல் ஓர் என்பன அசை சொற்கள். ஏல் என்றால் ஏற்றுக்கொள், ஓர் என்றால் ஆராய்ந்து வார் என்றும் விளக்கம் சொல்வர்களும் உண்டு. எல்லா பாடல்களுக்கும் அந்த அப்படி பொருள் பொருந்துமா என்பது ஆராய்ந்து கொள்ளத்தக்கது. எம்பாவா என்று சொல்லும் பொழுது தாம் வழிபடுகின்ற சிவசக்தியாகிய அம்மையின் திருவுருவினை உள்ளத்திலே கருதி பாடல் தோறும் அப்படி எம்பாவாய் என்று முடிக்கின்ற வழக்கம் இந்த பாடல்களிலே காணப்படுகின்றது என்று ஆதீன மகாவித்வான் தண்டமாணி தேசிகர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மாதேவனுடைய திருவடி புகழ்ச்சியை கேட்ட மாத்திரத்திலேயே, திருவடி சிறப்பினை எடுத்துரைக்கின்ற அந்த புகழ்மொழிகளை, தோத்திர மொழிகளை கேட்ட மாத்திரத்திலேயே பூக்கள் நிறைந்த படுக்கையில் நின்றும் புரண்டு கீழே விழுந்தார். பூக்கள் நிறைந்த படுக்கை என்பது அந்த படுக்கையை மட்டும் குறிக்காமல் உலக போகத்தையே பொதுமையாக குறிக்கின்றது என்று கொள்ளலாம். அதிலிருந்து புரண்டு கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னால் உலக போகங்களை வெறுத்து அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியிலே தன்னுடைய சிந்தனையை நிலையாக பதித்து விட்டாள். என்ன சிவஞான போதத்தில் இந்த உலகம், உலகத்தை அறிந்து நுகர்வதற்குரிய கருவிகள் இவற்றின் மீதெல்லாம் பற்றை விட்ட ஆன்மா சிவபெருமான் திருவடியை சார்ந்துவிடும் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இவ் ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீவாதத்தை அணையும் என்றது. அதற்கு ஏது அருமையா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கின்ற, ஊசல் கயிறற்றால் தாய் தரையேயான் துணையான். மரத்துல ஊஞ்சல் ஒண்ணு கட்டி அதுல ஒருத்தன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான், ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஊஞ்சலுடைய கயிறு அருந்தால் அவனை ஒரு தாயானவள் குழந்தையை தாங்குவது போல இந்த தரையானது தாங்கிக் கொள்கிறது என்று அந்த ஏதுவே சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அவன் அந்த ஊஞ்சலிலே ஆடும் பொழுது ஊஞ்சல் தான் அவனுக்கு, ஊஞ்சல் பலகை தான் அவனுக்கு ஆதாரமாக இருந்தது. அது கயிறு அருந்து விட்டால் இல்லையா, அந்த ஊஞ்சல் பலகைக்கு கயிறு ஆதாரமாகவும் கயிறுக்கு மரம் ஆதாரமாக இருந்தது. அந்த ஊஞ்சல் கயிறு அருந்து விட்டால் அதுக்கப்புறம் ஊஞ்சல் பலகையோ கயிறோ மரமோ அவனுக்கு சார்பாக இல்லை, நேரடியாக தரையே அவனுக்கு தாரகமாக சார்பாக இருந்து தாங்குகிறது. அதுபோல இந்த ஊஞ்சல் பலகை கயிறு மரம் போல இந்த உலக போகங்கள் அவற்றை அனுபவிக்கக்கூடிய கருவிகள், அனுபவிக்கக்கூடிய நான் ஆன்மா என்ற அந்த அகப்பற்று, இந்த புறப்பற்று அகப்பற்றெல்லாம் நீங்கிவிட்டால் நேரடி ஆதாரமாக தாங்குவது எம்பெருமானின் திருவடிகள் என்று மெய்கண்டார் சிவஞான போதத்திலே அருளி செய்துள்ளார். உடலை சார்ந்து உடல் கருவிகள் வாயிலாக உலக அனுபவங்களை அனுபவிக்கும் போதும் அப்பமும் இவை எல்லாவற்றையும் வாயிலாகவும் பரம ஆதாரமாக இருப்பது எம்பெருமானுடைய திருவடிகள் தான் இல்லையா. அங்க ஊஞ்சல் பலகை ஆதாரம், அதுக்கு கயிறு ஆதாரம், அதுக்கு மரம் ஆதாரம்னாலும் அந்த மரத்தை தாங்கிக் கொண்டு பரம ஆதாரமாக இருப்பது நிலம்தான். அந்த கயிறு அறிந்த மாத்திரத்திலேயே பரம ஆதாரமாக இருக்கின்ற நிலமே இப்போது நேரடி ஆதாரமாக ஆகிவிட்டது. ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருந்தவரை அந்த மரத்தின் வாயிலாக, ஊஞ்சல் கயிறின் வாயிலாக, ஊஞ்சல் பலகையின் வாயிலாக அது ஆதாரமாக இருந்தது. அது திரோதான சக்தியாக விளங்கும் ஆதார நிலை. தனுகரண புவனபோகங்கள் வாயிலாக ஆதாரமாக இருப்பது. எப்போது இந்த தனுகரண புவனபோகங்கள் இடத்திலே ஆன்மா பற்றை விட்டதோ அப்போது திரோதன சக்தி அருட்சக்தியாகி நேரடி ஆதாரமாக திகழ்தல் அது அருட்சக்தியாக விளங்கும் நிலை. அதுபோல இங்கு போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையில் விழுந்தார் என்று சொல்லும் பொழுது தனுகரண புவன போகங்களில் மேலுள்ள இச்சையை விட்டால் எப்போ மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்தொழி கேட்ட மாத்திரத்திலேயே அது தீவிரதர சத்தினிபாதம். கேட்டலுமே என்று சொன்னது தீவிரதர சத்தினிபாதம். இது இது மணிவாசக பெருமானின் நிலை. இதுதான் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே வைத்தலுமே இங்க பாருங்க கேட்டலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். போதார் அமளி என்பது துணையான சுற்றங்களாகிய 36 தத்துவங்கள்னு கொள்ளலாம். என்ன தத்துவங்கள் தானே மற்ற உடம்புக்கு உலகங்களுக்கு எல்லாம் ஆதாரம். தத்துவ சார்பு விட்டதுன்னா உடல் சார்பு உலக சார்பு எல்லாமே விட்டதா தான் அர்த்தம். துணையான சுற்றங்கள்னு சொன்ன சுற்றம்னு உலகியல்ல நம்முடைய குடும்பத்தார் சுற்றத்தார சொல்லுவோம். எல்லாம் தத்துவங்களின் வாயிலான உறவு தானே. அப்ப துணையான சுற்றங்கள்னு தத்துவ சார்பு விட்டதுனாலே எல்லாம் சார்பும் விட்டதா தான் அர்த்தம். எப்போ திருவடி வைத்தலுமே இங்க திருவடி புகழ்ச்சியை கேட்டவன அங்க திருவடியை வைத்தலுமே இங்க திருவடியை புகழ்ந்து உரைக்கும் புகழ் மொழியை கேட்டலுமே வாறுகடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி தானே சொல்லியிருக்காரு. அந்த திருவடி திருவடியை வாழ்த்தி பாடிய அந்த வாழ்த்தொழியை கேட்ட மாத்திரத்திலேயே துணையான சுற்றங்கள் என்ற குறிப்பிலே போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கை உலக போகம் போகங்கள் ஐம்புல அனுபவங்கள் அவற்றை விடுத்து அந்த போதாரமளிக்கும் ஆதாரம் இருப்பது தரை. அந்த தரையிலே விழுந்து கிடக்கின்றாள். அது திருவடி தத்துவ சார்பை விட்டு திருவடி சார்பை பெறுதல். திருவடி சார்பை பெற்ற ஆன்மாவுக்கு தன்முனைப்போடு கூடிய எந்த செயலும் இல்லை, எந்த ஐம்புல அனுபவமும் இல்லை. எனவே ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், உலக அனுபவத்திற்கு வர முடியாத ஒரு நிலையிலே தன் செயலற்று கிடந்தாள். என்னே என்னே இதே என்னே என்னேன்னு வியந்து உரைப்பதை பாருங்க. எதை எதெல்லாமோ வியந்து உரைக்கக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு வருகின்றோம் மற்ற இலக்கியங்களில். இதெல்லாம் வந்து பெரியவர்கள் சொன்ன உரைகள். அந்த உரைகளை கற்று மேற்கொண்டு சிந்தித்ததனாலே கிடைத்த ஒரு சில கூடுதல் கருத்துக்கள் இதே. ஆகவே நம்மோடு எழுந்து வரக்கூடிய நிலையையும் கடந்து அதீத நிலையிலே அவள் இருப்பதனால்தான் அவ்வாறு இருக்கின்றாளே ஒழிய அவள் வன்சவியோடு இருந்து கொண்டு வேண்டுமென்றே அவள் வந்து படுத்துக் கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி இன்னொருத்தி தேற்றுகின்றாள். இந்த முறையிலே முதல் திருப்பாடல் அமைகின்றது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நமச்சிவாய. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருவெண்காட்டு திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம் பன்னிந்தளம் பண்வரிசையில் 6வதாக இடம்பெற்றுள்ளது திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 5வது திருப்பதிகம் திருச்சதகம் என்கிற 100 பாடல்களின் தொகுப்பு ஆகும். இது திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் தன் குருநாதனை கண்டு கசிந்து மெய்யுருகி ஓதிய சிறப்பு வாய்ந்த பதிகமாகும். திருவாசகம் முழுக்க ஓத முடியாத அன்பர்கள் இந்த திருச்சதகத்தையாவது ஓதினால் அத்துணை சிவபுண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். பக்தி வைராக்கிய விசித்திரம் என்கிற அமைப்பில் வைராக்கியத்தை சொல்லக்கூடிய பதிகம். நல்ல அடியார் எவ்வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்கு அறிவுறுத்தக்கூடிய மெஞ்ஞான பதிகம் இந்த பதிகமாகும். இதை நாள்தோறும் ஓதினால் நிச்சயமாக ஈசனுடைய அருள் நம்மை வந்து அடையும் என்பது சந்தேகமே கிடையாது. அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகத்தை ஓதுவோமாகுக. இதனுடைய பண் மோகன ராகம். 1வது அமைப்பு மெய் உணர்தல். திஸ்ர நடையில் இப்பதிகமாவது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அன்பர்கள் ஓத வேண்டும் என்பதற்காக இம்முறையில் பாடி பின்பு ஓதுவா மூர்த்திகளின் வழக்கமான திருத்த நடையிலே பாடுவோமாகுக.

0: ஆய் என்னை கண்டு கொள்ளே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

திரு பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பாண்டிக் கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம் திருச்சிற்றம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அருணகிரிநாதப் பெருமான் அருளிச் செய்த திருப்பாண்டிக் கொடுமுடி தல திருப்புகள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 11 திருமுறை கபில தேவநாயனார் அருளிச்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு கச்சி ஏகம்பம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநல்லூர் பெருமனம். ஒளிப்பிழம்பாக தோன்றியருளும் இறைவர் திருமுன்பு அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருவோத்தூர் இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளிச் செய்தமையால் இப்பெயர் பெற்றது. காளிப்பிள்ளையார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளிய காலத்தில் சிவாலய திருத்தொண்டு புரிந்து வந்த சிவனடியார் ஒருவர் வைத்து வளர்த்து வந்த பனைமரங்கள் யாவும் ஆண் பனைகளாகவே இருந்தமை கண்டு அவர் வேண்டுகோளின் வண்ணம் அவற்றை பெண் பனைகளாக்கி காய்த்து பயன் விளையச் செய்ய பதிகம்பாடி அருளினர் என்பது வரலாறு. பூத்தேர்ந்தாயன தொடங்கும் இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்புச் செய்யுளில் குறும்பை ஆண்பனை இன்குலையோத்தூர் என்று அருளிய போது அவை பெண் பனைகளாயின என்பது வரலாறு. ஆலயத்தில் பனை உருவமும் திருஞான சம்பந்த பெருமான் திரு உருவமும் எழுந்தருளச் செய்யப்பெற்று உள்ளன. ஆலய வெளிப்பிரகாரத்தில் தல விருட்ச மேடையில் பனை மரங்கள் உள்ளன. காஞ்சி புராணத்தில் திருவோத்தூர் திருத்தலச் சிறப்பு பேசப்பெறுதல் காணலாம். சுவாமி வேதநாதர் அம்மை இளமுலை நாயகி தீர்த்தம் சேயார் ஆலய வளாகத்தில் உள்ள ஐங்கரக் கடவுள் திருமேனி, அதி அற்புதமான நாகலிங்கேஸ்வரர் மற்றும் உள்ள மூர்த்திகள் யாவும் அற்புதமான கலை கருவூலங்களாகும். கருடன் வழிபட்ட பட்டீஸ்வரர் ஆலயம் நகர் நடுவே உள்ளது. மிக தொன்மையான இத்தலத்தின் வழியேதான் நம் பெருமக்கள் தொண்டை நாட்டிற்குள் எழுந்தருளி தலையாத்திரை மேற்கொண்டு உள்ளனர். சேயாற்றிற்கும் பாலியாற்றிற்கும் இடைப்பட்ட அந்தர்வேதி திருத்தலங்கள் அபரிமிதமான ஆற்றல் நல்குவனவாம். புத்தெர்ந்தாயன எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் வினாவுரை பண் நட்டபாடை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஐயாறு, பண் இந்தளம்.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கொள்ளம்பூது. ஓடத்தில் செல்லும் பொழுது அருளிய பதிகம். ஈரடி மேல் வைப்பு. பண் காந்தாரப் பஞ்சமம். திருச்சிற்றம்ப

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திரு ஆரூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கழுமலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கேசி. இராகம் காம்போதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கழுமலத்து இறைவன் காட்சி கொடுத்து அருளிய போது பாடி அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருமாளிகை தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா திரு

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு உபதேசம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் உபதேச

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திருவந்தாதி. எளியது இது வந்தே ஏழை காழியாதும் அழியீர் அறிவிலீர் ஆ ஒளிகொள்விடற்று

இம்மானை உள் நினைந்த சிந்தையராய் வாழும் திறம் திறத்தால் மட நெஞ்சே சென்று அடைவது அல்லால் பெறத்தான் ஆதியோ பேதாய் நிறத்த இருவடிக்கள் ஏழைக்கு ஒரு பாகம் ஏந்தான் பாகம் ஏந்தான் திருவடிகட்கு சேரும் திருமார்கள் ஏனச்

அராவி வளைத்தலைய அங்குழவி திங்கள் விராவு கதிர் விரிய ஓடே விரவுதலார் பொன்னோடு வெள்ளிப்பு.

இலாத்தலையிலே சூடுவாய் நீ உலகமெல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீ

உதைத்தால் ஓவாதே மாலாய கை மாமத கழித்து மத

அறிவார் பூதப்பால் வில் வேடனாகி விசயனோடேற்ற வல் வேடனான வடிவு வடிவுடைய செங்கதிர்

கடுப்பகலில் வேலையே போல் ஜிலங்குவிழ்நீர் மாலையில் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்குருளே வேங்கிருளே போலும் மிடரு மிடத்தில் விடமுடையீர் உம்மிடத்தை இணக்கி மிடத்தில் விடங்கொள்ளவாரோ மிடத்தகத்து மைத்தாம் இருள் போலும் வள்ளம் அரிதாலோ பைத்தாடும் நும் மார்பில் பா

எதிராய செக்கரினுள் இக்கோலம் செய்தால் முதிராமதியால் முடி முடிமேற்கொடுமதியால் முக்கணால் நல்ல அடிமேற்கொடுமதியோம் கூற்றை படிமேற் குனிய வலமாம் அடிமை கொண்டாடப் பெற்றோம் இனி அவலம் உள்ளோ எமக்கு எமக்கிதுவோ பேராசை எல்வோ தவிர எமக்கொரு

மடப்பா வைத்தல் அருகே வைத்தால் இடப்பாகம் கொண்டாள் மலைப்பாவை.

கருத்தினால் நீ கருதி செல்லாம் உடனே திருத்தல உடனே திருத்தலாம் சிக்க

மறை போலடி அடிபேரி பாதாளம் பேரும் மடிகள் முடிபேரில் மாமுகடு பேரும் கட

செருக்கினால் வெற்படுத்த எத்தனையோ தில் தோழறக்கனையும் முள் நின்றடத்த திருத்தக்க மாலயனு காண மாலயனு காணாது அறத்தி மகிழ்ந்து ஏத்த காலனையும் வென்று

உள்பொடியா நோக்கி தெளிவுள்ள சிந்தையில் சேர்வாய், ஒளி நஞ்சம் உள்ளவா அகுதி இருப்ப உன்னுடைய கண்டம்

இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே, எம்மை புறம் உரைப்பது எல்லை உடையான்

அவள் கண்டாய் வானோர் பிரானாவான் என்று அவள் கண்டாள் அம்பவள வண்ணல் அவள் கண்டாய் மைத்தமல்ல கண்டத்தான் மற்றவள் பால் நல்லெஞ்சே

பொறுப்பல் மகள் மஞ்சு போல் மால் விடையாய் நிற்பிருந்து வேறிருக்க அஞ்சுமோ சொல்லாய் சொல்லாய் அவளோர் குலமங்கை பாகத்தகலாள் இவளோர் சலமகளுள் ஈரே அவள நீர் எல் வணிவீர் எல்

கால் வைத்தோம் மறைத்தே மறைத்துலகம் ஏழினிலும் வைத்தாயோ கல்வே உரை போடும் உன் கை கொண்டாயோ நிறைச்சிட்டுழைத்தெழுந்து நீயரிப்பமோ உலகம் உள்புக்களைந்தெழுந்த செல்வி அழல் அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால்

தெப்பேந்தி இளமுலையாள் காணவோ தீப்படுகாட்டப்பே கணம் அவை வைத்தாங் காணவோ செப்பேன் என

நடக்கில் படி நடுங்குல் நோக்கிற்று செய்வேன் இடுக்கில் உலகமைத்து ஏங்குள் அடுக்க அடுக்க

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் தக்கராகம் முதல் கட்டளை மடையில் வாழ என்ற திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் திருமுறை சிறப்பு, மாகேஸ்வர பூஜையின் சிறப்பு, திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: அரும்பச்சப்பட

ஒரு காலத்துல சாமி எடுத்துக்கிட்டு போறப்போலாம் கோயில்ல கூட நம்ம கொண்டு சாத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். சாத்தி இருப்பார்களோ என்று கூட நான் எண்ணுகிறேன். ஆனா நம்ம நாட்டுல கிடையாது. காசிக்கு போனா நிச்சயமா அந்த வேலையை நாம செய்யலாம். எடுத்துட்டு போற தேக்கத்தை கூட சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிடலாம் இல்லையா? ஆமா, அங்க வச்சுனா தூத் பேடா, அதை கூட சாமி மேல கொண்டு வச்சு நாம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம நாட்டில் இருந்திருக்குமோ என்று கூட நான் நினைக்கிறேன். ஆமா, அரும்பற்றப்பட ஆய் மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ கரும்பற்ற சிலைக்காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையை அரிச்சுட்ட வினையால் அடற்கொண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறுச்சுற்று பல பேசப்படாமலும் திருச்சித்தம்பலம் சென்றடைந்து மீனே உன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முந்தி சிதம்பரத்தை போய் நீ தரிசனம் செய்துவிடு என்று சொல்லுகிறார் என்று எண்ணுகிறேன். இன்னொன்னு, உட்கிடக்கையாக நீ இறந்து போகக்கூடாது. இரவாத யாக்கையை நீ பெற வேண்டுமே ஆனால் நீ சிதம்பரத்துக்கு சென்று விடு, தில்லை அம்பலத்தை வணங்கி விடு என்று சொல்லியிருப்பாரோ என்று கூட நான் எண்ணுகிறேன். நீ தவறாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். அதை வைத்துத்தான் வல்லற் பெருமானும் கூட நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னது கூட இருக்குமோ என்று கூட நான் எண்ணுகிறேன். ஆமா, அரிச்சுற்ற வினையாருடன் குண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறுச்சுற்று பிறப்பேதப்பட முனும் திருச்சித்தம்பலம் சென்றடைந்து உய்மினே அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் சொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் இல்லை மாநக சிற்றம்பலவனார்க்கு எல்லையில் அதோர் அடிமை பூண்டேனுக்கே. என்னுடைய வினை என்ன செய்யும்? மூன்று வினை சொல்லுகிறார்கள். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு வினை, இதுக்கு முந்தி செய்தது ஒண்ணு, அதுக்கு முந்தி செய்தது வினை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த வினையெல்லாம் போக வேண்டுமே ஆனால் திருச்சித்தம்பரம் சென்று அல்லலன் செய்யும் அறிவினையன் செய்யும் தொல்லைவல் வினை தொந்தந்தான் செய்யும் தில்லை மாநகர் சித்தம்பலவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கு. இத இந்த கரூர் மடத்துல கைலை கூறுமணின்னு ஒருத்திருந்தார். இப்ப இருக்கிறவருக்கு மிஞ்சிருந்த மகா சன்னிதானம் ஒரு பத்து பெரியவங்களை நிறுத்திட்டு வினையை அனுபவித்துத்தான் தீரணும். அது நல்வினை என்றாலும் சரி, தீவினை என்றாலும் சரி. நல்வினை என்பது பொன் விலங்கு, தீவினை என்பது இரும்பு விலங்கு. விலங்கு விலங்குதான், இதை அனுபவித்துத்தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் பக்கத்துல நின்ன கேட்டுக்கிட்டவங்கலாம் ரொம்ப பெரியவர்கள், படித்தவர்கள். நான் பக்கத்தில் நின்னவன் உணர்ச்சி வசப்பட்டு என்ன கேட்டு விட்டேன், வினையை அனுபவித்துத்தான் தீரணும்னு சொன்னா கடவுள் வழிபாடு ஏன் அப்படின்னு கேட்டேன். அவரோ பண்டார் சன்னதி, நானும் அவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன ஓதுவர், பேச முடியுமா கேட்கலாமா? இந்த உணர்ச்சி வயப்பட்டு கேட்டுட்டேன். ஏய், யாரா ராமநாதனா கேக்குறான், வா இப்படி. வினையை அனுபவித்துத்தான் தீரணும்னா கடவுள் வழிபாடு ஏன்னு தானே கேட்டேன். கடவுள் வழிபாடு என்பது அது ஒரு மயக்க நெறி. அந்த நெறிக்கு போனால் மயக்க நெறின்னு சொன்னா குடிகார மாதிரி அர்த்தம் இல்லை, அதற்கு போய்விட்டால் இதையெல்லாம் மறந்துவிடும். அதற்குத்தான் கடவுள் நெறி வைத்தார்கள். வினையை என்னமோ அனுபவித்துத்தான் தீரணும், அந்த அனுபவிக்கிறங்கிற எண்ணம் இருக்காது, எல்லாம் கடவுள் செய் அப்படின்னு விட்டுடுவோம் அப்படின்னு வரும் பொழுது இவன் அதை மறக்கிறான் என்று அவர் சொல்லி முடித்தார். அதத்தான் சும்மா தனு வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு என்று சொன்னது கூட அது தானோ என்னது என்று நான் எண்ணுகிறேன்.

உயிர்க்கும் பொழுதெல்லாம் ஊநிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை. இந்த ஊன் உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் அல்லது இந்த ஊன் நிலாவி இருக்கிற வரையிலும் நான் அவனை நினைத்துக் கொண்டு இருப்பேன். நான் நிலாவி இருப்பன் என்னாதனை, தேன் நிலாவிய சித்தம்பலவனார் வான் நிலாவி இருக்கவும் வைப்பரே. சிட்டர்வான் அவர் சென்று மரங்கொழும் சிட்டர்வான் செல்ல சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொட செல்லும் அச்சிட்டர் பாரணுதான்.

ஒரு தடவை சொல்லுவார் அப்பர் சுவாமிகள், தில்லையில் இருக்கிற ஆண்டவனை ஒன்றி நினைத்து விடு. அந்த சிந்தையிலிருந்து மாற்றம் வேண்டாம், ஒன்றிய சிந்தையோடு அவனை நினைத்து விடு. அப்படி நினைத்து விட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த அந்த பாட்டிலேயே அந்த ரிசல்ட்டும் அவர் சொல்றார் என்று நான் எண்ணுகிறேன். ஒன்றியிருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கந்திய காலனை காலார்கடிந்தான் அடியவர்க்கா. தெரியுமா, அப்படி நீ நினைத்து விட்டால் உனக்கு பெரிய துன்பம் எது? யமபயம். அது அவனை தீர்த்து விடுவான் தெரியுமா? அதனை தீர்த்தான் தெரியுமா? ஒருத்தனுக்காக, மார்க்கண்டேய முனிவருக்காக அது உனக்கும் கிடைக்கும் தெரியுமா என்று சொல்லுவது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒன்றியிருந்து நினைவின்கள் தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலார்கடிந்தான் அடியவர்க்கா. சென்று தொடுமின்கள் தில்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஒருத்தனார் உலகங்கற்பொரு சுடர் திருத்தனார் தில்ல சித்தம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அறுத்தனார் அடியாரே அறிவரே விண் நிறைந்ததோர் வெவ்வடலின் உரு எண் நிறைந்த இருவர் கறிவுனா கண்ணிறைந்த கடிபுடி நம்பலத்துழைந்து நின்றாள் ஒருவரே வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்தம் வல்லை வட்டம் முதல் முன்னுடன் மாய்த்தவன் இல்லை வட்டம் திதை கைதொழ்வார் வினை ஒல்லை வட்டம் கடந்தோழுதல் உண்மையே. அந்த தில்லையில போய் ஆண்டவனை நீ பார்த்தாயோ இல்லையோ அது அப்புறமா இருக்கட்டும். சிதம்பரத்துக்கு வெளியிலேருந்து அந்த புவனகிரியிலேருந்து அந்த கோபுரம் தெரிகிறது அல்லவா? இங்க இருந்தபடியே தில்ல சித்தம்பலம்னு ஒரு கும்பிடு போட்டு விடு. அப்படி நீ போட்டு விட்டியே ஆனால் நீ இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போய்விடுமா அந்த வினை? நான் கருத்தர் சொல்லுகிற சட்டம் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. பொய் சொல்ல நினைக்கிறியா? உண்மையைத்தான் சொல்லுங்க. நாவுக்கரசருடைய வாக்கு தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. தேடியும் திருந்தும் காண வல்லரும் மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து அடிபாடும் என்ன

0: மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினம் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிரார்த்தெடுத்தான் முடிபத்திர மிதிகொள் சேவடி சென்றடைந்து உய்மினே நாவுக்கரசர் பதியம் தோறும் கடைசி பாட்டில் ராவணன் மலையை எடுத்தான் கைலை மலையை எடுத்தான் அது தவறு என்று நினைத்த ஆண்டவன் ஒரு விரல் நொதியினாலே அந்த மலை மேல் வைத்தான். அவருடைய கை கால் தலை எல்லாம் தனித்தனியே போய்விட்டு அலறினான். அவன் பாடினான், அவனுக்கு அருள் கிடைத்தது என்று அவன் சொல்ல தவறுவதே இல்லை. நாவுக்கரசர் பதியம் முழுதும் கடைசி பாட்டில் அப்படி இருக்கும். ஒரு சில பதிகம் விடுபட்டிருக்கிறது. அது விடுபட்டிருக்கிற காரணம்
1: செய்வர்கள் அடிக்கடி கேட்ட திருப்பதி. அது
0: அந்த திருப்பதிகத்தில் பாத்தீங்கன்னா கடைசியில் இந்த நிகழ்ச்சி வரல. ஏன் அப்படின்னு கேட்ட
1: அதற்கு விடை ஆண்டவன் அவரை பாட வைக்கல அப்படின்னு சொல்லிவிடலாம். அது சொல்லுன்னா அவருடைய எண்ணங்கள் பூரா நமச்சிவாய மந்திரத்தில் ஊறி இருந்திருக்கிறார் என்று நாம எண்ணி விடலாம்.
0: அதே மாதிரி இன்னொரு திருப்பதிகத்திலும் இல்லை. மாசில் வீணையும் என்ற திருப்பதிகத்தில் கூட கடைசியில் இந்த நிகழ்ச்சியை அவர் சொல்ல விட்டிருக்கிறார். பாடுவதும் விட்டிருப்பதும் எல்லாம் ஆண்டவனுடைய திருவருள் என்றுதான் நாம எண்ணிவிட வேண்டும். விரைவில் தீயினன் பாரிற்படுனை போல் மறைய நின்புடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினாலும் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று முடித்து விட்டார். அந்த திருப்பதியத்தை சென்ற மாதம் நாம் எண்ணி பார்த்தோம். இந்த திருப்பதியத்தில் நிச்சயமாக அதனை நினைவூட்டுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிந்தவரை நீ தவறு செய்ய வேண்டாம், அவனை பாடிவிடு, பாடிவிட்டால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், நீ பாடிவிடு, சோறு வேணுமா கிடைக்கும், அந்த உலகம் வேணுமா கிடைக்கும், பாடிவிடு பாடிவிடுன்னு 10 பாட்டு பாடி வைக்கிறார். ஆமா, அது வரும்போது நாம் எண்ணுவோம். ஆக கடைசி பாட்டுல கூட அவர் என்ன சொல்லுகிறார், மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை

இந்த திருப்பதிகத்தை ஒரு இசை போல அவன் ராஜராஜ சோழன் பாடிக்காட்டி மிகவும் தந்து 10 பாடம் இருக்கிறதா? 8 ஓடியும் இல்லை, மன 8 எழுதியிருக்கிறேன் என்று பாடிக்காட்டினார். அவருக்கு ஏதோ பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். மீண்டும் இது 8 வடிவத்திலே எங்கே கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே மறுபடியும் ஒரு இசை போல அவனை சந்திக்கிறார் ராஜராஜ சோழன். ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை அவர் பாடி காட்டுகிறார் இவர். இதிலிருந்து ராஜராஜ சோழனுக்கு ஆசை வளர்ந்து கொண்டே செல்கிறது. அந்த 8 எடுத்துவிட வேண்டும் என்று, அது கிடைப்பதற்கு என்ன வழி என்று எண்ணுகிறான். அந்த இசை போலவன் ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை பாடி காட்டுகிறான். இப்பொழுதும் சைவர்கள் மகேஸ்வர பூஜை என்று ஒன்று செய்கிறார்கள். அடியார்களை உட்கார வச்சு அவர்களை சாப்பாடு போட்டு அனுப்புறது பேரு மகேஸ்வர பூஜை, அவ்வளவுதான். அடியார்கள் பூஜை அல்லது மகேஸ்வரனுக்கே அந்த பூஜை என்று சொல்லிவிடுறார். இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் சேக்கிரார் பெருமான். இந்த மகேஸ்வர பூஜை என்பது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பாடல். அது கொண்டு வந்து அந்த அடியார்களை அழைத்து கொண்டு வந்து குலாவு பாதம் விளக்கிய வாசற்படியில அவங்களை நிறுத்தி தண்ணீர் விட்டு அவர்களுக்கு காலெல்லாம் நன்றாக அலம்பி அதுல பரிசுத்தமாக்குவது என்பதுதான் முக்கியமான பொருள். வேற ஒன்று இருக்கிறது அது வேண்டாம். அவருடைய திருவடியை பரிசுத்தமாக ஆக்கி அந்த தண்ணீரை, அவர்களுடைய திருவடியை அலம்பிய தண்ணீரை தலையிலும் தெளித்துக் கொண்டு உள்ளுக்கு சாப்பிடுகிறவர்களும் உண்டு. ஆமா, கொண்டு வந்து மனைத்து கொண்டு குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடையே வைத்து. ஆசனம் என்பது பலகையினால் செய்யப்பட்டது, அது அவர்களை உட்கார வைத்து அருச்சனை செய்த பின் அவருடைய திருவடியை மலர்கள் கொண்டு அரிச்சித்து உண்டினாலு கொண்டு வந்து மனைப்பு கொண்டு குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அரிச்சனை செய்த பின் உண்டினாலு இடத்திலாறு சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்பது தெய்வ சேர்க்கிறார் பெருமானுடைய பாடல். இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா, இன்றும் இருக்கிறார். அப்படி அவர்கள் செய்துவிட்டால் அந்த அடியார்களுக்கு சோறு போட்டு விட்டால் ஆண்டவனே ஒரு நாளைக்கு அதனை சாப்பிடுவதற்கு அந்த இல்லத்துக்கு வந்து விடுவான். அதுதான் சிறுத்தொண்டர் கதை. அடியார்கள் தந்தோறும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்கள். இதனை பார்க்கணும்னு நினைத்தான் ஆண்டவனே வந்தான் இல்லையா? ஆமா, அடியார்கள் சோறு போட்டதுனால ஆண்டவன் வந்தான். உண்டு உண்டு உண்டுன்னு போட்டோம், அவன் வந்தான். நாம இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவனும் இல்லை வர்றதில்லை, பயப்படுறான் இல்லையா? ஆக அந்த அடியார்களை உட்கார்ந்து இப்படி பூசை செய்யும் பொழுது இப்பொழுதும் இந்த அன்னம்பாலிக்கும் தேவாரம் சொல்லுவது என்பது வழக்கத்திலே இருக்கிறது. அது இன்னும் மாறிவிடவில்லை, நிச்சயமாக இருக்கிறது. இந்த அன்னம்பாலிக்குங்கிற தேவாரத்தை சொல்லி, பெரிய புராணத்தை சொல்லி, விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஐயா உணவு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வழக்கம் இன்றும் இருக்கிறது. மடாலயங்கள்ல நிச்சயமாக இருக்கிறது. ஆமா, நாம வீட்டிலையும் நாம் இதை தினந்தோறும் அப்படி செய்து விட்டோமே ஆனால் நமக்கு நல்லது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். மடாலயங்கள் அப்படி செய்வதனாலதான் இப்போ இந்த மடாலயங்கள்ல இருக்கிற சாப்பாடு எவ்வளவு மட்டமாக இருந்தாலும் அது ஒன்றும் உடம்புக்கு செய்வதில்லை. ஒண்ணும் தருமபுரம் மடத்துல ஒரு ஐயங்கார் ஒருத்தர் மேனேஜரா இருந்தார்,
அவர் ரிட்டையர்ட். இந்த கைலக்குருமணியில் இருந்த மகாசன்னிதானம் ஒரு நாள் அந்த ஐயங்காரை கூப்பிட்டு, ஐயங்கார் சாப்பிட்டாச்சா, நான் சோறு தின்னு 50 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது சாமி அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். சோறு தின்னு எனக்கு தெரிக்கிறது இல்ல, தீர்மானம் ஆகிறது இல்ல, அதனால பலவிதமான தொந்தரவுகள், அதனால நான் சோறு தின்னுறதே 50 வருஷம் வச்சுட்டேன். ஏன் சரி, இன்னைக்கு போய் பெரிய மகரிஷிகள் தபசிரேஷ்டர்கள் உமரகுருபர முனிவர் முதற்கொண்டு உன்ன இடம் தெரியுமா, இந்த தருமபுர மடத்து பந்திக்கட்டு மகேஸ்வர பூஜை நடக்கிற இடம். ஆமா, குமரகுருபரர் வந்து தருமபுர மடத்து சிஷ்யர் தானே, அவர் சொல்லுவார், உன்னுடைய பந்திக்கட்டுல நான் சாப்பிட வேண்டாம், உன்னுடைய அடியார்கள் சாப்பிட்டு விட்டு வெளியிலே போடுகிறார்கள் பாருங்கள் எச்சில் இலை, அதனை நக்கி சாப்பிடக்கூடிய நாய்ப்பிறவி எனக்கு கொடு, அது போரும் என்று கேட்டாராம் அவர். ஆனதுனாலே ஐயங்கார் சுவாமி, நீ இந்த பந்திக்கட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடு, பயத்துல உனக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது என்று சொன்னார் இந்த கைலக்குருமணி. நான் கிட்ட இருந்தேன். இந்த ஐயங்கார் என்ன பண்ணார், அது செய்வமிடம், அதனால அவர்கள் உண்ணுவதில்லை, அதற்காக நமக்கும் குறைவில்லை அவருக்கும் குறைவில்லை. என்ன பண்ணினார், இது உடல்நிலையாக சரியாக இருக்கும் சொல்லணும்னு போய் உட்கார்ந்து சாப்பிட்டார். அதுலேருந்து அவர் மேலே விட்டு போறவர்களும் இங்க சாப்பிட்டு இருந்தார், எனக்கு தெரியும். அது மாதிரி இந்த அன்னம்பாரிக்கும் தில்ல சிற்றம்பரங்கிற தேவாரம் பாடினால் சோறு கிடைக்கும் என்பது மாத்திரம் அல்ல, என்றைக்குமே நீ சோறு சாப்பிடக்கூடிய தகுதி உனக்கு கொடுக்கும் அந்த தேவாரம். சில பேர் சோறு சாப்பிடுறவங்க பார்த்தீங்கன்னா சோறு சாப்பிடாதேன்னு விடுறான், அப்படியே சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுங்கிறான் இல்லையா, அவன் எத்தனை வேளானாலும் நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தகுதி உனக்கு கொடுக்கும் இந்த அன்னம்பாரிக்கும் தில்லு சிற்றம்பலம் தேவாரத்தை சொல்லி சாப்பிட்டு விடு, என்ன கஷ்டம், இதனால நமக்கு என்ன நஷ்டம், சோறு வச்சு விட்டு அவ உள்ள போய் அந்த சாம்பார் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த அன்னம்பாரிக்கும் தில்லு சிற்றம்பலம் அன்னம்பாரிக்கும் சொல்லிவிட்டு சாப்பிடுறதா, என்ன என்ன குறைவு இருக்கிறது அல்லவா. ஆமா, அப்படி செய்கிற வழக்கம் நமது சைவர்கள்டே இருந்தது. எங்கேயோ ஒரு சில சைவர்கள் இன்னும் அதனை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த அற்புதமான தேவாரத்தை பாடி காட்டினான் ஒரு இசை புலவன் காளிதாசன். மறுபடியும் இன்னொரு புலவன் வந்தான். அவன் வந்து, ஐயா, நான் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிற திரு நெடுங்கலம் என்ற கஷேத்திரத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்ன. அப்படியா, எனக்கு ஒரு தேவார திருப்பதிகம் தெரியும், அது திருஞான சம்பந்தருடைய தேவாரம் அது. அப்படியா, முன்னே ஒரு பெரியவர் வந்தார், அவர் அப்படி தேவாரம் என்று ஒன்று பாடி காட்டினார். இது திரு நெடுங்கலத்திலிருந்து வருகிறீர்களா, திருஞான சம்பந்தர் தேவாரமா பாடி காட்டுகிறீர்களா என்று கேட்டான். அந்த பெரியவர் பாடி காட்டினார் ஒரு திருப்பதிகத்தை.

அறையுடையாயின் வேதத்தை உடையவனே என்று பொருள். எனக்கு தெரிந்த பொருள் சொல்றேன், என்ட்ரன்ஸ் பொருள். தோலுடையாய், அவனை தோல் போர்த்துக் கொண்டிருக்கிறான், புலித்தோலையும் போர்த்துக் கொண்டிருக்கிறான், யானைத்தோலையும் போர்த்துக் கொண்டிருக்கிறான். ஏன் புலித்தோலை போர்த்துக் கொண்டிருக்கிறான், யானைத்தோலை ஏன் போர்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சந்தர்ப்பம் வரும்போது நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். மறையுடையா

0: சடை மேல இந்த மூன்றாம் பிற சந்திரனை சூடிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் ஏன் என்று நான் பின்னாலே உங்களுக்கு நினைவூட்டுவேன். கையிலே மானும் மழுவும் வைத்துக் கொண்டிருக்கிறான், உடுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறான், நெருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறான். இடது கையிலே மான் இருக்கும், வலது கையிலே மழு இருக்கும். வலது கையிலே உடுக்கு இருக்கும், இடது கையிலே நெருப்பு இருக்கும். இந்த உடுக்கையும் நெருப்பும் மானும் மழுவும் எல்லா ஊர்லயும் எல்லா சாமிகிட்டையும் இருக்கும். ஆனா ஒரு ஊர்ல இருக்காது. அது எது? ரைட்டு. எங்கேயோ நான் மேடையில் சொன்னதை சொல்லிக்கல, இல்ல நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ரெண்டு சந்தோஷம், தெரிஞ்சிருக்கிறது சந்தோஷம். சீர்காழியில திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமிக்கு மானும் அழகும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அது ஆதிமூர்த்தி. இந்த மானும் அழகும் நெருப்பும் உடுக்கையும் யானைத்தோனும் புலித்தோனும் இடையிலே வந்தது. எனக்கு கலைமாமன் இன்னொரு பட்டம் உண்டு. அது இந்த ஜனாதிபதி கொடுத்த விருது உண்டு. இதே தமிழ்ச்சகத்தில் எனக்கு இசைப்பேரணி பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இடையில வந்தது தானே? நான் பிறக்கும் போதே வந்தது இல்ல, இடையிலே வந்தது. அது போல இந்த மானும் மழுவும் புலித்தோரும் யானைத்தோரும் சிவனுக்கு வந்தது இடையிலே வந்தது. அவன் தூய மூர்த்தி, அவன் கையில ஒண்ணும் கிடையாது. ஆமா, அப்படி இருக்கிற மூர்த்தி தான் சிதம். இதுல சீர்காழியில இருக்கிற திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமி மானும் மழுவும் உடுக்கையும் நெருப்பும் இல்லாமல் இருக்கு. இந்த தூய மூர்த்தி, அந்த மூர்த்தியினுடைய அருள்னாலதான் கல்யாண சம்பந்தர் பிறந்தார். அந்த மூர்த்தியை வேண்டித்தான் சிவபாதை வேண்டினார். அந்த மூர்த்தியை எனக்கு ஒரு குழந்தை கொடு. ஏழாவது நூற்றாண்டிலே நாடு இருந்த நிலை உத்தாட்டம் விடுவோம்னா அடிப்பான். இப்ப கூட அடிக்கிறோம். நானே அடி வாங்கியிருக்கிறேன். ஆமா, இப்ப உங்களை பார்த்தா சைவரா வேற ஒரு மதத்தவரான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆமா, என்ன என்ன பார்த்தா உடனே தெரிஞ்சுவான் இல்லையா? ஆமா, இதே மன்றத்துக்கு பக்கத்துலயே என்ன விரட்டிட்டு வந்தவனும் உண்டு. இதே மன்றத்துக்கு பக்கத்துல கூட. ஆமா, வேற்று மதத்தவர்கள் அன்று அங்காவது ஜாஸ்தியாக இருந்தது. ஏழாவது நூற்றாண்டுல கோயில்ல இருக்கிற சிவலிங்கத்தை முதற்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் புதைத்து விடுகிற அளவுக்கு மதவெறி இருந்தது ஏழாவது நூற்றாண்டுல. அந்த மதவெறியை போக்குவதற்கு எங்களால் முடியவில்லை. சாஸ்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள், இசை விற்பன்னர்கள் இருந்தார்கள், எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. சிவபாதகிருதையர் போய் கேட்டார் அந்த சாமிய, சுவாமி இந்த சமணர்களை பௌத்தர்களை எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணி இல்லை, வலிமை இல்லை, திடம் இல்லை. நீ ஒருத்தரை உண்டாக்கி கொடு. எப்படி சூரபத்மாவை அழிப்பதற்கு முருகனை உண்டாக்கினாயோ அதே போல எங்களுக்கு இப்பொழுது வேறொரு ஒருத்தரை அனுப்பி கொடு, அவனால இந்த மதத்தை வாட வைக்க கொடு என்று கேட்டார் சிவபாதகிருதையர். என்று கேட்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. பெரிய புராணம் தான் நமக்கு ஆதாரம் இல்லையா? ஆமா, அந்த குழந்தை வந்துதான் இந்த சமுதாயத்தை வாழ வைத்தது. விஞ்ஞான சம்பந்தம் இல்லையே இந்த சைவ மதம் ஏழாவது நூற்றாண்டோட தீ வச்சிருப்பான், அழிந்து போயிருக்கும். ஆமா, அதைத்தான் கேட்டார் சைவ எல்லப்ப நாவரர் என்று ஒரு பெரியவர். கோயிலே இருந்திருக்காதுரா? திருநீர் இருந்திருக்காதுரா? தெரியுமா? ஆமா, அஞ்செழுத்து இருந்திருக்காது தெரியுமா? இவர்கள் தான் வாழ வைத்தார்கள் என்று நினைவூட்டினார் சைவ எல்லப்ப நாவரர் அல்லவா? அந்த மூர்த்திக்குத்தானே இதெல்லாம் கிடையாது.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் சீர்காழி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மூன்றாவது திரு பிரமபுரம் பண் சீகாமரம் பக்கம் 35.
2: தமை காக்கும் கருணையினாய ஓம் என்று மறை பயில்வார் பிரம

நின்றாய் உய்வதனை வேண்டுதியே. அன்னம் சேர் பிரமபுரத்து ஆரமுதை எப்போதும் பண்ணும் சீர்வாய் அதுவே பார்கண்ணே பறிஞ்சிடவே. சானாளின்றி மனமே சங்கைதனை தவிர்ப்பிக்கும் போனாலும் திருவடிக்கே கொழுமலர் தூயத்தனையும் தேனாலும் பொழில் பிரமபுரத்து உறையும் தீவனனே. நானும் நியமம் செய்து அவன் சீர் நவின்று ஏற்றே. கண்ணுதலான் மின்னேற்றான் கமசடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன் பேர் பல உடைய விண்ணுதலா தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே. எங்கேனும் யாதாகி புறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேரி குங்கேயும் மலச்சோலை குளிர் பிரமபுரத்து உறையும் சங்கே ஒத்து ஒளிர்மேரி சங்கரன் தன் தன்மைகளே.

வரித்தோலுடையான் உரை பிரம உறந்தன்னை தரித்த மனம் எப்போதும் பெறுவார் தாம் தக்காரே கரியான்.

திரமபுரம் சேர உரியார்தாம் ஏழுலகும் உடனாள உரியாரே உடையிலார் சீவரத்தார் தன் பெருமை உணர்வறியான் உடையிலார் வண்தலைக்கை மூர்த்தியாம் திருவுருவ பெடையிலார் வண்டாடும் பொழில் பிரமபுரத்து உரையும் சடையிலார் வண்பிறையார் தாழ்பணிவார் தக்காரே தன்னடைந்தார்க்கருவானே தத்துவனை கல்நடைந்த மதில் பிரமபுரத்தி உரையோ காவலனை முன்னடைந்த சம்பத மொழி

நம்முடைய சேக்கிராருடைய அந்த வரலாற்றை சூழ்ச்சி போனால்தான் விளங்க. இப்போ இப்போ வரலாறும் நமக்கு தெரிந்து கொண்டே வரும். குளத்தங்கரைக்கு போயிட்டு குழந்தை அழுதது. அழுத உடனே பெருமான் உமையம்மையோடு கூட வந்து பால் கொடுத்தார். உள்ளே இதுவரை நீராடி கொண்டிருந்த தந்தையார் மேலே கரையேறியவுடன் வா என்று அழைக்கின்ற பொழுது பால் வால் வடிந்ததுனால யார் கொடுத்ததுன்னு கேட்டார். ஒரு கால் இந்த பால் தொடச்சிருந்தான்னு வச்சுங்க, நம்ம தேவாரமே இல்லை. அவர் அந்த தொடக்காதனாலதான் தோடைய செவியிலே வந்தது. நல்லா தொடச்சு வச்சுங்க, சரி வாராஜான வீட்டுக்கு போடுவோம். அப்படி இப்படி தொடக்காம இருந்ததுதான் யாருன்னு கேட்ட உடனே தோடைய செவியன் பாடி பாடி நிறைவுப்படுத்தின உடனே இவர் அப்படியே தன்னை அடங்கி இருந்துட்டார். உடனே அந்த குழந்தை அந்த கொடுத்த இடத்திற்கு சென்றது. யார் அங்கிருந்து வந்தா, அங்கே தோணிபுரத்து ஈசன் குளத்தங்கரைக்கு வந்து பால் கொடுத்தார். மீண்டும் தோணிபுரம் போயிட்டார். மீண்டும் இவர் தோணிபுரம் சென்று இதோ உமையோடு இருந்தானே, உமையோடு இருந்தானே என்று பாடிய பிறகு என்ன ஆயிட்டனர், நேரா அப்புறம்தான் வீட்டுக்கு போற. அந்த வீட்டுக்கு போறது எப்படி, பதியத்துல இருக்குமா? பதியத்துல இருக்காது, வரலாறுல அது மாதிரி போறார். போனா அதுக்காக ஒரு 20 பாட்டு எடுத்துக்கிறார் திருஞான சம்பந்தர் வரலாற்றுல. எது இந்த தன்னடைந்தா, இது இப்ப இந்த இது முன்ன படிச்சமே உமையோடு இருந்தானே படிப்பார். வீட்டுக்கு போனா போகும்போது அடியவர்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே பருவி போச்சு. இந்த சிவபாதிரி வீட்டுல குழந்தை, ஆமா அந்த தம்பி சின்ன பையன், ஆமா ஞானம் பெற்றுதான் அடிய, ஆமா இப்படி எல்லாம் ஒரே உலகத்துல இருந்தது. இங்க ஒரே ஒரு சிறு குறிப்பு, நீங்க எல்லாம் நம்ம நீண்ட ஆண்டுகளாக நம்ம இதெல்லாம் நினைச்சவர்கள் தான், ஒன்னு யாரும் புதியவர்கள் புத்தடியார் இல்ல, பழகடியார் தான் இல்ல, சிவகாசி பழகடியார் தான். இப்ப இவருக்கு முதல் பதியத்தை என்ன பண்ணார், ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்தன்னு பண்ணார்ல. இந்த ஞான சம்பந்தங்கிற பெயர் அப்பா அம்மா வச்சதா? வச்சதா சொல்லல, செய்கல. ஆனா இவர் தான் பாடுறா, தோழிய செய்யன் பாடும் போதே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். அப்ப ஞான சம்பந்தன்கிறது யார் வைத்தா? ஞான சம்பந்தன் இப்ப யார் பேர் வச்சாங்களான்னு சொல்லவே இல்லை செய்கிறார். இவர் முதல் பதியம் பாடின உடனே ஞான சம்பந்தன் உரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தொழில் திருநெல்விதானம் பாடிவிட்டார். அப்ப யார் ஞான சம்பந்தம் பேர் வச்சது? அப்பா அம்மா வைக்கலன்னு தெரியுது. என்ன நடந்திருக்க வேண்டும்? ஒரு யூகம், யூகம்தான் இதெல்லாம் பெரிய நம்ம பெரிய மேதைன்னு அர்த்தம் இல்லை, இதுதான் முடிவுன்னு சொல்லவும் இல்லை. அந்த உமையம்மை வந்தவங்க பால் கறந்து சுவஞானத்தோடு கலந்து

0: கொடுத்தாங்கல்ல, கொடுத்தாரு சாப்பிட்டார். சாப்பிடும்போது தாய் தானே, அதனால வாயப்படுத்த நல்ல அருமையா ஞான சம்பந்தம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். யாரு அம்மாவே சொல்லியிருக்கணும். எதே அப்படி கொஞ்சம் போய் ஞான சம்பந்தம் அப்படி உலகத்தை அப்படி கிள்ளிட்டே போயிருக்கணும். எனவே ஞான சம்பந்தம் ஒரே செய்த திருநறிய தமிழ் வல்லவர் சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா வச்சதா சொல்லலை. மீண்டும் பாருங்கள், எண்ணுங்கள், அம்மை போகின்ற பொழுது அப்படி சொல்லியிருக்க வேண்டும், சொல்லியிருக்க அப்படி இருக்கு. சரி போட்டு பிறகு இது முடிஞ்சு உமையோடு இருந்தானேன்னு பார்த்ததா பாட்டுட்டு நேராக வீட்டுக்கு புறப்பேன். புறப்பட்டா முன்ன பார்ப்ப புள்ள போகுது தான் போய்ப்பறேன். அடியவர்களுக்கெல்லாம் ஊரே திரண்டு போச்சு. அதெல்லாம் ஒரு 20 பாட்டை வச்சு பேசுற திரண்டா அப்படியே எங்க ஞான சம்பந்தன் வாழ்க, வாழகா வாயன் வாழ்க, இருக்கவே இருக்கா இதெல்லாம் சொல்லி எல்லாம் அங்கே இருக்கிற அந்த அடியவர்கள் அந்த சட்டை கிடையாது, துண்டு தான் மேலே போட்டுவாங்க. துண்டை என்ன மகிழ்ச்சி வந்ததுன்னா விசிறுவாங்களா அப்படி, ஆ ஞான சம்பந்தன் வாழ்கன்னு. இது இது அது அப்படியே அந்த அந்த பேசி பானம் வரைக்கும் உயர்ந்துதான் உயர்ந்து போச்சான். இப்படி எல்லாம் சென்று வீட்டுக்கு சென்றார். இப்பொழுது இன்னைக்கு ஞானம் உண்டது முடிந்தது. மறுநாள் காலை, மறுநாள் காலை புறப்பட்டு வருகின்ற பொழுதுதான் இப்ப படிச்ச பதியம் பாருங்க. இந்த பதியம்
1: எம்பிரான்,
0: எம்பிரான் ஆவானுங்கிறத படிக்க சொன்னது. அப்போ முதல் நாள் பாடிய பதியம் தோருடைய செவியன் நரவ நிறைவன்று. இப்ப இந்த இரண்டாவது நாள் பாடிய முதல் பதியம் வாய் திறந்தது எது? எம்பிரான் எனக்கமுதம் ஆவா. ஏ அன்னைக்கு என்ன மனதில் தோன்று ரெண்டா நாள், என்னைக்குமே வீட்டை விட்டு பரப்பிட்ட கோவிலுக்கு போய் தான் மற்ற எங்கேயும் போறது. அதே போல ஊர் வீட்டுல இருந்து வந்தாலும் கோயிலுக்கு போய் வணங்கித்தான் வீட்டுக்கு போறது. இப்படி ஒரு நீதி அந்த காலத்துல பெரியவர்களுக்கு. நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, போகும்போது வேணா ஒரு கால கோயில் போவோம், வரும்போது எப்படா வீடு வந்து சேருவேன்னு ஆகி போச்சு எனக்கு அப்படின்னு தான் வர்றது. ஆனா அவர்களுக்கு வீடு என்பது எது? நேர திருக்கோவிலுக்கு மீண்டும் வந்து வணங்கி பிறகுதான் வீட்டுக்கு போவான். இது ஞான நல்ல நீதியா தெரியுது, தெரியுது அப்படி செஞ்சிருக்காங்க. அதனால மறுநாள் காலையில் என்ன பண்ணிருக்கார், இந்த எம்பிரான எனக்கு வந்து இந்த பாட்டை பாடுற, அதை பாடி நிறைவுபடுத்துறார். இதுதான் முதல் தலையாத்திரை. முதல் தலையாத்திரை பக்கத்துல திருக்கோலக்கா, திருக்கோலக்கா போய் வரலாம் என்று மனசுல பட்டுது. எனவே திருக்கோலக்கா போகிற இரண்டாம் நாளில் முதல் முதல் எங்கே சென்றது? திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடாற்றுகின்றது என்று தெரியும். இவ்வளவு தூரம் அருமையா தெரிவதற்கு காரணம் செய்கிழார் தந்த அருக்குடை. இது பாருங்க, எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும். ஏன்னா நேற்றுதான் ஞானம் உண்டுது, இன்னைக்கு மறுநாள் காலையில பாடுது இல்லைங்களா. தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும். தம்பிரான் தலைவன், யாரெல்லாம் தன்னை சரணாக அடைந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் இல்ல. அப்படி தலைவனாக இருக்கின்றவன் தழல் ஏந்தும் கையானும் நெருப்பேந்துகின்றவன் கம்பமா கரி உடித்த காபாலி கரைக்கண்டன் வம்புலாம் பொழில் பிரம புறத்துறையும் வானவனி. இதோ இங்க இருக்கிற பெருமான் எனக்கு தலைவன், எனக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் தன்னை வணங்குகிறாரோ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக என்றெல்லாம் சொல்லி அந்த பெருமானை பாடுகிறாராம். பல பாட்டு, தாம் என்றும் மனந்தரரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமைக்கு ஆக்கும் கருணையரான் கருணையினான். யாருக்கு கருணை செய்வானாரு? தாம் என்றும் மனம் தளரா தன்மையராயின். ரெண்டு நாள் கோயிலுக்கு போறது, 10 நாள் போயிடுது, அது கிடக்குன்னு விட்டுட்டேன் போங்க. அது நானும் போய் பார்த்தேன், ஒன்னும் நடக்கல விட்டுட்டான். 10 நாள் இல்லையா, 10 நாள் இல்லையா, பன்னால் அலைப்பொடியான் என்று எதிர்ப்படுமே என்று நாவுக்கரசர் பாடுகிறார். குருநாள் என்னாலப்பா, நடக்கிற வரைக்கும் போகணுமே தவிர நமக்கு போனதுக்குள்ள நடந்துடாது. எவ்வளவு நாள் போ நடக்குதோ அது வரைக்கும் நம்ம போகணுமே தவிர இல்ல. டாக்டர்கிட்ட மருந்து கொடுத்தவனு, ஐயா 2 நாள் சாப்பிட்டா போதுமான்னா, அதை நீங்க சாப்பிடுங்க சார், நோய் தீர்ற வரைக்கும் சாப்பிட்றதா அதாரா 2 நாள் 1 நாளுங்கிறீங்களேன்னு கோவிக்கிறாருல்ல. ஒரு 15 டேஸ் சாப்பிடுங்க, அப்புறம் வாங்க. வந்தா என்ன அவசியம் இல்லை, ஓரளவு இருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் சாப்பிட்டாலும் சரி வரும் என்று சொன்னா. நோய் நீங்கிற வரைக்கும் மருந்து சாப்பிடணுமே தவிர மருந்து சாப்பிட்டவனே நோய் நீங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படிதானே மருத்துவம் இருக்குது. அது போல நீ செல்லுகின்ற நோன்றி நோய் நீங்கிற வரைக்கும் நீ போகணுமே தவிர 10 நாள் போய் நிறுத்தப்படாது. அதான் தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான். அப்படி இருக்கிற பெருமான் ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்துறைகின்ற ஓம் என்று மறை பயில்வார். சீர்காழில இருக்கவங்கள என்ன கேட்டீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்களும் காலையில எழுந்து நீராடி நீரும் மாடி வேதங்கள் திருமுறைகள் இவற்றை எல்லாம் படித்துக் கொண்டிருப்பாங்களாம். நல்ல ஆன்மீக உணர்வுடையவர்களாம் என்றெல்லாம் சொல்லி சீர்காழியை சிறப்பிக்கிறார். நன்னெஞ்சே உன இறந்தே நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்திரு கண்டாயிரு. பாவன் நெஞ்சுகிட்ட போய் கேட்கிறார், நெஞ்சே உன் கெஞ்சி கேட்டுக்கிறான்ப்பா என்னன்னாரு, உன் மனசுல வேற எது நினைக்காத, இந்த சீர்காழியில் இருக்கிற பெருமானையே நினை கெஞ்சி கேட்கிறேன் என்றெல்லாம் நெஞ்சை கேட்கிறார். அவர் நெஞ்சுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, நமக்கெல்லாம் சொல்வதுதான் அப்படி சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நினைக்கிறார். சானால் இன்று இம்மனமே சங்கதனை தவிப்பிக்கும் கோணாலும் திருவடிக்கே. நமக்கு சாகவே வராது, ஆனா நெஞ்ச நிச்சயம் எப்படி இருந்தால் சாக வராது, பெருமான் நினைந்து கொண்டே இருந்தால் வராது. மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர். எவன் ஒருவன் தன்னுடைய எண்ணத்தை பெருமானுடைய திருவடியில் வைத்திருக்கிறானோ அவன் நீடு வாழ்வார் திருவள்ளுவர். இப்படி எல்லாம் சொன்னார். இப்படி பல பாடல்களை சொல்லி ஒரு அந்த ஆறாவது பாட்டுல எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். இதெல்லாம் இறையனுடைய இயல்பு. இப்ப நம்ம சிவகாசியில இருக்கிறோம், இருந்து ஒரு கால இல்லையில நம்முடைய ஆன்மாவானது
2: ஒரு லட்சம் ஆண்டு இருந்து
0: கேட்டீங்கன்னா மனம் மொழி உடல் இந்த மூன்றையும் அவனுக்கே சார்பாவிப்பு. அதான் அடைதல். அடைதல் அடைதல் என்ன பொருள் கேட்டா மூன்றையும் அவனுக்கே சார்பாவிச்சிடும். அதெல்லாம் நம்ம அங்கமாலையில பாடின திருவங்க மால நெஞ்சே நீ நினையாய் மனசு நீ அங்க வையினர் வாயே வாழ்த்து கண்டாய் வாய்க்கு சொன்னார். கால்களால் பயன் என் கோயில வளம் வரணும். அப்போ மனத்தால் மொழியால் உடம்பால் மூன்றாலும் பெருமானி மனது அப்படி வணங்கினால் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. இன்பம் அல்ல இன்பங்கள் ஒன்னு இல்ல பல. பையன் பிளஸ் டூல 500 மார்க் எடுப்பான், பாப்பாவுக்கு இந்த ஆண்டே கல்யாணம் ஆகும், நம்ம வீடு போட்ட அஸ்திவாரம் தரத்துல எப்படியாவது பணம் வந்து வீடு கட்டிவிடுவோம் இத்தியாதி ஒவ்வொன்னா எல்லா இன்பங்களும் கிடைக்குமா. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கல்லடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன். முன்னடைந்தானே முன்ன நினைந்து நினைந்து பெருமானை நினைத்தனான். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார். இந்த பதியத்தை அருமையா படித்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பொன்னடைந்தார் நிறைய வேண்டிய செல்வம் கிடைக்கும். செல்வம் கிடைக்கும்னு மட்டும் ஆசீர்வதித்தா போதாது, ஏன்னு கேளுங்க. செல்வம் இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிக்க முடியுதா இல்லைன்னு. சீர்காழில ஒரு பெரிய சீகாரி முதலியார், இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியும் ரொம்ப எங்களை நாங்கள்லாம் போனோம்னா ரொம்ப அன்பா பற்றா இருப்பார். ஒரு வாரத்துக்கு ரெண்டு தரமாவது எதையும் பேச சொல்லுவார். பேச சொன்னால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தரமாவது அங்கே வர்றவங்க அத்தனை பேருக்கு என்னென்னு பண்ணிட்டு எதையும் சிறப்பு செய்யணும் நினைப்பார். அப்படியே ஒரு நாளைக்கு இன்னைக்கு சந்தவை நிறைய நல்லா எல்லாரும் ஒரு 50 பேர் சாப்பிட்டோம் அப்படிம்பார். அன்னைக்கு அல்வா போட்டு சாப்பிடும்பார். ஆனால் தான் பிளட் ப்ரெஷர் அல்வா போட்டு எல்லாரும் கொடுப்பார். எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்கன்னு கேட்பார். இவர் ஒரு துண்டு போட முடியாது. போட்டுதுன்னு வச்சுக்கோங்க உடனே என்னமா கோவிந்தராமனை கூப்பிடு டாக்டர் பெயர். இங்கே ஒரு துண்டு அல்வா வாயில் போட்டால் கோவிந்தராமன் டாக்டரை கூப்பிடும். பா அதில் பொன்னடைந்ததுனால மட்டும் போகங்கள் அடைய முடியாது. அதனால தான் பொன்னடைந்தார் நிறைய அவனுக்கு செல்வம் கிடைக்கும் போகங்கள் பல அடைந்தார். அல்வாவணி வந்து அது பாட்டு வெட்டி வெட்டி தின்னா கூட நீரிழிவு வரவே வர சார் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு நோய் கூட கிடையாது சார். போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரி நல்ல சிவபுண்ணிய செல்வராகவும் வாழலாம். எனவே இந்த மொழி இந்த பதியத்தை படித்தால் அவ்வளவு தெரியும். இப்படி சொல்லிவிட்டு பதியத்தை பெருமானை வணங்கியவர் இப்பொழுது எங்கே போகிறார், திருக்கோலக்கா போகிறார். ஒரு ஒரு ஒரு கல் தான் சீர்காழியிலேருந்து. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானசம்பந்தரோடு கூட சீர்காழியிலிருந்து திருக்கோலக்காவுக்கு அவர் முன்னே செல்ல நாம் பின்னே சென்று கொண்டிருக்கிறோம்.
3: ஹாரி.
0: போற்றி போற்றி
3: மடஜுவாள் பாய மாதர உடையோ பொய்கே போல காவோள சடையோ பிறையோ சா

பெண்தான் பாகமாக பிற சென்னே கொண்டான் போல காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் குப்பவே உண்டான் நஞ்சே உலகம் பொய்யவே பூணர் பொறிவுள் அரவம் புன்சடே கோணர் பிறையல் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகள் ஆனவே தழுக்குள் பாவம் தளர வேண்டுமே மழுக்குள் செல்வன் மறிசேரம் கையா புழுக்குள் போத படையா போலக்க இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்வேனே மயிலா சாயல் மாதோ பாகமா எயிலா சாய எரித்த எந்த குயிலா சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே வெடிகுள் வினையை விட்ட வேண்டுமே கடிகுள் கொன்று கலந்த சென்னியா பொடிகுள் விழவார் கோலக்காவுயும் அடிகள் பாதம் அடைந்து வாழ்வேனே நிழலார் சோலை நீல வண்டினம் குழலா பழசி கோலக்காவுளா கழலான் மொய்த்த பாதம் கைகள தொழலால் பக்கம் துயரம் இல்லையே எரியார் கடல் தூள் இலங்கை கோன் தன்னே முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்திதன் புரியார் பழசி கோலக்காவையே நெறியால் சொல்லுவார் வினைகள் நீங்குமே நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அணை மேல் அவனும் காண்கீழா கூற்றம் உதைத்த குழகம் கோலக்க ஏற்றம் பாதம் ஏற்றி வாழ்வீனே பெற்ற மாசே பிறக்கும் சமணரும் உற்றதுவதோய் ஒரு வேளாளரும் குற்றியார் கொள்ளார் கோலக்க பற்றி பரவ பறையும் பாவமே நலங்குள் காழி ஞான சம்பந்த புலங்குள்

0: பாலங்குள் வேலே போய் பொங்கி வாழ்வரே.
1: இது திருக்கோலக்கா. இப்பொழுது ஒரு கல் தொலைவு தான் சீர்காழியில் இருந்து. அவர் அந்த ஆத்திர நடந்து தான் போனார், நாமும் பின்னாலேயே வந்துட்டோம். இந்த பாடல் ரொம்ப அப்படியே இயல்பே அப்படியே பாடிருக்கார். இன்னும் புதிதாக ஒரு கற்பனை எல்லாம் வைத்து பாடாமல் இன்றும் போனாலும் அப்படி பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து சீர்காழியிலிருந்து திருக்கோலக்கா போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல் தான். ஆனா வயல் இருக்கு, இவர் சொல்ற மாதிரி வாழை பாயாது, வயல் இருக்குது அவ்வளவுதான் சொல்லலாம். படிக்க பாய்தான் முடிச்சிருக்கு. சின்ன குழந்தை இப்படி போகுது, பின்னால அடியவர் அப்பா எல்லாம் பின்னால வர்றாங்க. வந்தா இப்படியே பார்க்குது ரெண்டு பக்கமும். பார்த்தா என்ன, நல்ல வயல்கள், தண்ணி நிறைய இருக்குது. அங்க வாழை மீன் இருந்தது என்னைக்குமே நண்டு கொளுத்தா வலையில இருக்காது. நாம கூட சொல்ற ஒரு அளவுக்கு மீறினா சும்மா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. சில பேச்சுக்கு வந்த விட கல்லூரியில் இந்த விடுதியில் பையனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நாளைக்கு வருவான், வரும்போது வந்து ஒருத்தர் வந்துட்டு அப்படி அடிச்சுட்டு விடுவோம். என்னடா காலையில் நான் பூரி நாலுக்கு அஞ்சா அப்படிமா, எனக்கு அது தின்னு அப்படி அடிக்கும், சும்மா இருக்காது. அதனால நல்ல தண்ணி பலமாக இருப்பதுனால அந்த வாழை மீன்கள் எப்படி இருக்கும்னாரு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மடையில் வாழை பாய அப்படி அப்படி எது அது பாயுதான், அங்கிருந்து இப்படி பாயுதான், ஆடாடா பார்த்தா அருமையாக இருக்குனர். இதில் இன்னொரு கருத்து, தண்ணி இருக்கிறது மட்டுமல்ல அவனவனும் பிடிச்சி பையில போட்டுக்க மாட்டான் போ. ஆமா, அவன் நல்லா இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஆச்சுன்னு பிரியாணிக்கு. எனவே அங்க இருக்கவங்க தப்பித்தவரி இவன் பைய எடுத்துட்டு போட்டு உழுந்து உள்ள வந்துட்டு வச்சுக்க, உள்ள வந்து வச்சுட்டுனா அதாவது ஏண்டா ராஜா என் பைக்குள்ள நீ உழுவுற அப்படின்னு எடுத்துட்டு கொண்டு போய் அந்த வயல்ல விட்டுட்டு போவானே தவிர கக்கத்துல வச்சுக்க மாட்டான். இல்லன்னு மடையில் வாழ பாயுமா. எனவே நீர்வளம் குறித்தவாறு மக்கள் மனநலமும் குறித்தவாறு. ஆமா, மக்கள் மனநலம் வாழை வந்து என்ன பாயுதுன்னா நீர்வளமும் சரி மனவளமும் அப்படியே தப்பித்தவரி தகைத்த வந்ததுன்னா கூட எடுத்துக்கிட்டு போய் அப்படியே வயல்ல விட்டுட்டு போ ராஜா, ஏன்டா அப்படிதான் போகும்போது மேல உழுற அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி மடையில் வாழை பாய, ரொம்ப அருமை இந்த பாட்டு. இதெல்லாம் ஒரு உதவம் கேள்வி எப்படி பிரிச்சு படிக்கிறாங்க பாத்தீங்களா. ஒரு காலத்துல நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாட்டுலாம் படிக்கும்போது கூட அப்போ வந்து இப்படி பிரித்து படிக்க மாட்டாங்க. மடையில் வாழை பாய மாதரா, அங்கே பிறகா கொடுப்பாங்க. பாய மாதரார் என்ன பண்ணுவாங்க, இப்போ சேர்க்கப்படாது இவங்கெல்லாம் பாருங்க. மடையில் வாழை பாய, ஏன்னா வாழை பாயறதோடு இருக்கணும். ஏன்னா அடுத்த கருத்து மாதரார் குடையும் மடையில் வாழை பாய்தல் ஒருவர். இது இவர் திருக்கோலக்கா போகும்போது ரெண்டு பக்கம் இருக்கிற வயல்ல அப்படி பாஞ்சிட்டு இருக்கு. அப்படியே பாஞ்சிட்டு பார்த்துட்டே போ, சின்ன பையன் தானே அப்படியே பார்த்துட்டே போறார். அடாராடா என்ன அருமை நீர்வளம், என்ன அருமையான வாழைகள் பாய்கின்றன, யாரும் பிடிப்பாரில்லை, அது பாட்டு நல்ல உயிர்கள் ரொம்ப வளமா வாழுது. அப்படியே சொன்னோன்னு இதோ இப்பொழுது திருக்கோலக்கா, அதுக்கு முன்னால குளம் தண்ணீர் அருமையா இருக்கிற காலம். அங்க என்ன பண்றாங்கன்னாரு, மாதரார் குடையும் பொய்கை. ஆண்டவை பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப அருமையா குடையிறாங்களாம். நீங்களா குடையிறாங்கன்னு சொன்னோன்னு சும்மா இருப்பீங்களா நீங்க, இப்படி சொன்னா ஈரோட்ல பக்குன்னு பிடிப்பாங்க. மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் குடைந்து குடைந்து உன்கடல் பாடி. திருவாசல் போய் விழுந்துருவானாமா, தேவாரம் படிக்கணும் திருவாசல் விழுவானாமா. மாதரார் குடையும் பொய்கை, குடையும் பொய்கைன்னா எதுல குடைவாங்கன்னாரு, திருவாசகத்துக்கு போக கூடாது. அங்க என்னது, அங்க என்ன
2: சொன்ன,
1: மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன்கடல் பாரி. ஐயா வழி அடியும் ஆட்கொண்டால் பொல்லாதோ, அருமை. அதனால மாதரார் குடை, எனவே அந்த காலத்தில் நல்ல பெண்கள் என்ன கேட்டா அருமையா குளத்துக்கு போனா நல்லா நீராடுவார்கள் விளையாடுவார்களாம் இல்ல. அப்ப பெண்கள் நீச்சல் விழுங்கிறது இப்பதான் கிடையாது அப்பவே, ஆனா அது அளவாகவும் ஆண்கள் காணாமலும் செய்தாங்க. அதோட விட்டுருங்க, என்ன சொன்னேன், அளவாகவும் ஆண்கள் காணாமலும் செய்ததாக கேள்வி. மாதரார் குடையும் பொய்கை, அதனால இந்த மடையில் வாழைப்பாய ரெண்டு பக்கமும் அந்த வயல்ல பாத்துக்கிட்டே போன குழந்தை. மாதரார் குடையும் பொய்கை, குளத்துக்கு அந்த கோயிலுக்கு முன்னால குளம் இருக்குது, அதுல குடைஞ்சாங்க. உடனே திருக்கோயில் கோலக்காவுளான் அப்படியே வர்ணிச்சுட்டு, கோலக்காவுளான். அங்க பார்த்தா என்ன சாமி, உங்க ஊரை சுத்தி பார்த்தோம்னா வயலெல்லாம் வாழை மீனா இருக்குது, பெண்கள் மகிழ்ச்சியா நல்லா அருமையா விளையாடி குளிக்கிறாங்க. அவ்விடத்தில் அது மாதிரி ஒண்ணும் இல்லையே என்னன்னு. அவ்விடத்தில் என்ன, சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும் இவ்வளவு வளமா இருந்து வெண்பட்டு பிறல வேணாமா, சடையும் சடை அதுல ஒரு பிறை சாம்பல் பூச்சும் உடைய கீழ் உடையும் கொண்ட உருவம் என் நல்ல வாழைப்பாயரம் வயல் மாதரார் கொடைகின்ற பொய்கையுடைய வளம் இவ்வளவு இருந்தும் அவ்விடத்துல அமைதியா இருக்கிற சடை என்ன, பிறை என்ன, சாம்பல் பூச்சென்ன, கீழ் உடை என்ன, எளிமையில் எளிமை. அருமையில் எளிய அழகே போற்றி அப்படி அந்த பாட்டு அமைந்திருக்கு. ரொம்ப அருமையான பாட்டு. இப்படி ஆயிருக்கிற அந்த அருமையான பதிகத்தை பாடினாராம். பின்தான் பாகமாக பெருச்சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே இல்ல உண்டான் நெஞ்சு உலகம் உய்யவே. பாரியான நெஞ்ச உண்டான்னா ஏன் விஷத்தை உண்டானாரு, மற்றவங்க பிழைக்கிறதுக்காக உண்டானே தவிர தியாகி சாமி, மற்றவங்க வாழ தான் வாழ்வானே தவிர தான் வாழ மற்றவங்களை உருப்பிடாம அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லை. அப்படி இப்படிலாம் இருந்தோம் இல்ல. பூனல் பொறிகொள்ள அறவம் புன்சொடை கோணல் பிறையன் குழகன். இந்த கோணல் பிறையன்னு சொன்ன கோணல்னு சொன்னோன்னு கோணல்னு அர்த்தம் இல்ல, கோணல்ல இப்படி இப்படி இருக்கு, வளைந்த பிறை உடையான்னு அர்த்தம். எனவே முழுப்பிறை அல்ல, அவன் அணிந்தது எட்டாம் பிறை. கோணல் பிறையான் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகளானவியனர். நீ அவனை பேணினால் பிணிகளானவை பறையினர். பறையினர் நீங்க எந்த நோய் வராது, தலைவலி காய்ச்சல் போக்குவரத்து இத்தியாதிகள் எல்லாம் எதுவும் வராது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அதை பாட வேண்டும். இப்படியாக பல பாடல்களை சொன்னவர் நிறைவாக நல்ல 11வது பாட்டு. நலங்கொள் காடி ஞான சம்பந்தன் குலங்கள் கோலக்காவுளானையே வளங்கொள் பாடல் வல்லவாய்மையார். இந்த அருமையான பதிகத்தை யார் பாடுகிறார்கள், உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. உலங்கொள்னர் உலம்னா மலை, மலையனைய வினை இருந்தாலும் வினை நீங்கி ஓங்கி வாழ்வர், ஓங்கி வாழ்வர். அப்ப வினை நீங்குவார் ஓங்கி வாழ்வர்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவச் சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராணச் சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருவாரூர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நம்பி ஆரூரர் சுவாமிகள் ஞான வரலாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்த நிகழ்வு சிறப்பு ஆய்வரங்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கின்ற தலைப்பில் சித்தாந்த ஞான தேசிகர் திருவாவூர்தரை ஆதீன புலவரை ஐயா அவர்கள், சு குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் சிந்திக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்கின்ற தலைப்பிலே செந்தமிழ் செல்வர் சி மதன்முரளி ஐயா அவர்கள், ஆண்டரசு உழவார திருப்பணி குழு தலைவர் ஐயா அவர்கள் சிந்திக்கிறார்கள்.

0: யும் அது கூற வரும் உண்மையான கருத்துகளையும் உலகிற்கு எடுத்து கூறுவதாகும். அதன்படி தீதில்லா திருத்தொண்ட தொகை தந்தவரும் முதலை உண்ட பாலனை செந்தமிழ் திறத்தால் மீட்டவரமாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கும் பறவை நாச்சியார் மற்றும் சங்கிலி நாச்சியார் ஆகியோரது உறவுகள் கூறும் செய்தியை நமக்கு இங்கு ஆய்ந்து கூற உள்ளார்கள். திருவாவூர்தி ஆதின புலவர் சித்தாந்த ஞான தேசிகர் சிவத்திரு சு குஞ்சிதபாதமையா அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்ற தலைப்பிலே ஆய்வு செய்ய உள்ளார்கள். அவர்கள் திருவாவூர்தி ஆதின புலவராக இருக்கின்றார்கள். அவருடைய ஆசிரியர், அவருக்கு போதித்த ஆசிரியர் ச ரத்தினவேலன் அவர்கள் சங்கரன் கோவில். அவர்கள் செய்து வருகின்ற சமய பணிகள், விக்ரமசிங்கபுரம் சைவநெறி கழகம் மற்றும் திருநெல்வேலி சிவநெறி கழகம் மற்றும் கோவில்பட்டி திருமுறை மன்றம், எட்டயபுரம் அடியார்க்கு அடியவர் பேரவை போன்ற அமைப்புகள் நடத்தும் சாத்திர வகுப்புகளில் தொடர் விரிவுரை ஆற்றுதல் செய்து வருகின்றார்கள். திருவாவூர்தி ஆதினத்திலே பரிமேலழகருடைய உரையை சிந்திக்கின்றார்கள் மற்றும் பெரிய புராணம் சி கே சி ஐயா அவருடைய உரையை சிந்திக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை உரையும் சிந்தித்து வருகின்றார்கள். இத்துடன் ஆதின நூல்களில் கட்டுரை எழுதியும் சொற்பொழிவுகள் செய்தும் சமய பணிகள் ஆற்றி வருகின்றார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஆண்டரசு உழவார பணிக்குழுவின் தலைவரும் எங்கள் பெரிய புராண ஆசிரியர் செந்தமிழ் செல்வன் சிவத்திரு சி மதன்முறை ஐயா அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்ய உள்ளார்கள். இதற்கு தலைமை தாங்கி ஆய்வின் முடிவை கூற உள்ளார் ஞானத்திரளின் ஆசிரியர் செந்தமிழரசு சித்தாந்த ஞான தேசிகர் கி சிவகுமார் ஐயா அவர்கள். ஐயாவையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடியவர்கள் எல்லோரும் கண்டும் கேட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய குருவருளும் பெற்று நாம் உய்ய இதோ நமக்கு விருந்தாக. இந்த நிகழ்ச்சியின் முன்னுரையை ஞானத்திரளுடைய உதவி ஆசிரியர் ரேணுகா ரமேஷ் அம்மையார் அவர்கள் இந்த முன்னுரையை கூறுகிறார்கள். அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
1: திருச்சிற்றம்பலம்

சிவகருணை. திருச்சிற்றம்பலம் கூடியிருக்கும் அடியார் திருக்கூட்டமாம் உங்கள் கற்புனை பெருடைய புன்னார் திருவடிகளுக்கும் சிட்டடியன் முதற்கண் சென்னி சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகன் புகழ்பாடும் சபையின் ஆண்டு விழாவில் சென்னை கிளையிலிருந்து கலந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். இன்றைய தினம் மாலை அமர்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு. அவ்வரலாற்றிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் என்ற இரு பெரும் தலைப்புகளிலே அறிஞர் பெருமக்கள் ஆய்வரங்கத்தை நிகழ்த்தியுள்ளார்கள். நம்முடைய சமயத்தின் சிறப்பே பெரிய புராண நூல்தான். வைராயா சொல்லுவாங்க, உலகத்துல எல்லா இடங்கள்லயும் ஆன்மீகம் இருக்கு, எல்லோரும் இறைவனை வணங்குகிறார்கள், ஆனால் தென்னகத்து மக்கள் தான் இறைவனை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லுவார். எல்லாரத்திலும் இறைவனை வணங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இறைவனிடம், ஆனா இந்த அனுபவிக்கிறதுங்கிறது இந்த தென்னகத்துலதான் இந்த உரிமை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண்ணு போனோன்னா சண்டை போடுவார் சாமி கிட்ட. ஒற்றிக்கல்லேன் விற்றுக்கொள்வீர், விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர், எத்துக்கடிகள் என் கண் கொண்டீர், நீரே பழிபட்டீர், மற்றை கண் தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே. இந்த ஒரு உரிமை போராட்டம் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அது தென்னகத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த அனுபவிக்கிறது சுவாமி அனுபவம்.

0: இங்க தென்னகத்துலதான். அதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா அந்த அடியார்களுடைய உணர்வு, சுவாமிக்கும் அடியார்களுக்கும் இருக்கின்ற உணர்வு ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு குறை என்னன்னா, 63 பேர்ல பெண்களுடைய பங்கு மிகவும் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை. அது எங்க ஐயா அழகா அதை சொல்லுவாங்க, இல்ல அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா நிரூபிப்பாங்க. ஆனா இன்றைய தலைப்பு அந்த குறையை போக்குவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பெரிய புராணத்துல பார்த்தா இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பு, ஒரு காப்பியம் படைக்கும் பொழுது ஒருத்தரை உயர்த்தி பேசுனா இன்னொருத்தரை கொஞ்சம் தாழ்த்தி பேசினாதான் இவங்களுடைய உயர்வு சொல்ல முடியுங்கிற மாதிரி போகும். ஆனா பெரிய புராணத்துல பல இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு சங்கடம் வரும். ஒரு நாயன்மாரும் இன்னொரு நாயன்மாருக்கு கூட சுவாமியை தூது அனுப்பினாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோச்சிக்கிறாரு. அறிவை காரணத்தினாலே ஆருடை பழமை தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாகில் வருவது எண்ணாம் கொள். அவ்வளவு கோபம் வரும். ஆனா அந்த சேக்கிழாருடைய திறமை அது பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அப்படியே தூக்கிட்டு போவாரு. அவருடைய அந்த பக்தி அளவும் அப்படியே போயிட்டே இருக்கும். அவருக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரு, அவருடைய பக்தியும் உயர்ந்துகிட்டே போகுது. இதுல எது உயர்வுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இதையும் தூக்கிக்கிட்டே போவாரு, அதையும் தூக்கிட்டே போவாரு, அந்த செயலையும் அப்படியே மேல கொண்டு போவாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சேக்கிழாரால மட்டும்தான் முடியும். இத எங்க மனசுல ஆழமா பதிய வச்சவங்க எங்க ஐயா செந்தமிழரசு ஐயா. அவங்க ஞான சம்பந்தரை பத்தி பேசினாங்கன்னா ஞான சம்பந்தரை தவிர இந்த உலகத்துல யாருமே உயர்வு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கேட்போம். நாவுக்கரசரை பத்தி பேசினா 5 கண்டத்துல நாவுக்கரசருக்கு இடையா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மணிவாசகரை பத்தி பேசினா 5 கண்டத்துல மணிவாசகருக்கு இணையா யாருமே இல்லை. இப்ப யாருதான் உயர்வு சொல்ல முடியாது. அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி திறமை, அதை எடுத்து காட்டுறது எங்க ஐயா. அது ரொம்ப அற்புதமா அந்த பெரிய புராணம் சொற்பொழிவுகளை எங்களுக்கு அதை பதிய வைக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அது ஒவ்வொரு வரி வரியா வார்த்தை வார்த்தையா எண்ணி படிக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அது சென்னையில் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருடமாக சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை உலகலாம் என்று துவங்கி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் அதை அனுபவித்து வருகிறோம். பாடல் பாடலாக அந்த குறுந்தகடு தான் இன்று காலையிலே இங்கே வெளியிடப்பட்டது. இது ஒரு பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி இதை யாரு செஞ்சிருக்கிறாங்கன்னா, பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமானே சிதம்பரத்துல அவங்க வாக்கால அதுக்கு விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அதை யாரும் செய்யல. அப்படி பாடல் பாடலா எண்ணி விளக்கம் பார்த்தவங்க யாரும் இல்ல. அதன் பிறகு முதல் முறையாக எங்களுடைய செந்தமிழரசு ஐயா அவர்கள் தான் பெரிய புராணத்திற்கு வரிக்கு வரி பொருள் கண்டிருக்கிறார்கள். அந்த குறுந்தகடத்தான் நம்ம இன்னைக்கு காலையில அதுவும் பெங்களூர்ல அதை வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறப்பு இன்னைக்கும் அந்த பட்டிமன்றத்துல இருக்கு. இங்க வந்து 2 ஆய்வாளர்கள், பறவையார ஒருத்தர் உயர்த்தி பேச போறாங்க, சங்கிலியார ஒருத்தர் உயர்த்தி பேசுறாங்க. பறவையார பேசுறதுக்காக நம்ம ஐயா திருவாவூடுதுறை ஆதீன புலவர் ஐயா குஞ்சதபாதம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மதன்மன்னா சங்கிலியார பத்தி பேச இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த சேக்கிழார் அதை எப்படி எல்லாம் முன் வச்சு என்ன சுந்தரர் ஈஸியா பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. முதலைய உண்ட பாலகனை எழுப்பி அப்படி இப்படி கொண்டு வந்து அவரு பீக்ல இருக்கிறாரு. ஆனா அவருடைய அந்த பக்திக்கும் அன்புக்கும் இந்த இருவரும் கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த மன்றம் இங்கே கூடியிருக்கிறது. ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு அவரு பேர் வாங்கிட்டு போயிட்டாரு இல்லையா. இன்னைக்கு சாமியார் எல்லாம் எப்படி நம்ம நம்புறோம்னா, அவங்க செய்யற மேஜிக் வச்சுதான் நம்புறோம். மேஜிக் பண்ணலன்னா அவங்கள்ட்ட அருளே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா சேக்கிழார் பெருமான் சுந்தரரை பேசியதை விட அந்த முன்னூட்டம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா, சுந்தரருக்கு 2-3 பாட்டுல சொல்லிட்டு போயிடுவாரு. பிறந்தாரு, சிறுதேர் பருவம், டக்குனு மனப்பருவம் வந்துடும். ஆனா எங்க பறவையார சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை தமிழே பாடுறாரு அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் சங்கிலியார் உயர்வை பேசும்போது அதே அளவுக்கு உயர்த்தி பேசுவார். அதையெல்லாம் இன்றைக்கு நம்ம அது ஒரு சிறப்பு தொகுப்பாக எடுத்து கொஞ்சம் நம்ம அந்த மந்திர தந்திரங்கள்லாம் அந்தாண்டு வச்சுட்டு சேக்கிழார் சுந்தரரை உயர்வு காட்டிட்டாரு. அது ஏற்கனவே எல்லாருக்கும் பதிந்து போன ஒரு விஷயம். ஆனா சுந்தரருக்கு ஈடு அவங்க அவங்களுக்கு இணையா 2 பேரும் இங்க வந்திருக்கிறாங்கன்னா, சுந்தரர் அளவுக்கு அவங்களும் அந்த ஆற்றல்லையும் அன்புலையும் மிகுந்து நிக்கிறாங்கிறத இங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி பேச வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வழிவிட்டு அவர்களை அழைத்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சோ. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையிலே எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் அளித்து திருவாளர் வாசமலர் மெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். திருச்சிற்று அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே முருகன் புகழ்பாடும் சபை தன்னுடைய 11ஆம் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக இன்று காலை துவங்கி ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவினுடைய நல்ல ஆதரவோடும் அவர்களுடைய திருப்பணி உழவார பணி சிறந்து விளங்கும் முகமாக இணைந்து நடத்துகின்ற இந்த அற்புத ஞான விழாவில் மதிய அமர்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு என்பது பற்றி இங்கே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் ஒரு ஆய்வரங்கமாக சில செய்திகளை நாம் ஆய்ந்து சிந்திப்பதற்காக இந்த அரங்கத்தை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு கூட ஒரு சந்தேகம், எதற்காக மதியம் நேரம் இப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று யோசித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விடை கிடைத்தது. திருஞான சம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கம், அப்பர் சுவாமிகள் தாச மார்க்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம் என்கின்ற யோக மார்க்கம். எனவே நீங்கள் எல்லாம் உண்டு வந்து இப்பொழுது யோகத்திலே இருப்பதினாலே இந்த யோக மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு தகுந்த தருணம் என்று எண்ணினார்கள் போல். இதுல கொஞ்சம் பேர் எஸ்கேப் வேற. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறுல எப்பொழுதுமே சிக்கல்கள் இருப்பதாக சான்றோர்கள் கருதுகிறார். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள், கான்டெம்பரரிஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். சமகாலத்திலே வாழ்ந்த அவர்கள் காலத்திலே சமணமானது சைவத்தை அமிழ்த்தி அரசு ஆதரவோடு சமண இருள் எங்கும் பரவி சைவ ஒளி குறைந்திருந்த காலமாக இருந்தது. எனவே ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமண இருளை ஓட்டுவதற்கு சமணர்களோடும் பௌத்தர்களோடும் போராட வேண்டியிருந்தது. அது புறத்தே இருந்து வந்த பகையாக இருந்தது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே 9ஆம் நூற்றாண்டிலே சைவம் நன்றாக தழைத்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் 3 அரசர்களுமே சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு முனைந்து நின்றார்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர சோழ பாண்டியர்கள் மூவருடன் இருந்து திருப்பரங்குன்றத்திலே ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வினோதமான நிலை என்ன என்று கேட்டால், அவருக்கு வெளியிலிருந்து அதிகமான பகையிலே உள்ளே இருந்துதான் ரொம்ப அதிகம். அவர் வாழ்ந்த காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விமர்சனம் செய்தவர்களும் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு பிணக்கு கொண்டவர்கள் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்த்தவர்கள் உண்டு. அவர்களையெல்லாம் கூட நாயன்மார்களாக பாடி வைத்திருக்கிறார் பாருங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுதான் அவருடைய பெருமையிலேயே மிக உயர்ந்த பெருமையாகவும் இருக்கிறது. அடியாரை வணங்காது ஆரூர் பெருமானின் திருவருளை பெற்றுவிடலாம் என்று இவன் எண்ணுகிறானோன்னு ஆரம்பிச்சார் பாருங்க விரண் மண்டர். அப்பையிலிருந்து ஆரம்பிச்சது சண்டை, உள்கட்சி சண்டை. அவர் போறது ஐயா சொல்லுவாரு தூது, இந்த ஆள் அனுப்பலாமா? சிவபெருமான் அடியார் என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் என்ன சொன்னாலும் கேட்பாருங்கிறதுக்காக என்ன வேலை வேணாலும் வாங்கலாமா நம்ம? அவர் போவத்தான் ஐயா செய்வாரு. அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர்தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கிருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாயில் எவ்வளவு கோபம் பாருங்க ஏறும் கழிக்காம நான் மட்டும் அவரை நேர்ல பார்த்த அந்த ஆள யார
2: சுந்தர
1: நான் சொல்லலங்க சேக்கிடார் பாட்டு எழுதியிருக்கு அறிவை காரணத்தினாலே ஒரு பெண்ணுக்காக ஆளுடை பரமர் தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை இவன் இருந்த இடத்துல இருந்துட்டு இந்த அளவு அஞ்சாயா ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாயில் வருவது என்னாம் கொல் அப்படின்னா அவ்வளவு கோபத்தோட இருக்கிற ஏறுவோம் கழிக்காம. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் காலத்திலேயே சைவ சமயத்திலே பல எதிர்ப்புகள் இருந்தன. அவர் ஒருவர் தான் இருமணம் புரிந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை நாம் தக்க கோணத்திலே காண வேண்டும் என்பதுதான் சேக்கிழாருடைய அடிப்படை நோக்கம். ஒரு செயல் செய்யப்பெறுகிற பொழுது அந்த செயலை நன்மையா தீமையா என்று ஆய்ந்து பார்க்கின்ற அருகதை நமக்கு இருக்கிறதா என்று முதலிலே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் வினைப்பயனை இறைவன் ஊட்ட வேண்டும்? ஒரு சிறிய செய்தி சொல்லிட்டு நான் இவர்களுக்கு வழிவிடலாம். வினைப்பயனை இறைவன் ஏன் ஊட்ட வேண்டும்? சமணர்கள் சொல்லுகிறார்கள், நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். நீ நல்லது செய்ய உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது செய்ய உனக்கு கெட்டது வரும் என்று சமணர்கள் சொல்லுகிறார்கள். அதை சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், வாட் இஸ் த ரோல் ஆஃப் யுவர் காட், உங்கள் கடவுளுடைய வேலை அங்க என்ன இருக்கு? நீ நல்லது செஞ்சா நல்லது வரப்போகுது, கெட்டது செஞ்சா கெட்டது வரப்போகுது, கடவுளுக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு. இது ரொம்ப ஒரு நுணுக்கமான செய்தி. நாம் அங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், எது நல்லது எது கெட்டது என்று யார் தீர்மானிப்பது? ஒரு செய்தி நல்லதா கெட்டதா என்று தீர்மானிப்பது யாருக்கு அந்த நினைப்பு இருக்கிறது? நான் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒருவர் வந்து விசாரிக்கிறார், என்னங்க ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கே? ஆமாங்க, இந்த மாதிரியான ஒரு நல்ல செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன, நாங்கள் நற்பணி மண்டலம் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே 63 நாயன்மார்களுக்கு விழா எடுக்கிறோம், ரொம்ப சிறப்பா இருக்க. இந்தாங்க ஐயா, என்னுடைய பங்கா 100 வச்சுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாரு. என்னுடைய பங்காக 100 வச்சுங்கன்னு கொடுத்துருப்பாரு. அதை வர வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார் அங்கிருந்து, என்ன இன்னும் ஒரே வாழைமரம் கட்டியிருக்கீங்க, இன்னும் சிறப்பா செய்யறீங்களாமே, என்ன விஷயம் என்ன? நாயன்மார்களுக்கெல்லாம் விழா செய்யறோம், நல்ல காரியங்கள்லாம் பல செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியா? சரி, இந்தாங்க 10,000 வச்சு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். நல்லா கவனமா கேட்டீங்களா? முதல்ல எவ்வளவு கொடுத்துட்டு போனார்? 100. அடுத்து அவர் எவ்வளவு கொடுத்துட்டு போனார்? 10,000. சரி, இதற்கான புண்ணியத்தை வழங்குகிறவர் யார்? நல்வினை செய்திருக்கிறார்கள், இதற்கான புண்ணியத்தை வழங்குறவங்க யாரு? இந்த டொனேஷன் வாங்கிக்கிட்டவங்களா? இவர் டொனேஷன் கொடுத்துட்டு போனாரு, அவங்களா அதுக்கு புண்ணியம் கொடுக்க முடியும்? யார் கொடுக்கறது? சந்தேகமா இருக்கு போல இருக்கு. இது எல்லாரும் பாருங்க, மேல காட்டுறாங்க, சிவபெருமான் தாங்கிறாங்க, கீழே கிடையாது சார் சத்தியமா? இல்ல, கடவுளை காட்டுறதுக்காக மேலதான் காட்டும், கீழே அவர் எங்கேயும் இல்ல சார், சௌரியமா என்ன வேணா செய்யலாங்க அப்படின்னு. நம்ம அவர் மேலதான் இருக்கிறதாவே தான் நம்ம பாவனை. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாங்க. எல்லா இடத்துலயும் நீக்கமன நிறைந்திருக்கிறாருன்னு நமக்கு அந்த உணர்வு வரணும். சரி, கடவுள் அவர் தானே தரணும். இப்ப 100 கொடுத்தவருக்கு அந்த பக்கம் 10,000 கொடுத்திருப்பவரு, நீங்க சொல்லுங்கம்மா, 100 கொடுத்தவருக்கு புண்ணியம் எத்தனை சதவீதம் இருக்கும், 10,000 கொடுத்தவங்களுக்கு புண்ணியம் எவ்வளவு சதவீதம் இருக்கும்? சும்மா அப்ராசிமேட்டா சொல்லுங்க, சதவீத கணக்குல. 100 கொடுத்தவருக்கு எவ்வளவு கொடுப்பார் புண்ணியம், 10,000 கொடுத்தவருக்கு எவ்வளவு புண்ணியம், சதவீதம் நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு புரியாது, சாமி கொடுக்கிற 100 கொடுத்தார், ஒரே என்ன பண்ணாரு கேக்குறேன் நான் சொல்ல பாருங்க. ஆக்சுவலா 100 கொடுத்தவருக்கு 10%, 10,000 கொடுத்தவருக்கு 100% புண்ணியம் கொடுத்திருப்பார் நாம நினைப்போம். ஆனா என்ன பண்ணார், 100 கொடுத்தவருக்கு 100% புண்ணியம், 10,000 கொடுத்தவருக்கு 10% கொடுத்தார். என்னையா அதை இப்படி கொடுத்திருக்கிறாரு, 10,000 ரூபாய் அதிகமான தொகை இல்லையான்னு. இல்ல, இந்த 100 ரூபாய் கொடுத்தவ இருக்கிறானே, அவனுடைய ஒரு நாள் வருமானமே 100 ரூபாய் தான். தன்னுடைய ஒரு நாள் வருமானமாகிய 100 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த 10,000 ரூபாய் கொடுத்தா இருக்கிறாரு, அவருடைய ஒரு நாள் வருமானம் 10 கோடி. அவர் என்ன பண்ணாரு, கல்வெட்டுல பேர் பிடிப்பாங்களேங்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. இப்ப சொல்லுங்க, சாமி யாருக்கு புண்ணியத்தை அதிகமா கொடுப்பார்? 100 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு. அப்ப 100 ரூபாய் கொடுத்தவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன என்னவா இருந்தது, 10,000 ரூபாய் கொடுத்தவனுடைய என்ன என்னவா இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏன் சாமிக்கு தெரியும்னா, அவன் தான் உள்ளுக்குள்ள பிரியாம இருக்கிறவன். என்ன நினைத்து செய்கிறோம் என்று தெரிந்து வினைக்கு பயன்படுத்துவான். எனவே அகத்துரு நோக்கி உள்ளினரன்றி அதனை சகத்தவரும் காண்பதுதான் என்பது போல, ஒரு வினை செய்யப்பெறுகிற பொழுது அது நல்வினையா, அந்த நல்வினையின் தரம் எவ்வளவு, அல்லது தீவினையா என்று கருதி தீர்ப்பளிக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. எனவே அவன் ஒருவன் தான் வினை பயனை ஊட்டுகின்றவன். அப்ப ஒண்ணு நல்லதா கெட்டதான்னு நாம தீர்மானம் பண்ண முடியுமா? அவர் நல்லவர் சார், இவர் கெட்டவர் சார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை, நம்ம கொடுக்க முடியாது. என்ன சார், எல்லாரும் பாக்குறாங்க, அந்த வீட்டுல ஒரு அழுகுரல் கேக்குது, அந்த குழந்தைய பிடிச்சு தூக்கி ரெண்டு காலையும் பிடிச்சு விட்டார், ஒரு வாழை ஓங்கி அந்த குழந்தைய வெட்ட போறார். ஓடி வந்து வாசல்ல இருக்கிறவன் காலை பிடிக்கிறான், சாமி எல்லாரையும் வெட்டீங்க பரவாயில்ல, உங்க குலத்துக்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற ஒரே சந்ததி இதையும் நீங்க வெட்டிடாதீங்க சாமி, நீங்க சிவனுக்கு ஒதுக்கி வைத்த நெல்லை தின்றதற்காகத்தானே நீங்கள் இவ்வாறு தண்டித்தீர்கள். இந்த குழந்தை நெல்லை சாப்பிட்டிருக்காதே சாமி, நெல்லை சாப்பிட்டவங்களெல்லாம் நீங்க வெட்டிட்டீங்க, சரி இந்த குழந்தை நெல்லு சாப்பிட்டிருக்காதே விட்டுறலாமே. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இது நெல்லு சாப்பிடாம இருந்திருக்கலாம், ஆனா நெல்லு சாப்பிட்டவ பாலை குடிச்சிருக்கோம், இதை இப்படியே விட்டா எதிர்காலத்துல சிவன் கோயில்ல ஏதாவது ஒரு பொய் கணக்கு எழுதி காசை சாப்பிடுவோம் அப்படின்னு வெட்டினார். இப்ப சொல்லுங்க, குழந்தைய வெட்டுறது நல்வினையா தீவினையா? எவ்வளவு சிக்கல். ஆனா வெட்டினவரை கொண்டு போய் சிவலோகத்துல வச்சுட்டார், நீ வந்து சிவகணங்களுக்கு. அப்ப ஒரு வினையை தீர்மானிப்பதற்குரிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. அதனாலதான் சொன்னார் ரொம்ப அற்புதமாக நம்முடைய அப்பர் சுவாமி சொன்னார், அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று, அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு வீட்டுக்குள்ள நுழையிற பொழுது போர்டிகோல லைட் எரியுது, ஹால்குள்ள போனா டிவி ஓடுது, கிச்சனுக்குள்ள போனா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது, பெட்ரூம்ல போனா ஏசி ஓடுது, பேக்யார்ட்ல போனா மோட்டார் ஓடுது, எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில மீட்டர் ஓடுது. இல்லீங்களா, வெளியில மீட்டர், நீங்க இங்க எதை செஞ்சாலும் மேல மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. All your actions are meted. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சார், யாருக்கு தெரியாம செஞ்சிட்ட சார், எப்படி எப்படி தெரியாம செய்ய முடியும், உங்களுக்கு தெரியாம எப்படி செய்ய முடியும். ஒரு பையன் வீட்டு கணக்கு பண்ணாம வந்துட்டான், வாத்தியார் கேட்டார், என்ன பண்டிட கணக்கு பண்ணல சார், நீங்க கொடுத்த கணக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். என்னடா கஷ்டம், நீங்க வேணா சொல்லுங்க சார், இந்த கணக்கு எப்படின்னு போறது நீங்க சொல்லுங்க சார. உண்மையிலே வாத்தியாருக்கும் தெரியல, அது வேற விஷயம். அவர் என்ன பண்ணாரு, என்னடா இப்படி எயிட் எயிட் கேட்டு ஏறா பெஞ்சு மேல, அவன் பெஞ்சு மேல ஏறலாம். ஏறும் போதே சொன்னா, எனக்கு கணக்கு தெரியலனாலும் ஏறணும், வாத்தியாருக்கு தெரியலனாலும் நான் ஏறணும்டா பெஞ்சு மேல அப்படின்னு ஏறி நின்னா. நின்றுட்டு இப்படி பார்த்தா பக்கத்துல ரெண்டு பசங்க கோலி கொண்டு அடிக்கிட்டாங்க, இப்படி அடிச்சிட்டு சாருன்னு கத்துலாம், என்னடா சார் என்ன மட்டும் கணக்கு போடலன்னு பெஞ்சமில் ஏத்தினீங்க, பாருங்க காம்பவுண்டுக்கு வெளியில ரெண்டு பேர் கோழி கொண்டாடி இருக்கான், அவனை ஏத்தலிய என்ன. வாத்தியார் சொன்னார், டேய் நீ அட்மிஷன் வாங்கி உள்ள வந்துட்ட, உன்னை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை, அவனுக்கு இன்னும் அட்மிஷனே கிடைக்கல, அதனால அவனை எப்படி நான் தண்டிக்க முடியும் என்று சொன்னார். நாமெல்லாம் அட்மிஷன் வாங்கி உள்ள வந்திருக்கிறோம், அதனால கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த வாத்தியாரோட வேலை. நம்மள நாம சும்மா நொந்து கூடாது, ஏன் இவர் நம்மளை இப்படி பண்றாரு, ஏன் நம்மளை மட்டும் அதுவும் சொல்லுவான், சார் பக்கத்து வீட்டுக்காரனை எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காரு சார், என்னதான் சார் போட்டு வருத்துறாரு சாமி அப்படின்னு நினைப்பான். துன்பம் என்பது என்னவோ சுவாமி நமக்காகவே கொடுப்பது போல இது கிடையவே கிடையாது. இவரலும் இகலும் இன்றி யாவருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். கந்த புராணத்துல சொல்ற
3: இவரலும் இகலும் இன்றி யாவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நொன்பியற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார்.
1: இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் சிவநிந்தை. எந்த காரணத்தை முன்னிட்டு சிவனை நிந்தனை செய்து கொள்ளும் நாம சரியா தவம் பண்ணலேன்னு நினைச்சுக்கோப்பான்னாரு கந்தபுரம். வினை பயனை ஊட்டுவதிலே சிவனுக்கு ஒருத்தனுக்குத்தான் பவர் இருக்கு, வேற யாராலையும் முடியாது. மற்ற கடவுள் ஏதாவது கொடுக்கலாம் கொள்ளலாம், அதுவும் அவன் அதிட்டு நிற்பதுனாலே கொடுக்குது. ஆனால் எந்த கடவுளாலும் உங்களுடைய வினைப்பயன் கணக்கை மாற்ற முடியாது, நீக்க முடியாது, தீர்க்க முடியாது. காரணம் அந்த கடவுளோட வினைக்கணக்கே சிவபெருமான் தான் இருக்கு. எனவே எல்லா வினைக்கணக்கையும் கையிலே கொண்டு இருக்கிற சிவபெருமான் தான் எது நல்வினை எது தீவினை என்று தீர்மானிக்கிறார். எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் நம்முடைய வரலாற்றிலே ஏற்பட்ட தொடர்பை எப்படி பார்ப்பது? ரொம்ப அற்புதமான பகுதி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த வரலாறு போல. இப்ப ரேணுகாதேவி சொல்லிட்டு போன மாதிரி திரும்பவும் சொல்லுகிற அஞ்சு கண்டத்துல இப்படி ஒரு சமாச்சாரமே கிடையாது. நிச்சயமா தான், ஏன்னு கேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக இருந்திருப்பார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல ஒரு அருளாளரை பார்ப்பது என்பது நிச்சயமாக முடியாது. இங்கே ஞான வரலாறுலே தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஞான வரலாறு அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கு. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கிற தலைப்புல நம்முடைய திருவாரூரை ஆதீன புலவர் குஞ்சிதமாதம் ஐயா அவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலி நாச்சியாரும் பேசுவதற்காக நம்முடைய மதன் முரளி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளையும் நாம் இரண்டு பெரும் அறிஞர்களை கொண்டு சிந்திப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. குஞ்சபாதம் ஐயா அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை, உங்கள் அத்தனை பேருக்கும் அவர் அறிமுகமானவர் தான். திருவாவுடுதுறை ஆதீன புலவராக இருக்கக்கூடிய அவர் சிறந்த சித்தாந்த ஞானம் உடையவர். மலேசியாவிற்கு வருடந்தோறும் சென்று சித்தாந்த பாடங்கள் எடுத்து வந்தவர். ஒரு சமயம் நானும் மலேசியா போயிருந்த பொழுது அவரும் அங்கே வந்திருந்தார். அவர்கள் மிகுந்த சைவ சமயத்திலே தோய்வு உடையவர்கள், திருவாவுடுதுறை ஆதீனத்தினுடைய நல் மதிப்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே நமக்காக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதே நம்முடைய மிகப்பெரிய ஒரு பேர் என்று கருத வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பறவையாரையும் இணைத்து பார்த்து சேக்கிரார் சொல்லுகிற செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக நமக்கு சில பல செய்திகளை எல்லாம் சொல்ல இருக்கிறார். மதன் முரளியை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை, அவர் உள்ளூர்காரர். அவரை பொறுத்த வரைக்கும் நான் வெளியூர்காரர். என்ன அவர் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கணேஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வரலாற்றை முழுவதும் நாங்கள் சிந்தித்து நொடித்தான்மலை அந்த பதிகம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. காலையில இந்த பாடப்பகுதி அது வரைக்கும் பார்த்திருக்கோம் என்று குறிப்பிட்டார்கள். ரொம்ப அருமையா ஒன்று ரெண்டு செய்திகளை கணேஷ் சொன்னார்கள். நான் அதை நிறைவு செய்கிற பொழுது அதை நான் குறிப்பிடுகிறேன். ரொம்ப நுட்பமான செய்தி ஒன்று சொன்னார்கள் அவர்கள் வரவேற்பு உரையில. அந்த சங்கி நாச்சியாரை பற்றிய ஒரு செய்திகளை எல்லாம் இங்கே மதன் முரளி அவர்கள் கூற இருக்கிறார்கள். இந்த இரண்டு செய்திகளையும் கேட்ட பிறகு நான் அதற்கு முன்பாக சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு பயஸ் தம், அவங்க ரெண்டு பேரும் பயஸ் பண்ண விரும்பல, அவங்க சுதந்திரமாக. நான் அதனாலதான் அந்த சங்கி நாச்சியாரை பற்றியோ பறவை நாச்சியாரை பற்றியோ நான் எந்த கருத்தையும் நான் சொல்லல. அவர்களுக்கு ஆமா முழு உரிமை கொடுத்திருக்கிறேன், அவங்க முழுசா அவங்க சிந்திக்கிட்டோம். ஆனா ஒண்ணு ஒண்ணு, பறவை நாச்சியார் நம் திருவாரூர் சம்பந்தப்பட்டவர், சங்கிலி நாச்சியார் திரு ஒற்றியூர் சம்பந்தப்பட்டவர். அதை சொல்லுகிற போதுதான் கணேஷ் குறிப்பிட்டார், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அங்க சொன்னாரு. இந்த ரெண்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை சொல்லுகிற பொழுது ரெண்டும் புற்றிடம் கொண்ட அந்த அற்புதத்தை சொன்னார், அவர் குறிப்பிட்டார். நீங்க கவனித்தீங்களா? என்னோ தெரியல சொல்லும் பொழுது. அந்த இரண்டு தலங்கள் பார்க்க போனா, இப்ப எனது இடது பக்கமாக இருப்பது திருவாரூர், வலது பக்கமாக இருப்பது திருவொற்றியூர். இப்ப திருவாரூர் திருவொற்றியூர் என்கிற தலத்தின் அடிப்படையில இந்த இருவரையும் சிந்திக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் எனக்கு, ஒரு மனதில ஒரு எண்ணம். ஏனென்று சொன்னால், பெருமானுக்கும் திருவாரூர் பெருமானுக்கும் திருவொற்றியூர் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு சக்திகளாக விளங்கி இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும், பரமநாச்சியாரும் சங்கரநாச்சியாரும். எனவே இந்த இரண்டு பேரையும் இந்த இரண்டு ஊர்களின் அடிப்படையில நாம கொஞ்சம் சிந்திக்கலாமோ என்பது என்னுடைய ஒரு ஒரு லீடு, அதாவது எடுத்துக் கொடுக்கிற ஒரு இது. பட் அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு, எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் சிந்திக்கலாம். அடியை நிறைவு செய்கிற பொழுது நிறைவு பேச்சாக என்னுடைய பேச்சை நான் செய்வேன். அப்ப இன்னும் நீங்க பேசவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டு இல்ல, நான் தோற்றுவாய் தான் செய்திருக்கிறேன். முகவுரையாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் இருவரும் பேசிய பிறகு அந்த இரண்டிலிருந்தும் சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அடியனுக்கும் தோன்றுகின்ற சில செய்திகளை, மிக மிக முக்கியமான செய்திகளை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம்.
4: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: மாணிக்கவாசகர் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க. கருக்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் சிவபுராணத்தில் 26வது வரி முதலாக இப்பொழுது உரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களாகிய நாம் வந்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இஷ்டப்படி பிறப்பும் வரவில்லை, வாழ்க்கையும் வரவில்லை, இறப்பும் வராது. இறப்பு வராமலே போனா தேவலாம். சரி, வாழ்கிறோம் என்றால் நம்முடைய இஷ்டப்படி பிறப்பு வரவில்லை, வாழ்க்கையும் அமையவில்லை. அதனாலே நமக்கு மேலே ஒரு ஆற்றலாகிய கடவுள் இருந்து நம்மை பிறப்பிக்கிறான், வாழ வைக்கிறான், அப்புறம் முடிக்கிறான். அந்த கடவுளுக்கு இது இல்லை. எந்த இல்லை? பிறப்பறத பிறக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வது, அப்புறம் முடிவது ஆகியது கடவுளுக்கு கிடையாது. எப்போதும் உள்ளது கடவுள். உயிர்களும் எப்போதும் உள்ளது, ஆனா அந்த உடம்பு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். உயிர் வந்து அது பாப முன்னே தகுந்தாரு போல மாறி மாறி வந்து உண்டு. அதனாலே வந்து உயிர்களுக்கு எப்படி உடம்பு வருகிறது, அது எப்படி வாழ்கிறது என்பதை பற்றி இப்படி ஞான சாஸ்திரங்கள் ஞானிகள் மூலமாகத்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வாழ்கின்ற உயிரானது வாழ்கின்ற காலத்திலே செய்கின்ற செயலாலே அதற்கு வந்து பின்னாலே வருகின்ற வாழ்க்கை அமைகிறது. இப்போது என்ன செய்கின்றோமோ அதற்கு தகுந்தாற் போல அடுத்தாற் போல பரவி வரும். முன்னே எப்படி செய்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல இப்போ வந்திருக்கு. அதனாலே வந்து உயிர் என்பது ஒன்று உண்டு. இந்த உயிருக்கு வினை என்பது ஒன்று உண்டு. உயிர் செய்த வினை என்பது ஒன்று உண்டு. அந்த வினைக்கு தகுந்தாற் போல உடல், வாழ்வு, இடம் எல்லாமே அமைத்து கொடுக்கிற கடவுள் என்று ஒருவன். இப்ப நான் சொல்றது விளங்குதா? உயிர் வேற, கடவுள் வேற, அப்படிதானே? கடவுள் வேறு, உயிர் வேறு. ஆனா அந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாதது, அதான் ஒரு அதிசயம். கடவுள் இப்ப உயிரை நம்புறமா? உயிரை நம்புறமா? உயிரை நம்பாதவன் யாரு இருக்கிறா? தெரியலேனாலும் கூட உயிரை கண்ணால யாரு பார்த்தா? உயிர் கருப்பா சிவப்பா? உடம்பத்தானே கருப்பு சிவப்புன்னு பாக்குறான். உயிரை யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய கட்டிக்காரன் உயிரை பார்க்கல. அதனாலே உயிரும் தெரியாது, உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுளும் தெரியாது. உயிரே தெரியாதுன்னா உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுள் எப்படி தெரியும்? ஆனா உயிரை கண்டு விட்டோம்னா உள்ள இருக்கிற கடவுளை கண்டுலாம், உயிரை காண முடியாது. ஆனா அந்த உயிர் வந்து ஒரு சரீரத்துக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும்
1: உயிரை சரீரத்துக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறான்.
0: அந்த அடைச்சு வச்சிருக்கிறவன் தான் கடவுள். சரீரம் நம்ம தானா தேடிக்கொண்டதல்ல, இந்த சரீரம் நாம சம்பாதிச்சதல்ல. பிறப்பு நம்ம சம்பாதிச்சோம்னா எல்லாமே ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு மந்திரி வீட்டுல பிறக்கலாம், விளங்குதா? எல்லாமே சிவப்பா இருக்கலாம், எல்லாமே அழகா இருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு கூட நம்ம இஷ்டத்துக்கு அமையல. அதனாலே நமக்கும் மேலே ஒருவரடா அவன் நாளும் தெரிந்த தலைவரடா. நம்மை நன்றாக அவன் தெரிந்து வைத்திருக்கிறான், அவனை நமக்கு நன்றாக தெரியவில்லை. நம்மை அவன் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான், அவனை நமக்கு நன்றாக. அதனாலே இந்த உடம்பை இயக்குகிறது உயிர், உடம்பை இயக்குகிறது உயிர். உடம்ப உயிருக்கு உயிரை உடம்பு இயக்காது, உயிரை வந்து உடம்பு இயக்காது, உடம்ப உயிர் இயக்குகிறது. இப்ப பேசுறது கைய ஆடுறது எல்லாம் எது செய்யுது? உடம்பா செய்யுது, உயிர் தான் செய்யுது, ஆனா தெரியல. அதே போல இந்த உலகத்தை இயக்குகிறது யாரு? கடவுள். அதான் தெரியல. உலகத்தை இயக்குகின்ற கடவுளும் தெரியல, உடம்பை இயக்குகின்ற உயிரும் தெரியல. அதனாலே வந்து உயிர் தன்னுடைய அறிவு, அறிவினாலே அது நினைக்கின்ற நினைவு, அந்த நினைவினாலே செய்கின்ற செயல், பேசுகின்ற வார்த்தை, இவைகளை வச்சு அவன் கணக்கு போட்டான். உயிருக்கு அறிவு உண்டு, உயிருக்கு அறிவு உண்டு. அது சிற்றறிவுன்னு பேர். உயிருக்கு அறிவு உண்டு. அது அறிவுங்கிறது எப்ப வந்துச்சு? உயிருக்கு அறிவு உண்டு, விவரம் தெரிகிறது எப்ப தெரியுது? ஒரு குறிப்பிட்ட வயசு 16, 20, 22 இப்படி வந்துதான் விவரம் தெரியுது. 4 வயசு 5 வயசுல விவரம் தெரியறது இல்லையில, விவரம் தெரியாத விட்டு அப்படிங்கிறான். அதனாலே அப்படி இந்த அறிவு இப்படி இருக்குதுப்பா, அறிவு இருக்குதே தவிர அறிவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குறிப்பிட்ட வயசிலே அதுவே அறிவுடையோட சேரும் போது அறிவு உண்டாகும். ஆகவே அந்த அறிவின்படி அது நினைவு, அந்த நினைவின்படி வார்த்தையின்படி செயல். மனசு நினைக்குதா, வாக்கு பேசுதா, கை செய்யுது. நினைக்கிறோமா, பேசுறோமா, செய்கிறோம். மனம் வாக்கு காயம் சொல்லுது. மனம் வாக்கு காயம், காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யாடா, வெறும் காற்றடைத்த பொய்யாடான்னு ஒரு பாட்டு. அதனால இந்த மனம் வாக்கு காயம் என்றாலும் மனசால நினைக்கிறோமா, வாக்குனால பேசுறோமா, உடம்பாலே கையினாலே செயல் செய்யும். இந்த மூன்றும் நல்லதாக இருந்தா நல்வினை, மூன்று கெட்டதாக இருந்தா தீவினை. இத அவன் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒரு வினாடி தவறாம நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறான். அதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். என்ன பேசுறா, என்ன நினைக்கிறா, என்ன செய்யறாங்கிறத அவன் மேல இருந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிற ஒவ்வொருத்தரையும், அதுதான் அதிசயமா இருக்கும். யாரையும் விடாம அந்த கணக்கு போட்டு நீ இவ்வளவு வாக்கினாலே பாவத்தை பண்ணினாய், நீ இவ்வளவு மனசாலே பாவத்தை பண்ணினாய், இவ்வளவு செயலாலே பாவத்தை பண்ணினாய், நீ மனசாலே இவ்வளவு புண்ணியத்தை செய்தாய் நினைத்தாய், வாக்கினாலே இவ்வளவு புண்ணியத்தை பேசினாய், செயலால கையினாலே இவ்வளவு புண்ணியத்தை செய்தாய் என்று கணக்கு போட்டு அதற்கு தகுந்தாறு போல பிறப்பு, தாய் தந்தை, மனைவி, மக்கள், மற்றைய செல்வம், கல்வி, அறிவு, தேசம், இடம் எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். இதெல்லாம் வந்து எப்ப உண்டானது, முன்னையே தீர்மானம் பண்ணிடுறான். பேரளவு இன்பம் ஓடு வினி மூப்பு சாக்காடுன்னா ஆறு முன் கருவுட்பட்டது. அவிதி அனுபவத்தால் ஏறிடு முன்பு செய்த கண்மை இங்கு இவற்றிற்கு ஏறு, தேரு நீ இனிச்சை கண்மம் ஏறுடர்ச்சி. அதனாலே இப்படி மனசு வாக்கு காயம் இந்த மூன்றினாலும் நினைப்பது பேசுவது செய்வது ஆகி இதை வச்சு நமக்கு அவன் நல்லது கெடுதல் வாழ்வு எல்லாமே தந்தான். அதனாலதான் பெரியோர்கள் நல்லத நினை, நல்லத பேசு, நல்லத செய்யுங்க, கெட்டதே நாது, கெட்டத பேசாது, கெட்டதே செய்ய. ஆகவே இப்படி மனம் வாக்கு காயம் மூன்றாலும் நினைவு செயல் வாக்கியம் ஆகிய இவற்றை வினை என்று சொல்லப்படும். மொத்தமா வினைன்னு சொல்றது, மொத்தமா வினை என்று சொல்லும். அந்த வினையின்படிதான் நமக்கு வந்து பிறப்பு உண்டாகும், பிறப்பு உண்டாகும். அதனாலதான் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றையேன்னு ஆரம்பிக்கிறார். பொல்லா வினையேன் புகழுமாறு, கடவுளை புகழுவது என்று சொன்னால் அவனுக்கு ஏராளமான புண்ணியம் இருக்கணும். கடவுளை பேசுறதுன்னா புண்ணியம் ஏராளமா இருக்கணும். சாமானியப்பட்ட கொஞ்சம் புண்ணியத்துல கடவுளை பத்தி பேச முடியாது. ஊர் கதையை பேசுவான், உலகத்தை பேசுவான், வாய்க்கு வந்ததை பேசுவான், கெட்டதை பேசுவான், வீரமாக சண்டை போடுவான். உலகத்துல இருக்கிற அப்படித்தான் நிறைய வாக்கியத்தை அப்படித்தானே வீணாக்குறான் வார்த்தையை உண்டா இல்லையா. கடவுளை பத்தி பேசுறா சாமானியம் இல்ல, அதுக்கு புண்ணியம் ஏராளமா வரும். கடவுளை பத்தி பேசுறது, கடவுளை பத்தி பேசுறதா எல்லா புண்ணியங்களிலும் மேல உயர்ந்த புண்ணியம். கடவுளை பத்தி பேசுறதா புண்ணியங்களில மிக உயர்ந்த புண்ணியம். அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணி என்ன சொன்னாரு, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கினார். கடவுளை பற்றி பேசுகிற வாக்குத்தான் மணிவார் இல்ல, அப்புறம் எல்லாம் பதறுவார். மணி பதர் புரியுதா, மணி அதற்கு நேர் எதிரடி சொல்லு என்ன, பதர் லாபம் நஷ்டங்கிற மாதிரி. வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, கடவுளை பற்றி பேசுற வார்த்தை தான் மணி வார்த்தை. அதனாலே அந்த கடவுளை பற்றி பேசுவதற்கு புண்ணியம் எவ்வளவு இருக்கு வேணும், அளவில்லாத புண்ணியம் இருக்கு. இல்லையா வீணான வார்த்தையா பேசி காலம் வீணாக்கி, காலத்தை வீணாக்கிடும். மாஷின் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பரப்பொருத்திய நல்ல மருந்தியனடி என் மனத்தை வை. பேச்சுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணி வார்த்தை வீசி. ஆகையினாலே அப்படி உன்னை புகழுவதற்கு எனக்கு தகுதி இல்லைங்கிறாரு மாணிக்க வாசகர். பொல்லாவினையின் புகழுமாறு ஒன்று என்று சொல்லி அதற்கு மேலே அந்த வினையின் படி பரப்பு வருகிறது அல்லவா, அந்த பரப்பு ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐயறிவு உயிர், ஆறறிவு உயிர் என்று ஆறறிவு வரையிலும் உயிர்கள். ஓரறிவு தான் செடி கொடி புல்லில் இருந்து ஓரறிவு உயிர், ஓரறிவு உயிர் புரியுதா, தொட்டா அது உணரும், தொட்டால் உணரும், அதான் ஒரே அறிவு தான். மூக்கு கிடையாது, கண்ணு கிடையாது, காது கிடையாது, புல்லு போட்டுக்கும் விளங்குதா. இந்த தொட்டாசினிக்கின்னு ஒரு தலை இருக்கு பாத்திருக்கீங்களா, அது தொட்டா சுருங்கிக்க முடியாது பாத்திருக்கீங்களா. அப்ப தொட்டா உணர்ற உணர்வு அதுக்கு இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி ஓரறி உயிராய் இருக்கிற புல்லாய் பூடாய் புழுவாய் அது ஈரறி உயிர், மரமாய் மரம் அந்த ஓரறி உயிரோட சேர்ந்தது. புல்லாயி புடாய் பறப்பு புல்லுல இருந்து தொடங்குதான், புல்லுல இருந்து தொடங்கும். நம்ம புல்லா எல்லாம் பறந்து வந்துட்டோம், புல்லா பிறந்து பூடா பிறந்து புழுவா பிறந்து வந்துட்டோம். இன்னும் சொல்றாரு பாருங்க, புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகம் ஆயி. பல்விருகம் என்றால் பல வகையான மிருகச்சாதிகளா, மிருக சாதிகளா. நாம ஒரு காலத்துல சிங்கமாக பறந்திருந்தோம், கரடியாகவும் பறந்திருந்தோம், புரியுதா? பல்விருகமாயி பறவையாய் பசி சாதிகளாக, பாம்பாய் கல்லாய், புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதனாய். கல்லுக்கும் உயிர் உண்டு, கல்லுக்கும் உயிர் உண்டு. இப்ப அகலியே வந்து கௌதமர் என்ன பண்ணாரு, கல்லா போக கடவுன்னாரு. அப்புறம் ராமனுடைய பாத தூளி போட்டு பெண்ணா எழுந்தான். அதே போல இந்த அட்டமாசித்தி உபதேசம் கேட்டார்கள் அல்லவா கைலாயத்துல, அவங்க மறந்துட்டேன்னு சொல்லவும் நீங்க பட்டமங்கையிலே 1000 வருஷம் பாறையாக கிடக்குதுன்னு சாபம் போட்டார்லவா கார்த்திகை. பட்டமங்கையில் பங்க ஆயிருந்தங்க அட்டமாசித்தி அருளியது விடுன்னு. அதனால கல்லுக்கும் உயிர், ஆகவே கல்லாய். கல்லுக்கு வந்து அது அறிவுன்னு சொல்ற வழக்கம் இல்லை, ஆக உயிர் உண்டு. ஒரு அறிவுதான் இருக்கு, 2-3 இருக்கும் கல்லுக்கு. வளருதுன்னு சொல்றா கைலாயம் வளருதுங்கிறார்கள். கைலாய் ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னுடித்தான் முறை. கல்லாய் மனிதராய், புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய். இப்படி தாவரத்திலிருந்து இப்ப சங்கமம் என்கின்ற மனித பரப்புக்கு வந்திருக்கிறார். கல்லாய் மனிதராய், மனிதரா பறக்கிறது சாமானியம் அல்லங்கிறார், மனுஷனா பறக்கிறது சாமானியம் அல்ல. அண்டசம் சுவயதசங்கள் உற்பிச்சம் சராயிசத்தோடு எண்டரு 400,100 உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கார் என்பது சித்தியார். முட்டையிலே பறப்பது, வயர்வையிலே பறப்பது, வித்திலே பறப்பது, கருப்பையிலே பறப்பது, 4 வகை தோற்றம். முட்டையிலே தோன்றுவத, வியர்வையிலே பேன் முதலியது, வியர்வையிலே தோன்றுவது, வித்திலே விதையிலே, விதையிலே தோன்றுவது, அப்புறம் கருப்பை, கருப்பையில தோன்றதுதான் பல இருக்கு. அண்டசம், அண்டசம்னா முட்டை, அண்டசம் சுவேதசங்கள் உற்பத்தம் சராயிசத்தோடு எண்டரு 484,84,000,000

நல்ல வாய்ப்பு உற்றாது அப்படிங்கிறாங்கல்ல, நல்ல வாய்ப்பு நம்ம வச்சு ஆளுது பயன்படுத்திங்க அதுல சேர்ந்துங்க என்றார். இது நல்ல வாய்ப்பு, இந்த சமயத்துல நீங்க அதை செய்யறத செஞ்சு முயற்சி பண்ணீங்கன்னா பலனை அடைஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு அப்பர் சுவாமி. வாய்த்தது நன் தமக்கு ஈதோர் பிறவி மதித்துடு. மனித பிறவியை மதிக்க தெரியாமத்தானே வீணாக்கிறான் வெகு பேரு. மனித பிறவியே மதிக்க தெரியாமத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிறவி வந்திருக்கு தெரியுமா? புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாயி பல்வருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய். அதனாலதான் அந்த கடுவெளி சித்தர் ஆகிய சித்தர் அது வந்து ஒரு தத்துவமாக ஒரு பாட்டு பாடினார். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் அலாறு மாதமாய் கோயவனை வேண்டி. ஆண்டினா ஒண்ணு இல்லாதவன், ஆண்டினா ஒண்ணு இல்ல. அதான் கேவலத்துல ஆணவ மலத்திலே கருவிகரணங்கள் இல்லாம அனாதி காலத்திலே கேவலமாயி ஆணவ மலத்திலே கிடந்த காலம். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில். இந்த அளவெல்லாம் தெரிஞ்சா அல்லவா இந்த பிறவி அருமை. ஆகா இந்த பிறவியில செய்ய வேண்டியதை செய்து வர வேண்டியதை பரவணுமே அப்படின்னு அந்த புத்தி வரும். சாதாரணமா வருமா? உட்கார்ந்து கேட்டால வரும். கேட்கறதுக்கு எவ்வளவு புத்தி வரும்? சாதாரணமா எல்லாரும் உட்கார்ந்து கேட்க முடியாதுப்பா, இத எல்லாரும் உட்கார்ந்து கேட்க முடியாது. ஆண்டினா ஒண்ணும் இல்லாம இருந்தவன். அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? எனக்கு ஒரு தோண்டி ஓட்டு கொடு, தோண்டி ஓட்டு கொடு, தோண்டி ஓட்டு கொடு, தோண்டி ஓட்டு கொடுன்னு அரிச்சான் ஒரு கொயவனை. அந்த கோயவன் 10 மாசம் இந்த ஆச்சு இந்த பண்ணிட்டு இந்த பண்ணிட்டு அப்படின்னு 10 மாசம் கழிச்சு தோண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் பண்ணி கொடுத்தான். இந்த ஆண்டி வாங்கினவன் அதை பத்திரமா வச்சு தண்ணி முகந்து அதற்கு பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தாம தலையில வச்சுக்கிட்டு கூத்தாண்டான தோண்டி. தலையில வச்சுக்கிட்டு கூத்தாண்டா தோண்டி என்ன ஆகும்? பிரமாதமா இருந்துச்சு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி. நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. பாவம் செய்யாது மனமே, நாளை கோபம் கொண்டே அவன் கொண்டோடி போவானே. பாவம் செய்யாது மனமே என்று பாடினார் கடுவெளி சித்தர்ங்கிற. இப்படி 10 மாசம் பாடுபட்டு ஒரு குயவன் மெனக்கிட்டு செஞ்ச பாண்டது. இத ஒழுங்கா வச்சுக்கிட்டு அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தி நீ பயணப்படணும். நீ செய்யத்தகாத காரியங்களை செய்து இந்த ஜென்மத்தை வீணாக்க கூடாங்கதான் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்க. செய்யத்தகாத காரியங்களை செய்து இந்த பிறவியை கெடுத்து அடுத்தாறு போல நீ மாடாகவோ ஆடாகவோ நாயாகவோ நரியாகவோ பறக்காதடா அப்படிங்கிற எச்சரிக்கை தான் இந்த பாட்டு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. பாவம் செய்யாது மனமே அப்படின்னு. அதனால மனித பிறவி கிடைத்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த பிறவியில கடவுளை அடைஞ்சிடலாம். இந்த பிறவியில கடவுளை அடைஞ்சிட்டா கவலையே இல்லை. அதுக்குத்தான் தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாட்டான். கவலை இல்லாத யாராவது இருக்கிறானா உலகத்துல? கவலை இல்லாம இருக்கணும்னா கடவுள் திருவடி அடையணுங்கிறார் திருவள்ளுவர். தனக்கு ஓவை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றும். அதனாலே கல்லாய் மனிதராய் பேயாய் நம்ம விட பேய் உசந்தது. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கடாய். கணங்கள்னா 18 கணங்கள்னு இருக்கு அந்த வகையில். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அதற்கு மேல வல்ல அசுரராய் வலிமை உருந்திய கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய். அதற்கு மேல தேவர் இப்படி வடகிழக்கா சொல்றார். முனிவர்களுக்கு மேல தேவராய் செல்லாரங்கம் புல்லிலிருந்து தேவர்கள் வரையும் சொல்லிட்டார். புல்லிலிருந்து தேவர்கள் வரையில் இப்படி புல்லில இருந்த தேவர்கள் வரையில எல்லா பிறப்பும் பிறந்து ஆச்சு. பிறந்து ஆச்சு. புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய்

செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறந்து இழைத்தேன் என்பவர். நால் வகை தோற்றம், ஏழு வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதங்களிலே எல்லாம் பிறந்தாச்சு. எவ்வளவு பிறப்பு எடுத்திருக்கிறோம்? எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனியுள்ளதவயம் எனதுயிர்.

0: ஆனார். கடனுநாதாவயம் அடிமையும் அடிமை கடியும் அடிகள் தரவு என்பார் அருணகிரிநாதர். என்னை படைச்சு பிரம்மா சலிச்சு போன இதேவரே வந்துகிட்டே இருக்கிறானே, வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம ஓயாம வந்துகிட்டே இருக்கிறானே. போட்டு கொடுப்பாடுனே போட்டு கொடு, ஏடா முதல்ல போட்டு கொடுத்த பாடு என்னடா உடைச்சிட்டேன், அப்புறம் போட்டு கொடுக்கறது அதையும் உடைச்சு விட்டுவார். இத்தனை நம்ம உடைச்சிருக்கிற பாட கொஞ்சம் அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அந்த பிரம்மாவுக்கு, அந்த போடுற போட்டு கொடுக்கற குயவனுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா. நம்மளை கட்ட உடனே சந்தோஷமாவா இருக்கும், துக்கம் கட்டவன் பாடும் போய் இதே வேலையா இருக்கிறாரு சென்றால போய் உனக்கு சரியா இருக்கிறா போட்டு கொடுக்க எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா ஆருக்கு பிரம்மாவுக்கு.
1: அந்த பிறப்புகள் ஒரு இறக்குறாரு, இறக்கும் போது என்ன ஆகுது,
0: மண்ணு திங்குது நெருப்பு திங்குது, நெருப்பு கூட சலிச்சு போச்சு. அப்புறம் எத்தனையோ பிறவியில வந்து பிராணிகள் தின்னு சேதம் ஆயிருக்கு உடம்பு, பிராணிகளுக்கு அழுகோடு நரியும் இரி புவி மரளி கமலன்னு எல்லாம் சலிச்சு போனாங்க. நாய் நாய் நெறிகள் எல்லாம் தின்னு சலிச்சு போச்சா, ஐயோ பெருமா படைச்சு கொடுத்து சலிச்சு போனானா, நெருப்பு வேக வச்சு சலிச்சு போச்சா, ஏமே பிடிச்சுக்கிட்டு போய் சலிச்சு போனானா. சிரிக்கவே கூட எனக்கு மனசு உன்னா இரண்டா எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாய் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொழிலாய் வெறி போல உருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே உருகால் முருகா பரமா குமரா உயிர்காய் என ஊதருதாரின. ஒரு புலவர் பாடினாரு, பெருமானே நான் இங்கே சாஸ்வதமா அலையாம குலையாம இங்கனே இருக்கலாம்னா எமே விட மாட்டேங்க, போன இடத்துல அங்கதான் இருக்கலாம் சொன்னா பரமா விட மாட்டேங்கிறேன். உன் வேணா கணக்கு அடிச்சு தள்ளுறேன், அவன் இவன் அடிச்சு அங்க தள்ளுறான், நான் எங்கதான் இருந்து நிலையா பிழைக்கிறது சாமி. இங்க இருக்க என்றால் எமன் ஒட்டான், இங்கு விட்டு அங்கு இருக்க என்றால் அயன் ஒட்டான், எங்கு வைத்து பேணுவே நுடலை பித்தா பிரேசுடி தானுவே சுக்கநாதா என்று ஒரு போல வருவாடுறான். பட்டினத்தார் இந்த பரப்ப நினைச்சு கொஞ்சம் இல்ல அவரு கவலைப்படும். மாதா உடல் சலித்த இத்தனை தாய் நம்மளால வேதனைப்பட்டிருக்கா தெரியுமா, நம்ம பக்கும் போது அவ பட்ட கஷ்டம் அதுதான் மாணிக்க வாசன தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்கசாகர துயரிடைப்படும். இந்த தாய் உயிர் போயிட்டு தானே அவளுக்கு வரும்.

0: கருப்பையில் வாராமல் மண்ணும் தனலார வானும் புகையார என் அறிய தாயும் இணைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியின் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா என்பார் பாட்டில் சுவாமி. அதனாலே அளவில்லாத புறப்பட்டு தருகிறோம். திருப்பூர் சிதம்பர சுவாமி ஒருத்தர், அவர் எப்படி சொல்றாருன்னா பிறப்ப பத்தி, என் பிறப்ப ஒரு கணக்கு சொல்றேன் கேட்டுக்கணும். அவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னா, நான் பிறந்த பிறப்பு தூரம் தாய்கிட்ட பால் குடிச்சிருப்பேன்ல, குடிச்சிருப்பேன்ல, அந்த குடிச்ச பாலெல்லாம் ஒரு பக்கம் வச்சு திருப்பார் கடல் இருக்குது பாரு, மகாவிஷ்ணு படுத்திருக்கு திருப்பார், அதுக்கு பக்கத்துல நாம் குடிச்ச பால் கடலை வச்சா நான் குடிச்ச பால் கடல் தான் பெருசா இருக்கும், அவர் படுத்திருக்கிற பால் கடல் சின்னதா இருக்கும். பாத்துக்கோ அப்ப எவ்வளவு பிறப்பு. எடுத்த சனநந்தூரம் இன்றெடுத்த தாய்மார் கொடுத்த முலை பால் அனைத்தும் கூட்டில் அடுத்து வளர்ப்பயனாக அனைத்துயிலும் பாலாளியின் சிறிதாம் அண்ணா சிதம்பரமா தேவா என்பது அந்த பாட்டு. அதையினாலே அளவில்லாத பிறப்படுத்திருக்கிறான். இதெல்லாம் நல்லா நினைச்சு பாருங்க. இன்னமேல் பிறக்கப்படா, பரமாவுக்கு வேலை கொடுக்கப்படாது, பரமாவுக்கு வேலை கொடுக்க ஏமே நம்ம கிட்ட வரக்கூடாது, விளங்குதா? அதனாலே பரவாமல் இருப்பதற்காகவே இந்த ஜென்மத்தை, இந்த செயலை, இந்த காலத்தை பயன்படுத்தும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பரவாமை வேண்டும். அதனாலே பிறவிக்கு பயப்படணும், பரப்பதற்கு பயப்பட வேண்டும்.
1: மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம் பொன்னம்பலவா திருவடி சரணம் என்று நான் நம்பி வந்தேன்
0: என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பார். ஆகையினாலே இனிமேல் பறக்காம இருக்கணும்னா, யாரு பறக்காம இருக்கிறானோ அவனை பிடிச்சுக்கணும்.
1: பெறவாதிருக்க வரந்தரல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துதான் இது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் அறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மருந்து.
0: இவ்வளவு எளிமை யாருமா சொல்லுவா?
1: அறமார் புகழ்த்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் அறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மருந்து.
0: அதனால பரவாமல் இருக்க வேணுமானால் யாரு பரவாமல் இருக்கிறானோ அவன் திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும். ஆகையினாலே இப்படி மாணிக்கவாச சுவாமி நமக்காக பாடிய இந்த திருவாசகத்துல
1: எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்,
0: ஒவ்வொரு பிறப்புலையும் பட்ட துன்பம் கொஞ்சம் அல்ல வல்லவா, அதனால பிறந்து இழைத்தேன், பிறந்து இழைத்தேன் என்றால் துன்பம், துன்பம் இழைத்தன சரீரம் இழைக்கிறது அல்ல, துன்பம்.
1: எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்
0: இப்படி அநேக ஜென்மங்களை எடுத்து எடுத்து எடுத்து இழைத்து போனேன். இப்பொழுது தேவரையருடைய திருவடியை கண்டுவிட்டேன், அதனாலே வீடு பெற்று விட்டேன். திருவடியை கண்டேன், வீடு பெற்றேன். இல்ல, திருவடியை கண்டா வீடு பெறுறதுக்கு, திருவடி தானே வீடு.
1: மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்.
0: மெய்யே, மெய்யே என்றால் மெய்ப்பொருளே, மெய்ப்பொருளாகிய உன்னை உன் திருவடியை கண்டேன். மெய்யே உன் பொன்னடிகள், பொன்னடி என்றால் அழகு பொருந்திய பொன் போன்ற திருவடி, பொன்னாறு திருவடிங்கிறார் அல்லவா அப்பர் சுவாமி, பொன் போன்று இருக்கின்ற திருவடியை கண்டேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு ஊற்றேன். திருவடியை கண்டேன், வீடு பெற்றுவிட்டேன், வீடு பெற்றுவிட்டேன். எந்த வீடு? அழியாத வீடு. இந்த வீடு என்ன வீடு? அழிகின்ற வீடு. இந்த வீடு அழிகிற வீடு தானே? இந்த வீடும் அழிகிற வீடுதான், அந்த வீடும் அழிகிற வீடுதான், ரெண்டு வீடுமே அழிகிற வீடுதான். அழிகிற வீடு அழிகிற வீட்டுல இருக்குது, இவ்வளவு ரெண்டு வீடும் அழிகிற வீடுதான். எவனாவது ஒரு 500 வருஷம் இருந்தவன் காட்டுக்கு பாக்கலாம், 500 வருஷம் இருந்தாலும் இல்லையில, 200 இருந்தாலும் கூட இல்லையே, சரியா 100 இருந்தாலும் கூட இல்லையே,
1: அதிசயமா எங்கேயோ ஒருத்தர் பாம்பாவும் இருந்தது என்ன பிரயோஜனம் 100 வருஷம் இருந்து.
0: அதையினாலே இப்படி அழியாத வீடுதான் வீடுன்னு பேரு. அதே குமரகுரு சொன்னார், சந்தரா அம்புலி இங்கே வா, இந்த கந்தனோடு வந்து விளையாடு, உனக்கு அழியாத வீடு தர சொல்லும், நீ எது கேட்டாலும் தருவான், அதுக்கு மேல அழியாத வீடும் தருவான்.
1: யாரு? குமரகுருசாமி. இந்த கந்தனோடு வந்து விளையாடு, அம்புலியை கூப்பிடுறாரு.
0: அம்புலி வா, அம்புலி வான்னு பிள்ளைக்கு கூப்பிடுவோம் இல்ல,
1: அம்புலிவா அம்புலிவா அப்படி ஒரு பழக்கம் இருக்குது இல்ல, அம்புலிவா அம்புலிவா அம்புலிவா அது வராது, கூப்பிடுற வழக்கம்.
0: அத வந்து இந்த கந்தனோடு வந்து விளையாடினா உனக்கு அழியாது வீடு இந்த கந்தன் தருவான்.
1: ஒழியாத புவனத்து உயிர் குயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டன விடுத்து.

0: தெய்வமே தெய்வமல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்ந்தியால் பொழியாத புயல் தங்கு புவனம் நான்முக புத்தேள் பெறும் புவனமும் பொன்னுலகும் மண்ணுலகும் இவ்வுலகு வேண்டினும் பொருள் என்றுவர்க்கு மற்றை அழியாத விடுந்தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே அழகு புரி கந்தபுரி தலைய ஒரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

தாமறிவார் சில தத்துவரு அவர்கள் தாமறிவார்க்கு தமறு பரநாமே. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு

இவதும் இடுவதும் எண்ணுமில் இவதும் எண்ணுமில் இடுவதும் இவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யின்

உதத்து உடலுடையார் வர உளிதொரு ஒளி அழவிட ஏறும் அமரர்கள் நாதன் இடமுடையார் நெஞ்சத்தில் இருந்தானே. கேள்வி கேட்டமைதல் அறங்கேட்டும் அந்தனர் வாய்மொழி.

ஒருவர் அறிவார் அறிந்தவின் ஓதுமின் கேள்வின் உணர்வின் உணர்ந்தவின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. பயன்பணி கேட்பது மானந்தி வேண்டின் அயன்பணி கேட்பது அரண்பணியாலே சிவன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டாவின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருவள்ளுவர் சொல்றார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரியவான் கத்தே உலகுங்கிறார். உலகம் யாரு கையில் இருக்குன்னா, இந்த ஐந்து புலன்களை யார் வெல்லுகிறார்களோ அவருடைய கையில் இருக்குங்கிறார் வள்ளுவர். திருவள்ளுவர் நல்லா படிக்கணும். திருவள்ளுவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நூல். அப்போ அந்த சத்தாபுதல் ஐந்தும் தன்னு வழி தான் சாரி. அப்ப இதெல்லாம் காரியமா இருக்கக்கூடிய எல்லாமே கொண்டு போய் காரணத்துக்கு போயிடணும், நம்மள்கிட்ட வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா என்பது சித்து பொருள், இறைவன் என்பது சித்து பொருள், அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோடு சேரும். அழகான வார்த்தை. இந்த ஒரே ஒரு வரிக்கு மட்டும் 100,000 ரூபா போறோம். சித்துக்கு சித்தன்று சேரிடம் வேறுவிண்டோ. சித்துக்கு சித்தன்று சேர்விடம் வேறு உண்டோ. இன்னும் அழகான வார்த்தை பார்த்தீங்களா, ஆன்மாவும் சித்து இறைவனும் சித்து, அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோட சேரணும், அங்கே தான் சேரணும். அதுதான் உண்மை. இப்போ நம்ம எப்படி சேர்ந்துட்டுருக்காங்க இன்னைக்கு, இந்த சித்து, அது சித்துன்னா என்ன, அறிவித்தால் அறியக்கூடிய சித்து, குறை அறிவு. இறைவன் மட்டும்தான் குறைவிலான இறைவு. இப்போ நாம்லாம் குறை உடையவங்க. இந்த சித்து என்று சொல்லக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு இந்த செயற்கை அறிவாகிய உலகத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் உயிருக்கு உலகப்பற்று என்பது செயற்கை, இறைப்பற்று என்பது இயற்கை. அப்ப அந்த இடத்துக்கு போகணும். அப்ப எப்படி போலுமா, அப்படி அங்க போயிட்டோம்னா அந்த இந்த ஆன்மாவும் ஒளி, இறைவனும் ஒளி, அது பேரு ஒளி, இது சிற்றொளி, ரெண்டும் அறிவுள்ள பொருள், அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ எங்கே சேர பாருங்க, சுத்த வெளியில். அதான் வந்து இந்த யோகனத்தில் யோக நிலையிலையும் நம்ம இறைவனை அடைய முடியும். அது மூன்றாம் தந்திரத்தில் சிந்திக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. ஞானத்திலும் இறைவனை அடையலாம். அப்போ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். இப்போ வெட்ட வெளி ஜோதிமயமான என்ன, ஞானத்தில் அடையலாம். இப்போ உள்ள இருக்கிற ஆன்மா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் இறைஞ்சிருக்கிறான், ஆனால் இந்த ஆன்மா இறைவனோட பேஸ்டில் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. நடுவில் இந்த உடம்பு ஒன்று இருக்கு, இந்த உடம்பை கரைக்கணும். இப்போ கரைக்கணும்னா இங்கே என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது. காற்று நிச்சயமாக இருக்கு. இப்போ காற்றுல கரையணும். அப்படி காற்றுல கரைய முடியலன்னா, தெரியலன்னா ஜோதியில் கரையணும். இப்போ நம்மளுடைய சைவ அருளாளர்கள்லாம் பெரும்பாலும் ஜோதியில் கலந்தவங்க தான், ஜோதியில் கரைஞ்சவங்க தான். அப்போ கரைய தெரியணும். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அதுதான் ரகசியம், ஞான ரகசியமும் அதுதான், யோக ரகசியமும் அதுதான். சுத்த வேளையில் சுடரில் சுடர் சேரும் அர்த்தம் இது குறித்து ஆண்டுகோள் அப்பிலேங்கிறது. ஆண்டுகோள் அப்பு, அப்புங்கிறது நீர்னு அர்த்தம், அருள் நீர்னு அர்த்தம், ஞான நீர்னு அர்த்தம், ஆட்கொள்ளும் விதம்னு அர்த்தம். அப்போ அந்த இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்கிறான், ஆட்கொண்டு அந்த வெட்ட வெளியிலே நம்மை அழைத்து வெட்ட வெளியில் அழைத்துட்டான். அங்கே போய் உட்காந்து அங்கே போய் அடங்கிடுவோம். அங்கே எப்படி அடங்குவோம்னா, அங்கே வந்து சுடரில் சுடர் சேரும், இதுவும் வெளிச்சம் அதுவும் வெளிச்சம், வெளிச்சத்தோ வெளிச்சம் செஞ்சிடும். இதுதான் மேல்நிலை. அது குரு வேணும். அந்த குரு வந்தால் தான் அதுக்கு வழிகாட்ட முடியும். அது அந்த குருவுக்கு குரு அந்த குருவை கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குருவை விடாமல் இருக்கிறதுக்கு நல்ல மாணவர் தேவை. இப்போ நல்ல மாணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, அப்போ அந்த குருவினுடைய திருமேனியை பார்க்க வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்போ குருங்கிறதுக்கு ஒரு கிழக்கணும் கூடாது. இதுவே வந்து குருக்குள்ள சப்ஜெக்ட் தான். இப்போ குரு அப்படின்னு சொன்னால் வாழ்த்து காட்டணும். ஆசிரியருங்கிறது வழி காட்டலாம். ஆனால் குரு அப்படி இல்லை, அந்த சீடருடைய ஆன்மாவுக்குள் நுழைந்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நிலை. அப்போ கொஞ்சம் குருவுக்கு வந்து ரோல் அதிகமாக இருக்கு. குன்னா குற்றம், ரூன்னா களைதல், குற்றத்தை களைதல். ஆன்மாவினுடைய குற்றத்தை யார் ஒருவர் களைகிறாரோ அவருக்கு பேர் தான் குரு. அப்போ அந்த குரு வரணும்னா இந்த ஆன்மா பக்குவம் அடையும். எப்போ பக்குவம் அடையும்? அப்போ சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்கணும். அப்போ கடந்து ஞானத்துக்கு தயாராக இருக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவம் என்று சொன்னால் குருநாதர் உணர்த்தியதை உணர்த்தும் பொழுது உணர்த்தியவாறே உணரக்கூடிய தன்மைக்கு பேரு பக்குவம்னு பேரு. அந்த நிலைக்கு அவர் பழுத்துடணும். பழுக்கும் பொழுது குரு வந்து அப்படியே ஆட்கொள்வார். இதுதான் நம்ம சிவஞான போதில் சொல்றோம். இப்போ இருக்கக்கூடிய மெய்கண்ட சாத்திரம் எல்லா நூல்கள் 14 சாத்திரங்களுக்குமே ஆதாரமானது பிரைமரி சோர்ஸ் திருமந்திரம் தான். அது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் 8 நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தவங்கிறது தான் சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் ஈக்குவல் டு தவம். தவத்தினில் உணர்த்த. இப்ப தவம் செய்தவர்களுக்குத்தான் இறைவன் குருநாராக வரும். வந்துட்டாரு வச்சுக்கோங்க, தவத்தினில் உணர்த்த விட்டு. அப்ப விட்டுட்டேன்னா இந்த உலக பற்று பாசங்களை விட்டுன்னு அர்த்தம். அந்நியமின்மையின் அரண் கழல் செழுமை. அதுக்கடுத்து இறைவனை நோக்கி அந்த ஆன்மா செல்லும். அதுதான் அந்த குருனுடைய தொடர்பு. இதை நம்ம மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவா வந்தார். குருவா வந்து நம்முடைய அவருடைய செவியில ஒரு வார்த்தை சொன்னார். எண்மையும் ஒரு வார்த்தைக்கு உட்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டார். சிவாய நம்மங்கிற வார்த்தைய குரு உபதேசம் விட்டார். இன்னும் சொல்ல போனா மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் 3 வகையான தீட்சையில கொடுத்துருக்காரு. நயன தீட்சை கொடுத்துருக்காரு, கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி தீட்சை கொடுத்துருக்காரு, கையால தொட்டிருக்காரு, ஸ்பரிச தீட்சை கொடுத்துருக்காரு, வார்த்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு, உபதேச தீட்சை கொடுத்துருக்கிறாரு. 3 வகையான தீட்சைகளை மாணிக்க வாசகர் பெற்றார். அவரே ஒரு பாடல்ல பாடுறாரு. இறைவன் வந்து குருநாராக வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை எனக்கு உணர்த்தினார். அவரே சொல்றார், நானே யோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. அதாவது நானேயோ தவம் செய்தேன். அப்புறம் மாணிக்கவா நினைக்கிறாரு, நானா தவம் செஞ்சேன், என்ன தவம் செய்தேனோங்கிற, நானா செஞ்சேங்கிற. இவருக்கே ரொம்ப ஆச்சரியம். சிவபெருமான் நேராக வந்து தீட்சை கொடுக்குறதுண்ணா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இதுதான் குரு உபதேசம். இது நம்முடைய அருணகிரினார் கந்தர் அனுபவில சொல்றார், குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. எப்படி வரணும்? முருகப்பெருமான சொல்றாரு, நீ குருவா வாப்பாங்கிற, குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. அப்ப அந்த அதுதான் குரு ஸ்டேஜ். அப்ப இறைவன் வந்து உணர்த்துறார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது உணர்த்தி விட்டார். அப்ப குரு, அந்த குருவினுடைய திரிமேனி காண்டல், அந்த குருவினுடைய திரிமேனி எப்படி இருக்கும்? சிவபெருமானே குருவா வர்றார். அப்ப சிவபெருமானே குருவா வரணும், அதுதான் நம்ம சைவத்தில் உள்ள சிறப்புத்தன்மை. குரு லிங்க சங்கம வழிபாடு என்பது சைவத்திற்கே உள்ள சிறப்பு. அந்த குரு தெளிவு குருவின் திரிமேனி காண்டல். அப்ப மாணவர் எப்படி இருக்கணும்? அந்த குருவினுடைய திரு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்புறம் குருவின் திருநாமம் செப்பல். இப்ப குருவினுடைய பெயரை சொல்லணும், அது ஒரு தெளிவு. குருவின் திருநாமம் செப்பல், செப்புதல்னா சொல்லுதல் அர்த்தம், தெளிவு, ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ குருவனுடைய திருப்பெயரை சொல்லலாம்னா சொல்லலாம், ஏ அப்பர் பெருமான் வந்து குரு, அப்பூதியடிகள் சீடர். இந்த அப்பூதியடிகள் அப்பர் பெருமானை அதற்கு முன் பார்த்ததே இல்லை, திருநாவுக்கரசுங்கிற பெயர் தான் தெரியும். அப்ப திருநாவுக்கரசருடைய அப்பர் பெருமானாக இருக்கக்கூடிய அவருடைய பெருமைகளை தெரிந்து அவர்களை பார்க்காமலேயே அவருடைய பெருமைகளை கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுந்து மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரிட்டார். அங்க அவர் வீட்டில் ஒரு பசுங்கண்ணுக்குட்டி இருக்கும், அந்த பசுங்கண்ணுக்குட்டிக்கு பேர் திருநாவுக்கரசு கண்ணுக்குட்டி. அங்க ஒரு அரிவாள் மனை இருக்கும், திருநாவுக்கரசு அரிவாள் மனை, திருநாவுக்கரசு அரிவாள், எல்லாமே திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு படி, வா அந்த அந்த அந்த திருநாவுக்கரசு படி படிக்கு பேர் திருநாவு, தண்ணீர் பந்த திருநாவுக்கரசு. இப்ப திருநாவுக்கரசு என்ற அந்த பெயர். அப்ப என்ன அந்த பெயரை சொல்றாரு இந்த கற்பனை கலைஞம் சிவபிரசாமிகள், திருநாவுக்கரசு எனும் நாமம் அத சொல்றார், சொல்லியும் எழுதியும் துன்பில் பதம் பெற்றார் ஒரு நம்பி அப்பூதி. அதாவது துன்பம் இல்லாத பதமா சிவபதத்தை எழுதினார். பக்தி பஞ்சாட்சரம் பேரு, இந்த குருநாதருடைய பெயரை நம்ம சொல்ல சொல்ல அது எல்லாமே பக்தி பஞ்சாட்சரில் அடங்கும். அது சைவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவைந்த எழுத்தாவே இருக்கு. மணிவாசகர் ஒற்று எழுத்து நீக்கினா அஞ்சு எழுத்து வரும், நம்பி ஆறு உரர் ஐந்து எழுத்து வரும், ஞான சம்பந்தர் ஐந்து எழுத்து வரும், மணிவாசகர் ஐந்து எழுத்து வரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்து எழுத்தே வருது, அது ஒரு ஆச்சரியம். அப்போ அதுக்கு பேர் பக்தி பஞ்சாட்சரம்னு பேர். அப்போ அந்த குருவினுடைய திருநாமம் செப்பல், அது தெளிவு. அப்புறம் குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் தெளிவு. இந்த குரு என்ன பண்ண உபதேசம் பண்ணார், அந்த உபதேச வார்த்தைகளை அதாவது அட்வைஸ், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஒரு நெறி காட்டுறது, அந்த நெறி எப்படி கடைபிடிக்கணும். அப்ப குருவினுடைய திருவார்த்தை கேட்டல், அது தெளிவு. இப்ப நான்காவதாக குருவினுடைய உருவத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலே தெளிவு. இதுதான் நம்முடைய இப்படி சொல்லியிருக்காங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அப்ப அது சிந்திக்கக்கூடிய திருவுருவை உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே ஒரு தெளிவை கொடுக்கும். இப்ப தீட்சை, அப்ப தீட்சை பார்த்தீங்கன்னா அதுல ஆறு வகையான தீட்சை உண்டு சைவத்தில். கண்ணால் பார்க்கக்கூடிய நயன தீட்சை, மனதால் நினைக்கக்கூடிய மானச தீட்சை, அந்த இந்த திருக்கரத்தால் தொடுதல் அது ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை. வாசக தீட்சை என்ன? இந்த ஞான நூல்களை போதித்துக் கொண்டிருத்தல், அப்புறம் சாத்திர தீட்சை, சாத்திர தீட்சைங்கிறது ஞான நூலை போதித்தல், வாசக தீட்சை என்பது உபதேசம் கொண்டுதல், ஒரு வார்த்தை சொல்லுதல், சிவாய நம நம சிவாய அது போல. அப்புறம் யோக தீட்சை, குருநாதர் ஒரு இடம் இருப்பார், சீடர் ஒரு இடத்துல இருப்பார், அப்ப குருநாதர் தன்னுடைய யோகத்தினால் அங்க சென்று அந்த சீடர் இருக்கணும் இருக்கணும் சென்று அங்க போய் தீட்சை கொடுக்கணும். இப்படி ஆறு வகையான தீட்சை இருக்கு. அதே அவுத்ரி தீட்சின்னு ஒன்று உண்டு. இந்த அவுத்ரி தீட்சின்னு சொன்னா அது வந்து இந்த ஹோமெல்லாம் வளர்த்த செய்வாங்க, அதுல ஞானாவதி கிரியாவதி உண்டு இருக்கும். இப்படி தீட்சைக்கு வந்து முறைகள் உண்டு. அது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த குருநாதர் அந்த அவர் முடிவு பண்ணுறது. அதே மாதிரி தீட்சையில ஸ்டேஜஸ் உண்டு, ஒவ்வொரு நான்கு படிகள் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சமய தீட்சைன்னு ஒன்று உண்டு, அது எடுக்கணும். லைசன்ஸ் வாங்கினா கார் ஓட்ட முடியும். அப்போ தீட்சை வாங்கணும், குருநாதர் கொடுக்கணும், ரொம்ப திருட்டு அவர் குருநாதரும் பார்த்து கொடுக்கணும். அது சமய தீட்சைன்னு பேர். ரெண்டாவது விசேஷ தீட்சை. இந்த விசேஷ தீட்சைங்கிறது நம்ம சிவபூஜை பண்ணுறதுக்கு, ஆன்மார்த்த பூஜை பண்ணுறது விசேஷ தீட்சை. அப்புறம் நிர்வாண தீட்சை. இப்போ நிர்வாண தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு வேலையும் பூஜை பண்ணணும். அப்புறம் நான்காவதாக ஆச்சாரிய அபிஷேக தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணணும். இப்படி நான்கு வகையான நிலைகளில் தீட்சை உண்டு, அது வந்து ஸ்டேஜஸ். இப்படி இந்த குரு வழிபாடு, தீட்சை வழிபாடு எல்லாமே நம்முடைய திருமந்திரத்திலே நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் எதை நிலையான பொருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அப்போ நிலை இல்லாத பொருளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதனால தான் நம்மளுடைய திருக்குறளாக இருக்கட்டும் திருமந்திரமாக இருக்கட்டும் நிலையாமை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதாவது நம்ம என்ன செய்வோம், இந்த பொய்யான உலகத்தை தான் மெய்யாக நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இது பொய்யை பொய்ன்னு சொல்லணும். குருக்கு இலக்கணம் என்னன்னா பொய்யை பொய்ன்னு சொல்லணும். அப்ப எது மெய்யின்னா இறைவன் தான் மெய். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டியின்றி வீடுற்றேன், சிவபுராணம். அப்ப இறைவன் மட்டும்தான் மெய், பாக்கி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பொய். அதான் சொன்னார் நம்முடைய மாணிக்க வாசகர், பொய்யெல்லாம் வேணாங்கிறார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவம் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும், கூத்தாவும் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசந்துருக வேண்டுவனே. ஊர் வேணாம், பேர் வேணாங்கிறது எல்லாம் பொய்யுங்கிறது, கடவுள் மட்டும்தான் மெய். அப்ப இறைவனை அடைய வேண்டுமானால் பொய்யை நாம் எது தெரிந்து கொண்டு பொய்யை நாம் களைய வேண்டும். இப்ப சரீரம், இதுக்கு பேரு மெய்ன்னு பேர். மெய்னா உடம்பு, ஆனால் பொய்யான உடம்பு. ஏன் பொய்யான உடம்புக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க? பெரிய ஆராய்ச்சி உள்ளது. ஏன்னா மெய்யான இறைவனை அடைவதற்கு பொய்யான உடம்பு தேவைப்படுகிறது.

ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை, ரிட்டர்ன் டிக்கெட்டே வாங்கியாச்சு, அது கன்ஃபார்ம் ரிட்டர்ன் டிக்கெட்டு, மெசேஜ் தான் வரல, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியாச்சு. எப்போ நம்ம உள்ள உலகத்துக்கு நுழைஞ்சிட்டோமோ திரும்ப டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த உடம்பு ஒரு காலத்தில் அழிய போகிற உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு ஒரு காலத்தில் பஞ்சபூதங்களிலே சென்றடையும். செல்வம் நிலைக்காது, செல்வம் உருண்டோடும். சொல்றாரோடு குன்றத்தனைய இருநிதி படைத்தோர் அற்றை பகலே அழிவினும் அழிவர், அறத்திடு பிச்சை கூவியிறப்போர் அரசரோடு இருந்து அரசு ஆளினும் ஆளுவர். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க, செல்வம் வந்து நிலைக்காது, அது வந்து யாருக்கு எப்ப கிடைக்கும் தெரியாது, அதில் வாழ்வும் நிலைக்காது. இல்ல நீர்க்குமிழிங்கிறார் கம்பராமாயணத்தில் வரும், நீர்க்குமிழியும் பாரு அந்த அந்த இதுல நீர்க்கோள வாழ்வை நம்பியும் பாரு, நீர்க்கோள வாழ்வும் பாரு. குளம் இருக்குன்னு சொன்னா குளத்துல நீர்க்குமிழி இருக்கும், அந்த நீர்க்குமிழி வந்து எவ்வளவு நிலையற்றதோ அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சாஸ்வதமா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இதை பாருங்க, இந்த உடம்பு பாருங்க, ஒரு நாள் இந்த உடம்பு போயிடுது, இந்த உடம்பு என்ன பண்ண போறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய செலவு பண்றோம், உடம்புக்கு அவ்வளவு செலவு பண்றோம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பேர் போயிடும், இப்ப நம்ம என்ன பேர் வச்சாலும் போயிடும், அப்ப எல்லாரும் ஒரே பேர் தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காமன் பிணம். அப்பே சொல்லுவாங்க டெட் பாடியும் பாங்க, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சரி சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, அங்க சுடுகாடு சுட்டிடுவாங்க எரிச்சிருவாங்க, என்ன பண்ணுவாங்களா, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே, அது இறந்து போன அந்த டெட் ஆர் ஃபர்காட்டன், அப்படியே அன்னையோட மறந்து போச்சு, அன்னையோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தண்ணியில எப்ப முழுகிறாங்களோ அப்பவே அந்த அந்த அந்த வாழ் அந்த அவருடைய இறந்து போனவருடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த உடம்பு நிலையானது இல்லை, பொய். அதனால இந்த கிடைப்பதற்கு அறிய இந்த பிறவி கிடைச்சிருக்கும் பொழுதே நாம இறைவனை பார்த்துடணும். அப்ப இந்த உடம்பை வந்து உடம்பு நிலையில்லாத உடம்புங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். பாட்டுகளை விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட போகுது, என்னைக்கு இருந்தாலும் உடம்பு விட்டு உயிர் போகாதானே போகுது, இரவல் தானே இது வந்து ஷெல்டர், இரவல் வீடு. நமக்கெல்லாம் சொந்த வீடு இறைவன் திருவடி, அதுதான் வீடு, சொந்த வீடு திரு இறைவன் திருவீடு தான் வீடு. இப்போ இதெல்லாம் வந்து வீடுனாவே முதல் நிலை திரிந்த தொழில் பெயர், விடுதல் தான் வீடு, இந்த விட்ட தான் கிடைக்கும், விட்டுவிட போகுது உயிர். சரி, விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் யாரு, சுற்றத்தார், வச்சிருக்க மாட்டாங்க. அது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் வீட்டில், இப்போ நான் ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும், அவே எடுத்துட்டு போய் கொண்டு போய் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம், சொன்னவர் யார், ஞானி பட்டினத்தார், ரெண்டு சொல்லணும் சைவத்தில், அன்பு என்று சொன்னால் கண்ணப்பர், ஞானி என்று சொன்னால் பட்டினத்தார், ரெண்டுதான் சொன்னார். காதற்ற ஊசியும் வாராது தான் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை கோடி சொத்தையும் யாருக்கும் எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் எழுதி கொடுக்காம உடனடியாக வந்துட்டார். சோழ ராஜாவே கடன் கொடுத்தவர், அவர் அரண்மனையில் இருக்கிற கதவே வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட குரு பட்டினத்தார் என்ன சொல்றாரு, எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம், இதுதான்ப்பா இருக்கிற வரைக்கும் சிவனை கும்பிடுங்க போறோம். கிளாரு என்ன செலவு பண்றாங்க நாட்டில், மனைவிக்கு சொத்து, குழந்தைங்களுக்கு சொத்து, பேர குழந்தைங்களுக்கு சொத்து, பிறக்க போற பேர குழந்தைங்களுக்கு சொத்து, இதெல்லாம் கூட வருமா, கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால்

0: என்ன செய்வாங்க, கொட்டி முழைக்கு அழுவர், அதோட சரி அழுவாங்க, போது ஒரு நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ, அதான் வீடு வரை உறவு, அவ்வளவுதான், வீதி வரைதான் மனைவி, காடு வரை பிள்ளை, அது கடைசி வரை யாரோன்னு பண்ணாங்க. அது பட்டணத்தார் பாட்டு, பட்டணத்தாருடைய பாடல் தான். அது இறைவா கட்சி ஏகம் பண்ணி அது மயானம் தாண்டி வருவாங்களான்னா வரமாட்டாங்க, அதோட முடிஞ்சு. அப்ப நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்ப நிலையில்லாத வாழ்வு, அந்த உயிர் எப்ப வேணாலும் போகலாம். அதாவது என்ன சொல்றாரு, டெத் கம்ஸ் சடன், எந்த நேரத்திலையும் வரலான்னு. ஒரு சித்தர் போனார், தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு, தெரியாது. பல படுக்க படுக்கிறோம், காலை எழுந்திருக்கும் போது என்ன நிச்சயம் தெரியாது. அதனால உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இல்லை வள்ளுவரை ஒவ்வொருத்தரையும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கையை வச்சுக்கணும். திருக்குறளை கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திருமந்தத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகான செய்திகள் கிடைக்குது நமக்கு. சொல்லாரு பாருங்க, வாழ்வாவது மாயம்ங்கிறார், மண்ணாவே திண்ணம்ங்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் பஞ்சபூதம் தானே, மண்ணால் ஆக்கப்பட்ட உடம்பு திரும்ப மண்ணுக்கு தான் போக போதுங்கிறார். சொல்லார், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடும் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. ரொம்ப பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒருத்தருக்கு. காலையில் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துருக்குறாங்க, மனைவி சாப்பாடு பரிமாறி இருக்கிறாங்க. அடிசல்னா உணவுன்னு அர்த்தம், பரிமாறின உணவு, அந்த சுவையான உணவு பரிமாறி இருக்காங்க. நம்ம கணவன் மனைவி பேசியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு இடப்பக்கம், இடப்பக்கம்னா ஹார்ட் இருக்கிற இடம், இறைனா சிறிதுன்னு அர்த்தம், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார். படுத்தவர் படுத்தவர் தான், அதாவது மரணம் எப்படி சொல்ல முடியாது, சடன் டெத்தும்பாங்க, நேத்தா சார் பார்த்தாம்பாங்க. அப்ப மரணம் எந்த நேரத்திலும் வரலாம், எப்பொழுதும் வரலாம், எங்கேயும் வரலாம். ஆனா நம்ம வந்து இந்த காலன் வரும் முன், அதுக்கு அடி முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் இறைவனை பிடிச்சி வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தர்மம் செய்யணும், தானம் தர்மம் அப்படின்னு இருக்காரு. தானம் என்பது தகுதி உடையவர்களுக்கு கொடுப்பது, மேலானவர்களுக்கு கொடுப்பது. தர்மம் என்பது தமக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது. அதான் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகைன்னாரு வள்ளுவர். ஈகையால் வரும் புகழ் நிலைக்கும். ஏன் இந்த வீகையில பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய புகழ் இருக்கும், அதே மாதிரி பாரியனுடைய புகழ் இருக்கும். இன்னைக்கு இலக்கியத்தில் ஆனால் கொடுத்து கொடுத்து கொடுத்து என்ன பண்ணாரு, ஒரு இடம் ஒரு திருமந்திரத்தில் அது தான தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்யும் போது தகுதி பார்க்கக்கூடாது, எல்லாரும் கொடுங்கிறார். ஆர்க்கும் இடிமின் அவர் இவர் என்னன் மின், பார்க்காத யாரு பசிக்குதுன்னு வந்ததுன்னா சாப்பாடு போடும். எவ்வளவு தர்மம், தர்மம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஒரு குழு கொடுக்குறாரு. அப்புறம் பாருங்க, இந்த பசி, பணம் இல்லாம பத்து நாள் வாழலாம், ஆனால் பசியோட பத்து நாள் வாழ முடியாது. இப்போ பசி தான் கொடுமை. அதுதான் நம்முடைய இதில் மணிமேகலையில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு, யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுத்தவங்கம்பாங்க. அப்போ சாப்பாடு போடணும், பசிக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது தர்மம். இது எளிமையாக சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எளிமையாக செய்யுங்க, இறைவருக்கு ஒரு பச்சிலை, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு. பச்சிலைன்னா எல்லாரும் பச்சிலையாக முடியாது, பூ போடணும், பூ போடணும்னு சொன்னால் பூ போட்டு வழிபாடு செய்யணும். பூ போட முடியலன்னா அந்த பஞ்ச வில்லுன்னு சொல்கிறது, பஞ்ச வில்லு அப்படின்னா வில்வம், இந்த கிளுவை, மா, விழா, நொச்சி, இந்த அஞ்சு பேரும் பஞ்ச வில்லுன்னு பேர். அதையாவது நம்ம என்ன செய்யலாம், இறைவனுக்கு சாத்தலாம். இல்லை அருகம்புல்லு எல்லாராலையும் முடிஞ்சது தானே, யாவருக்கும் நம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. அதுதான் பூ போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவே, பா வேணப்படுவது உன் திருப்பாட்டே கற்பனை கலைஞன் சிவபிரசாமி. பூன்னு சொன்னால் தாமரை பூ தான் குறிக்கும், அது 108 இருக்கும். அந்த பூ நான் தாமரை பூவை ஒரு தடவை எடுத்து இறைவனுக்கு சாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு அஷ்டோத்திரம் பண்ண மாதிரி 108 ஒரு அஷ்டோத்திரம் 108 போற்றி 108 நமக இல்லையா, அப்போ 108 அஷ்டோத்திரம் சொன்ன மாதிரி அர்த்தம் ஒரே ஒரு தாமரை பூவில். அதான் பூ பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே, பொறின்னா அந்த வண்டுகள். பாவெனப்படுவது உன் திருப்பாட்டு, பாட்டுனா திருவாசம் மட்டும்தான் குறிக்கும், தேவாரமும் தேவாரம் சொல்லணும், பெரிய புராணம் பெரிய புராணம் சொல்லணும், திருமந்திரம்னா திருமந்திரம் சொல்லணும். ஆனால் பாட்டுன்னு சொன்னா திருவாசம் மட்டும்தான் குறிக்கும். எவ்வளவு அழகான பாட்டு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. இந்த பசுவுக்கு என்ன பண்ணணும், அது இறைவனுடைய அபிஷேகத்துக்கு பஞ்சகவியம் கொடுக்குது, பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, அப்புறம் நெய் கொடுக்குது, கோஜலம் கொடுக்குது, கோமயம் கொடுக்குது, அப்ப பஞ்சகவியம். அப்ப அந்த பசுங்கிறது வந்து எல்லா தெய்வங்களும் உறைவிடமா சொல்லுவாங்க இந்துக்களுக்கு, இது புனிதமானது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பசுவுக்கு ஒரு வாயிரை, ஒரு சின்ன ஒரு கீரை கட்டு கொடுக்கலாம், ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், ஒரு புல்லுக்கிட்ட வாங்கி போடலாம், ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நல்லா தளவாழ இலை போட்டு சாப்பிட்றோம், அறுவகை சுவையோடு சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிடும்போது என்ன செய்யணும், முதல்ல ஒரு பிடியை எடுத்து அந்த வலது பக்கம் வச்சிடணும், அதை எடுத்து அந்த இலையை சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இலையை கொண்டுட்டு போய் வெளில போடும் பொழுது அங்கே பிராணிகளோ பறவைகளோ பார்க்கும், இதாக இருக்கான்னு பார்க்கும், அங்கே இருக்கும்போது அதை சாப்பிடும். அப்போ அது என்ன செய்யும், அந்த ஆன்மா வாழ்த்தும். நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன சைவர்கள் பெரும்பாலும் ஒரு உருண்டை வச்சுருவாங்க, சில பேர் அப்படி சுத்தமாக சாப்பிட்ருவாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி நம்ம சாதத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி சம்பளம் சாப்பிடணும். அப்போ அங்கே போய் சாப்பிட்டோம்னா ஒரு பிராணிகள் சாப்பிடும், ஒரு பசு சாப்பிடும், ஒரு காளை மாடி சாப்பிடும், ஒரு ரவு மாடி சாப்பிடும், ஏதோ ஒரு புறாக்கள் அல்லது ஏதோ ஒரு காகங்களாக சாப்பிடும். அது வந்து ஒரு தர்மம், எளிமையான உங்களுக்கு தர்மம் செய்யலாம். அதுவும் முடியலன்னா யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, ஒண்ணுமே முடியலன்னா கூட இனிமையா பேசணுங்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த 4 பார்த்தீங்கன்னா 4வது வரி தான் ரொம்ப சிரமமான வரி, ஆழமான வரி, ரொம்ப கடைபிடிக்கணும். எளிமையா பேச ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேகமா பேசிவிடலாம், பெரும்பாலும் பேசினா வன்னெஞ்சா வேதையராக இருப்பாங்க, ஆனா இந்த அன்பா பேசுறதுக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதாவது 4 ஸ்டேஜ் சொல்றாரு, எளிமையாக அறம் செய்யுங்க, முதல்ல என்ன செய்யுங்க, இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுங்க, ஒரு தலையை கொடுங்க, ஒரு ஒரு அருவம்புல சாத்துங்க, ஒரு வில்வன் சாத்துங்க, அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனால் ஒரு துளசி சாத்துங்க, சாதாரணமா. சரி, அடுத்தபடியாக பசுவுக்கு ஒரு வாயுரை இல்லையா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் பிறருக்கு இன்னுரை தானே. அப்போ எளிய முறையில் அறம் செய்ய வேண்டும். இப்படி அறக்கருத்துக்கள் எல்லாம் அடங்கி இருப்பது முதல் தந்திரம். 30 பேசிய பேச்சு இது. இந்த அலையில் நாம் 1 இறைவன் எதை உணர்த்தியிருக்கிறாரோ அதை மட்டும் நான் பேசியிருக்கிறேன். 2 தந்திரத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த இனிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

திருநனா பவானி பதுமமலை சங்கமலை நாகமலை மங்களமலை வேதமலை என்ற ஐந்து மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது இத்திருத்தலம். திருவேணி சங்கமம் நிகழ்த்த பதி. இறைவன் இறைவி இளம்பூரணனாம் கந்தமூர்த்தி ஒரு சேர அமைந்த திருமேனியை சோமாஸ்கந்தர் என்போம். இம்மூவரும் ஒருங்கே கூடிய அருங்காட்சியினை நினைவு கூறும் வண்ணம் காவிரியாறு பவானி அமுத நதி மூன்றும் ஒருங்கே கூடுமிடத்து திருவாணிக்குடல் அமைந்துள்ளது. அமுத நதி பராசரர் அமுதகுடம் வைத்திருந்து எடுத்த இடத்தில் அந்தர் வாகினியாகச் சுரக்கும் நதி அமுத நதியாக உள்ளது. சங்கமேஸ்வரர் கோயில் வலப்பாலும் வேதநாயகியம்மன் ஆலயம் இடப்பாலும் முருகன் திருக்கோயில் நடுவனதாகவும் அமைந்துள்ளது. இக்காட்சி சோமாஸ்கந்த மூர்த்தத்தை நினைவுபடுத்துகிறது. வழிபடுவோர்க்கு யாதொரு திங்கும் நன்னாத தலமாதலின் நன்னாவூர் நனா எனும் பெயர் பெற்றது. குபேரன் வழிபட்டதால் தட்சிண அழகை என்றும் இலந்தை மரம் திருத்தல மரமாதலின் பதரிகாச்சிரமம் என்றும் பராசரர் புற்றிய தலமாதலின் பராசர சேத்திரம் என்றும் திருமுக்கூடராதலால் தட்சிணப்பிரையாகை என்றும் கூடச்சங்கமம் என்றும் அழைக்கப்பெறும் பெருமையினது. இறைவர் சங்கமுகநாதீஸ்வரர் சங்கமேஸ்வரர் நதிகளுக்கு இடையிலே இருத்தலால் நட்டாற்றீசர் திரு நனாவுடையார் அமிர்தலிங்கேசர் இறைவி வேதநாயகி வேதவல்லி பொன்னார் மௌலி பன்னார் மொழியம்மை. வழிபட்டோர் பிரம்மா குபேரன் பராசரர் விஸ்வாமித்திரர் தந்துவருத்தனன் வேதவியாசர் வக்ராசுரன். மகப்பேறு வேண்டுவோர் இங்குள்ள அமுதலிங்கேசரை இடுப்பிற் சுமந்து அவுடையாரை வலம் வரும் மரபு உள்ளது. சிற்பத்தூணில் செதுக்க பெற்றுள்ள பெண்மணி மீது நீர்வார்க்க சிலை சிரிக்கும் காட்சி அற்புதம். 1804 கோவையில் கலெக்டராக இருந்த வில்லியம் கேரோ என்ற வெள்ளைக்கார துறை அம்பிகை அருள்பாலித்த திறம்போற்றி தந்தக்கட்டில் அர்ப்பணித்துள்ளார். கொங்கேடு சிவாலயத்து கூறு திருவாணி என்பார் விரலி விடுதூதுடைய ஆசிரியர். பரிஞான வாழ்வை தருமாறு வேண்டுகிறார் அருணகிரி பெருமான். பைப்பான்கள் புனைந்தவர்தம் திருநனாவினை இறங்கிய திருஞான சம்பந்த பிள்ளையார் ஈட்டும் துயர் அறுக்கும் எம்மானை பாடியருளிய திருப்பதிகம் பண் காந்தாரம் இராகம் நபரோஸ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்க்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னடி நிழலில் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலி, அந்த சந்திர மௌலி, அவரை வந்து தானே என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சேர் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிளலையுள் விளங்கு வெண்பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கு இனி போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே என்று மிக அழகாக அதுல சொல்லியிருக்கார். அதாவது என்னுள்ள அவர் புகுந்தாச்சு, அவரை நான் போக விட மாட்டேன், ஏன்னா என் நெஞ்ச கோயிலுக்குன்னு ஒரு கதவு இருக்கு, அதை நான் திறந்தாத்தான் அவர் வெளியே வர முடியும், அவரை நான் வெளியே வர விடாம சிறைப்படுத்தி உள்ள வச்சிட்டேன் அப்படின்னு மிக அழகாக ஒரு பெண் அகத்துறையில் பாடுவது போல இந்த பாடல்ல நமக்கு ஒரு அருமையான இறைவனை வந்து நம்ம மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கணுங்கிற ஒரு உன்னதமான கருத்தை நமக்கு அழகா வலியுறுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன செய்யறோம், பீரோல அப்புறம் பேங்க் லாக்கர்ல என்ன பணம், நம்ம சம்பாதிச்ச பணம், நகை, பத்திரங்கள்லாம் வைக்கிறோம். இது எல்லாமே அநித்தியமான பொருட்கள். ஆனா நித்திய பொருளான இறைவனோட திருவடிகளை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து என் தலையில அவருடைய திருவடியை வச்சாரு, அதனால நான் இனிமேல் அவரை என்ன செய்ய மாட்டேன், அந்த திருவடியை எங்கேயும் பிரிஞ்சு போக விட மாட்டேன், நான் பத்திரப்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கறத இவர் அழகாக இந்த பாடல்ல சொல்றாரு. அந்த திருவடியை நம்ம எப்போதுமே மறக்க கூடாது. நேற்றும் நம்ம அதே கருத்து தான் சிந்திச்சோம், நம்ம உயிர் எங்க இருக்குங்கிற கேள்வியை எழுப்பி அது இறைவன் திருவடி கீழே இருக்குங்கிற மாதிரி அந்த பாடலை சிந்திச்சோம். இப்ப இதுல சொல்றாரு நாவுக்கரசு பெருமான் சொன்ன ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அடிகள் நிழல் கீழதன்றோ எந்தன் ஆறு இறைங்கிற, என் உயிர் எங்க இருக்கு தெரியுமா, சுவாமி திருவடி கீழதான் அப்படின்ட்டு மிக அழகாக சொல்ற. அப்போ நம்மோட தலைவனை நாம நம்பணும், அவர் தான் நமக்கு சேம துணையாக இருக்கிறார் என்று நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், அப்புறம் சுவாமி கேட்கிறாரு இல்லையா, பொன்னார் திருவடி கொண்டு ஒன்று விண்ணப்பம் கேட்கிறாரு, அதுக்கு நற்றவர் சே திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரின்னு அவரே சொல்றாரு. சரி, இந்த பாடல்ல என் இடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழுஞ்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அழகான ஒரு சொற்றொடரை நமக்கு கொடுத்திருக்கார். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசேட தீட்சை வாங்கி சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அக பூஜை பண்ணிட்டு தான் புற பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உள்ள எது எதை எப்படி எப்படி பாவிக்கணும், உள்ள உறுப்புகளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருதய தானம் வந்து பூசை தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பூசா தானம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம். அது இதய தாமரை, அதான் கமலம் மூன்றுன்னு சொன்னார்ல, ஒண்ணு வந்து இதய தாமரை. ரெண்டாவது தியான தானம் எதுன்னா புருவ நடுவுல, இங்கதான் நம்ம இறைவனை வந்து வச்சு தியானம் பண்ணுகின்றோம் அப்படின்ட்டு. அடுத்து அக்னி காரியம் பண்ணணும், அதான் ஓமத்தானம். அது எங்கன்னா உந்தி தாமரையில, உந்தினா என்னது வயிறு, அந்த கொப்பல் கிட்டக்கதான் அங்க இருக்க தாமரையில தான் நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து ஹோமம் பண்றோம் அப்படிங்கறதுல நீங்க அந்த அக பூஜை பண்ணும்போது அதுல வருது, அது நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த ஆறு சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதுல கீழே உள்ள மூணு சக்கரத்திலையும் பிற தெய்வங்கள் இருப்பாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய சக்கரங்கள்ல சுவாமி இருப்பாரு அப்படிங்கிறதுனால அந்த தானங்களை வந்து எப்படி நாம வந்து சிவ பூஜைக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பூஜையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு. அதனால கமலம் மூன்றினுள் தோன்றி அப்படின்னு சொல்லியாச்சு, அந்த மூன்று தாமரைகளிலும் நீ எனக்கு சுடராக எழுந்தருள் இருந்து அருள் சேர் அப்படின்னு சொல்லியாச்சு, அருள் ஒளி பொருந்திய கடல் நீர் பெருக்கா வேற இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட திருவடிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், என்னோட உள்ளத்தை விட்டு நான் நீங்க விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அருளை கடலாகவும், அதான் நீர்பெருக்கு, அருளை கடலாகவும் ஆனந்தத்தை அதில் நிறைந்த நீர்பெருக்காகவும் நமக்கு அழகாக அவர் வந்து உருவகித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுதான் அந்த ஞானிகளுடைய ஒரு அனுபவம். நம்மளா உட்கார்ந்திருந்து ஒரு விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் ஞானிகளுடைய கருத்தை சிந்திப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அடுத்த ஒரு பாடல்ல இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடல் இந்த பாடல். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பராய் இந்திரஜால பொய்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்தெய்வ நெறி நான்மறையவர் வீழி மிளலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே அப்படின்னு கேக்குறாரு. இந்த தெய்வத்தை வழிபட்டா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பிறவிப்பினிலிருந்து தன்னையே காத்து கொள்ள முடியாத சிறு தெய்வங்களோட வழியில கொண்டு போய் நம்மள சேர்த்துறோம். எது அந்த பல வகையான நெறிகளை கேள்விப்படும் போது நம்முடைய கவனமானது அப்படி திசை திரும்பி விடும். இந்த இந்திர ஜாலம் அப்படிங்கிற, அதான் மாய பிறப்பரான்னு சொல்லி வச்சு பாத்தீங்களா, இருள் ஆணவம் மாயம் அப்படிங்கிறது வஞ்சனை, அதான் நிலையாமை அதை சொல்லுது. அப்ப மாய பிறப்பரா இந்திர ஜாலம்னா என்னது, பிறவிக்கு விட்டு நீங்காம நம்ம மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வர்ற மாதிரி. எதுல இந்திர ஜால பொய்த்தெய்வ நெறி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்திர ஜாலம்ங்கிற சொற்றோட நம்ம திருவாசகத்திலையும் பார்த்திருக்கோம். இந்திர ஜாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கணும். இல்லாத ஒரு பொருளை இருப்பதா காட்டுறது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பொருளை, அதை கண்டு கொண்டு இருக்கும் பொருளை காணாதவாறு செய்யக்கூடிய ஒரு வித்தை. அந்த வித்தைக்கு பேரு கண்கட்டு வித்தை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி என்ன செய்யறது, அஞ்ஞானமும் வஞ்சனையும் கூடிய பிறவி பிணியில இருந்து நம்ம அதுல போய் அதுல சிக்காம நிலை பெயரில்லாத தெய்வங்களை எல்லாம் பரம்பொருளா கருதி வழிபடாம அந்த நல்ல வழியில நம்ம நிக்கணும். அப்ப அந்த வழியில போய் நம்ம சிக்காம இருக்கணும். அப்படி நம்மை தடுத்து நமக்கு அருள் செய்து சிந்தாமணி, நமக்கு ஏற்கனவே தெரியும் கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி எல்லாம் விரும்பினதெல்லாம் கொடுக்கக்கூடியவை, இவையெல்லாம் தேவலோகத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க இறைவனையே சிந்தாமணின்னு சொல்லியாச்சு. அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது. சிந்தாமணிங்கிறது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தெய்வ ரத்தினம் என்று சொல்லுவாங்க, ஒரு கல். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு, ஆதி புராதனா இருக்கக்கூடியவர் அவர் நமக்கு என்ன செய்யறாரு, மெய் தவ நெறி. இந்த சிவநெறி ஒண்ணுதான் மெய் நெறி, அதுதான் ஒரு உண்மை நெறி இல்லையா. அதனால அந்த நெறியை தான் நம்ம பின்பற்றணும். திருவாசகத்தை கூட வரும், நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று அழகாக கூத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவின் பாடலானது முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப மற்ற நெறிகள்ல இருந்தா பிறவிக்கு வந்து கொண்டே இருப்போம். சைவ நெறி, சிவநெறி, தவநெறி, மெய் நெறி, உண்மை நெறின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான நெறியின் பால் வந்தால்தான் என்ன செய்யலாம், பிறவியானது நம்மை விட்டு நீங்கும். அப்போ பரமுக்திக்கு நல்ல வழி வந்து சிவநெறி தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற அஞ்ஞான நெறிகள்லாம் மயக்கத்தோடு கூடியவை, அது வந்து கண்கட்டு வித்தை போன்றவை, அது பிறவியை ஒழிக்காது, அதெல்லாம் பொய் நெறி. அதனால இதெல்லாம் நமக்கு அறிவித்து நம்ம அதுல போய் அதை பின்பற்றாத படிக்கு நம்மளை தடுத்து நமக்கு திருவருள் செய்தது அந்த சிந்தாமணி போன்ற சிவபெருமான். அவரு நமக்குன்னு அருளிய நெறி வந்து ஆகம நெறி, அந்த நெறி தான் உண்மை நெறி. அதுல அவர் வகுத்த மாதிரியே அந்த பதிஞான பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம் என்றால் இறைவனை நாம் காணலாம். அப்படி இருக்குபவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பரஞானம் அவங்களுக்கு சித்திக்க பெற்றதால் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர் என்ற சித்தியார் கருத்துகளுக்கு ஏற்ப அவங்களாம் சிவபெருமான மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த பொருளுமே புலப்படவே படாது, எதை பார்த்தாலும் அதுல எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போட்டின்னு பாடுறாங்க இல்லையா நம்ம அப்பர் சுவாமி, அது போல. அடுத்து மிக அழகாக என்ன செய்யணும், ஒரு அடியாரா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார். அக்கனா என்று துவங்குகிறது அந்த பாடல். இந்த பாட்டுல நீங்க வந்து புறச்சமய நெறி, நம்ம பார்த்த பாட்டு வந்து புறப்புறம் புறம் அகப்புறம் அகம்னு நிறைய புறச்சமய நெறிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெறிகள் எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாம். அப்பர் சுவாமி கூட சொல்லுவார், எண்ணில் சமன் தீர்த்து என்னை ஆட்கொண்டார்கான் அப்படின்ட்டு. சமண சமயத்துல இருந்து அவரை மீண்டும் சைவ சமயத்துக்கு மீட்டு வந்தார் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கனா அக்கணான் பாடல் ஆரம்பிக்கு. கனானா கனவு காட்சி. கனவு காட்சியில கனவு காட்சினா எப்படின்னா அது இடையில வந்து அப்படி நம்ம எந்திரிச்சோடனே மறந்தும் போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இடையே அழியறதுக்கெல்லாம் கனவு காட்சியை ஓமையா சொல்லுவாங்கன்னு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த கனவுல பத்தி நமக்கு செல்வமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. கனவுல கூட பணத்தை பத்தியே சிந்திச்சுடு. அந்த நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவாங்க, மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடி எய்த்தும் பயனிலை ஊமர்கள் அப்படின்னு. மாடுன்னா செல்வம். இந்த அழியக்கூடிய இந்த செல்வத்தை மாடா உழைச்சு அதை சம்பாதிச்சு ஓடா தேஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த நிலையற்ற செல்வத்தின் மேல நமக்கு ஆசை தேவையில்லை. பொன்னாசை மண்ணாசை, இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த இவ்வளவு இடம் வாங்கி போட்டுறணும், இத்தனை வீடு கட்டிடணும், இதை புறம் வாடகை கூட்டுறணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடணும், இப்படித்தான் இன்னைக்கு புறம். அந்த காலத்துல தேவைக்கு சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சம்பாத்தியத்தின் மேல பற்று அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிட்டாரு பாருங்க, சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடாவனம் காத்தேனை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து பெண்ணாசையும் சரி மண்ணாசையும் பொன்னாசையும் சொல்லிட்டு ஐம்பல இன்பம்னு அடுத்தால சொல்லும்போது அதுல பெண்ணாசை வந்துருது. அப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதன் மூலம் நாம இருந்தோம்னா நமக்கு பிறவிக்கு வர்றதை தவிர வேற வழி கிடையாது. பிறவி நீங்கணும்னா உலக இன்பங்களை எல்லாம் வெறுத்து இறைப்பணி புரிய வேண்டும். அப்படி இறைப்பணி யாரெல்லாம் புரிகின்றார்களோ அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதை நான் செய்வேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாம அந்த தொண்டர்களுடைய அடிப்பொடியினை நான் அணிந்து கொள்ள, அவங்க திருவடி கீழே பாத தூளின்னு சொல்லுவாங்க, அடியார்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதத்துக்கு கீழே இருக்க தூளியை அந்த நான் தலையில் அணிந்து கொண்டு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ நல்ல நம்ம என்ன இந்த பாட்டின் மூலம் புரிஞ்சுக்கிடணும்னா, யான் அவமே புக்கிடா வண்ணம் என ஆண்ட புனிதனை வனிதை பாகனை திருவடி நீளனின் கீழ் புகுந்து அடங்கி நிற்கும் அடியாருடைய பொற்பாத துகளை பூசிக்கொண்டு நான் அவனுக்குரிய அடிமை பணியை செய்வேன் என்று மிக அழகாக எப்படி நம்ம இருக்கணும், அதாவது குருலிங்க சங்கம வழிபாடு மூணு வழிபாட்டை சொல்றாங்க இல்லையா சைவத்துல, அதை வந்து நமக்கு அழகா எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னும் அதுக்கு அடுத்த பாடல ஒரு அரிய செய்தியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த திருவிழி மிளலைங்கிற தலத்துல கொஞ்சம் தங்கி இருந்து அந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தங்கி இருந்து வழிபட்டு இறைவனோட திருவடிய புகழ்ந்து துதிக்கின்ற அடியவர்களுடைய பாதத்தை இந்திரன் போன்ற தேவர்களும் புகழ்ந்து, நாம வணங்குறது ஒரு பக்கம் இருக்கு, தேவர்களும் அவர்களை வணங்குகின்றார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அதற்கும் அடுத்தபடியாக எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின்தோள்கள், எண்ணில் பல்கோடி திரு உரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று ஐநூற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே என்று சொல்கிறார். அதாவது எண்ணிக்கையை கடந்த கோடிக்கணக்கான சிவந்த பாதங்கள், அதே மாதிரி பல முடிகள், நிறைய முகங்கள், நிறைய வலிய தோள்கள், கோடிக்கணக்கான திருவுருவங்கள், கோடிக்கணக்கான திருநாமங்கள், முக்கன் பொருந்திய பல முகங்கள், எல்லாமே அளவோட எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவரை அந்த ஐநூற்று அந்தனர் ஐநூற்றுவர், அந்த தலத்துல ஐநூறு அந்தனர்கள் வழிபடுறாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா பல கோடி நற்பண்புகளை உடையவர்கள். சரி, அப்ப அந்த பெருமான் வந்து நம்மை அடியவராக கொள்ளக்கூடிய அருள் உடையவர், இன் அருள் உடையவர் என்று அவரை பத்தி நமக்கு மிக அழகாக காட்டியுள்ளார் என்று நம்ம பாக்குறோம். ஐநூற்றுவர் அந்தனர் இல்லையா, அது வந்து இப்ப நம்ம தில்லையிலன்னா நம்ம தீஷிதர்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த ஐநூற்று அந்தனர்களையும் அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பக்கத்து அந்த ஊர் பேரை வச்சே வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்படி பலவிதமான முகங்கள், நிறைய முகம், நிறைய தோள்கள் இல்லையா, அப்படி எல்லாமே இருக்குங்கிறதுனால அந்த மூர்த்தியை வந்து நம்ம எப்படி வணங்குவோம் அப்படின்னா மகா சதாசிவ மூர்த்தி என்று நாம வணங்குவோம் என்று அதை சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் சுவாமி செருக்க ஒடுக்குனாரு, தக்கன், வெங்கதிரோன், சலந்தரன், பிரம்மன், சந்திரன், இந்திரன், எச்சன், மிக நெஞ்சு, அரக்கன், புறம், கரி, கருடன், மரளி, மரளிவள், இவர் மிகை செகுத்தோன் அப்படின்னா வரம்பு கடந்த அகந்தை அவங்களுக்கு எல்லாம். அவங்கள பூரா, அதாவது தக்கன் வேள்வியில தக்கன், அந்த கதிரோன் சொல்லக்கூடிய சூரியன், அப்புறம் பிரம்மன், சந்திரன், இந்திரன், எச்சன், இவங்கெல்லாம் வீரபத்திரரால தண்டிக்கப்பட்டாங்க. வீரபத்திரரும் பத்திரகாளியும் போய் தானே தட்சியாகத்தை துவம்சம் பண்ணுவாங்க. அடுத்து சலந்தாசூரன் வந்து இறைவனோட சக்கரப்படையால் ரெண்டாக அறுபட்டவன். ராவணன் வந்து அகந்தையால கைலேக்கு கீழே கிடந்து வருந்தியவன். அப்புறம் இறைவன் வந்து என்ன செய்யறாரு, முப்புறத்தை, அதான் புறம் அப்படின்னு வருது இல்லையா, அதான் முப்புறத்தை வந்து சிரித்து அழிக்கின்றார். அப்புறம் மன்மதனை வந்து விழித்து அழிக்கின்றார். அடுத்து கருடன், இது கூட இல்ல கரின்னு வருது பாருங்க, கரிங்கிறது வந்து தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானை, அதையும் கொன்றாச்சு. யமன் மரலின் வருது இல்லையா, யமனையும் உதச்சு கொன்னாச்சு. இப்போ சிவநிந்தை செய்த கருடனை நந்தித்தேவர் தண்டித்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆக இந்த வகையில இப்படியெல்லாம் எல்லாரோட வரம்பு கடந்த அகந்தைய அழித்தவர் அவர் வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னா திருவிழி மிளலையில இருக்கிறார். அவரை அங்க போய் அவருடைய அழகிய பாத தாமரையில இருக்கக்கூடிய துகளை நான் அணிந்து கொள்வேன், அணிந்து கொண்டு அவருக்கு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடல எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதற்கும் அடுத்தபடியாக, யான் களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. நான் அழைச்சா சுவாமி மறுக்காம கண்டிப்பாக வர வேண்டும், என்னிடம் வர தவறுவாரா, தவறமாட்டார், கண்டிப்பாக வந்து விடுவார் என்று சொல்லுகின்றார். அடுத்து அந்த பதிகத்துல ஒரு நிறைவு பாடல், அது வந்து பாடலங்கார பரிசில் காசருளி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாரு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பாட அங்க வந்து அவர் தினந்தோறும் பலிபீடத்துல காசு வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அந்த வரலாற்றை இதுல நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். பரிசு அப்படின்னா வெகுமதி, காசுன்னா படிக்காசு, அந்த உணவுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம்ல படி கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தினந்தோறும் உணவுக்காக கொடுக்கக்கூடிய காசு. அதை வந்து திருவிழி மிளலையில இருக்கக்கூடிய இறைவர்கிட்ட பெற்று சைவ பெருமக்களாகிய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் ஒரு பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் அமுது செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியாக, இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த வரலாறு நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த பாட்டுல அப்படியே சொல்லிட்டே வரும்போது, நீ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்தீங்க சருதான், ஆனா எனக்கு கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை, இப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத நல்ல புகழை உடைய பொன்மயமான கற்பகத்தரு போன்ற சிவபெருமானை கெழுமுதற்கு எவ்விடத்தில், அவர் அடைகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இறைவனுடைய அருளை பெற்று அவருக்கு களி கொடுத்து களிப்படைய வைத்த சேந்தனாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக திருவாவடுதுறை தலத்திற்கும் சென்று, அருமையான ஒரு தலம், கோமுக்தீஸ்வரர், ஒப்பிலாமுலை அம்பாள் இருக்கிறாங்க. அருமையான படரரசு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழேதான் 3000 ஆண்டுகள் திருமூல தேவன் நாயனார் தவம் செய்து நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை தந்தார். அந்த தலத்துலதான் திருமாளிகை தேவர் தான் நேற்று அவரை பத்தி நம்ம சிந்திச்சோம், நேற்று முந்தா நாளும். அது போல அந்த தலத்துக்கு இவரும் சென்று மிக அழகான ஒரு பதிகத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதுல வந்து சுவாமிய வந்து நிரந்தரன், எல்லா காலத்திலையும் நிலைத்திருப்பவன், என்றும் உள்ளவன் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அப்புறம் யாரெல்லாம் நல்ல இறைவனுடைய மெய்ப்பொருளை பற்றி பேசுகின்றார்களோ அந்த அடியார்கள் வணங்க அவர்களுக்கு புகழ் செல்வம் அருள் எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டகை, ஆண்டகைன்னா சிறந்தவர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 5வது பாடல்ல சிவ சின்னங்கள் எல்லாம் பத்தி சிறப்பா எடுத்து சொல்லி, 6வது பாடல்ல நமக்கு எல்லாம் தெரிந்த முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமூல தேவ நாயனார் சொன்ன மாதிரி திருபுர சம்ஹாரத்தை பற்றி அழகாக எடுத்து சொல்லி, 7வது பாடல நம்ம மனசு வந்து கல் மனசு, அதை கனிவிக்கிறது சுவாமி தான் அப்படின்னு மிக அழகாக அவரை கருணாலயா என்று விளிக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக, அழிதல் சிறிதும் இல்லாத சிவஞான செல்வம் பெற்ற சாத்தனூர் என்று அந்த தலத்தை சிறப்பிச்சு கூறுகிறார். அப்புறம் ஒன்பதாவது பாடல மிக அழகாக சிவலோக நாயக செல்வமே என்று சிவபெருமான் தான் நமக்கு செல்வம் இல்லையா. அடுத்து நின் மெய்யடியார் மனக்கருத்தை முனித்திடும் முடித்திடும் குன்றமேன்னு சொல்றாரு. அடியார்கள் மனசுல மனத்துள் இருந்த கருத்தறிந்து முடிப்பானேன்னு சொன்ன மாதிரி அழகா அப்படி அழகா சொல்லி, ஆனா அவரை வந்து குன்றேந்தி கோகனத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினான்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் அயனுக்கும் ஆளுக்கும் தெரியாத நெறிய எனக்கு தந்த அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த பதிகம் முழுவதும் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து திருவிடைக்கழி என்ற தலம், அந்த தலத்துக்கு இதுவரைக்கும் இப்ப எட்டாம் திருமுறை வரைக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே பாடல் இருக்கிறது. ஒன்பதாம் திருமுறையில ஒரே ஒரு திருவிசைப்பா இவர் பாடினது மட்டும்தான், மாலுலா மனம் தந்து அப்படின்னு துவங்குறதுல மட்டும் இந்த பதிகம் வந்து முருகப்பெருமானை, அவர் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி நமக்கு அந்த பதிகத்தை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அந்தாதி தொடையில இருக்கும் இந்த பதிகம் வந்து, ஒரு தலைவி வந்து அதாவது தலைவன் மேல அன்பு கொண்ட தலைவி வந்து ரொம்ப வருந்துற, அவளோட துயரத்தை பார்த்து அந்த நற்றாய் இறங்கி பாடுற மாதிரி அந்த பதிகம் ஒரு அகத்துறை பதிகமாக இருக்குன்னு பாக்குறோம். இந்த தலம் வந்து சோழ நாட்டு காவிரிக்கு தென்கரையில உள்ள சிவத்தலத்துல 47வது தலமா இருக்கு. இது தேவார பாடல் பெறாத தலங்கள்ல ஒன்று. இதுல வந்து முருகப்பெருமான் வந்து முதன்மையாக எழுந்தருள் இருக்கிறார். இது தேவயான அம்மையார் வந்து இறைவன்ட்ட திருப்பரங்குன்றத்துக்கு போக விடை கேட்டதாலும் முருகப்பெருமானுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும், அந்த விடை செல்ல விடை கேட்டதுனால விடை, இவர் கொன்ற பழி கழிந்ததால் களி விடை களி, அதான் திருங்கிறது அடைமொழியாக திருவிடை களி அப்படின்ட்டு. ஒரு மகிழமரம் குறாமரம் ரெண்டு இருக்கு, மகிழமரம் சிவபெருமானுக்கும் குறாமரம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த தலத்துல இருக்க சுவாமி பேரு திருக்காமேஸ்வரர், அம்பாள் பேரு திருக்காமேஸ்வரி. ஆனா அம்பாள் வந்து தரங்கம்பாடிக்கு போனதால அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. சுப்பிரமணிய சுவாமி வந்து குறாமரத்துக்கு கீழே யோக நிட்டையில இருக்கிறார். யோக நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் விரும்பி வணங்கக்கூடிய நிலையில அவர் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அவருக்கு இந்த தலத்துல அவர் யோகம் நிலையில இருந்து வழிபட்டதுனால சுவாமி வந்து அவரை முதன்மை பெற்று விளங்கும்படி ஒரு அருள் புரிகின்றார் அப்படிங்கிறத நம்ம அதுல பாக்குறோம். தெய்வயானை அம்மையார் வந்து தவக்கோலத்தோட இந்த தலத்துல எழுந்தருள் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, ஆக அந்த பதிகத்தை அந்த தலத்துல வந்து நம்ம பொதுவாக முருகப்பெருமானை விழித்து அதுல பல இடத்துலயும் வருது. அதுல இரண்டாவது பாடல் அதாவது மூன்றாவது பாடல்ல வந்து கோவினை அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு பாடல்ல திருக்குறா நீளத்தில் நின்ற தூவி நற்பீலி மா மயிலூரும் சுப்பிரமணியன் தானே என்று முருகப்பெருமானுடைய திருநாமத்தை வைத்தே பாடியிருக்கிறார். இந்த பாடல் எல்லாம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விசாகத்திலையும் மற்றும் பொதுவாக வைகாசி விசாகம் அப்புறம் வந்து நமக்கு சஷ்டி இல்லையா, நமக்கு அந்த சஷ்டி எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்து அவருடைய திருப்பெயர் வர்றதுனால இதை வந்து என்ன செய்யலாம், பஞ்சபுராணத்துல திருவிசைப்பாக வைத்து அதை பாடலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, மற்றபடி இந்த இதற்கு அடுத்த பதிகத்துல அவர் வந்து அதுல வந்து பல வரலாறுகள் முருகப்பெருமான் சார்ந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே போகிறார். ஆறாவது பாடல்ல கிரௌஞ்சகிரிய அவரு இது பண்றாரு இல்லையா, அதை வந்து முருகப்பெருமான் அளித்த வரலாற்று எல்லாம் நமக்கு அழகா, அதாவது கிரௌஞ்சங்கிற ஒரு அசுரன் வந்து அகத்திய முனிவருக்கு மலை வடிவுல பல தன்னுடைய மாயையால பல துன்பங்களை செய்தான், அதனால அவனை இவர் வந்து அழிக்கிறார் முருகப்பெருமான். அந்த வரலாறு எல்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் எல்லா பாடல்களையும் சொல்லி அந்த பதிகத்தை அவர் நிறைவு செய்கின்றார். மேலும் அந்த பதிகத்தை இந்த எழுந்ததிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும், யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகின்றார்களோ யாரெல்லாம் அந்த தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய இடர்கெடும் என்று மிக அழகாக நமக்கு ஒரு துன்பம் நீங்குவதற்குள்ள ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக இந்த பல்லாண்டு அந்த ஓடாத தேர அவர் வந்து பல்லாண்டு பாடி ஓட வைத்தார் தில்லையில அப்படிங்கிறது வரலாறு. கொடியேற்றும் போது கொடிக்கவி பாடுறதும் தேரோட்டத்துல திருப்பல்லாண்டு பாடுறதும் ஒரு மரபாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல மிக அழகாக மண்ணுக தில்லை, அந்த தில்லை வந்து எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் வளர்கணம் பக்தர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வஞ்சகர் போயகல. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, புவனியெல்லாம் விளங்க உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிகின்றார். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர் அப்படின்னு சொல்றாரு. பின்னை பிறவி அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மறுபிறவி. இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம், இதுலயும் நம்ம நிறைய வினையை ஈட்டுறோம். பல பிறவிகளை நம்ம ஈட்டின பல வினைகளும் சஞ்சீதமும் இருக்கு. இப்போ செய்யறது ஆகாமியம், இதுவும் சேர்ந்து சஞ்சீதத்துல போய் சேர்ந்துரும் இந்த பிறவி முடிஞ்ச உடனே. அப்படி இருக்கும்போது அந்த மறுபிறவியை ஒழிப்பதற்காக திருவடி ஞானத்தை தந்தவர்க்கு பல்லாண்டு கூறுதும் என்று மிக அழகாக அதிலே கேட்டிருக்கின்றார். இறைவன் வந்து ஆன்மாக்களை பிறப்பித்து வினை கட்ட அறுத்து காப்பாத்துதாரு. பிறவியில புக முடியாத அளவுக்கு அளவில்லாத பேரின்பத்தை அனுபவிக்க செய்து காக்கின்றார். ஆக இரண்டு வகையான காத்தல், அந்த இரண்டு வகையான காத்தல் இந்த பாடல்ல பேசப்பட்டிருக்கு. இறைவன் வந்து பித்தன் என்று அழைக்கப்பட்டிருக்க, இதுல நம்ம முன்னோர்கள் எல்லோருமே பித்தன் என்று பாடியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிண்டு மனத்தவர்கள் தான் புறச்சமய கருத்துக்கள். அது அந்த ஏன் புறச்சமயத்தெல்லாம் விளக்கணும்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா, மாறுபட்ட கருத்துக்கள். அந்த மாறுபட்ட கருத்துக்கள் தான் நம்ம மனசும் மாறிடும். அதனாலதான் அந்த நிறைய செருக்குள்ளவர்கள் மிண்டு மனத்தவர்கள்லாம், நீங்கள்லாம் போலாம், மெய்யடியார்கள்லாம் விரைந்து வாம. மெய்யடியார்கள் யாருன்னா உண்மை ஒழுக்கமும் இறைவன்ட உள்ளன்பும் உடையவங்க. அதாவது பாச நீக்கமும் சிவப்பேரும் ஒருங்கே பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். நீங்க என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் சொல்றாரு, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசருக்கு ஆட்சியம்னு சொல்றாரு. கொண்டு அப்படின்னா இறைவனுடைய திருவருளை கொண்டு, இறைவன் மீது அயரா அன்பு கொண்டு. அப்புறம் கொடுத்து அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சுவாமி கொடுத்ததுதான். அதனால நம்முடைய உடல் பொருள் ஆவி, அதான் உயிர் பொருள்னா உடைமை, எல்லாத்தையும் சுவாமிக்கே கொடுத்துடணும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோன்னு மணிவாசக பெருமான் இதைத்தான் சொல்றாரு. அப்ப இறைவனிடம் பேரன்பு செலுத்தி இறைவன் பால் நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு, அப்படி குடிகுடின்னு சொல்லியாச்சுன்னா பரம்பரையா, தலைமுறை தலைமுறையா, வழி வழி அடிமையா அவருக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி, ஈசர்க்கு ஆட்சியமே குழாம்பூந்து அண்டம் கடந்த பொருள் அப்பாலுக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மா நாயின்னு சொல்லுவாரு. ஏழு உலக கடந்து அப்பால் நிற்கக்கூடிய பேரொளி, அண்டங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கிடுவாரு சுவாமி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அல்லவா, அதனால அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து எப்படிப்பட்டவர், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்றார். பண்டும்னா முற்காலம், இன்றும்னா தற்காலம், என்றும்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிற்காலத்தை இனி எல்லா காலத்தையும் சேர்த்து என்றும் உள்ளது அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் நம்ம அப்பர் சுவாமியும். முன்னவன் கான் பின்னவன் கான் மூவாமேனி முதல்வன் கான் சொல்வார் இல்லையா, அதே மாதிரிதான். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றினேன் மணிவாசக பெருமானை இதேதான் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம சுவாமி எப்படிப்பட்டவர்னா, தோற்றம் அழிவு இல்லாத என்றும் நிலைத்துள்ள பொருள் என்பதை இந்த பல்லாண்டில் கூறி, அவர் அப்படிப்பட்ட பொருளுக்கு நம்ம ஆசையின் காரணமாக நாம் பல்லாண்டு வாழ்க என்று அவரை வாழ்த்தி பாடுகின்றோம் என்று மிக அழகாக சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல நிட்டை, நிட்டைனா என்னது, தியானம், தியானம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் சொல்லி, நமக்கு நிட்டை இல்லா உடல், நீத்து நிட்டை செய்யாத உடலால, தியானம் செய்யாத உடலால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவனோட பெருமைகளை இடைவிடாது நினைத்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பவர்களுடைய மனச இறைவன் கோயிலா கொள்வான். அந்த தியான அனுபவம் வந்து நமக்கு ஞானம்ங்கிறத தந்து அதனால உள்ளொளிய பெருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகிறார். நெட்டையில்லா உடல் வந்து பயனற்ற உடல் அப்படின்னு சொல்லி, தன் அடியார்களுடைய ஆணவங்கண்மம் மாயை என்ற மும்மலங்களை கெடுத்து தன்னுடைய திருவருளாகிய புனித நீர்ல மூழ்க வச்சு தன்வயம் ஆக்குவார் இறைவன் என்பதை, என்னை தன்பால் படுத்தானே என்று இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொண்டு, வாழி நான்மறை வாழிய சைவ நூல், வாழி மன்னவர் செங்கோல், மனுநேரி வாழி, நீழ்முகில் வையகம் யாவையும் வாழி, வாழி வளநகர் காஞ்சியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இன்றைய சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே எவ்வளவு ஒரு அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியினை தினந்தோறும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை ஆர்வத்துடன் கண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி திம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: தவம் திரு ஆறு பதிகை எண் 73 பண் காந்தாரம்.

I'm

பதுமாவுக்கு அவற்றின் பயன்பாடு

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தடுத்தாட்கொண்ட புராணம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: ஆதியும் அந்தமும் இல்லா. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது முதல் திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்சன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். பொதுவாக நான்கு அடிகளிலே திருப்பாடல்கள் இருப்பதனாலே திருவம்பாவை திருப்பாடல்களும் சில பதிப்புகளிலே அவ்வாறு பதிவிக்கப்பெற்றுள்ளன. ஆனால் இது தரவு இணை என்று சொல்லியிருப்பதனாலே ரெண்டு தரவுகள், ஒரு தரவுக்கே நான்கு அடிகள் வந்துடும். ரெண்டு தரவுங்கும் போது எட்டு அடிகள். மேலும் எதுகையை வைத்துதான் நாம் அடியை நாம் முடிவு செய்யணும். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லா, ஆதியும் என்று தொடங்குது ரெண்டாவது எழுத்து தீ. அடுத்த சோதியை அம்பாட கேட்டேன், அதிலே ரெண்டாவது எழுத்து தீ வந்துவிட்டது, எதுகை ஒன்று போல வந்துவிட்டது. ஆகவே சோதியை என்பதை நாம இரண்டாம் அடியாக கொள்ளலாம். மாதே தே வந்துட்டது, தீ தே எல்லாம் அந்த தகர வரிசை தானே, தானால வர வரிசை தானே, தா தா தீ தே இல்லையா. மாதேவன் அடுத்தது வந்துட்டது. ஆக அந்த அந்த தானாவுடைய இனங்களாகவே இருக்கும். இரண்டாம் எடுத்து போறான் முதல் பாட்டில், அதுல ஆரம்பிச்சதுனால அப்படியே வரும். இதை மாதிரிதான் ஒவ்வொரு பாடலையும் இரண்டாம் எழுத்து அப்படி ஒன்று போல வரும். அதை வச்சு நாம எதுகையை தெரிந்து கொள்ளலாம். எதுகையை வச்சு அடுத்த எதுகை எங்க வருதோ அதை அடுத்த அடி என்று நாம புரிந்து கொள்ளலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ. சொன்ன மாதிரி பத்திமையில் முதிர்ந்த அடியார் பெருமக்கள் அவர்கள் யாவருக்கும் முன்னால் துயிலினின்றும் நீங்கி எழுந்து அவர்கள் சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு தம்முடைய தோழிகளை அவர்களுடைய மனைகளுக்கு சென்று எழுப்ப புறப்படுகின்றார்கள். அப்பொழுது உள்ளுரையாக கூறியுள்ள செய்தி போல சத்தியை வியந்து போற்றிக்கொண்டுதான் அவர்கள் எம்பெருமானுடைய திருவருட்சக்தி, சிவபெருமானுடைய திருவருட்சக்தியை வியந்து போற்றிக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அப்போது அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று கொண்டு, மா நாங்கள்லாம் வந்துட்டோம் எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்டு அதற்கப்புறம் அவர் எழுந்து வரணும் என்று அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் வரும்போதே எம்பெருமானை பாடிக்கொண்டேதான் வருகின்றார்கள். அந்த ஓசை கேட்டே அவள் எழுந்து வர வேண்டும் என்பதுதான ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே. அது நீ பாடலை நிறுத்திவிட்டு நீ எழுந்திருன்னு வர தனியா சொல்லணுமா? அதைத்தான் அந்த அந்த ஆதங்கம் தான் அங்கு தெரிகின்றது. பெருமானுடைய புகழை உன்னுடைய செவியிலே கேட்ட மாத்திரத்திலே நீ எழுந்து வந்துவிட வேண்டாமா? அதற்கு பின்பும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? எப்படிப்பட்ட குரலை பாடிக்கொண்டு வருகின்றோம்? ஏதோ ரோட்டை கேட்கிற சத்தத்துக்கெல்லாம் நீ விழிக்க வேண்டாம். ஆனா நாங்கள் எழுப்புகின்ற ஒளி அது எம்பெருமானை போற்றி பாடக்கூடிய அந்த இசைப்பாடலின் ஒளி. எப்படிப்பட்ட பெருமான்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. தொடங்கும் போதே சிவபெருமானுடைய மாட்சிமினை ஈடு இணையற்ற தன்மையினை எத்துணை அழகாக எடுத்துரைத்து தொடங்குகின்றது இந்த திருவம்பாவை பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியின். அதாவது சாத்திரங்களிலே தோத்திரங்களிலே அறிவு பொருள் சோதி என்று குறிப்பிடப்படும். அறிவை ஒளி என்றும் அறியாமையை இருள் என்றும் குறிப்பிடுவது சாத்திர தோத்திர மரபு. ஒளின்னு சொன்னா அது அறிவு, இருள்னு சொன்னா அறியாமை. அறியாமையை இருளாக உருவகம் செய்வர், அறிவை ஒளியாக உருவகம் செய்வர். ஒளியை உடையது சோதி. ஆகவே சோதி என்பது அறிவு பொருள். எம்பெருமானை அறிவு பொருள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இருக்கின்ற முப்பொருள்களிலே பதியாகிய எம்பெருமான் பதிப்பொருள், பதியாகிய எம்பெருமான் மட்டுமா அறிவு பொருள்? பசு என்று சாதி ஒருமையிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த வர்க்கத்திலே இருக்கின்ற உயிர்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் கூட அறிவு பொருள் தானே. பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடம், பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடப்பொருள். பசுவர்க்கமாக இருக்கக்கூடிய உயிர்கள் ஒவ்வொன்றும் அறிவு பொருள்கள் தானே. ஆனா அப்போ அறிவு பொருள் வந்து சோதின்னு சொல்லலாம்னா உயிர்களையும் கூட சோதின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். ஆனால் பெருமானை சொல்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் அவர் தான் இயற்கை உணர்வுடைய பொருள். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி வேறு எவரும் தனக்கு அறிவிக்க வேண்டியதன்றி உணர்த்த வேண்டியதன்றி தானே அனைத்தையும் ஒருங்கே உணரவல்ல பேரறிவு பொருள். ஆகவே பெருமானைத்தான் சோதி என்று சிறப்பாக சொல்வார்கள். அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடுகின்றார். அரும் சோதி பெரும் சோதி. அரும் சோதி என்று சொல்லும்போது உணர்வதற்கு அரிய நிலையிலே பெருமான் இருக்கின்றார். பொறிகள் கரணங்கள் வாயிலாக நாம உலகப் பொருள்களை எல்லாம் அறிகின்றோம். நம் பொறிகரணங்களின் துணை கொண்டு பல புதிய புதிய கருவிகளை உருவாக்குகிறோம். அந்த கருவிகளின் துணை கொண்டு எத்தனையோ நுட்பமான பொருள்களை எல்லாம் கண்டு வருகின்றோம். ஆனால் நம்முடைய கருவிகரணங்களுக்கோ கருவிகரணங்களால் உருவாக்கப்படும் விஞ்ஞான கருவிகள் எவற்றுக்குமோ உட்படாமல் அவை எவற்றாலும் அறிய முடியாத நிலையிலே இருக்கின்றான் பெருமான். ஆகவே பாசஞானம் நாம பொறிகரணங்கள் மூலமாக நமக்கு விளங்கும் ஞானம் பாசஞானம். பாசஞானத்தாலே அறியப்படாத ஒரு பெருநிலையிலே இருக்கின்றார். பாசஞான பற்றை விட்டு அதே சமயம் ஆன்மாவாகிய தம் மீது பற்று வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அந்த நிலை பசுஞானம் என்று சொல்லப்பெறும். அந்த பசுஞானத்தாலும் உலகப்பற்று நீங்கினாலும் தான் என்ற அகப்பற்று நீங்காமல் இருப்பதனாலே அந்த அகப்பற்று மயமாய் இருக்கக்கூடிய அந்த பசுஞானத்தாலும் அறியப்படாதவனாக இருக்கின்றான். பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் அப்பாற்பட்ட பொருளாக அந்த ஞானங்களாலே உணர்வதற்கு அரிய பொருளாக இருப்பதனாலே அருஞ்சோதி என்றார். இதுபோல பெருஞ்சோதி என்றார். சோதி என்பது விளக்கம் செய்வது, தன் ஒளியினாலே விளக்கம் செய்வது. எல்லா உயிர்களுக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதனாலே நிறைந்து எல்லோருக்கும் அறிவு விளக்கம் அருள்வதனாலே அது பெருஞ்சோதி. ஆகவே அருஞ்சோதி பாசஞான பசஞானங்களால் அறிய முடியாத அரிய நிலையிலே இருக்கிற சோதி. அதே சமயத்தில் எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் தருகின்ற சோதி பெருஞ்சோதி. உணர்வதற்கு அரிய நிலையில் இருப்பது என்பது அது ஒரு பெரிய சிறப்பாகுமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருத்தர் இருக்கிறார், அவரை அணுகவே முடியாது, அவரிடம் பேசி எதுவும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது, அவரை யாருமே சந்திச்சவங்க இல்லை. அப்படிப்பட்ட அரிய நிலையில் இருக்கிறார்னு சொன்னா அவருக்கு புகழ் இருக்காது இல்லையா? குடத்தின் உள்ளிட்ட விளக்கு மாதிரி ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டு இருக்க வேண்டிதான். மனிதர்களுக்கு அப்படிதான். மனிதர்கள்லாம் பலராலும் அறியப்படுபவராக இருக்கணும், அப்பந்தான் அவர் புகழ் பெற்றவர், முக்கியஸ்தர், விஐபின்னு சொல்லப்படும். ஆனா சுவாமி யாராலும் அறிய முடியாத நிலையில் இருக்கின்றார், ஆனால் பெரும் புகழுடையவராக இருக்கின்றார். அது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா? உலகியல் நிலைக்கு மாறான நிலை. அறிவதற்கு அரிய நிலையிலே இருந்து கொண்டு பெரும் புகழோடு இருத்தல். ஏன்னா அவர் அறிவதற்கு அரிய நிலையில இருந்தாலும் அவர் அறிந்து ஆகணும், அப்பந்தான் ஆன்மாக்கள் கடை தேர முடியும் என்று ஆன்மாக்களாக நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறது. ஆகையினாலே அவர் அறிவதற்கு அரிய நிலையில இருந்தாலும் அவர் நமக்கு அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய அருளை நாம அனுபவித்துக் கொண்டுதான் வருகின்றோம். திரோதான சக்தியாக மறைப்பாற்றலாக இருந்து கொண்டு நமக்கு பல்வேறு வளங்களை வழங்கிக் கொண்டு வருகின்றார். அதை நாம முன்னை தவத்தின் பயனாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வருகின்றோம். அதனால தானே இதை மாதிரி சாத்திர தோத்திர சிந்தனைகளெல்லாம் வந்து நாம கலந்து கொள்கின்றோம். ஆகையினாலே உணர்வதற்கு அரிய நிலையில் இருந்தாலும் அவர் பெரும்புகளுடையவராக திகழ்கிறார். அது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பண்பு பாருங்க. ஆகையினாலே அருஞ்சோதி பெருஞ்சோதி, பாசஞான பசஞானங்களால் அறியப்படாத அருஞ்சோதி, அதுக்கு எட்டாத அருஞ்சோதி, எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்ற பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா சோதி. சோதி என்பதோடு அருஞ்சோதி பெருஞ்சோதி ஒவ்வொன்றையும் தனித்தனியா அடைமொழியாக சேர்த்தாதான் ஒவ்வொன்றினுடைய பொருளும் நமக்கு நன்றாக விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா சோதி. அதாவது ஆதி என்பது பிறப்பு, அந்தம் என்பது இறப்பு, பிறப்பிறப்பு அற்ற சோதி. சோதி என்றால் அறிவு பொருள். அந்த சோதிக்கு இத்தனை அடை கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய வாதவுரடிகள். அப்பதான் அதனுடைய மேன்மை நமக்கு விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி

இந்த சோதி என்ற அந்த பெயருக்கு எத்தனை அடைகள்? ஆதியும் அந்தமும் இல்ல, அரும் பெரும் சோதி. இப்போ இவ்வளவு அடைமொழிகள் கொடுத்து சொல்லும் போது நமக்கு என்ன ஒரு உண்மை விளங்குகிறது என்று சொன்னால், அப்ப இன்னொரு வகை சோதியும் இருக்க வேண்டும். நீங்க செந்தாமரைன்னு சொன்னா வெண் தாமரை ஒன்று உள்ளது, அதிலிருந்து பிரித்து காட்ட வேண்டியதான செந்தாமரைன்னு சொல்றோம். இனம் பற்றிய அடை என்று சொல்வார்கள், இனம் பற்றிய அடைன்னு சொல்வார்கள். செந்தாமரைன்னு அப்ப வெண்டாமரைன்னு ஒன்று இருக்க போகும், அந்த மாதிரியான அடை இது. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லா சோதி அப்படின்னா, அப்ப ஆதியும் அந்தமும் உடைய சோதி ஒன்று இருக்க வேண்டும். அருஞ்சோதி என்று சொன்னதுனாலே அத்துணை அருமையாக இல்லாமல் எளிமையான முறையிலே ஒரு எளிய சோதி இருக்க வேண்டும். பெருஞ்சோதி என்று சொன்னதுனாலே சிறு சோதி இருக்க வேண்டும். ஆதியும் அந்த பண்புகளுக்கு நேர் மாறான சோதிதான், ஆனா இந்த சோதிக்கு நேர் மாறாக இன்னொரு சோதி உள்ளது. எப்படி என்றால், ஆதியும் அந்தமும் உடைய எளிய சிறிய சோதி ஒன்று உள்ளது. சோதினா என்ன சொன்ன? அறிவு பொருள். நாம தான் அந்த சிறிய எளிய எளிமையும் சிறுமையும் கொண்ட சோதி பொருள்கள். நாம தான் ஆதியும் அந்தமும் உடையவர்களாக நாம தான் இருக்கிறோம், பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். நம்ம சோதி பொருள் தான், நமக்கு அறிவு இருக்கு, சோதி பொருள் தான், சித்து பொருள் தான், ஆனா பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கின்றோம். ஆதியும் அந்தமும் உடையவரா இருக்கிறோம், எளிமையும் சிறுமையும் உடையவராக இருக்கிறோம். ஆதியும் அந்தமும் உடையவராக இருத்தல் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருத்தல். எளிய சிறிய சோதினா, எளிய சோதின்னு சொல்லும்போது என்னன்னா, நாம சோதி அறிவு பொருள் என்றாலும் அறிவிக்கத்தான் அறிகின்றோம். முதல்வன் அறிவிக்க அந்த அருஞ்சோதி அறிவித்தால்தான் நாம அறிகின்றோம். ஆகவே நாம எளிய சோதி தான். எளிய சோதி எளிமை என்பது அறிவிக்க அறிதல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதியா இருக்கிறோம். சிறுமை என்பது பாசச்சார்பு, ஆணவ மலச்சார்பு உடையவரா இருக்கிறோம், அது சிறுமை. ஆகவே ஆதி அந்தம் உடையதா இருத்தல் பிறப்பு இறப்புக்கு உட்படுதலாகும். அருமைக்கு மாறாக எளிய சோதியாக இருத்தல் உணர்த்த உணரும் நிலையிலே இருத்தல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதி, சிறுமையாவது மலச்சார்பு. இந்த தன்மைகள் இல்லாத சோதி எம்பெருமான் ஆகையினாலே அவனுடைய தனித்தன்மையை, உயிர் வர்க்கத்திலிருந்து அவன் வேறுபட்டு இருக்கக்கூடிய உயிர் வர்க்கமாகிய இந்த சோதியிலிருந்து அவன் வேறுபட்டு திகழக்கூடிய பாங்கினை இல்லையா எடுத்த எடுப்பிலேயே உணர்த்துகின்றான். என்ன, நம்ம பார்க்கின்ற எல்லா உயிரினங்களும் பிறப்பிறப்புக்கு உட்படுபவை, ஆதியும் அந்தமும் உடையவை, எளிமையானவை, சிறுமை கொண்டவை. அந்த உயிர் வர்க்கத்தில் யாரையும் நாங்கள் பாடிக்கொண்டு வரவில்லை அப்படின்னா நீ அதை கவனிக்காம தூங்க கூட செய்யலாம். ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச அளவங்க பாடிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கொண்டாடுவாங்க, இதே மாதிரி இவங்க யாரையோ கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சாதாரணமா நாங்க யாரை பாடிட்டு வரோம்? உயிர் வர்க்கத்திலேயே இல்லாத தனிமுதற் பரம்பொருளை, பிறப்பு இறப்புக்கு உட்படாத பிறப்பு இறப்பு இல்லைன்னா இப்ப வினை இல்லை, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன், பாசஞான பசுஞானங்களால் அறிவதற்கு அறிய அந்த பெருஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். அந்த பெருஞ்சோதியை சார்ந்தால்தான் சிறு சோதிகளாகிய நமக்கு வாழ்வு. பேரொழியா பேரொழியாகிய சூரிய ஒளியை சார்ந்தால்தான் கண்ணொழியாகிய சிற்றொளிக்கு பயன். அல்லது காணுந்தன்மை இருந்தும் அந்த தன்மையை அனுபவிக்க முடியாது, அந்த தன்மையினால் பயன் கொள்ள முடியாது. காணுந்தன்மையினால் எப்போது நமக்கு பயன்? கண்ணுக்கு கண்ணு எந்த குறைபாடும் இல்லாத நல்ல கண்ணு தான் இருக்கட்டுமே, இருந்தாலும் இந்த கண்ணினுடைய ஒளியானது சிற்றொளி, இதுக்கு துணை செய்வதற்கு பேரொளி வேண்டும். பேரொளியாகிய கதிரவனின் ஒளியோடு ஒன்றி கலக்கும் போதுதான் அந்த கண்ணொளியினால் நமக்கு பயனே கிட்டுகிறது. அதுபோல சிறுசோதி சிற்றறிவுடையவர்களாக இருக்கின்ற நாம் பாசச்சார்பு பாசச்சார்போடு கூடி எளிமையான சோதியாக, உணர்த்த உணரும் சோதியாகவும், சிறுமையாகிய பாசச்சார்போடும் இருக்கின்ற நாம் அந்த பாசச்சார்பிலிருந்து விடுபட வேண்டும். உணர்த்த உணர்தல் நம்முடைய இயல்பு, அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் சிவம் தன்னை உணர்த்த நாம் சிவத்தை உணர வேண்டும். அழிந்து போகின்ற பொருள்களை உணர்ந்து மயங்காமல் அழிவில்லாத சிவத்தை நாம அவன் உணர்த்த உணர வேண்டும். அந்த நிலைக்கு உயரணும், அதுதான் பெரும்பயன் இல்லையா. அப்போ கண்ணானது நன்கு காணக்கூடிய கண்ணானது, ஒளி பொருந்திய கண், நல்ல பெரிய கண், அந்த கண்ணானது கதிரவன் ஒளியை சாராமல் மூடி கிடந்தால் என்ன பயன்? அதுபோலத்தான் எளிய சோதியாகிய ஆன்மாக்களாகிய நாம அரிய சோதியை சார்ந்து பயன் கொள்ள வேண்டாமா?
அதான் சோதி என்று பெருமானை வர்ணித்தவள் வாழ்த்தடங்கன் மாதேன்னு அந்த பெண்ணை, தான் எந்த பெண்ணை எழுப்புகின்றாளோ அந்த பெண்ணை அவர் கண்ணின் அழகை குறிப்பிட்டு இங்கே பாடியிருக்கின்றார். வாழ்த்தடங்கன் வாட்டடங்கன், அதை பிரிச்சா வாழ்த்தடங்கன். வாழ் என்ற சொல் நமக்கு வாழ்கிற ஆயுதத்தை தான் நமக்கு அது ஞாபகப்படுத்தும் பொதுவா. ஆனா வாழ் என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள் உண்டு. தொல்காப்பியத்திலே அந்த பொருள் சொல்லப்பட்டுள்ளது. வாழ் என்பதற்கு ஒளின்னு பொருள் உண்டு. ஆகவே தடம் என்பது பெருமை. அந்த கண் பெரிய கண்ணாக இருக்கின்றது. கண்ணை ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்வது சைவ சித்தாந்த மரபு. ஏன்னா கண்ணு காட்டக் காணும் தன்மை உடையது. கண்ணு வந்து கதிரவன் காட்டக் காண்பது. ஆன்மாக்களாகிய நாம சிவபெருமான உணர்த்த உணர்பவர்கள். ஆகவே கண் வந்து ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்லப்படுவது. கண்ணினுடைய ஒளி ஆன்மாவின் அறிவு போன்றது. கண்ணினுடைய அந்த விசாலத்தன்மை ஆன்மாவின் வியாபகத்தை போன்றது. எனவே வாழ் என்பதனாலே ஒளி குறிப்பிடப்பட்டு ஆன்மா அறிவும், தடம் என்பதனாலே அந்த வியாபகம் குறிப்பிடப்பட்டு ஆன்ம வியாபகமும் குறிப்பிடப்படுகின்றன. அறிவும் வியாபகமும் ஆன்மாவுக்கு இருந்தாலும் அந்த ஆன்மா பெருஞ்சோதியாகிய சிவத்தை சாராமல் ஆணவ இருளுக்குள்ளே அழுந்தி கிடப்பது முறையல்லவே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே நட்புன்னா இப்படி இருக்கணும். ஒரு தோழி இன்னொரு தோழி இப்படி எழுப்புகின்றார். நட்புக்கு நட்பினுடைய பயன் என்று வள்ளுவ பெருந்தகை எதை குறிப்பிடுகின்றார் என்றால், நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்று கூடுகின்றார். பொதுவாக ரெண்டு பேரும் நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வள்ளுவ பிறந்தவர் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், சிரித்து பேசிக் கொண்டிருப்பது மட்டும் நட்பன்று, தன்னுடைய நண்பனிடம் வேண்டாத செய்கை ஒன்று காணப்படுமேயானால் விரைந்து அறிவுறுத்தி அந்த வேண்டாத செய்கையை அவன் விடுமாறு செய்ய வேண்டும். அதுக்கு விரைவாக செயல்படணும்னு. அந்த சமயத்தில் அவன் இன்மொழிகள் சொல்லி கேட்காவிட்டால் வன்மொழிகள் சொல்லியாவது அவனை அந்த வேண்டாத செய்கை செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும். அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டுனர். மிகுதினா என்னன்னா அத தேவையில்லாத செய்கைகள், வேண்டாத செய்கைகள், அதுதான் மிகுதி. மேற்சென்று அப்படின்னா முற்பட்டு சென்று, தாமதப்படுத்தாமல் இல்லையா. ஏதோ வேண்டாத செய்கை வச்சிருக்கான், சரி பண்ணட்டும் பார்த்துருவோம் அப்படின்னு காலதாமதம் பண்ணாம இல்லையா, உடனே சென்று அதை தடுக்கணுமா. இன்மொழிகள் கூறுனா அந்த சமயத்தில் கேட்பானா, கேட்க மாட்டான் இல்லையா, சரி சரின்ட்டு போயிருவான். அப்ப கொஞ்சம் கடிந்து உரைத்தாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் நட்பின் பயன் என்று சொல்கின்றார். அதை நமக்கு நேரடியா புரியல. பரிமேலழகர் தருகின்ற விசேட உரையினாலே நமக்கு புரிகின்றது. அதான் சொல்ற வேண்டாத செய்கை, வேண்டாத செய்கைன்னு அது பழியும் பாவமும் தரக்கூடிய, இம்மைக்கு பழியும் மறுமைக்கு பாவமாகவும் விளங்கக்கூடிய செய்கைகள் அதான் வேண்டாத செய்கைகள் இல்லையா. அவை துன்பத்தை தான் பயப்பிக்கும். அதனால அந்த அந்த மாதிரி செய்கைகளை தான் மிகுதின்னு சொன்னார். அதை செய்யணும்னு நினைக்கிறான் நண்பன். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நண்பனுக்கு, ஆக நம்ம நண்பன் இந்த மாதிரி செய்கையை செய்யணும்னு நினைக்கிறான். தெரிஞ்ச உடனே அவன் செய்வதற்கு முன்பே அதை தடுக்கணும், செய்யட்டும் பார்த்துப்போம் அப்படின்ட்டு கூடாது இல்லையா. அதான் மேற்சென்று அப்படின்னார், முற்பட்டு சென்று தடுக்கணும். அப்ப இனிய மொழிகள் கூறுனா கேட்க மாட்டான்னா கடிந்துரைத்தாவது அதை தடுக்க வேண்டும். அதான் சொன்னார், பழியும் பாவமும் தரும் செய்கை துன்பமே பயத்தலான் வேண்டப்படுவது அண்மையின் அதனை மிகுதி என்றும், அது செய்தற்கு முன்னே மீட்டல் வேண்டுதலின் மேற்சென்று என்றும், இன்சொற்கு மீளாமையின் இடித்தற் பொருட்டு என்றும் கூறினார். பாருங்க ஒவ்வொரு தொடருக்கும் எப்படி பாருங்க அப்படியே பட்டை தீட்டி பிரகாசப்படுத்துகிறார் பாருங்க. இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது, இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது என்று அருமையாக தெரிவிக்கின்றார். அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் அடியார்களுக்குள்ளே இருக்குது. ஆக பாவை நோன்பு காலத்திலே துயிலழ வேண்டிய வைகரை பொழுதிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை எப்படி கடிந்துரைக்கின்றாள் பாருங்க. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். வாழ்த்தடங்கன் என்று அவளுடைய கண்ணை வர்ணிக்கின்ற அந்த இடத்திலே உள்ளுரை கருத்து எப்படி இருக்கின்றது. வாழ் ஒளி, தடம் பெருமை. ஒளி அறிவை குறிக்கின்றது, தடம் என்பது வியாபகத்தை குறிக்கின்றது. அறிவும் வியாபகமும் கொண்ட ஆன்மாவாகிய நீ ஆணவ இருளிலே கிடக்கலாமா? அந்த ஆணவ இருள் தானே விழித்தெழ வேண்டிய நிலையிலும் உன்னை உறங்குவதை சுகம் போல காட்டுகிறது. ஆணவமனத்தின் இயல்பு என்ன? துன்பத்தை இன்பம் போலவும் இல்லையா, உய்வை தடுக்கின்ற செயல்களை இனிய செயல்கள் போலவும் காட்டுவது தானே அதனுடைய வேலை.
அப்ப துயிலிட வேண்டிய நேரத்துல இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தா அது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விளைவிப்பதுதான் அங்க ஆணவ மலத்தின் வேலை. ஆகையினாலே உறங்கி கிடப்பதற்கு அந்த ஆணவ மலச்சார்பு காரணம். ஒருவர் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் உழைத்திருக்கலாம், அதனால் அவரை மீறிய உடல் சோர்வினாலே உறங்கலாம், அது விதிவிலக்கு இல்லையா? அது மாதிரி உடல் நலமின்மையால் உறங்கலாம், அது விதிவிலக்கு. எப்பவும் மாதிரி இருக்கிறோம், வழக்கம் வழக்கம் போல இருக்கிறோம். அப்போ எழுந்திருக்க வேண்டிய இடத்தில் எழுந்திருக்க வேண்டியதுதானே இல்லையா? அப்பவும் நாம என்ன கூட கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குவது ஆணவ மலத்தினுடைய வேலை. நம்ம கீழ்நிலையில் நிறுத்துவது தானே அதனுடைய வேலை. இந்த சகல நிலையில் அது செய்கிற வேலை அதுதானே. கேவல நிலையில அறிவை முழுமையா மறைச்சுது. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில என்ன பண்ணும்? கீழ்நிலையில நம்மளை நிறுத்தும். அதோ ஞாபக சக்தி என்று சொல்வார்கள். அதோ ஞாமிகா, அதோ ஞாமிகா சக்தி, அதோ ஞாமிகா சக்தி. அதோ என்று சொன்னால் கீழ்நிலை, கீழ்நிலையிலே நம்மை நியமிப்பது அதோ ஞாமிகா சக்தி. ஆகையினால்தான் சொன்னார், நீ அந்த ஆணவ மலம், அதான் பழைய திருப்பரந்தி புராணத்தில் மலை இருள் உற்று உறங்காமல். உறங்குவதற்கு என்ன காரணம்? இருள் மலச்சார்பு தான் காரணம். மலை இருள் உற்று உறங்காமல் அந்த மல பரிபாகத்தை விளைவிக்கக்கூடிய பெருமான் அங்கு தடாகமாகவே விளங்குகின்றார். அந்த தடாகத்தில் வந்து திளைத்தால் அது அவன் திருவருளில் திளைத்ததற்கு சமம். ஆகவே அதன் பொருட்டு எழுந்து வா என்று அழைப்பதுதான் திருவம்பாவை என்று அதனுடைய சாரத்தை அருமையாக சொன்னது. ஆகையினாலே வாழ்த்தடங்கன்மாதே வளருதியோ உறங்குகின்றாயோ என்பதற்கு உறங்குதலுக்கு சொல்லு பாருங்க, வளருதல் மங்களமான ஒரு சொல். வளருதியோ என்று சொன்னால் இன்னும் நீ துயில்கின்றாயோ, கண் வளர்தல் என்று ஒரு சொல்லாக சொல்வார்கள். அதைத்தான் இங்க வளருதியோ என்ற, இன்னும் உறங்குகின்றாயோ. வன்செவியோ நின்செவிதான், உன்னுடைய செவி வன்மையான செவியோ என்று தோழியினுடைய செவியை படிக்கின்றான். ஏன்னா ஏன் செவியை படிக்கின்றான்? அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும், ஆதியும் அந்தமும் இல்ல, அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வளருதியோ. அரும்பெரும் ஜோதியின் புகழை கருணையினை நாங்கள் வியந்து பாடுவதை கேட்டும் உறங்குகின்றாயே. ஆகவே உன்னுடைய செவிகள் வன்மை கொண்டனவோ என்று சொல்கின்றார். இப்ப பாருங்க, கண்ணு ஒரு உறுப்பு, செவியும் ஒரு உறுப்பு. என்ன, கண்ணு உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? ஆனா பழிப்பு எதற்கு வந்து சேருது? செவிக்கு வந்து சேர்கிறது, கண்ணை பழிக்கவில்லை. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ சொன்னார். வளருதெல்லாம் என்ன? கண்ணு உறங்குதல் தான். ஆனா எது எந்த உறுப்பை கடிந்துரைக்கின்றாள்? செவியை கடிந்துரைக்கின்றாள். ஏன்னா செவி நன்முறையிலே பெருமானுடைய துதியினை உள்வாங்கி இருந்தது என்று சொன்னால் அதுக்கப்புறம் கண்ணால உறங்கி கிடக்க முடியாது. செவிதான் முதல்ல செயல்படணும். கண் விழிக்க வேண்டிய, கண்ணை வந்து விழித்தட வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு செவிக்கு இருக்கிறது என்பது இதுல தெரியுது இல்லையா? ஆகவே வன் செவியோ நின் செவிதான். உலகியன்னே அதான சொல்றோம். ஒருத்தர் சொன்னதை கவனிக்காம இருந்தான சொல்றோம், என்ன உனக்கு செவிடா, என்ன உன் காது அவிஞ்சு போன காதுன்னு காதை பழிக்கிறோம். ஆனா உண்மையில என்னன்னா காது வந்து ஒரு வாயில், அது ஒரு பொறி தான். ஆகவே காதை பழித்தால் அதனுடைய உள்ளீடான கருத்து என்ன? காதை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறாயேன்னு அந்த உள்ள உயிருக்கு தான் அந்த கண்டனம் இல்லையா? அதை தூளமா சொல்லும் போது காது மேல வச்சு சொல்றாங்க. ஆகவே இங்க கண்ணை கூட சொல்லாமல் என்ன உறங்கி கிடத்தால் அது கண்ணுதான், கண்ணுதான் முதல்ல விழித்தெழணும். கண்ணு விழித்தெழுந்துட்டு அப்புறம் தன்னால படுக்கை விட்டு எழுந்து விடுவாள். ஆனாலும் அந்த காது அதை முறையாக அந்த துதிகளை உள்வாங்கி இருந்தால் அது உணர்வு வந்திருக்கும். கண்ணு விழித்திருப்பாள், எழுந்திருப்பாள். ஆகவே அங்கு காதை, காதுக்கு பொறுப்பு அதிகம்னு தெரியுது. வன்செவியோ நின்செவிதான், ஏன்னா பெருமானுடைய துதியை கேட்டல் அதாவது ஞான நிலையில் உள்ள படிநிலைகளை சொல்லும் போது என்ன பார்த்தல் என்பதை கூட தரிசித்தல் என்று கூட ஒரு படிநிலை சொல்லல, கேட்டல் என்பதுதான் தொடங்குது. ஞானாசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும். அதான் செல்வத்துள் செல்வம், செவி செல்வம் என்றார். கேட்டல் சிந்தித்தல், கேட்டா அடுத்த சிந்தனை ஓடும். ஆகா அதையும் அந்தமும் இல்ல, அரும்பரும் ஜோதி, ஐயப்பா பெருமானுடைய அந்த ஒரு தன்மையை புரிந்து கொண்டாலே
அப்ப சிறு சோதியாகி நாம் அந்த பெருஞ்சோதியில கலந்து விட வேண்டும் என்று சொல்லி விரைவாக எழுந்து விடுவாள். அந்த அந்த பொருள் உணர்ச்சி அங்க உள்ளத்துல போய் பதியல. ஏன்னா அதை காது ஒழுங்கா முதல்ல காது வழியா நிர்விகற்பமா உள்ள நுழைஞ்சாதானே மேற்கொண்டு எதுவும் நடக்கும். அத காது அந்த கடமையை செய்யல. அதனால மண் செவியோ நின் செவிதான் என்று இவ்வாறு ஒருத்தி கடிந்துரைக்கவும் மற்றொருத்தி சொல்கின்றாள், நான் நீ நினைப்பது போல் அவள் வன்செவி உடையவளாக அவள் வேண்டுமென்றே தூங்கி கிடக்கவில்லையம்மா. அவளுடைய நிலை அதீத நிலையாக இருக்கின்றது. என்னவென்றால், நீ மாதேவனுடைய நீண்ட திருவடிகளை புகழ்ந்து உரைத்தாயல்லவா, அந்த புகழ் ஒளி இந்த வீதியிடத்திலே கேட்ட மாத்திரத்திலேயே சொல்கின்றாள், மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? மாதேவன் வார்களர்கள், நாம எதை போற்றினோம்? ஆதியும் அந்தமும் இல்லாம அரும்பெருஞ்சோதியை போற்றினோம். அந்த அரும்பெருஞ்சோதி யாரு? மாதேவன், மகாதேவனாகிய சிவபெருமான். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லாம அரும்பெருஞ்சோதி என்பது ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத சொரூப நிலை. மாதேவன் என்று சொல்லும் பொழுது நாம ரூபங்களோடு கூடிய தடத்த நிலை. ஆதியும் அந்தமும் இல்லாம அரும்பெரும் சோதினா நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வரணும்? சிவபெருமான், திருவுருவோடு விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா அந்த சோதி அரும்பெரும் சோதி நாம் ஆலயத்திலே கண்டு வழிபடுத்துவதற்கு வாய்ப்பான ஒரு முறையிலே திருவுருவம் கொண்டு விளங்குகின்றது. ஆகையினாலே நாம ரூபமற்று சொரூப நிலையிலே சொன்னால் அங்க தடத்த நிலையில சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா இந்த பெருமானுக்கு எத்தனையோ தெய்வங்கள் தெய்வ திருவுருவங்கள் எல்லாம் இருந்தாலும் சிவபெருமான் தான் அந்த சொரூபத்தை உடையவன். அரும்பெரும் சோதி என்று சொல்லக்கூடிய ஒரு சொரூபத்தை உடையவன். ஆகவே அந்த சொரூப இயல்பை கேட்ட மாத்திரத்துல தடத்த இயல்பு நினைவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்துல அடுத்தவள் என்ன பேசுகின்றாள்? மாதேவன் வார்களர்கள் என்று சொல்கின்றாள். கழல் என்பது திருவடியை குறிக்கும். ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஆபரணம் கழல். கழல் அணியப்பெற்ற பாதத்துக்கே கழல் என்று ஆகுபேராய் வருகின்றது. ஆகையினாலே வார்கழல் சொல்லும்போது நீண்ட திருவடி, நீண்ட கழல். அந்த திருவடியை அடிய முடியும் அறிய முடியாத அளவிற்கு அண்ணாமலையாக திகழ்ந்தார் அல்லவா. ஆகவே திருவண்ணாமலையில் பாடியதற்கு ஏற்ப ஆங்காங்கே குறிப்புகள் காணப்படுகின்றன. மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே. வீதியில இந்த ஒளி ஒளித்த மாத்திரத்துல அவள் தன்னுடைய செவியிலே கேட்டு கேட்டலுமே, கேட்ட மாத்திரையிலேயே விம்மி விம்மி மெய் மறந்து விம்மிதமுற்று மெய் மறந்து விட்டாள். அதனாலே என்ன நிலைக்கு உட்பட்டாள்? போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு. அமளி என்பது இங்கு படுக்கையை குறிக்கும். அவள் உறங்கி கிடத்த படுக்கையிலிருந்து புரண்டு கீழே அவள் வீழ்ந்து கிடக்கின்றாள். படுக்கை எப்படிப்பட்டது? போதார், போது என்றால் பூ, போதார் என்றால் பூக்கள் நிறைந்த, பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையிலே வீழ்ந்து கிடக்கின்றாள். எப்படி கிடக்கின்றாள்? ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். ஆகாள் என்பது ஆகாமல் என்று அதுக்கு பொருள் பண்ணணும். ஏதேனும் ஆகாமல் கிடந்தாள். ஆகாமல் என்று எச்சமாக இருக்க வேண்டியது ஆகாள் என்று முற்றாக இருக்கின்றது. இப்படி ஒரு எச்சம் முற்று போல இருப்பதை முற்றச்சம் என்று வழங்குவர். அதனாலதான் பழைய உரைகள்ல ஆகாள் என்பது முற்றச்சம், ஆகாமல் அல்லது ஆகாது, ஏதேனும் ஆகாது, எந்த செயலும் செய்ய முடியாத நிலையிலே கிடந்தாள். என்னே என்னே, ஆகா இந்த பெருநிலையை எவ்வாறு எடுத்துரைப்பது? என்னே என்னே வியந்து உரைக்கின்றாள். இதே என் தோழி பரிசு, இதுவல்லவா என் தோழியினுடைய இயல்பு. பரிசு என்பது இங்கு இயல்பு. இதுவல்லவா என் தோழியினுடைய முறை இயல்பு. ஏல் ஓர் எம்பாவா, ஏல் ஓர் என்பன அசை சொற்கள். ஏல் என்றால் ஏற்றுக்கொள், ஓர் என்றால் ஆராய்ந்துவார் என்றும் விளக்கம் சொல்வோர்களும் உண்டு. எல்லா பாடல்களுக்கும் அந்த அப்படி பொருள் பொருந்துமா என்பது ஆராய்ந்து கொள்ளத்தக்கது. எம்பாவா என்று சொல்லும் பொழுது தாம் வழிபடுகின்ற சிவசக்தியாகிய அம்மையின் திருவுருவினை உள்ளத்திலே கருதி பாடல் தோறும் அப்படி எம்பாவாய் என்று முடிக்கின்ற வழக்கம் இந்த பாடல்களிலே காணப்படுகின்றது என்று ஆதீன மகாவித்வான் தண்டமாணி தேசிகர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மாதேவனுடைய திருவடி புகழ்ச்சியை கேட்ட மாத்திரத்திலேயே திருவடி சிறப்பினை எடுத்துரைக்கின்ற அந்த புகழ் மொழிகளை, தோத்திர மொழிகளை கேட்ட மாத்திரத்திலேயே
பூக்கள் நிறைந்த படுக்கையில் நின்றும் புரண்டு கீழே விழுந்தார். பூக்கள் நிறைந்த படுக்கை என்பது அந்த படுக்கையை மட்டும் குறிக்காமல் உலக போகத்தையே பொதுமையாக குறிக்கின்றது என்று கொள்ளலாம். அதிலிருந்து புரண்டு கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னால் உலக போகங்களை வெறுத்து அனைத்து

0: மரத்துல ஊஞ்சல் ஒண்ணு கட்டி அதுல ஒருத்தன் விளையாண்டுகிட்டு இருக்கான், ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த ஊஞ்சலுடைய கயிறு அறுந்தால் அவனை ஒரு தாயானவள் குழந்தையை தாங்குவது போல இந்த தரையானது தாங்கிக் கொள்கிறது என்று அந்த ஏதுவே சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அவன் அந்த ஊஞ்சலிலே ஆடும் பொழுது ஊஞ்சல் தான் அவனுக்கு, ஊஞ்சல் பலகை தான் அவனுக்கு ஆதாரமாக இருந்தது. அது கயிறு அறுந்து விட்டால் இல்லையா, அந்த ஊஞ்சல் பலகைக்கு கயிறு ஆதாரமாகவும் கயிறுக்கு மரம் ஆதாரமாக இருந்தது. அந்த ஊஞ்சல் கயிறு அறுந்து விட்டால் அதுக்கப்புறம் ஊஞ்சல் பலகையோ கயிறோ மரமோ அவனுக்கு சார்பாக இல்லை, நேரடியாக தரையே அவனுக்கு தாரகமாக சார்பாக இருந்து தாங்குகிறது. அதுபோல இந்த ஊஞ்சல் பலகை கயிறு மரம் போல இந்த உலக போகங்கள் அவற்றை அனுபவிக்கக்கூடிய கருவிகள், அனுபவிக்கக்கூடிய நான் ஆன்மா என்ற அந்த அகப்பற்று, இந்த புறப்பற்று அகப்பற்றெல்லாம் நீங்கிவிட்டால் நேரடி ஆதாரமாக தாங்குவது எம்பெருமானின் திருவடிகள் என்று மெய்கண்டார் சிவஞானபோதத்திலே அருளி செய்துள்ளார். உடலை சார்ந்து உடல் கருவிகள் வாயிலாக உலக அனுபவங்களை அனுபவிக்கும் போதும் அப்பமும் இவை எல்லாவற்றையும் வாயிலாகவும் பரம ஆதாரமாக இருப்பது எம்பெருமானுடைய திருவடிகள் தான் இல்லையா. அங்க ஊஞ்சல் பலகை ஆதாரம், அதுக்கு கயிறு ஆதாரம், அதுக்கு மரம் ஆதாரம்னாலும் அந்த மரத்தை தாங்கிக் கொண்டு பரம ஆதாரமாக இருப்பது நிலம்தான். அந்த கயிறு அறிந்த மாத்திரத்திலேயே பரம ஆதாரமாக இருக்கின்ற நிலமே இப்போது நேரடி ஆதாரமாக ஆகிவிட்டது. ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருந்தவரை அந்த மரத்தின் வாயிலாக, ஊஞ்சல் கயிறின் வாயிலாக, ஊஞ்சல் பலகையின் வாயிலாக அது ஆதாரமாக இருந்தது. அது திரோதான சக்தியாக விளங்கும் ஆதார நிலை. தனுகரண புவனபோகங்கள் வாயிலாக ஆதாரமாக இருப்பது. எப்போது இந்த தனுகரண புவனபோகங்களிடத்திலே ஆன்மா பற்றை விட்டதோ அப்போது திரோதான சக்தி அருட்சக்தியாகி நேரடி ஆதாரமாக திகழ்தல், அது அருட்சக்தியாக விளங்கும் நிலை. அதுபோல இங்கு போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையில் விழுந்தால் என்று சொல்லும் பொழுது தனுகரண புவன போகங்களில் மேலுள்ள இச்சையை விட்டால் எப்போ மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்தொழி கேட்ட மாத்திரத்திலேயே அது தீவிரதர சத்தினிபாதம், கேட்டலுமே என்று சொன்னது தீவிரதர சத்தினிபாதம். இது இது மணிவாசக பெருமானின் நிலை இதுதான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, வைத்தலுமே இங்க பாருங்க கேட்டலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். போதார் அமளி என்பது துணையான சுற்றங்களாகிய 36 தத்துவங்கள்னு கொள்ளலாம். என்ன தத்துவங்கள் தானே மற்ற உடம்புக்கு உலகங்களுக்கு எல்லாம் ஆதாரம். தத்துவ சார்பு விட்டதுன்னா உடல் சார்பு உலக சார்பு எல்லாமே விட்டதா தான் அர்த்தம். துணையான சுற்றங்கள்னு சொன்ன சுற்றம்னு உலகியல்ல நம்முடைய குடும்பத்தார் சுற்றத்தார சொல்லுவோம், எல்லாம் தத்துவங்களின் வாயிலான உறவு தானே. அப்ப துணையான சுற்றங்கள்னு தத்துவ சார்பு விட்டதுனாலே எல்லாம் சார்பும் விட்டதா தான் அர்த்தம். எப்போ திருவடி வைத்தலுமே, இங்க திருவடி புகழ்ச்சியை கேட்டவன் அங்க திருவடியை வைத்தலுமே, இங்க திருவடியை புகழ்ந்து உரைக்கும் புகழ் மொழியை கேட்டலுமே, வாறுகடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி தானே சொல்லியிருக்காரு அந்த திருவடி. திருவடியை வாழ்த்தி பாடிய அந்த வாழ்த்தொழியை கேட்ட மாத்திரத்திலேயே துணையான சுற்றங்கள் என்ற குறிப்பிலே போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கை உலக போகம் போகங்கள் ஐம்புல அனுபவங்கள் அவற்றை விடுத்து அந்த போதாரமளிக்கும் ஆதாரமாக இருப்பது தரை, அந்த தரையிலே விழுந்து கிடக்கின்றாள். அது திருவடி தத்துவ சார்பை விட்டு திருவடி சார்பை பெறுதல். திருவடி சார்பை பெற்ற ஆன்மாவுக்கு தன்முனைப்போடு கூடிய எந்த செயலும் இல்லை இல்லையா, எந்த ஐங்குல அனுபவமும் இல்லை. எனவே ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், உலக அனுபவத்திற்கு வர முடியாத ஒரு நிலையிலே தன் செயலற்று கிடந்தாள். என்னே என்னே இதே என்னே என்னேன்னு வியந்து உரைப்பதை பாருங்கள். நம்ம எதை எதெல்லாமோ வியந்து உரைக்கக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு வருகின்றோம் மற்ற இலக்கியங்களில். இதெல்லாம் வந்து பெரியவர்கள் சொன்ன உரைகள், அந்த உரைகளை கற்று மேற்கொண்டு சிந்தித்ததனாலே கிடைத்த ஒரு சில கூடுதல் கருத்துக்கள் இதே. ஆகவே நம்மோடு எழுந்து வரக்கூடிய நிலையையும் கடந்து அதீத நிலையிலே அவள் இருப்பதனால்தான் அவ்வாறு இருக்கின்றாளே ஒழிய அவள் வன்சவியோடு இருந்து கொண்டு வேண்டுமென்றே அவள் வந்து படுத்துக் கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி இன்னொருத்தி தேற்றுகின்றாள். இந்த முறையிலே முதல் திருப்பாடல் அமைகின்றது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின்

ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम शिवाय नमः। சைவம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருவெண்காட்டு திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம் பன்னிந்தளம் பண்வரிசையில் 6வதாக இடம்பெற்றுள்ளது திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 5வது திருப்பதிகம் திருச்சதகம் என்கிற 100 பாடல்களின் தொகுப்பு ஆகும். இது திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் தன் குருநாதனை கண்டு கசிந்து மெய்யுருகி ஓதிய சிறப்பு வாய்ந்த பதிகமாகும். திருவாசகம் முழுக்க ஓத முடியாத அன்பர்கள் இந்த திருச்சதகத்தையாவது ஓதினால் அத்துணை சிவபுண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். பக்தி வைராக்கிய விசித்திரம் என்கிற அமைப்பில் வைராக்கியத்தை சொல்லக்கூடிய பதிகம். நல்ல அடியார் எவ்வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்கு அறிவுறுத்தக்கூடிய மெஞ்ஞான பதிகம் இந்த பதிகமாகும். இதை நாள்தோறும் ஓதினால் நிச்சயமாக ஈசனுடைய அருள் நம்மை வந்து அடையும் என்பது சந்தேகமே கிடையாது. அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகத்தை ஓதுவோமாகுக. இதனுடைய பண் மோகன ராகம். 1வது அமைப்பு மெய் உணர்தல். திஸ்ர நடையில் இப்பதிகமாவது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அன்பர்கள் ஓத வேண்டும் என்பதற்காக இம்முறையில் பாடி பின்பு ஓதுவா மூர்த்திகளின் வழக்கமான திருத்த நடையிலே பாடுவோமாகுக.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமஸ் சிவாயம்.

திரு பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பாண்டிக் கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம் திருச்சிற்றம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த திருப்பாண்டிக் கொடுமுடி தல திருப்புகள்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும்.